நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 18 தேதி 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9 தேதி இன்று புதன்கிழமை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹெட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5 மணி 59 நிமிடம் 40 நொடிகள். தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரல் நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. குரல் எண் 197. பயனில சொல்லாமை எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளுக்கான பொருள், அறம் இல்லாதவற்றை சொன்னாலும் சொல்லலாம், சான்றோர் பயனில்லாத சொற்களை சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும். மீண்டும் குரல் நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று.
1: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம்

0: வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8.

0: நம்மளையும் சுத்த வேணாம், உலகத்தையும் சுத்த வேணாம். உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்ச காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே.
3: மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
4: படித்த சாதனை பெண்கள்,
5: தொழில் முனைவோர்கள்,
4: நாடக கலைஞர்கள்,
5: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
4: ஹாய் ஸ்நேகிதியே,
5: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
4: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
5: ஹாய் ஸ்நேகிதியே.
4: ஹாய் ஸ்நேகிதியே.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:01. நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.7 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ர. குணசீலன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அதிக மகசூல் தரும் திசு வளர்ப்பு வாழை சாகுபடி குறித்தா காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கிருப்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். இதில் அழிந்து வரும் மீன்வளம் காப்போம். வழங்குபவர்

கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7-2 புதுவை புதுமை தமிழமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் ரா தமிழரசி அவர்கள் வழங்கும் உரையின் முதற்பகுதி. 7-25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நீரிழிவு நோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேய விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. பதினொன்று மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மேக்ஸின் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. பெண்களும் ஊட்டச்சத்து உணவும் குறித்து புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் மனையியல் துறை தலைவர் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மலர்விழி ரவி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான வாய் சுகாதாரம் மற்றும் பல் தேய்மானம் காரணங்கள் மற்றும் பராமரிப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் ஷில்பா ரெட்டி அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7:00 வரை. 7:02 முதல் 7:15 வரையிலும் மற்றும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சமயஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம்.

11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7-8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மணி முதல் 8 மணி வரை நகர்வுழா. 8 மணிக்கு காலம் மறைந்த காவியம் கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் சி அருணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 8:30 கணபதி உலா. திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வண்டுவன விநாயகர் திருக்கோவில் உரைச்சித்திரம் எழுதியவர் எம் மலர்விழி. அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:45 மணி முதல் 9 மணி வரை தகவல் தளம். ஒன்பது மணிக்கு அரங்கிசை. ஹெச் ரத்னாபிரபா அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், மணிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 10:02 நேயர் நேரம். தலைப்பு பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை பக்குவமா பட்டறிவா. நெறிப்படுத்துபவர் வித்யா. 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம். நகை கைவினை தொழில் செய்யும் புதுச்சேரி முதலியார்பேட்டை முதுகலை பயிற்சியாளர் கைவினை கலைஞர் ஜி ஷர்மிளா அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30

பண்ணசை மாலை எம் சுந்தர் ஓதுவார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மேக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், பெண்களும் ஊட்டச்சத்து உணவும் குறித்து புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் மனையியல் துறை தலைவர் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மலர்விழி ரவி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 இன்று மினிவை, 2:55 வானிலை அறிக்கை, 3:10 பன்மொழி பாடல்கள். சங்கீத சாரல் ஓ எஸ் அருண் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

நேர்முகத்தின் நிறைவு பகுதியை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 2:15 என்று மினிவை, 2:55 வானிலை அறிக்கை, 3:10 பன்மொழி பாடல்கள். மூன்று:30 சங்கீத சாரல், ஓஎஸ் அருண் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 கேளடி கண்மணி ஒலிச்சித்திரம், இசை இளையராஜா, திரைக்கதை இயக்கம் வசந்த். 5:00 பொன்மாலை பொழுது, கண்மணி என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம். நிகழ்ச்சி நிரல், 7:00 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு, கடலூர் மாவட்டம் வீணங்கேணி உழவர் எஸ் செல்வி அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள், நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 1215 கிலோ ஹெட்ஸ் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை 1215 கிலோ ஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: நேரம் 6:10
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: பொறுப்பு மற்றும் கடமை ஆகிய இரண்டும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என்றாலும் அவற்றுக்கிடையே நுட்பமான வேறுபாடு உண்டு. கடமை என்பது சமூகம், சட்டம் அல்லது விதிமுறைகளால் நமக்கு வழங்கப்பட்ட செயல். பொறுப்பு என்பது ஒரு செயலின் விளைவுகளுக்கு தானே முழுமையாக பொறுப்பேற்கும் மனநிலை. கடமை வெளிப்புறத்திலிருந்து கட்டாயப்படுத்துவது, பொறுப்பு மனதிலிருந்து தானாக எழுவது. கடமை மீறினால் தண்டனை அல்லது விமர்சனம் தோன்றும், பொறுப்பை மீறினால் மனசாட்சி உறுத்தும். கடமை என்பது என்ன செய்ய வேண்டும் என்பதை குறிக்கிறது, பொறுப்பு என்பது அதை எப்படி உணர்வோடு செய்கிறோம் என்பதை குறிக்கிறது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என தனி மனித பொறுப்பை உரைத்தார் கணியன் பூங்குண்டனர். பொறுப்பை கொடுங்கள், அப்போது வலிமையற்றவனும் வலிமை மிக்கவனாவான், அறிவற்றவனும் அறிவுடையவனாவான் என்பது விவேகானந்தர் வாக்கு. சிலர் இயல்பாகவே பொறுப்புணர்ச்சி உடையவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு அனுபவத்துக்கு பின்தான் பொறுப்புணர்ச்சி வரும். சிலர் பொறுப்புணர்வு இல்லாமலேயே வாழ்வார்கள். பொறுப்புணர்ச்சி தான் ஒருவரின் மீதான மதிப்பை உருவாக்குகிறது. நேரம் தவறாமை, விதிமுறைகளை பின்பற்றுதல், பதவிக்கு ஏற்ற பொறுப்புணர்ச்சியுடன் பணியாற்றுதல் என வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பொறுப்புணர்வு யாவருக்கும் தேவை. சிலர் பொறுப்புகளை தாமே எடுத்துக்கொள்வார்கள். சிலர் கொடுத்தாலும் அதன் மதிப்பை உணர்வது இல்லை, அதன்படி நடப்பதும் இல்லை. வெற்றிகளுக்கு பொறுப்பேற்பது போல தோல்விகளுக்கும் பொறுப்பேற்பவர்கள் சிலரே. குழந்தைகள் நடைபழகும் போது கீழே விழுவது இயல்பு. அவ்வாறு விழுந்து அழும் குழந்தைகளை அவசரமாக ஓடிச் சென்று தூக்கி அன்பை பொழிந்து அக்குழந்தைகளிடம், உன்னை யார் கீழே விழ வைத்தது? இந்த தரைதானே, இதோ தரையை அடிக்கிறேன் பார் என குழந்தையை சமாதானப்படுத்தும் பெற்றோர் சிலர் உண்டு. அந்த குழந்தை அப்போதே தன் தவறுக்கு இன்னொருவர் பொறுப்பேற்க வேண்டும் என முடிவு செய்து விடுகிறது. குழந்தைகள் தவறு செய்த போது அவர்களை திட்டாமல் அந்த தவறை அவர்களுக்கு புரிய வைக்கும் பெற்றோர்களால் தான் பொறுப்புணர்வுள்ள பிள்ளைகளை வளர்க்க முடியும். சொல்லுவது யாருக்கும் எளிய என்றாலும் சொல்லியவாறு செயலில் காட்டுவது அரிது.

0: கடமையை மீறுவதற்கான சூழல்களிலும் சிலர் கடமையை மீறாமல் சூழ்நிலைகளை தன்வசப்படுத்துவது உண்டு. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. கடமைக்கும் பொறுப்புக்கும் இடையே உள்ள தொடர்பையும் அவற்றுக்கு இடையேயான சமநிலையையும் தன் கடமை அல்லது எடுத்துக்கொண்ட செயல் கெட்டுவிடாமல் அதே நேரத்தில் அன்பும் இரக்கமும் கொண்டு செயல்பட வல்லவருக்கு உலகம் உரிமையுடையது என்றார் திருவள்ளுவர். நமக்கு அளிக்கப்பட்ட பணி அல்லது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய முதன்மை செயலை செவ்வனே செய்து முடிப்பது கடமை. கடமையில் எந்தவித தொய்வும் அல்லது விதிமீறலும் இருக்கக்கூடாது. வெறும் இயந்திரத்தனமான விதிகளை மட்டுமே பின்பற்றாமல் மனிதநேயத்தோடும் பிற நலனை கருத்தில் கொண்டும் அதன் விளைவுகளை உணர்ந்து செயல்படுவோரே பொறுப்புணர்வு உடையவர்களாவர். தனி மனித பொறுப்புகள் சேர்ந்துதான் சமூக பொறுப்பாக வெளிப்படுகிறது. பல நாடுகளில் குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கும் முன் நல்ல பழக்க வழக்கங்களையும் நாட்டின் சட்டத்திட்டங்கள், சாலை விதிமுறைகள், சக மனிதர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையே கற்பிக்கின்றனர். சட்டத்திட்டங்களால் மட்டுமே ஒரு நாடு உயர்வடைவதில்லை. கடமையை உணர்ந்து அதை பின்பற்றும் மக்களால் தான் அந்த நாடு பெருமை பெறும். ஒரு மருத்துவரின் பொறுப்பின்மை உயிரை பறிக்கும். ஒரு வழக்கறிஞரின் பொறுப்பின்மை அப்பாவியை தண்டிக்கும். ஒரு பொறியாளரின் பொறுப்பின்மை கட்டிடங்களையே தகர்க்கும். நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேல்மிகு தானே வேந்தர்க்கு கடனே என்று பாடினார் மோசிக்கீரனார். பரந்த இடத்தை கொண்ட உலகம் வேந்தனாகிய உயிரை கொண்டுள்ளது. அதனால் இந்த உலகத்தாருக்கு நெல்லும் உயிரன்று, நீரும் உயிரன்று, இவ்வுலகிற்கு தானே உயிர் என்பதை அறிந்து அதற்கேற்ப மக்கள் நலனில் ஆர்வமுடையவனாக இருத்தல் அரசனுக்கு கடமையாகும் என்பது இப்பாடலின் பொருள். கடமையை மறப்பதும் கடமையை மீறுவதும் பெருமையல்ல. நமது தோல்விகளுக்கு பிறரை குற்றம் சாட்டுவதும் சூழ்நிலையை குறை சொல்லுவதும் எளிது. ஆனால் என் வாழ்க்கையின் உயர்வுக்கு நான் மட்டுமே பொறுப்பு என நாம் என்று உணர்கிறோமோ அன்றே நமது வெற்றி பயணம் தொடங்குகிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா. குணசீலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 6:15.

பக்தி வாசம் வீச வந்துவிட்டது. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடலை பாடியிருப்பவர் கே ஜெயசுதாஸ்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில இப்ப சேவை செய்தி கேட்கலாம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழாவில் இன்று 10ஆம் நாள் திருநாளில் திருத்தேர் வடம் பிடித்தல். விநாயகர் சுவாமி அம்பாள் தனித்தனி மரத்தேர்கள்ல ரத வீதிகள்ல பவனி வந்து பின்பு மேலே கோவில் சேர்த்தல். இரவு மண்டகப்படி அபிஷேகம் அலங்காரம் முடிந்து அம்மன் பெரிய திருப்பல்லக்குகளில் வலம் வருதல். தெய்வீகராகம் நிகழ்ச்சியில் தொடர்வது வி நடராஜா முதலியார் பாடிய பாடல்.

நேரம் 6:24:45. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டது தெய்வீக ராகம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 23 நாள் புதன்கிழமை. நேரம் 6:35. நேர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் அதிக மகசூல் தரும் திசு வளர்ப்பு வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

சரி, வாழைக்கட்டை வாங்க. நம்ம நிலத்து வழியா குறுக்கால போய் பஸ் புடிச்சு டவுனுக்கு போவோம். கூட அழைச்சிக்கிட்டு போலான்னா மாமன் புள்ளைய இன்னும் காணோம். சரி, கொஞ்சம் தூரம் நடந்து போவோம்.

0: ஏப்பா, உன்ற பாட்டு கேக்குறதுக்காக நாங்க தண்ணி எடுக்கிறது விட்டு பாட்டு வந்து நின்று இருக்கா, நீ பாட்டுக்கு பாட்டை பசுக்கு நிறுத்தி பாட்டியா? உன்ற மாம்பிள்ள வந்தாதான் பாடுவியாக்கு.
1: ஆமா,
0: பிள்ளைக்கு அதை பாடு.
1: அடி ஆத்து.

0: நன்னே தன்னானே
1: கர்த்தமுத்த
0: ஏ தன்னுத்த யாரு காத்தமுத்த வாப்பா வாப்பா
1: என்னப்பா இவ்வளவு மகிழ்ச்சியா பாட்டு பாடிட்டு போற எங்க போற நீ
0: காத்தமுத்த வாழைத்தோப்பு வைக்கலான்னு ஆசை அதான் வாழைக்கட்டு வாங்கலான்னு டவுனுக்கு போறேன்பா
1: ஓஹோ வாழைக்கட்டை வாங்கி நீ வந்து வாழைத்தோப்பு வைக்க போற
0: ஆமா பின்ன வாழைத்தோப்பு வைக்கிறது வாழைக்கட்டை தான் வாங்கணும்
1: எப்பா இன்னும் அந்த காலத்துல இருக்கிற
0: என்னப்பா சொல்ற
1: வாழை நாத்தா கிடைக்குதுப்பா
0: என்னது சவுக்கு நாத்து நெல்லு நாத்து கரும்பு நாத்து தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது என்ன வாழை நாத்து
1: திசு வாழை சாகுபடி அப்படின்னு ஒரு முறை இருக்குப்பா
0: என்னப்பா சொல்ற
1: ஆமாப்பா இப்படி ஒரு முறையில வந்து வாழை நாத்தெல்லாம் தயார்

0: பண்ணி குடுக்கறாங்கப்பா. எங்க குடுக்கறாங்கன்னு கேக்குறியா?
1: ஆமா, அதான் கேக்கலான்னு பார்த்தா நீ கேக்குற.
0: எப்ப நம்ம பாண்டிச்சேரியில குரும்பாப்பேட்டில கேவிகே அப்படின்னு இருக்கு இல்லையா, வேளாண் அறிவியல் நிலையம்.
1: ஆமா, ஐயங்குட்டி பாளையம் பக்கத்துல இருக்கு.
0: ஆமாப்பா, புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம். இங்கதான்ப்பா திசு வளர்ப்பு முறையில வாழையில நிறைய புரட்சி பண்றாங்க.
1: ஓஹோ, காதமுத்த, வாழைக்கட்டையில பண்றத விட்டுட்டு எதுக்குப்பா இந்த விபரீத விளையாட்டெல்லாம்?
0: எப்பா, இதுதான்ப்பா ரொம்ப நல்லது. வாழைக்கட்டையிலிருந்து நம்ம அடுத்த சந்ததியை உருவாக்கும் போது ஏற்கனவே அது நோயால பாதிக்கப்பட்டிருந்தா, அப்புறம் பூஞ்சான தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தா, நம்ம வாழை குலையில திரும்பவும் அந்த வியாதி வந்து எல்லாமும் பாதிப்புக்கு உள்ளாயிடும். ஆனா திசு வளர்ப்பு முறையில சிறந்த தாய் செடியில் இருந்து புதிய செடிகள் உருவாக்கப்படுகின்றன.
1: ஓஹோ,
0: அதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா,
1: என்ன லாபம்?
0: சிறந்த குணநலன்கள் இருக்கக்கூடிய பயிர்களை நம்ம உற்பத்தி செய்ய முடியும்.
1: ஓஹோ,
0: அதனால 15-20% மகசூல் நமக்கு அதிகரிக்கும்.
1: ஓஹோ, இவ்வளவு விஷயம் இருக்கா?
0: ஆமாப்பா,
1: சொல்லு சொல்லு, மேல சொல்லுப்பா.
0: ஒண்ணு இல்லப்பா, இந்த குரும்பாப்பேட்டு வேளாண் அறிவியல் நிலையம் சொன்னேன் இல்லையா?
1: ஆமா,
0: இங்கு கட்டுப்படுத்தப்பட்ட தட்பவெப்ப நிலையில வரையறுக்கப்பட்ட உணவு ஊடகங்கள் அடங்கிய கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக் குப்பிகள்ல தேர்வு செய்யப்பட்ட வாழை மர கன்றில் இருந்து எடுக்கப்பட்ட திசுக்களில் இருந்து சின்ன சின்ன செடிகளாக வளர்க்கறாங்க.
1: சரி, இது ஆராய்ச்சிக்கு வச்சுக்கிறாங்களா, விவசாயிகளுக்கும் கொடுப்பாங்களா?
0: நிச்சயமாப்பா, இந்த மாதிரி சிறு சிறு செடிகளை அவங்க வளர்த்து அதுக்கு பிறகு பசுமையகங்கள்ல குறிப்பிட்ட நாட்கள் வச்சிருந்து ஓரளவு வளர்ந்த பிறகு நம்மள மாதிரி விவசாயிகளுக்கு அவங்க விநியோகம் செய்யறாங்க.
1: ஓ, நல்ல சேவைதான்.
0: ஆமாப்பா, குறைந்த காசுல வந்து நமக்கு அதை குடுக்கறாங்க. திசு வளர்ப்பு முறை மூலமாக நமக்கு உற்பத்தி செய்யப்பட்ட வாழைக்கன்றுகள்ல இருந்து மொத்த வாழையோடைய வயசுல 20-30 நாளுக்கு முன்னாடியே அது மகசூலை நமக்கு கொடுத்துரும். அதனால நமக்கு அது ஒரு லாபம் இருக்குது.
1: பரவாயில்ல. காத்தமுத்த, திசு வளர்ப்பு முறைக்கு மண்ணு எப்படி இருக்கணும், வடிகால் வசதி எப்படி இருக்கணும், என்னென்ன ரகங்கள் எல்லாம் இருக்கணும், இத பத்தி கொஞ்சம் சொல்ல.
0: ஒண்ணு இல்லப்பா கருத்தமுத்து, திசு வளர்ப்பு முறைக்கு வடிகால் வசதி ரொம்ப முக்கியம்.
1: ஓஹோ,
0: ஏன்னா வந்து தண்ணி தேங்கி நின்னடக்கூடாது. கார அமில தன்மை இல்லாத மண் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது.
1: என் மண்ணு அது போல மண்ணு தானே?
0: ஆமாப்பா, அதனால நீ பயிரிடலாம்.
1: சரி,
0: நிலத்தை நல்ல ஆழ உழவு செய்யணும்.
1: சரி,
0: அதிக வறட்சி அப்புறம் மழைக்காலங்கள்ல நடவு செய்வத கொஞ்சம் தவிர்க்கணும்.
1: ஓஹோ,
0: பச்சை வாழை ரகமா இருந்துச்சுன்னா 6-6 இடைவெளி, மற்ற ரகங்களுக்கு 6-8 அல்லது 7-7 இந்த இடைவெளியில இருக்கணும்பா. அப்புறம் குழிகளை நம்ம வெட்டுறோம் இல்லையா?
1: ஆமா,
0: அது 2-2-2, அதாவது ஆழம் அகலம் நீளம் இது எல்லாமே ஒரு 2 அடி இந்த அளவுல வச்சுக்கிட்டு மக்கிய தொழு உரம் ஒரு குழிக்கு 10 கிலோ, 1/2 கிலோ வேப்ப மண்ணாக்கு,
1: சரி,
0: 20 கிராம் சூடோமோனஸ், அப்புறம் 20 கிராம் ட்ரைகோடெர்மா ஹார்சியானம் அப்படிங்கிற உயிரியல் நோய்க்கொல்லி,
1: ஓஹோ,
0: இத நம்ம கலந்து அந்த குழியில இடணும்பா. இது போக 20 கிராம் பியூரோடான் அல்லது போரேட் குருண மருந்த குழி வெட்டிய மேல் மண்ணோட நல்லா கலந்து குழிகள்ல நிரப்பணும்பா.
1: ஓஹோ,
0: இப்ப உனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சா?
1: நல்லா புரிஞ்சுது.
0: இப்ப நீ என்ன பண்ற, குரும்பாப்பேட்டில் இருக்கக்கூடிய புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு போற?
1: கதமுத்த, நான் போன வாரம் விவசாயிகளுக்கான ட்ரைனிங் அட்டன் பண்ணிருக்கிறேன், அந்த இடம் எனக்கு தெரியும்.
0: ஓகே, இப்ப நீ அங்க போய் இந்த திசு வளர்ப்பு முறையில வளர்க்கப்பட்ட அந்த நாற்றுகளை வாங்கிட்டு வர. திசு வளர்ப்பு வாழை கன்றுகள் பிளாஸ்டிக் வைகள்ல இருந்தா அவங்க குடுக்கறாங்க.
1: சரி,
0: அத வாங்கிட்டு வந்து அந்த பைய வந்து லேசா கிழிச்சு விட்டு குழியோட நடுவுல வச்சு மண்ண நல்லா அணைக்கணும்பா. அப்புறம் நீர்ப்பாசனம் செய்யணும்.
1: சரி,
0: கோடை காலம் அப்படின்னு இருந்ததுன்னா மாலை வேளையில நடவு செய்யறது நல்லது. அதிக வெயில் இருந்துச்சுன்னா வாழைக்கன்றில் இருந்து புதிய இலை வெளிவர வரைக்கும் கொஞ்சம் நிழலோட்டமா வச்சுக்கிட்டோம்னா நல்லதுப்பா. ஏன்னா அதிக வெயில்ல அந்த செடி தாங்காது.
1: ஆமா,
0: மழைக்காலங்கள்ல நீர் தேங்கி நிற்காமல் வடிகால் வசதி கட்டாயம் தேவை.
1: ஓஹோ,
0: அப்புறம் வாழை குலை தள்ளிய பின் நிலத்தில் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் நம்ம.
1: ஓஹோ, காத்தமுத்த, நல்லா தெளிவா சொல்லிக்கின்னு வர. இந்த உர நிர்வாகம், நீர்ப்பாசனம் இத பத்தி கொஞ்சம் நல்லா விவரமா சொல்ல.
0: ஒண்ணு இல்லப்பா, மண் பரிசோதனை செஞ்சு நம்ம வயலுக்கு தகுந்த மாதிரி நம்ம

0: போடணும். பொதுவாக பார்த்தோம்னா 450 கிராம் யூரியா, 625 கிராம் சூப்பர் பாஸ்பேட்டு, 500 கிராம் மூரியேட் ஆஃப் பொட்டாஷ். இந்த ரசாயன உரங்களை நடவு செஞ்ச 2-8 மாதத்துக்குள்ளார 3-4 தடவையா பிரிச்சு ஒவ்வொரு வாழைக்கன்றின் வளர்ச்சிக்கு ஏற்ப இட்டு அப்புறம் நீர்ப்பாசனம் செய்யணும். வாரத்துக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் செய்யற மாதிரி இருந்ததுனாவே போதும்.
1: சரி,
0: ரசாயன உரங்களுடன் ஒரு மரத்திற்கு நல்ல மக்கிய தொழு உரம் 20 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு 1/2 கிலோ, அசோஸ் பயிரிலும் 50 கிராம், பாஸ்போ பாக்டீரியா 50 கிராம், அப்புறம் ட்ரைகோடெர்மா ஹார்சியானம் 50 கிராம், சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் 50 கிராம். இதெல்லாம் இட்டோம்னா தரமான வாழை தார்கள் நமக்கு கிடைக்கும்பா.
1: ஓ, ரொம்ப சந்தோஷம்பா. கார்த்தமுத்து
0: சொல்லுப்பா. கார்த்தமுத்து,
1: நீ சொன்னதுல இருந்து நான் வாழை சாகுபடி அதிகமா பயிரிடலாம்னு வந்துட்டேன். ஏன் தெரியுமா? இந்த வாழைப்பழம் தான் வருஷம் புல்லும் காய்ச்சிட்டே இருக்கும்பா, பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கும்.
0: ஆமாப்பா, வாழை மரம் கொள்ளையில நிக்க நிக்க காசு உன் வீட்டுல கொட்டிக்கிட்டே இருக்கும்.
1: சரியா சொன்னப்பா.
0: ஏப்பா கருத்துமுத்து, போகும்போது எனக்கு ஒண்ணும் குடுக்கலையே.
1: குடுக்காம விட்டுருவா?
0: என்ன குடுக்க போற?
1: காத்தமுத்து, நம்ம ஊர்ல இல்லாத மரம் என் வீட்டு தோட்டத்துல இருக்க.
0: ஈச்ச மரம் இருக்கு.
1: ஆமா, கரெக்டா சொல்லிட்டுப்பா. இந்தப்பா ஈச்சம்பழம்.
0: எப்பா, ஈச்சம்பழத்துல நிறைய சத்து இருக்குப்பா.
1: ஆமா,
0: அத சாப்பிட்டு வந்தோம்னா மலச்சிக்கலே இருக்காதான்.
1: கரெக்டா சொன்னப்பா.
0: இரும்பு சத்து அதிகமா இருக்குதான்.
1: அதனாலதான் எங்க வீட்டுல எல்லோரும் ஆரோக்கியமா இருக்கும். உனக்கு அப்பப்ப குடுக்கற, நீயும் ஆரோக்கியமா தான் இருக்கிற.
0: ஆமாப்பா, இந்த ஈச்சம்பழத்துல இவ்வளவு விஷயம் இருக்குது. கிடைக்கிறப்பெல்லாம் ஈச்சம்பழம் சாப்பிடணும்பா எல்லாரும்.
1: கரெக்டா சொன்னப்பா. காத்தமுத்த, அதோ என் மாமன் புள்ள வந்துட்டாரு, டவுனுக்கு போயிட்டு வரோம். தன்ன நான் தானா நானே, தன்ன நானே தானே நான்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் அதிக மகசூல் தரும் திசு வளர்ப்பு வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று உலக ஃபின்டெக் மாநாட்டில் உரையாற்றிய அவர், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தொழில்நுட்பத்தை மையமாக கொண்டு இந்தியா செயல்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை நிதித்துறையில் செயல்படுத்துவதன் மூலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த மாதத்தில் 2,400 கோடிக்கும் அதிகமான UPI பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், நிதி தொழில்நுட்பத்திற்கு முன்னோடியாக UPI விளங்குகிறது என்று கூறினார். பணம் அனுப்பும் பரிவர்த்தனைகளில் உள்ள செலவுகளை குறைக்க நிதி தொழில்நுட்ப அமைப்புகளில் உலகளாவிய ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு நிறைந்த இணையம், நெறிமுறைகளுடன் கூடிய தரவுகள், வலுவான நிதி தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 3 பயணமாக இலங்கை சென்றுள்ள அவர் கொழும்புவில் நேற்று இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு பாலமாக இந்திய வம்சாவளியினர் திகழ்வதாக

0: கூறினார். இலங்கையில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அந்நாட்டிற்கு இந்தியா உறுதியுடன் துணை நின்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். கலாச்சாரம், நம்பிக்கை, பாரம்பரிய வரலாற்றின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகள் பரஸ்பரம் ஒன்றிணைந்துள்ளதாக அவர் கூறினார். அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்தியாவும் இலங்கையும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக திருமதி சரண்யா ஹரியும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக திரு அப்துல் ரஷீகும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக திரு நல்லசிவன் நியமிக்கப்பட்டுள்ளார். உள்துறை, மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை கூடுதல் தலைமை செயலாளராக திரு மோகனும், பள்ளிக் கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளராக திருமதி ஸ்ரேயா சிங்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தாவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய அளவில் காற்றின் தர மதிப்பீட்டு பட்டியலில் சென்னை 35வது இடத்திற்கு தள்ளப்பட்டு இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளால் காற்றின் தரம் நாளுக்கு நாள் அதிக மாசடைந்து வருவதை தாவிக அரசு கவனத்தில் கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் நுரையீரல் மற்றும் இதய நோய்கள் போன்ற ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதுடன் புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட பருவநிலை மாற்றத்திற்கும் வழிவகுக்கும் என்பதால் மாநில அரசு உடனடியாக தொழிற்சாலைகளில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் காலியாக உள்ள 7 தொகுதிகளில் தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள தொகுதிகளை தவிர்த்து இந்த 2 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி அடுத்த மாதம் 6 தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 16 தேதி வரை நடைபெறும். மனுக்கள் மீதான பரிசீலனை செப்டம்பர் 17 தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற செப்டம்பர் 19 தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறும். இந்நிலையில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு ஆதரவு கோரி பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனை அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திரு கே பி முனுசாமி, திரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கடிதம் வழங்கியுள்ளனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கே பி முனுசாமி, இந்த தொகுதிகளில் ஏற்கனவே அஇஅதிமுக வெற்றி பெற்றதால் மீண்டும் தங்கள் கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்களை உருவாக்கும் நோக்கில் மைபாரத்தின் கீழ் இளைஞர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இத்தகைய போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாக அம்மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சபரி கிருஷ்ணா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: எங்க மைபாரத் ஆர்கனைசேஷன்ல விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் 2027 சொல்லிட்டு நாங்க நடத்துறோம். அதுல வந்து 15 to 29 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்க பல்வேறு போட்டிகள் நடத்திக்கிட்டு இருக்கோங்க. ஆகஸ்ட் 17 இருந்து வர செப்டம்பர் 30 வரைக்கும் வினாடி வினா போட்டி வந்து நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக்ல பங்கு கொள்ளும் போது அவர்களுக்கு 4 வகையான வேல்யூஸும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டி, என்டர்பிரினர்ஷிப், லீடர்ஷிப். அது மட்டும் இல்லாம யூத் பார்லிமெண்ட் என்னும் சொல்லக்கூடிய இளைஞர்கள் பாராளுமன்றம், இந்த நிகழ்வுகளையும் அவங்க கலந்து கொண்டு நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சிக்காக அவங்களோட திட்டங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குங்க. தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க 45 இளைஞர்கள், 15 குழுக்களா, குழுக்களுக்கு 3 பேர் வீதம் நாங்க செலக்ட் பண்ணி நாங்க வரக்கூடிய தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12 அன்னைக்கு வந்து நாங்க புதுடெல்லிக்கு அனுப்புவோம். அப்போது அவங்க வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறுவாங்க.
0: சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் தெற்கு தெலுங்கானா முதல் ராயலசீமா வரையிலான தமிழக பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், நாமக்கல், தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றமடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். அப்போது இங்குள்ள அனைத்து அருவிகளிலும், குறிப்பாக குற்றாலமைன் அருவி, 5 அருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் தார்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும்

0: பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். இந்த சூழலில் தற்போது சீசன் முடிவுற்ற நிலையிலும் அருவிகளில் மிதமான தண்ணீர் வரத்து என்பது வந்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்ற சூழலில் தற்போது வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படுவதால் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் மீண்டும் தண்ணீர் வரத்து வெகுவாக குறைந்து வருகிறது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
1: இருவரி செய்திகள். ஐரோப்பிய நாடுகளை ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். மேற்காசிய பகுதிகளில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருப்பதால் அங்கு பதற்றம் நீடிக்கிறது. நேபாளத்தின் முஸ்டாங் மாகாணத்தில் நேற்றிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இது 5.3 பதிவானது. நாட்டின் ஆட்டோமொபைல் சில்லறை விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலிய மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். வேலூர் மாவட்டத்தில் தொழில் பூங்காக்களை அமைக்க நிதியுதவி பெற விரும்புவோர் காட்பாடியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை அணுகி பயன்பெறலாம் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தில் தொடங்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திரு ஸ்னேகா நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி மாணவிகள் புத்தக வடிவில் அணிவகுத்து சாதனை படைத்தனர். பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 507 கிலோ போதைப் பொருட்களை விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறையினர் பங்கேற்ற அணிவகுப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் வடவத்தூர் பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 89 ஏக்கர் நிலங்கள் பொது ஏலம் மூலம் குத்தகைக்கு விடப்பட்டு 489,000 ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டது. விளையாட்டுச் செய்தி. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர்கள் இன்று பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55. நேயர்கள் கேட்கவிருப்பது ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
3: என்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: மின்னிடும் வைர நகைகளுடன் பொன் நகைகள் வாங்க ராம் தங்க நகை மாளிகை. விதவிதமான வெள்ளி கல்யாண சீர்வரிசைகளுக்கு ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
5: அழிந்து வரும் மீன் வளம் காப்போம்.
6: வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
7: வணக்கம் நேயர்களே. அளவுக்கு மிஞ்சினால் அமுதும் நஞ்சாவது போல் பரந்து விரிந்த கடல் ஆனாலும் வரைமுறைப்படுத்தப்படாத மீன் வேட்டையால் நிகழும் பாதிப்பை பார்ப்போம். நமது அன்றாட உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டிய சத்துக்குழல் புரதமும் ஒன்றாகும். இந்த புரதச்சத்தானது மீன்களில் அதிகமாக உள்ளது என்பது தெரிந்ததே. இதன் காரணமாக மீன்கள் உலக அளவில் அதிகமாக உட்கொள்ளப்படுகின்றன. அதிக தேவை இருப்பதால் அதிகப்படியான மீன் மற்றும் இறால் போன்ற கடல் மற்றும் நன்னீர் வாழ் உயிரினங்கள் தினந்தோறும் பிடிக்கப்படுகின்றன. அப்படி பிடிக்கப்படுத்தப்படும் மீன்பிடி வலைகளில் உள்ள கண்கள் எனப்படும் ஓட்டைகள் மிகவும் சிறியதாக வடிவமைக்கப்படுவதால் வளரும் பருவத்தில் இருக்கும் மீன்களும் பிடிபட்டு விடுகின்றன. அவை பெரியதாக வளர்ந்தால் ஒரு மீன் தரும் லாபத்தை அவைகள் மிகவும் சிறிய அளவில் இருக்கின்ற காரணத்தால் பல 100 எண்ணிக்கையில் சேர்ந்தால்தான் பெற முடிகிறது. அந்த சிறிய வளர்ச்சியடையாத பருவத்தில் இருக்கும் மீன்களை குவியல் குவியல்களாக போட்டு சூரியன் ஒளியில் உலர்த்தி கோழிகளுக்கும் பிற உயிரினங்களுக்கும் தீவனமாக பயன்படுத்தப்படுகின்றன. தக்க பருவமடைந்த 1-2 மீன்கள் தரும் லாபத்தை குவியல் குவியலாக குவியும் சிறிய மீன் குஞ்சுகளை பிடித்து விற்பதன் மூலம் தற்போது ஒரு குறுகிய கால லாபம் கிடைத்தாலும் வருங்காலத்தில் மீன் வளம் மிகவும் குறையும் அபாயம் ஏற்படலாம். எடுக்க எடுக்க குறையாத வளம் என்று போற்றப்பட்ட

0: கடலில் இன்று பல வகையான மீன் இனங்களும் இன்னும் பிற உயிரினங்களும் அடியோடு அழிந்தே விட்டன. மேலும் பல கடல் வாழினங்கள் அழிந்து கொண்டு வருகின்றன. மனிதனின் அறியாமையும் பொறுப்பின்மையுமே இதற்கு காரணம் எனலாம். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பல அதிநவீன மீன்பிடி சாதனங்களை பயன்படுத்தி வருமானம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு மீன்களை வேட்டையாடுகின்றனர். மீன் வளங்கள் உற்பத்தியாகும் கடலின் அடித்தளத்தை கிண்டி கிளறி தங்களது மீன்பிடி வேட்டையை தொடர்கின்றனர். அதன் விளைவு கடல்வாழ் உயிரினங்களின் உற்பத்தியின் வேகம் தடைபடுகிறது. மேலும் பயன்படுத்தப்படும் படகுகளிலிருந்து வெளிப்படும் எண்ணெய் கழிவு மற்றும் எரிபொருள் கடலில் கலப்பதன் மூலமும் அங்கு வசிக்கும் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. உலகில் முதன் முதலில் தோன்றியது மீன்பிடி தொழில் என பல சான்றுகள் கூறுகின்றன. அப்படி முதலில் தொடங்கப்பட்ட அத்தொழிலின் நோக்கம் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் உறவினருக்கும் அன்றன்றைக்கு தேவையான மீன்களை பிடிப்பதாக மட்டுமே இருந்தது. பின்பு படிப்படியாக மாறி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் மீன் பிடிக்கும் பழக்கம் இருந்து வந்தது. மீன் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் இடங்களான ஆறும் கடலும் ஒன்று சேரும் இடமான முகத்துவாரங்களிலும் பிற சேரான பகுதிகளிலும் அன்றைய மீனவர்கள் மீன் பிடிக்கவில்லை. மாறாக அவ்விடங்களையெல்லாம் பாதுகாத்து வந்தனர். அவர்களுக்குள் கருத்து ஒற்றுமையும் கட்டுப்பாடும் இருந்தது. அந்நிலை மாறி தற்போது யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் மீன் பிடிக்கலாம் என்ற கட்டவிழ்த்த நிலை உருவான பின்பு அவர்களின் வருமானமும் அதிக அளவில் குறையத் தொடங்கின. இன்று மீன் உற்பத்தி அதிகரித்துள்ளது என பல புள்ளி விவரங்கள் கூறினாலும் அன்று மிக குறைந்த ஆட்கள் மிக குறைந்த நேரத்தில் மிக குறைந்த தொலைவு என்று பணச்செலவின்றி பிடித்த மீன்களை இன்று அதிக எண்ணிக்கை கொண்ட நபர்கள் அதிக நேரம் போராடி அதிக தொலைவு சென்று விசைப்படகுகளுக்கு லிட்டர் கணக்கில் எரிபொருள்களை செலவு செய்து மீன்பிடிப்பது என்னவோ முறையற்ற போக்குக்கு இயற்கை கொடுத்த தண்டனை போல் உள்ளது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
3: சிறுக சிறுக தங்கம் சேர்க்க ராம் தங்க நகை மாளிகையின் சேமிப்பு திட்டம். படிப்படியா சேருங்க, பவுன் பவுடா வாங்குங்க. ராம் தங்க நகை மாளிகையின் சேமிப்பு திட்டம், நேரு வீதி பாண்டிச்சேரி.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா இம்மாதம் 22ஆம் தேதி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள ஏக்தா நகரில் நடைபெறவுள்ளது. இதில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டு விருதுகள் வழங்க உள்ளார். புதுடெல்லியில் வரும் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது அதில் பங்கேற்கும் உலக தலைவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இதுகுறித்து நேற்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால், இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது விவாதிக்கப்படும் பல பிரச்சினைகளில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் மோதல் குறித்த பேச்சும் முக்கியமானதாக இருக்கும் என்றார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவது குறித்த அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டதைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. பதிவான வாக்குகள் 9ஆம் தேதி எண்ணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாகூர் துணை மின்நிலையத்திலிருந்து செல்லும் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தவளக்குப்பம், பூர்ணாங்குப்பம், தானம்பாளையம், பிள்ளையார்திட்டு, நல்லவாடு, ஆண்டியார்பாளையம், காசான் திட்டு, கொருக்கமேடு, எடையார்பாளையம், புதுக்குப்பம் மற்றும் அழுத்துவெள்ளி ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பேரா வில்வித்தை தொடரின் 3ஆம் கட்ட போட்டியில் இந்தியா வில்வித்தை பிரிவில் நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி மற்றும் 1 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. மேலும் இன்று நடைபெறும் ரிகர்வ் அணி தங்கப்பதக்கத்திற்கான போட்டியில் இந்தியாவின் பாவனா மற்றும் ஹர்விந்தர் சிங் ஜோடி சீன ஜோடியை எதிர்கொள்கின்றது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் உலகின் முதல்நிலை வீராங்கனையான அரினா சபலன்கா செக் குடியரசின் லிண்டா நோஸ்கோவாவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
0: நேரம் 7:02. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: புதுவை புதுமை நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது

0: தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் இரா தமிழரசி அவர்களின் உரையின் முதற் பகுதியினை கேட்கலாம்.
1: உலகில் தோன்றிய மொழிகளிலேயே பழமையானதும் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருவதும் பெருமைக்குரிய நம் தமிழ்மொழியாகும். தமிழின் இலக்கண கட்டமைப்பும் இலக்கிய வளமும் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒன்றாகும். அதனால்தான் பன்மொழி புலமை வாய்ந்த நம் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்கிறார். மேலும் உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய கருத்து வளத்தை தம் படைப்புகளில் செறித்துக் கொடுத்த செம்மாந்த புலவர்கள் பலர் வாழ்ந்த நாடு இது. இந்நாட்டின் பெருமையை கூற வந்த பாரதியார், கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என தமிழ்நாட்டின் கல்விச் சிறப்பையும் இலக்கிய வளத்தையும் எண்ணி எண்ணி பெருமிதம் கொள்கிறார். இலக்கண சிறப்பு. உலக மொழிகள் பலவற்றிலும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டுமே இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்க, தமிழில் மட்டுமே மனித வாழ்க்கை முறைக்கும் இலக்கணம் வகுக்கப்பட்டுள்ளது. ஆண் பெண்ணின் அன்பு சார்ந்த வாழ்வை அகம் என்றும் வீரம் சார்ந்த வாழ்வை புறம் என்றும் வகைப்படுத்தினர். அறம், பொருள், இன்பம் மூன்றனுள் அகத்தில் இன்பத்தையும் புறத்தில் ஏனைய இரண்டையும் விதந்தோதியுள்ளனர். சங்க இலக்கியங்களைப் போல வேறு எக்கால இலக்கியங்களிலும் காதலும் வீரமும் போற்றப்பெறவில்லை. தமிழர்கள் இவ்விரண்டையும் தம் கண்களாகவே எண்ணினர். கூர்ந்து நோக்கினால் இவ்விரண்டில்தான் மனித வாழ்வே அடங்கியுள்ளது. கிரேக்க பெருங்கவிஞர் ஹோமர் கூட, டூ திங்ஸ் கிரேட்டர் தன் ஆல் திங்ஸ் ஆர், ஒன் இஸ் லவ் அண்ட் அனதர் இஸ் வார் என்று கூறியுள்ளதை மதுசா விமலானந்தம் அவர்களின் பதிவின் வழி அறியலாம். அகம்புறம் இவ்விரு திணைப்பாடல்களில் அமைந்துள்ள பொருள் ஆழமும் உணர்வு நுட்பமும் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கன. அகப்பாடல்களில் தலைவன் தலைவியின் பெயர்கள் சுட்டப்பெறாததால் அவை அனைத்தும் தனித்த இருவர்க்குரியதாய் அமையாமல் சமுதாயம் முழுமைக்குமாய் நின்று நிலை பெறுகிறது. புறப்பாடல்களில் போரும் வீரமும் பொருண்மைகளாய் அமையினும் அவற்றுடன் அறமும் வீடுபேரும் இணைத்தே பேசப்பெற்றுள்ளன. அக உணர்வுகளை வெளிப்படுத்த நிலமும் பொழுதும் பின்புலமாய் அமைய அவை இரண்டனையும் அடிப்படையாக கொண்டு தோன்றும் தாவரங்கள், விலங்குகள், பறவைகள் போன்றவை துணை கருவிகளாக பயன்பட்டுள்ளன. மனித ஒழுகலாறுகளை அகத்திணை புறத்திணை என இரண்டாக பகுத்ததைப் போலவே அவற்றுள் இடம்பெறும் பொருள்களை முதற்பொருள், கருப்பொருள், உரிபொருள் என மூன்றாக பகுத்துள்ளது தொல்காப்பியம். நிலத்தையும் பொழுதையும் முதற்பொருள் என்றும், தெய்வம் உட்பட அந்நிலத்திலுள்ள உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் அனைத்தும் கருப்பொருள் என்றும், இவ்விரண்டின் வாயிலாக வெளிப்படுத்த பெறும் மனித உணர்வை உரிபொருள் என்றும் வரையறை செய்துள்ளார் தொல்காப்பியர். புலவர்கள் தாம் பாடும் பாடலுக்கு இவற்றை சட்டகமாக பயன்படுத்தியுள்ளனர். புணர்தல் என்னும் உரிப்பொருளுக்கு மலையும் மலை சார்ந்த இடமாகிய குறிஞ்சி நிலம் பின்புலமாகவும், இருத்தல் என்னும் உரிப்பொருள்களுக்கு காடும் காடு சார்ந்த இடமாகிய முல்லை நிலம் பின்புலமாகவும், ஊடல் என்னும் உரிப்பொருள்களுக்கு வயலும் வயல் சார்ந்த இடமாகிய மருது நிலம் பின்புலமாகவும், இரங்கல் என்னும் உரிப்பொருளுக்கு கடல் சார்ந்த நெய்தல் நிலம் பின்புலமாகவும் அமைத்து பாடல்கள் புனைய பெற்றுள்ளன. பெரிதல் என்னும் உரிப்பொருளுக்கு மணலும் மணல் சார்ந்த இடமும் பின்புலமாக வரையறுக்கப்பட்ட போதும், தமிழக எல்லைக்குள் மணற்பாங்கான நிலம் இன்மையால் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் எனும் சிலப்பதிகார அடிகளால் வளமையிழந்த காடும் மலையும் பாலை நிலமாக கருதப்பட்டுள்ளது என்று தெரியலாம். நம் தமிழில் எழுத்துகளுக்கு பெயரிடும் முறையிலும் மனித வாழ்வியலை இணைத்து கூறியுள்ளது நம் தமிழர்களின் நுண்மான் நுழைபுலத்திற்கு சான்றாகும். ஆ முதல் ஔ வரை உள்ள 12 எழுத்துகளுக்கும் உயிர் என்றும், இக் முதல் இன் வரை உள்ள 18 எழுத்துகளுக்கும் மெய் என்றும் பெயரிட்டுள்ளனர். உயிரின் இயக்கத்திற்கு மெய்யும் மெய்யான உடலின் இயக்கத்திற்கு உயிரும் இணைந்து பயணிப்பது போல இவ்விரண்டும் இணைந்து பயணிப்பதால்தான் மொழியின் இயக்கம் நடக்கிறது. எனவேதான் இவற்றை முதலெழுத்துகள் என்றார். இவற்றை சார்ந்து வரும் எழுத்துக்களை சார்பெழுத்துகள் என்றும் சுட்டியுள்ளார். சொல்லோடு சொல் இணைவதை புணர்ச்சி என்றும், இயல்புபடி அமையாதவற்றை விகாரம் என்றும் குறித்துள்ளது தமிழர்களின் அறிவு கூர்மைக்கு சான்றாகும். எழுத்துகளின் பிறப்பிடத்தையும் ஒலிக்கும் முறையையும் ஒலிக்கும் கால அளவாகிய மாத்திரையையும் நுட்பமான அளவீட்டாலும் நூற்பாக்களாகிய வரைபடத்தாலும் காட்சிப்படுத்தியுள்ளமை இன்றைய அறிவியல் வல்லுநர்களின் அறிவுக்கும் மேம்பட்டது என்பது உலகறிந்த உண்மை. மெய்யெழுத்துகளின் பிறப்பிடத்திற்கே

ஏற்ப வல்லினம், மெல்லினம், இடையினம் என வகைப்படுத்தியுள்ளனர். அக் என்னும் மூன்று புள்ளிகளை கொண்ட ஆயுத எழுத்தின் பயன்பாடு இன்றைய தமிழில் அரிதாக இருப்பினும் பல்வேறு ஆங்கில வார்த்தைகளை தமிழ்படுத்தும் போது மிகுதியும் பயன்படுகிறது. தாவரங்களுக்கு உயிர் உண்டு என 1901 அறிவியல் பூர்வமாக நிறுவியவர் சர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் எனும் இந்தியர் ஆவார். ஆனால் கிமு 500 முன்பே தொல்காப்பியர் பொருளதிகார மரபியலில் அறிவு வகையில் உயிர்களை பாகுபடுத்தியுள்ளார். பொறி உணர்வுகளின் அடிப்படையில் தாவரங்கள் தொடு உணர்வு மட்டுமே உடைய ஓரறிவு உயிர் என்றும், தொடு உணர்வோடு சுவை உணர்வுடையவை ஈரறிவு உடையவை என்றும், இவற்றால் மூக்கால் முகர்ந்து அறிவன மூவறிவு உயிர்கள் என்றும், தொடு உணர்வு, சுவை உணர்வு, முகர்ந்து அறியும் உணர்வோடு கண்களால் கண்டும் அறிபவை நான்கறிவு உயிர்கள் என்றும், மேற்குறித்தவற்றோடு காதால் கேட்டும் அறிவன ஐந்தறிவு உயிர்கள் என்றும் வகைப்படுத்தியுள்ளார். இவை அனைத்திற்கும் மேலாக மனத்தினால் பகுத்தறிந்து சிந்திக்கும்

சுவையுணர்வு முகர்ந்தறியும் உணர்வோடு கண்களால் கண்டும் அறிபவை நான்கறி உயிர்கள் என்றும், மேற்குறித்தவற்றோடு காதால் கேட்டும் அறிவன் ஐந்தறி உயிர்கள் என்றும் வகைப்படுத்தியுள்ளார். இவை அனைத்திற்கும் மேலாக மனத்தினால் பகுத்தறிந்து சிந்திக்கும் மனிதன் மட்டுமே ஆறறிவு படைத்தவன் என்று வரையறுத்துள்ளமை தமிழர்களின் அறிவு நுட்பத்திற்கு சான்றாகும். இத்தகைய சிறந்த இலக்கண கட்டமைப்பும் தனித்து இயங்கும் ஆற்றலும் கொண்டிருப்பதால்தான் தமிழ் உயர்தனி செம்மொழியாக விளங்குகிறது. ஒரு பொருளை குறிக்க பல சொற்களும், பல பொருளை குறிக்க ஒரு சொல்லும் இருப்பது தமிழின் தனிச்சிறப்பாகும். மேலும் இயல் என்னும் எழுத்து வடிவமும், இசை என்னும் பாடல் வடிவமும், நாடகம் என்னும் கூத்து வடிவமும் தமிழில் இருப்பதால் தான் இதனை முத்தமிழ் என்கிறோம். இம்மூன்று வடிவங்களிலும் செம்மாந்த படைப்புகளை உருவாக்கியுள்ளனர் தமிழர்கள். கால வெள்ளத்தில் காணாமல் போனவை பற்பல. உயிர் நேசம், இயற்கையோடு ஏய்ந்த வாழ்க்கை வாழ்ந்த சங்ககால மக்கள் தாவரங்களையும் விலங்குகளையும் நேசிக்கும் உயரிய நோக்கம் உடையவர்களாக விளங்கினர். நற்றினை தலைவி ஒருத்தி தான் வளர்த்த புன்னை மரத்தை தங்கையாக கருதி அதன் கீழ் நின்று தன் காதலனுடன் பேச நாணம் கொள்கிறாள். இதை விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி மரந்தனம் துறந்த காழ்முளை அகைய நெய்ப்பை தீம்பால் பெய்தினது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நொவ்வை ஆகும் என்று அன்னை கூறினில் புன்னையது சிறப்பே அம்ம நானுதும் நும்முடு நகையே எனும் தலைவு கூற்று வழி அறிய முடிகிறது. இளம் வயதில் தன் தோழியரோடு மணலில் அழுத்தி விளையாடி தவறவிட்ட புன்னை விதை பின்னொரு நாள் பெய்த மழையில் முளைத்து செழிக்கிறது. அன்னை கொடுத்த தீம்பாலை உண்ட தலைவி தன்னை போலவே அதற்கும் பசிக்கும் என்றெண்ணி பொன்னை கன்றுக்கும் ஊற்றி வளர்க்கிறாள். பேச்சினூடே உன்னையுட உன் தங்கையாகிய பொன்னைதான் சிறந்தவள் என அன்னை தன் பெண்ணிடம் கூறுகிறாள். அதனை அப்படியே நம்பிய தலைவி பொன்னையை தன் தங்கையாகவே பாவித்து வளர்கிறாள். பருவயந்தடைந்த பின் அம்மரத்தடியின்று தலைவனுடன் பேச நாணுவதை உணர்த்துகிறது இப்பாடல். தோழி கூற்றாக அமைந்த இப்பாடல் விரைவில் திருமணம் செய்துகொள் என வற்புறுத்தும் பொருண்மையில் அமைக்க பெற்றுள்ளது. இல்லற மாண்பு, செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த பெண் வசதி குறைந்த வீட்டிற்கு மருமகளான பின்னர் தன் புகுந்த வீட்டிற்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்வதையும் அவ்வீட்டின் மானத்தை காக்கும் நோக்கில் தன் தேவைகளை சுருக்கிக் கொள்வதையும் மற்றொரு நற்றினை பாடல் காட்டுகிறது. தேன் கலந்த பாலை ஒலிவீசும் பொற்கிண்ணத்தில் ஒரு கையால் ஏந்திக் கொண்டு புடைக்கும் அளவுக்கு நுனியில் பூச்சுற்றப்பட்ட கோலை மறுகையில் வைத்து கொண்டு உண்பிப்பதற்காக மிரட்டியவாறு பின்தொடர்கிறாள் செவிலித்தாய். விளையாட்டு ஆர்வத்தினால் உண்ண மறுத்ததோடு செவிலித்தாய் அலைகழியுமாறு வீடு முழுவதும் சுற்றி வந்த பின் தன் பாதச்சிலம்பில் உள்ள முத்துப்பறல்கள் ஒலிக்க முல்லைப்பந்தரின் கீழ் புகுந்து ஏவல் மறுக்கிறாள் அவ்விளம்பெண். அத்தகைய விளையாட்டுக்காரியான அவள்தான் புகுந்த வீட்டின் வறுமை பிறருக்கு புலப்படாதவாறு மறைத்து கொண்டு தன் தந்தையின் கொழுவிய செல்வத்தையும் நுகர எண்ணாமல் ஒருவேளை விட்டு மறுவேளை உண்ணும் அறிவும் ஒழுக்கமும் மேம்பட்டவளாக வாழ்வதை பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விரிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உன்னின்று ஓக்குப்பு புடைப்ப திண்ணீர் முத்தரி பொற்சிலம்பு ஒழிப்ப தத்துற்று அரிணரை கூந்தல் செம்முது செவிலியர் பரிமெலிந்து ஒழிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனர்கள் கொண்ட கோணன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொடுஞ்சோறு உள்ளால் ஒழுகு நீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுகைகளே என நேரில் கண்டு வியக்கிறாள் செவிலித்தாய். இத்தகு மன உறுதி கொண்ட செம்மாந்த பெண்களை கொண்டதாக விளங்கியது நம் தமிழ் சமூகம் என்பதை இவ்விலக்கியங்களின் வழி அறிய முடிகிறது. கற்பு வாழ்வில் தலைவனோடு இணைந்து வாழ்கிற தலைவி தன் சொல் செயல் சிந்தனை அனைத்தையும் தலைவனுக்கு ஏற்ற வகையில் அமைத்துக் கொள்கிறாள். தன் தோழியிடம் தன் காதலின் மேன்மையை கூறுகையில் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சிப்பு கொண்டு பெருந்தே நிழைக்கும் நாடனொடு நட்பே என்கிறாள். இப்பாடலில் மலைப்பக்கத்தில் உள்ள கரிய கொம்புகளை உடைய குறிஞ்சி மரத்தின் மலர்களைக் கொண்டு பெரிய தேனடியை உருவாக்கும் வளமான மலைநாட்டைச் சார்ந்த தலைவனோடு நான் கொண்டுள்ள அன்பும் நட்பும் இந்த நிலத்தை விட பெரியது, எல்லையற்ற வானத்தை விட உயர்ந்தது, கடலை காட்டிலும் அளத்தற்கரிய ஆழமுடையது என இயற்கையின் பெரிய கூறுகளோடு தன் காதலை முப்பரிமாணங்களில் ஒப்பிட்டு காட்டும் பெண்ணின் நம்பிக்கை எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. தலைவன் அன்பில் கட்டுண்ட தலைவி செல்வச் செழிப்புடைய தன் பிறந்த வீட்டை விட தன் கணவனின் வீட்டில் வாழும் வசதி குறைந்த வாழ்வையே மென்மையாக கருதுகிறாள்.
இதனை செவிலித்தாய் காதில் விழுமாறு தோழியிடம் பேசுவதாக அமைகிறது.

0: அது ஒரு ஐங்குறு நூற்று பாடல். அந்நாய் வாழிவேண்டன்னை நம் படப்பை தேன்மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு ஒவ்வொலை கோவர் கீழ் மானுண்டு எஞ்சிய கழுழி நீரே என்கிறாள். இப்பாடலில் தலைவன் வாழும் ஊரில் குடிநீர் நன்றாக இருக்காதே என கேட்ட தோழிக்கு, எம் தலைவர் நாட்டில் உதிர்ந்த தடைகளால் மூடப்பட்ட குழிகளில் மான் போன்ற விலங்குகளினால் உண்ணப்பட்டு எஞ்சி நிற்கும் சிறிதளவு நீரும் நம் வீட்டின் புறத்தேயுள்ள தோட்டத்தில் கிடைக்கும் இனிய தேனோடு கலந்த பாலினும் மிக்க சுவையுடையதாகும் என்கிறாள். அன்புடையவன் அருகிருந்தால் சேற்று நீரும் சுவைக்கும், அவனுடன் இல்லாத போது தேன் கலந்த பாலும் இனிக்காது எனும் ஆழ்ந்த பொருளை புலப்படுத்துகிறது இப்பாடல். சிறு குறைகளையும் பெரிதாக்கி திருமண பந்தத்தை சிக்கலாக்கி கொள்ளும் என்ற இளம் தலைமுறை மனம் கொள்ளத்தக்க பாடம் இது.
1: புதுவை புதுமையில் நேர்கள் இதுவரை கேட்டது

தமிழமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் இரா தமிழரசி அவர்களின் உரையின் முதற்பகுதியினை கேட்டீர்கள்.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு அனிருகுமார் திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்கள் சாதனை படைப்பதற்கான சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். நாட்டின் ஆட்டோமொபைல் விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனிருகுமார திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 3 நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் சந்தித்து இந்தியாவுடனான நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று கொழும்புவில் இந்திய வம்சாவளியினரிடையே பேசிய திரு ராஜ்நாத் சிங் இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்தியர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு பாலமாக இந்திய வம்சாவளியினர் திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இலங்கையில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அந்நாட்டிற்கு இந்தியா உறுதியுடன் துணை நின்றுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். 9வது தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வாரணாசியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்கிறார். அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், பஞ்சாயத்துகள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து வீடுகளிலும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை இந்த மாதம் முழுவதும் ஏற்படுத்தும் வகையில் இந்த இயக்கம் தொடங்கப்படுகிறது. நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கவுள்ள 503 பேர் கொண்ட இந்திய குழுவினர் புதுதில்லியிலிருந்து நேற்று ஜப்பான் புறப்பட்டு சென்றனர். அவர்களை விமான நிலையத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா உள்ளிட்டோர் வழியனுப்பி வைத்தனர். முன்னதாக இந்திய அணியினருக்கான அதிகாரப்பூர்வ ஜெர்சி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அப்போது பேசிய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய வீரர் வீராங்கனைகள் வாய்ப்புகளை சாதனைகளாக மாற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உலக அளவில் நமது வீரர்கள் போட்டியிட்டு சாதனை படைப்பதற்கு ஏற்ற சூழலை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஏற்படுத்திக் கொடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் விளையாட்டுத் துறையில் இந்திய இளைஞர்களின் திறமை வெளிப்பட்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா

0: ரவியா தெரிவித்தார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். இந்த பயணத்தின்போது அந்நாடுகளின் கடற்படை மற்றும் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகளை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். நியூசிலாந்து கடற்படை வீரர்களுடன் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் கலந்துரையாடவுள்ளதாகவும் இந்திய கடற்படை வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் ஆட்டோமொபைல் சில்லறை விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. அதன்படி சுமார் 24,23 யூனிட் அளவிலான கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சம்மேளனத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. சிஎன்ஜி மின்சாரம் மூலம் இயங்கும் மாற்று எரிபொருள் வாகனங்களின் விற்பனையும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முதன்முறையாக பெட்ரோல் மூலம் இயங்கும் வாகனங்களை காட்டிலும் மாற்று எரிபொருள் வாகனங்களின் விற்பனை கடந்த மாதத்தில் 42% அதிகரித்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவும் குவைத்தும் பல்வேறு துறைகளில் நல்லுறவுகளை வலுப்படுத்த ஒப்புதல் தெரிவித்துள்ளன. குவைத்தில் நேற்று நடைபெற்ற 8வது இந்திய குவைத் வெளியுறவு அமைச்சக அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. வெளியுறவுத்துறை கூடுதல் செயலாளர் திரு அசீம் மகாஜன் மற்றும் குவைத்தின் ஆசிய விவகாரங்களுக்கான வெளியுறவு துணை அமைச்சரும் திரு நவாஃப் அப்துல் லத்தீப் அல் அஹமத் ஆகியோர் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர். அரசியல் ரீதியிலான உறவுகள், வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐரோப்பிய நாடுகளில் ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு புட்டின் ஐரோப்பிய அதிகாரிகள் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகள் உண்மையல்ல என்று தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்க தூதர்கள் கீவ் நகரில் தம்மை சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுடனான 4.5 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான சாதகமான அம்சங்களை தெரிவித்ததாக யுக்ரைன் அதிபர் வொலாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். அமெரிக்க அதிபரை விரைவில் தாம் சந்தித்து இது தொடர்பாக அடுத்தகட்ட பேச்சு நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யுக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் பார்வையாளர்கள் போரை முடிவுக்கு கொண்டுவருவது தொடர்பாக அண்மையில் அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினர். தொடர்ந்து அவர்கள் மாஸ்கோ சென்று புட்டினுடனும் ஆலோசனை நடத்தியுள்ளனர். யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மோதலுக்கு அமைதி பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலைப்பாடு ரஷ்யாவின் யுக்தியுடன் ஒருங்கிணைந்திருப்பதாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு முந்தைய காணொலி மூலமான செய்தியாளர்கள் சந்திப்பின்போது கிரெம்லின் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டிற்கிடையே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இருதரப்பு பேச்சுகள் நடத்துவார்கள் என்பதை அவர் உறுதி செய்தார். இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர வாய்ப்புகளை வழங்குவது தொடர்பாக இரு தலைவர்களும் விரிவான ஆலோசனை நடத்துவார்கள் என்றும் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்தார். பாதுகாப்பான 6G நெட்வொர்க்கின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் அமெரிக்க தலைமையிலான உலகளாவிய கூட்டமைப்பில் இந்தியா இணைந்துள்ளது. இதற்கான முன்முயற்சியில் இங்கிலாந்து, ஜெர்மனி மற்றும் ஜப்பான் நாடுகளும் ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க வர்த்தகத்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 2030 5G நெட்வொர்க்கிற்கு பதிலாக 6G தொழில்நுட்பம் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கான உத்திகளை முன்கூட்டியே ஒருங்கிணைக்க இந்த அமைப்பு உதவும் என்று அமெரிக்க வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக வழக்கில் மாவோயிஸ்ட் அமைப்பு

பேசியிருந்த 5 பேருக்கு கான்கர் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. தண்டக்காரன்யா சிறப்பு மண்டல குழுவை சேர்ந்த பிரபாகர் மற்றும் அவரது மனைவி ராஜி ஆகியோருக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மற்ற 3 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப்பதக்கங்களுக்கான ஆட்டங்களில் இந்திய வீரர்கள் இன்று பங்கேற்க உள்ளனர். கலப்பு குழு இறுதிப் போட்டியில் பாவ்னா ஹர்விந்தர் சிங் இணை சீன இணையை எதிர்கொள்கிறது. இதேபோல் மகளிர் தனிநபர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஷீதல் தேவி கஜகஸ்தான் நாட்டு வீராங்கனையை எதிர்கொள்கிறார். கலப்பு குழு பிரிவில் ஷீதல் தேவி டோமன் குமார் இணை ஈராக் இணையுடன் மோதுகிறது. மகளிர் பிரிவு வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியாவின் ராஜஸ்ரீ ரன்ராஜ் ரத்தோர் பாவ்னாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்கள் சாதனை படைப்பதற்கான சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். நாட்டின் ஆட்டோமொபைல் விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 7:25.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
2: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருமாம்பாக்கம் பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7788999.
3: இன்றைய நிகழ்ச்சியில் நீரிழிவு நோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார்
1: புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினுடைய ஒரு பகுதியாக சர்க்கரை வியாதி, ஒரு அந்த காலத்துல இந்த நோயை வந்து ராஜ நோய் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. உணவை வந்து நல்ல விரும்பின வகையில நிறைய வகை வகையான விருந்துகளை சாப்பிட்டுட்டு ராஜாவுக்கு வந்து வேலையே இருக்காது. அப்ப அதனால அவங்களுக்கு வந்து உடலுடைய செரிமானத்தன்மை மாறுபாடுகள்னால உணவுக்கு ஏற்ற உடல் உழைப்பு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த நோய்க்கு பேர் வந்து ராஜ நோய் அப்படின்னு பேர். ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாருமே ராஜாவாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து சக்கரை நோய் இல்லாதவங்களை பார்க்கறதே ஒரு 40 வயது கடந்தவர்கள் அரிதினும் அரிதாக பார்க்க முடியுது. அது கூட பரவாயில்ல, ஒரு வகையான கணக்கில் சேர்த்து கொள்ளலாம். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை வியாதி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை உருவாக்கி இருக்குது. இன்னைக்கு புதுவையில் இருக்கக்கூடிய எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஒரு 5-10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளே வந்து இன்சுலின் ஊசி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த குழந்தைகள் வந்து ஆரம்பத்திலிருந்தே இப்படி சக்கரை வியாதியோட கஷ்டப்பட்டுட்டு இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு வாய் வழியான மருந்துகள், அது சித்த மருந்துகளோ ஆயுர்வேத மருந்துகளோ யுனானி மருந்துகளோ ஹோமியோ மருந்துகளோ அலோபதி மருந்துகளோ வேலை செய்வதே கிடையாது. அவர்களுக்கு இன்சுலின் சொல்லக்கூடிய நம்ம ஊசி ஒன்று தான் அவர்களுக்கு வழியா இப்ப இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சர்க்கரை வியாதி நோயர்களை பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில உணவின் மூலமாக என்னென்னலாம் நம்ம கொடுத்தா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் அப்படிங்கறது வந்து யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு ஆவாரம் பூ அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கலர்ல இப்ப கூட எல்லா மார்க்கெட்ல எல்லாம் வெளியே இந்த பாட்டிங்கெல்லாம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அந்த ஆவாரம் பூவை வந்து நல்லா சுத்தம் படுத்திட்டு அதை வந்து ஒரு பாசிப்பருப்பு போட சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி பண்ணி ரெகுலரா ஒரு வாரத்துல எல்லா நாளுமே சாப்பிடலாம். அதனால எந்த ஒரு தப்புமே கிடையாது. இப்ப சர்க்கரை வியாதியில வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு அன்கண்ட்ரோல்டா இருக்காங்களோ இல்ல கண்ட்ரோல்டா இருக்காங்களோ எதா இருந்தாலும் அதுல வரக்கூடிய சர்க்கரை வியாதிக்கான பக்க விளைவுகள் அப்படின்னு ஒரு சிலது இருக்குது. பாத்தீங்கன்னா நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க, அது நமக்கு சிறுநீரகத்துல உண்டாகக்கூடிய சில பாதிப்புகள். நெஃப்ரோபதின்னு சொல்லக்கூடியது அந்த கை கால்கள் எல்லாம் வந்து ஒரு மதமதப்பா போன்றதை உருவாக்கக்கூடிய சில தன்மைகள். ஏன்னா அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டத்தை வந்து குறையும் போது அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கால் மரத்து போறது, அதுல ஏதாவது காயம் பட்டா கூட தெரியறதே கிடையாது. அந்த காயத்தின் காரணமாக வந்து அந்த கால் விரலையோ இல்ல இந்த மாதிரி சில இதை வந்து உறுப்புகள் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வருது. இதெல்லாம் வந்து அந்த நியூரோபதியின் காரணமாக வரக்கூடிய பக்க விளைவுகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்டினோபதி, இந்த ரெட்டினோபதிங்கிறது கண் பார்வையில் ஏற்படக்கூடிய நிறைய மாறுபாடுகள். சர்க்கரை வியாதியை

0: ஏற்படாமல் இருந்தால் கண் பார்வை இழப்புங்கிறதும் ஒரு பக்க விளைவு. அப்ப இந்த மாதிரியான பக்க விளைவுகள் வராமலே இருக்கணும் அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மூணு விஷயங்கள் ரெகுலரா பண்ணணும். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். இப்போ நிறைய பேருக்கு என்ன இருக்குதுன்னா சர்க்கரைனா சுகர் போடக்கூடாது, ஆனால் நாட்டு சர்க்கரை போடலாம், இது தேன் ஊற்றி சாப்பிட்லாம், இது வந்து பழங்களில் உள்ள சர்க்கரை இனிப்பு வந்து இயல்பான ஒரு இனிப்பு தான், நாக்கில் பட்டால் எதெல்லாம் இனிப்போ எல்லாவற்றையுமே என்ன செய்யணும் தவிர்க்கணும். அது பனை வெள்ளமாக இருக்கலாம், பனங்கருப்பட்டியாக இருக்கலாம், இல்லை தேனாக இருக்கலாம், நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம், இருந்தாலும் இனிப்பு என்கிற எல்லாமே நம்ம தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. இதுதான் வந்து சர்க்கரை வியாதிகாரனை ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒன்று, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். இரண்டாவதா பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நம்ம டாக்டர்கிட்ட போனால் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ரெகுலராக நல்லா நடக்கணுங்க. மூணாவதா பீரியாடிக்கலா ஒரு மருத்துவரை பார்க்கிறது. அந்த மருத்துவரை பார்ப்பதன் மூலமாக ஏதாவது மருந்துகள் வந்து எதையோ கூட்டுறதையோ குறைக்கிறதையோ அவங்க செய்வாங்க. ஸோ சர்க்கரை வியாதிகாரங்களை ஆவாரம் பூ எடுத்துக்கிறது, வாழைப்பூவை வந்து அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறது, பாகக்காய், வெந்தயத்தையோ வெந்தய கீரையோ சாப்பாடுல எடுத்துக்கிறது, எல்லா வகையான பயிர்களையும் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான உணவுகள் டெய்லி ஏதாவது ஒண்ண வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்துள்ள உணவுப் பொருட்கள் இதெல்லாம் அவங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த நோயை வந்து நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நோய் வந்து நம்மள என்ன செய்யும் அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போயிடும். கூடுமான வரைக்கும் இந்த உணவு முறைகள் அங்கே பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியா சர்க்கரை வியாதியை தொடர்ந்து ஊட்டச்சத்தினுடைய அவசியங்கிறத நம்ம பார்க்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நீரிழிவு நோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:31, 21 நொடிகள். ஒரு பக்கம் என்னதான் பரபரப்பா வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அப்படியே எஃப்எம் ரெயின்போல ஒலிபரப்பாகக்கூடிய பல தகவல்களை கேட்டு அப்படியே சந்தோஷமா வேலை செய்யும் பொழுது அந்த டயர்டு டென்ஷன் எதுவுமே இருக்காது இல்லையா? இன்னும் உங்க காலை பொழுத உற்சாகமாக்க வந்தாச்சு உங்களுடைய வணக்கம் மக்களே ஷோ. ஸோ இதுல நிறைய தகவல்கள் இருக்கு, கூடவே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான சாங்ஸும் இருக்கு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப்எம் ரெயின்போவை டியூன் பண்ணி நல்லா சவுண்டா இன்னும் கொஞ்சம் வந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போவை தொடர்ந்து. எப்பவுமே வணக்கம் மக்களுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஃபேஸ்புக் குவஸ்டின் தான். சரி, இன்னைக்கு என்ன ஃபேஸ்புக் குவஸ்டின் அப்படின்றத வந்து ஆல்ரெடி எல்லாருமே பார்த்து வந்து பதில்களையும் வந்து சென்ட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இன்னொரு தடவை வந்து அந்த குவஸ்டினை வந்து உங்களுக்காக சொல்லிடுறேன். ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் இந்தியாவுடைய முதல் சீனியர் தனிநபர் மகளிர் தங்கப்பதக்கத்தை வென்றவர் யார்? மறுபடியும் வந்து கேள்வியை சொல்லிடுறேன். ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் பிரிவில் இந்தியாவில் முதல் சீனியர் தனிநபர் மகளிர் தங்கப்பதக்கத்தை வென்றவர் யார்? எனக்கு நல்லாவே தெரியும், ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பதில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் ஐடியை ஓப்பன் பண்ணி அதில் வணக்கம் மக்களே போஸ்டர் இருக்கு, அதில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதில்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பதிவு பண்ணுங்க. இந்த ஷோவுடைய எண்டில் யார் யாரெல்லாம் சரியான பதிலை வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்றத

நான் சொல்ல ரெடி ஆயிட்டேன். சோ நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, சீக்கிரமா உங்களுடைய பதில்களை கமெண்ட்ல சீக்கிரமா பதிவு பண்ணுங்க. சரி, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தர்பார் படத்துல இருந்து பாட்டு வரத கேட்டு என்ஜாய் பண்ணலாமா?

0: சும்மா கீழி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. வணக்கம் மக்களே, டைம் கரெக்டா 7:37 ஆயாச்சே. சரி, ஓகே, இப்ப எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு இதை பத்தி தான் வந்து தெரிஞ்சுக்க போறோம். சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருக்கிறதால இன்று புதன்கிழமை காலை 9:30 மாலை 5 வரைக்கும் மின் விநியோகம் தடைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சரி, எந்தெந்த இடங்கள்லாம் வந்து மின் விநியோகம் தடைப்படும் அப்படின்றத வந்து இப்ப தெரிஞ்சுக்கலாம். தவளக்குப்பம், பூர்ணாங்குப்பம், தானம்பாளையம், பிள்ளையார் திட்டு, நல்லவாடு, ஆண்டியார்பாளையம், காசாந்திட்டு, கொருக்கமேடு, இடையார்பாளையம், புதுக்குப்பம் மற்றும் அழுத்துவெளி. ஸோ இங்கெல்லாம் வந்து மின்தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுச்சேரி அரசு மின்துறை வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதை நாங்களும் வந்து உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எஃப்எம் ரெயின்போவில் வரக்கூடிய பாடல்கள் இந்த தகவல்கள் எல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு 9:30 என்ன பண்ணணும் அப்படின்னா,

அக்கா, எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஃபோன்லாம் நல்லா சார்ஜ் போட்டு வச்சுருங்க. அப்படியே ஹாயா எஃப்எம் ரெயின்போவை கிட்ட என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரி, வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில எஃபி கொஸ்டின் ஆல்ரெடி சொல்லியாச்சு, இருந்தாலும் மறுபடியும் வந்து நான் வந்து எஃபி கொஸ்டினை வந்து சொல்லிடுறேன். ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் இந்தியாவில் முதல் சீனியர் தனிநபர் மகளிர் தங்கப்பதக்கத்தை வென்றவர் யார் அப்படின்ற கொஸ்டின் தான். சீக்கிரமா உங்களுடைய பதில ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற பேஸ்புக் ஐடியில சீக்கிரமா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. இந்த நிகழ்ச்சியுடைய எண்டில் யார் யாரெல்லாம் சரியான பதில வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பட் பதில மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டா அனுப்புனீங்கன்னா நிறைய பேர் படிக்கலாம் இல்லையா? இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, டான் படத்துல இருந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன சாங் வருது, கிட்ட என்ஜாய் பண்ணலாம். கேட்டு ரசிக்க எஃப்எம் ரெயின்போ இருக்கு. இனி கவலை எதுக்கு?

வெல்கம் பேக் டு த ஷோ. வணக்கம் மக்களே. இப்போ வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வேலைவாய்ப்பு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வேலைவாய்ப்பு செய்தி கேட்கலாம். இந்திய அணுசக்தி துறையின் கீழ் செயல்படும் அணு எரிபொருள் வளாகத்தில் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஸோ இப்போ அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்ரண்டிஸ் பிரிவில் ட்ரேட் 432, டிப்ளமோ 79, கிராஜுவேட் 27 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம்

538 இடங்கள் வந்து நிரப்பப்பட இருக்கு. சரி, இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா, ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிடெக் இதில் ஏதாவது வந்து ஒரு இதில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். சரி, எவ்வளோப்பா ஏஜ் அப்படின்னாக்கா, 16/9/2026 படி 18-25 வயசுக்குள்ள இருக்கணும். விண்ணப்பிக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னா, ஆன்லைன்ல தான் வந்து விண்ணப்பிக்கணும். ஆன்லைன் அந்த இணையதள முகவரியை வந்து நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. nfc.gov.in nfc.gov.in இதுதான் வந்து இணையதள முகவரி. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் ஆகிடும். இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்னைக்குப்பா லாஸ்ட் டேட்டு அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து என் காதில் நல்லாவே கேட்குது. இந்த மாதம் 16 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ சீக்கிரமாக வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நான் சொன்ன இணையதள முகவரியில் பார்த்துட்டு 16 அப்ளை பண்ணிடுங்க, ஓகேவா? அடுத்ததாக இன்னொரு வேலைவாய்ப்பு செய்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தபால் நிலையங்களில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கிராம தபால் பணியாளர் பிரிவில் கிளை போஸ்ட் மாஸ்டர், உதவி போஸ்ட் மாஸ்டர் பணியில் சென்னையில் 16, செங்கல்பட்டில் 68 இடங்கள், கடலூர் 57, கோவை 41, மதுரை 54, திருநெல்வேலி 50 இடங்கள் உட்பட மொத்தம் வந்து 2095 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்காம். ஓகே, இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னாக்கா, 10 தேர்ச்சி பெற்றிருக்கணும். வயது என்ன அப்படின்னாக்கா, 21/9/2026 தேதியின்படி 18-40 வயதுக்குள்ள இருக்கணும். சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க விண்ணப்பிக்க கட்டணம் ரூபாய் வந்து 100. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து எந்த விதமான கட்டணமும் கிடையாது. சரிங்களா, எனக்கு இன்னும் நிறைய டவுட் இருக்கு, எப்படி கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்தியா போஸ்ட் /gds/online-engagement அப்படின்ற இணையதளத்தில் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் பார்த்து சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க. என்னைக்கு இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு அப்படின்னா, இந்த மாதம் 21 தான். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நம்ம வந்து டிலே பண்ணவே கூடாது. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா ருத்ரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வணக்கம் மக்களே, இன்னைக்கு வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில என்ன குவஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் பிரிவுல இந்தியாவின் முதல் சீனியர் தனிநபர் மகளிர் தங்கப்பதக்கத்தை வென்றவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இதுக்கு சரியான பதில் அரிஹா பங்கம் அப்படின்றதுதான். சரி, யார் யாரெல்லாம் சரியான பதில் சென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? சென்னையிலிருந்து அந்தோனிராஜ் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். சரியான பதிலையும் சென்ட் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சி பதாகை சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நன்றி. அடுத்ததா தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியன் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஓகே, ஆன்சர் எங்க பாஸ். அடுத்ததா சென்னையிலிருந்து அன்புராணி, குட் மார்னிங், ஹாவ் ஏ வண்டர்ஃபுல் டே அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஓகே ஓகே, விஷ் யூ த சேம். சரியான பதிலையும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. கொடிக்கால் பாளையத்திலிருந்து ஜான் ஹாஜா நஜமுதீன் இனிய நற்காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் இனிய நற்காலை வணக்கம் திரும்ப சொல்லியாச்சு. சரியான பதிலையும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையத்திலிருந்து ஷாகுல் ஹமீத் ராஜா இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். சரியான பதிலையும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. கொழுமங்கொண்டானிலிருந்து ராமகிருஷ்ணன் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் காலை வணக்கம். சரியான பதிலையும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. பொன்னியமேடிலிருந்து வண்ணை கணேசன் இனிய காலை வணக்கம், வணக்கம் மக்களே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள், காலை வணக்கம். அண்ட் தென் சரியான பதிலையும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே என்னமோ ஒரு கலர்ஃபுல்லாக வந்து பறக்கிற மாதிரியெல்லாம் வந்து ஒரு இது சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ். அடுத்ததா ராஜபாளையம்லேருந்து பிரபு இனிய காலை வணக்கம், வணக்கம் மக்களே நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, நன்றி, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். சரியான பதிலையும் சென்ட் பண்ணியிருக்காங்க.

அடுத்ததா குத்தாலம் தேரடியிலிருந்து தில்லை வில்லாளன் சரியான பதிலையும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கும் வந்து இனிய காலை வணக்கம். அடுத்ததாக வந்து அன்புலேருந்து கேடார் சரியான பதிலை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. பூலுவப்பாளையம்லேருந்து ஆனந்த முருகன் இனிய காலை வணக்கம், வணக்கம் மக்களே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, நன்றி. உங்களுக்கும் இனிய காலை வணக்கம், சரியான பதிலையும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அரியலூர்லேருந்து

வீரதுரை சரியான பதில வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் ஹமீத் இவரும் வந்து சரியான பதில வந்து சென்ட் பண்ணிருக்காரு. பெரிய வளையம் கி ரவிச்சந்திரன் சரியான பதில வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. ஹரிஹரன் அடுத்ததா வந்து கோவையிலிருந்து லூயிஸ் செல்வராஜ் எல்லாருமே வந்து சரியான பதில வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா என்பிஎம் நச்சுப்பிள்ளை காரைக்கால்ல இருந்து இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கும் வந்து இனிய காலை வணக்கம். புவனகிரியிலிருந்து சுமதி பாபு சரியான பதில் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செஞ்சியிலிருந்து கலைவாணி கனிஷ்மா இனிய காலை வணக்கம் மேம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் இனிய காலை வணக்கம் மேம். வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, நன்றி. சரியான பதிலையும் சென்ட் பண்ணியிருக்காங்க. கிளாப்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்கப்பா. ஓகே, ரொம்ப நன்றி. செய்யாறிலிருந்து சந்திரசேகர் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, நன்றி. உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். சரியான பதிலையும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. காரைக்கால்லிருந்து சேப்பு விஜய ராகவன் இவரும் வந்து சரியான பதில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. தங்களுக்கு என் இனிய காலை வணக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் இனிய காலை வணக்கங்க. சரிங்களா, மயிலை பட்டாபி கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி எல்லாருமே வந்து நிகழ்ச்சியை வந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்றைய தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சென்னையிலேருந்து சரியான பதிலையும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வந்து சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் ஷியாமலா அஸ்வினி ஆனந்த் மன்வித் ரமேஷ் நன்றிகள் பல அப்படின்னு சொல்லி இனிய காலை வணக்கம் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நன்றி. உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஹேமலதா மேம் வந்து கப்புலாம் அனுப்பியிருக்காங்கப்பா. நான் வந்து ரொம்ப வந்து எந்துவா இருக்கிறதுக்காக அதெல்லாம் வந்து நிறைய வந்து குடிச்சாச்சு. ஓகேவா, தேங்க்ஸ். ஓகே, இன்னைக்கு வந்து நிகழ்ச்சிக்கு வந்து சரியான பதில வந்து நிறைய நேர்கள் வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள் மற்றும் நன்றி. ஓகே, நிகழ்ச்சியில அடுத்ததான் பாடல் வருது, கேட்கலாம். எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்திலிருந்து.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: வரும் பாடலோடு வணக்கம் மக்களை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி மும்பையில் குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் 2026 நேற்று மாலை தொடங்கி வைத்தார். 4 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர், புதுமை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை மையமாக கொண்டு இந்தியா தனது ஃபின்டெக் பயணத்தை புதிய உயரங்களுக்கு எடுத்து செல்கிறது என்று தெரிவித்தார். மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் 9வது தேசிய ஊட்டச்சத்து மாதம் 2026 நமது அங்கன்வாடிகள் நமது பொறுப்பு என்ற கருப்பொருளுடன் வாரணாசியில் இன்று தொடக்க உள்ளது. மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி, முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் முன்னிலையில் இந்த பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், பஞ்சாயத்துகள் மற்றும் வீடுகளில் இம்மாதம் முழுவதும் சமூக பங்களிப்புடன் இந்த பிரச்சாரம் நடத்தப்படும். அடுத்த தலைமுறை 6G வலை அமைப்புகளின் தொழில்நுட்ப வடிவமைப்பு தொடர்பான சர்வதேச முயற்சிகளில் அமெரிக்கா மற்றும் 24 நாடுகள் கொண்ட குழுவில் இந்தியாவும் இணைந்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற G20 புத்தாக்க அமைச்சர்கள் மாநாட்டின் போது இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கடற்படை அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் இன்று முதல் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின்போது ஆஸ்திரேலிய கடற்படையின் மூத்த தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவார். மேலும் ராயல் நியூசிலாந்து கடற்படை வீரர்கள் மற்றும் தொழில்முறை ராணுவ கல்வி பயிலும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதோடு முக்கிய செயல்பாடுகள் மற்றும் பயிற்சி நிறுவனங்களையும் பார்வையிடுகிறார். அகமதாபாதில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்த தொடரில் இன்று நடைபெறும் ரிகர்வ் கலப்பு அணி தங்கப்பதக்கத்திற்கான போட்டியில் இந்தியாவின் பாவ்னா மற்றும் ஹர்விந்தர் சிங் ஜோடி சீன ஜோடியை எதிர்கொள்கிறது. மேலும் பாரா காம்பவுண்ட் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் ஷீதல் தேவி கஜகஸ்தான் வீரரை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: என்றும் நீங்கள்.
1: எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. டைம் இப்ப 8:03:16 நொடிகள் ஆகுது. நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களோட நான் அர்ச்சனா. நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே ரத்னா இன்னைக்கு பேச போறாங்க. சோ அவங்க எங்க இருந்து பேச போறாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நம்ம புதுவை கேட்டிருக்கீங்க. நம்ம ஆர்ஜே ரத்னா இன்னைக்கு பேச போறாங்க. எங்கிருந்து பேச போறாங்க பேசலாமா? ஹாய் ரத்னா, குட் மார்னிங்.
4: வணக்கம் அர்ச்சனா. எஃப்எம் ரெயின்போ 102.8 ரத்னா வந்தாச்சு நம்ம புதுவைக்கு. எந்த இடத்த சூஸ் பண்ணி இன்னைக்கு நான் நம்ம புதுவைக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, ரொம்ப ஃபேமஸ் ஆன ரொம்ப பாரம்பரியமான ஒரு பகுதியை நோக்கிதான் இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் வந்திருக்கேன். சோ எங்க இருந்து அப்படின்னா, நம்ம புதுச்சேரி ஒடியம்பட்டு, ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு பகுதி ஒடியம்பட்டு. ஒரு காலத்துல நல்ல ஒரு விவசாய கிராமம், இன்னைக்கும் அந்த சாயல் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் வந்து அப்படி கொஞ்சம் மாறி இருக்கு. சோ இந்த ஊரு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம நம்ம புதுவை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க பேசுறதுக்கு, பேசிடலாம். வணக்கம் சார், உங்க பேசல
5: கந்தசாமிங்க.
4: எப்படி சார் இருக்கீங்க? நிலமா இருக்கீங்க?
5: நல்லா இருக்கிறோம்.
4: உங்களுடைய பூர்வீகம் ஒதியம் பட்டுங்களா?
5: நம்ம வந்து பூர்வீகம் வந்து நோனாங்குப்பம். இப்ப நாங்க வந்து 50 வருஷமா இங்க இருக்கிறோம்.
4: சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? 50 வருஷம் முன்னாடி நீங்க இங்க வந்திருக்கீங்க. சோ எப்படி இருந்துச்சு ஒடியம்பட்டு?
5: ஒடியம்பட்டு பெரிய விவசாய கிராமம் தாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் விவசாயம் தான், எல்லா ஏரியாவும் பாக்கிறது பச்சை பச்சை இருந்தா இருந்தது. இன்னைக்கு எல்லாருமே வந்து பிளாட் போட்டு இடத்த வந்து நாசம் வாங்கிட்டாங்க.
4: சரிங்க சார், நீங்க வரக்குள்ளே விவசாயம் சொன்னீங்க இல்லையா, சோ என்ன மாதிரியான விவசாயங்கள் எல்லாம் நடக்கு?
5: அதிகபட்சம் மல்லாட்டை அதிகமா போடுவாங்க, நெல்லு அதிகம் பயிர் பண்ணுவாங்க, சவுக்கை எப்பயாவது போடுவாங்க. பக்கத்து ஊர்ல சண்டிகபுரத்துல அதிக சவுக்க பயிர் பண்ணுவாங்க, அங்கேயும் மல்லாட்டையும் நிறைய பண்ணுவாங்க. இங்க நல்ல விவசாயம், அங்க நெல், மல்லாட்டை, மரவள்ளி, இது எல்லாமே இங்க பண்ணிருக்காங்க.
4: மரவள்ளி மல்லாட்டை அப்படின்னா அதுக்கு ஒரு உகந்த மண்ணு பாத்தீங்க அப்படின்னா பூஞ்சை மண், இங்க மட்டும்தான் இருக்குங்களா?
5: ஆமா, இந்த ஏரியாவில இருக்குது. கிழக்க போகும்போது அங்க நஞ்சை இருக்கும், அதுல வந்து விவசாயம், நெல் பயிர், கரும்பு இதெல்லாம் பண்ணுவாங்க அந்த இடத்துல. இப்போதைக்கு எதுவுமே இல்லாத போச்சு எல்லாமே.
4: நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒடியம்பட்டு பக்கத்துல இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, உதயம்பட்டு பக்கத்துல சந்தீபுக்கம், சந்திகுப்பம். சந்திகுப்பம் பாத்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில ரொம்ப ஃபேமஸ், கல்லு வந்து
5: அது தமிழ்நாடு சேர்ந்தது. ஆனா எல்லாமே இங்க பாண்டிச்சேரி வந்துதான் போக முடியும் அவங்களால.
4: அதாவது ஒரு அடி எடுத்து வச்ச தமிழ்நாடு அப்படிங்கிற
5: பக்கத்துல ஒரு 100 மீட்டர்ல தமிழ்நாடு.
4: அங்க என்ன சார் ஃபேமஸ்? சந்திகுப்பம்.
5: சந்திகுப்பத்துல விவசாயம் தான் ஃபேமஸ். இப்போதைக்கு அவங்களும் மாறிட்டாங்க
4: சார். இப்போ வந்து சந்திகுப்பம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா கல்லு வந்து அறுப்பாங்க, தூளை போடுறது அப்படின்னு சொல்றது நிறைய. இந்த பாண்டிச்சேரியில கல்லு வேணும் அப்படின்னா நம்ம சந்திகுப்பத்துல இன்னமும் அந்த கல் அறுவடையில
5: இன்னமும் கல் அறுவடை தான் பண்றாங்க. விவசாயம் அங்க பாதிக்கு பாதி அழிஞ்சு போச்சாங்க. அங்க விவசாயம் மாறி போய்க்குது.
4: வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சவுக்க தோப்பு, நிறைய முக்கவாசி சவுக்க தோப்பு
5: அப்படிங்க,
4: எல்லாமே சந்தேகப்பட்டதுக்கு தான் போகணும் இல்லைங்களா? சரி, இங்க வந்து பூர்வீகம் பாத்தீங்க அப்படின்னா நோனாங்குப்பம் சொன்னீங்க. சோ நோனாங்குப்பத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள்.
5: நோனாங்குப்பத்துலயும் இதே மாதிரி விவசாயம் நல்ல இது. பக்கத்துல தமிழ்நாட்டு பார்டர் புதுக்குப்பம், அதை பேஸ் பண்ணிதான் அங்க விவசாயமே நடக்கும். நோனாங்குப்பம்ன்றது ஊர் மட்டும்தான் இருக்கும், மீதி எல்லாம் புதுக்குப்பத்தில் தான் நிலைமை. எல்லாருக்கும் நோனாம்பு ஜனங்களுக்கு எல்லாருமே புதுக்குப்பத்தில் தான் நிலைமை. அப்போ அங்கே விவசாயம் ஃபுல்லாக தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி தான் அது விவசாயம் தான். நெல் தான் அங்கே அதிகம், நெல் தான் அதிகமாக பண்ணுவாங்க. நெல்லப்பட்டிப்பாளையம் அந்தாண்ட வரும்போது அங்கே இந்த மல்லாட்டை, மரவள்ளி இது எல்லாமே அங்கே நிறையா பண்ணுவாங்க. மிளகா, கத்திரிக்காய், நாட்டுக்காய், காய்கறி விவசாயம் அங்கே நிறையா பண்ணாங்க.
4: சொல்கிறேன், இந்த நெல்லப்பட்டிப்பாளையம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இல்லைங்களா? தமிழ்நாடு,
5: தமிழ்நாடு தான்.
4: நீங்க நோனாங்குப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா நல்லபரிட்டி பாளையம், அப்படியே அது அப்படியே ரவுண்ட் சரௌண்டிங் வந்தோம் அப்படின்னா அரியங்குப்பம் வரைக்கும். அதாவது பாண்டிச்சேரியில எந்த இடம் தொடங்கினாலும் அடுத்த ஊருக்கு போயிட்டு
5: நேரத்தில் பாண்டிச்சேரி வந்துடும். பாண்டிச்சேரி லிங்க் ஆவதற்கே இருக்க முடியும்.
4: எங்க போயிட்டு சுத்தினாலும் ஒரு அந்த ஏரியாவை அப்படியே சுத்தி சுத்தி அடுத்த ஊருக்கான
5: கனெக்ட். ஆமா, பாண்டிச்சேரி வந்து லிங்க் பண்ணி ஆகணும்.
4: அதாவது தொலைஞ்சிடவே முடியாது இல்லைங்க,
5: யாரும் தாரம் வர முடியாது. நம்ம பாண்டிச்சேரியில தான் காலம் வச்சாங்க. அடுத்தது நம்ம விழுப்புரத்துக்கு அந்தாண்ட போனால்தான் பாண்டிச்சேரி இடம் வராது. நம்ம மதுரை பட்டு போனாலே தமிழ்நாடு பக்கத்துல நிறைய இருக்கும், பாண்டிச்சேரி வந்துடும். அந்தாண்ட பி எஸ் பாளையம், திருக்கண்ணூர் இது எல்லாமே பாண்டிச்சேரியில வந்துடும். ஆனால் நடுவில் தமிழ்நாடும் இருக்கும். நம்ம தமிழ்நாடு போய்

0: பாண்டிச்சேரி தான் போயும்.
1: பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஊருக்கும் ஒரு தமிழ்நாடு, குட்டி குட்டியா ஒரு
0: தமிழ்நாட்டு இடம் லிங்க்ல இருந்தே இருக்கும். அது தமிழ்நாடு லிங்க் நம்ம விட்டு போவாது.
1: நம்ம ஒதியம்பட்டுக்கு பாத்தீங்கன்னா சந்திக்க போகும் தமிழ்நாடு.
0: தமிழ்நாடு போகும்போது அங்க பாண்டிச்சேரி வந்துடும். இன்னொரு பாண்டிச்சேரி வரும், இந்தாண்ட வந்து நம்ம அபிஷேக் பாக்கம், அக்ராவரம், இதெல்லாம் பாண்டிச்சேரியில வந்துடும். திருக்காஞ்சி தமிழ்நாட்டுல இருந்து பக்கத்துல இது எல்லாமே பாண்டிச்சேரி.
1: நீங்க வந்து விவசாய குடும்பம் தான் இல்லைங்களா? சோ நீங்க பூர்வீகம்.
0: நாங்க யாரும் விவசாயம் பண்ணல. நம்ம வந்து கம்பெனிஸ் மேட்டுப்பாளையம் அந்த ஏரியால போய் கம்பெனில ஒர்க் பண்ணி அங்க போய்.
1: உங்க பேரண்ட்ஸ் என்ன மாதிரியான விவசாயம் எல்லாம் பண்ணாங்க?
0: எல்லா விவசாயம் பண்ணாங்க. நெல்லுல இருந்து கரும்பு தான் எங்க இதுல போடல. மத்தபடி சவுக்கியம் போட்டிருக்கிறோம், மல்லாட்டை போட்டிருக்கிறோம், மரவள்ளி போட்டிருக்கிறோம், கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, மிளகா, வெள்ளரிக்காய், பூசணிக்காய் எல்லாமே பண்ணிருக்கோம். எல்லா பயிரும் எல்லா காய்கறியும் எங்க அப்பா பண்ணாரு. எங்க அப்பா காலத்துல
1: நம்ம சொல்ல மறந்துட்டோம். ஒதியம்பட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலத்துல கரும்பு கூட அதிக
0: அளவு இந்த இடம் நம்ம நிக்கிற இடம் கரும்பு இருந்த இடம் தான். கோயிலுக்கு பக்கத்துல
1: இருந்த இடம் அப்பனா பொங்கலுக்கு

0: நெல்லுல இருந்து கரும்பு தான் எங்க இதுல போடல, மத்தபடி சவுக்கியும் போட்டிருக்கிறோம், மல்லாட்ட போட்டிருக்கிறோம், மரவள்ளி போட்டிருக்கிறோம், கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, மிளகா, வெள்ளரிக்காய், பூசணிக்காய் எல்லாமே பண்ணிருக்கோம். எல்லா பயிரும் எல்லா காய்கறியும் எங்க அப்பா பண்ணாரு எங்க அப்பா காலத்துல.
1: நம்ம சொல்ல மறந்துட்டோம், ஒதியம்பட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலத்துல கரும்பு கூட அதிக
0: அளவு இந்த இடம் தான், நம்ம நிக்கிற இடம் கரும்பு இருந்த இடம் தான், கோயில் பக்கத்துல
1: இருந்த இடம். அப்பனா பொங்கலுக்கு ஜெய ஜெய் இருந்திருக்கணும்.
0: அந்த கரும்பு கிடையாது, இது வந்து சக்கரை.
1: எந்த கரும்பாலும் கரும்பு கரும்பு
0: கரும்பு தான், அதுவும் கரும்பு தான்.
1: சூப்பர், நிறைய நல்ல கரும்பு மாதிரி இனிப்பான நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிங்க சார், நன்றி. நிறைய விஷயங்களை நம்ம ஒதியம்பட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பேசி தொடர்ந்து இணைஞ்சிருங்க FM Rainbow 102.8ல. இது நம்ம புதுவை,
2: நம்ம புதுவை நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு சூப்பர் சாங் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
3: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:31.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை. நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம RJ ரத்னா பேசிட்டு இருக்காங்க. இன்னும் ரத்னா கூட யாரெல்லாம் பேச வெயிட் பண்றாங்க கேட்கலாமா? ரத்னா,
4: back to the show from Rainbow 102.8 la namu kudai nigashi kudcheri udiyam petta so inga nu start aayiruchu liya so ipo namu kuda pesadhukaga kutunga ready a irukanga pesalam vanakkam thirumba pesalunga
5: siranga
4: siva sir eppdi irkinga
5: nalla irukinga
4: neenga sonda ur udiyam pettingla ungalku kuda paasu udiyam pettukku or valaya vandirkinga seri udiyam pettla ungalku enna edavadhu pidikuma
5: idu nelli nadrathukku dhaan vandirukku
4: nelli nadrathukku unga vayil la adha கஷ்டமான விஷயம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க.
5: அதுக்கப்புறம் வந்து நாத்து கொஞ்சம் ஓடுறதுக்கு அது தனியா நாத்தங்கள் ஓட்டுவோம், அதுல விடுவோம் நிறைய ஏர்மட்டல ஓட்டி அது பரம்படிச்சு அது கையில விட்டு புடுங்கி ஆள் வச்சு புடுங்கிதான் நடுவோம். அதுவும் இப்படி நல்லதாங்க வரும்.
4: பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்தந்த மாசங்கள் தான் வந்து விவசாயத்துல நெல்ல குறிப்பா நெல் நடுறதுன்னு சொல்லுவாங்க.
5: நடப்போம்
4: நெல்லு நடுறீங்க இல்லையா, எந்த நெல்லு?

0: வந்து கொஞ்சம் அதிகமா விளைச்சல் ஆகும், அதிகமா வியாபாரம்
1: விளைச்சல் அதிகமா ஆகிறது வந்து பிபிடி ஆகுங்க, அதை விட்ட பொன்மணி ஆகும். பொன்னி வந்து கொஞ்சம் கம்மியா தான் விளையும்.
0: பாத்தீங்க அப்படின்னா தை மாசம் பொங்கல் இந்த அறுவடை பண்றதுக்காக இந்த பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சோ இந்த ஜன இப்போ அறுவடை பண்றது இப்போ ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இந்த பொங்கலுக்கு அறுவடை பண்ணுவோம்.
1: ஆமாங்க, பொங்கலுக்கு எல்லாம் அறுவடை.
0: சூப்பர் சார், நிறைய விஷயங்களை சொன்னீங்க எங்க கூட. நேஷே இணைஞ்சிருந்த ஃப்ரம் ரெயின்போ 102.8 இது நம்ம புதுவை.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல நம்ம புதுவை கேட்டுட்டு இருக்கீங்க. ஓதியம் மட்டு இங்கிருந்து நம்ம ஆர்ஜே ரத்னா பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் வாங்க ரத்னா.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் மல்வோ வாங்க.
2: நம்ம புதுவை நிகழ்ச்சி புதிய புதுச்சேரி ஒதியம்பட்டுல இருந்து போயிட்டு இருக்கு இல்லையா. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ஒரு விவசாய கிராமம் தான். எல்லாரும் ரொம்ப ஹரிபரியா வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க. உங்க வேலையில பாத்தீங்க அப்படின்னா பேசுறதுக்கே ரொம்ப கூச்சப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒருத்தவங்க கூச்சப்பட்டு நீங்க ஒருத்தவங்க இருக்காங்க. நான் பேச மாட்டேன் எப்படி பேசுறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் சங்கரி. எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
3: நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன். பேச மாட்டேன்னு சொல்றதுக்கு ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருக்காங்க சங்கரி. உங்களுடைய பூர்வீகம் ஒதியம்பட்டுங்களா?
3: நர்மத்தபுரம். நாங்க இப்ப நாங்க இங்க வீடு மாத்தி வீடு கட்டிட்டு வந்து இப்ப ஒரு 3 இயர்ஸ் ஆகுது.
2: எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? அரும்பார்த்தபுரம் சொல்ல போனா பக்கத்துல.
3: ஆமா ஆமா, இங்க விவசாய கிராமம்ன்றதுனால இங்க எப்ப பார்த்தாலும் பச்சை பசேல் கிளிகள் சத்தம் புரி எல்லாமே இங்க வந்து மனுஷங்களை விட இங்க நம்மளோட பெட்டுகள் தான் அதிகமா பாக்குற மாதிரி இருக்கும். காலையில எழுந்த உடனே அந்த சவுண்ட கேட்கும் போதே நம்மளுக்கு இன்னும் ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால இங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஹாப்பியா போயிட்டு இருக்கு லைஃப்.
2: ரொம்ப ஹாப்பியா போயிட்டு
3: எப்ப விடியோன்னு இருக்கும் அந்த சத்தம் கேட்கறதுக்கு. ஈவினிங் ஆனோடனே அந்த சத்தம் அடங்கிடும் இல்லையா.
2: நைட் டைம் எல்லாம் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? ரொம்ப பச்சை பசேன்னு இயற்கையா இருக்கிற இந்த மாதிரி இடம் நைட்ல எப்படி இருக்கும்?
3: நைட் டைம்ல மனுஷன் யாருமே இல்லாத இடத்துல நம்ம மட்டும் தனிமையா இருக்கிற மாதிரி ஒரு இனிமையா இருக்கும். நைட் டைம்
2: இனிமையா
3: இருக்கும். மேல மெத்த மேல போனா அந்த குளிர்ந்த காற்று அந்த பார்க்கும்போது இயற்கையா இருக்கும். பார்த்த உடனே அந்த இருட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம காட்டுக்குள்ளதுலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இருட்டான ஒரு பிளேசிங்க.
2: எப்படி இருக்கு இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5-50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் எப்படி இருந்திருக்கும்?
3: கண்டிப்பா கண்டிப்பா.
2: இப்போ பாத்தீங்க அப்படின்னா நிறைய சவுக்கு சோப்பு சோப்பு மாந்தோப்பு இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு பகுதி தான் ஒதியம்பட்டு இல்லைங்களா. நீங்க இதை பத்தி ஏதாவது நீங்க பூர்வீகம் அரும்பார்த்து போறமா இருந்தாலும் ஒதியம்பட்டை பத்தி ஏதாவது பாத்துருக்கீங்களா முன்னாடி? சோ நீங்க இந்த ஊருக்கு தான் வரப்போறேன்னு யோசிச்சு?
3: அப்படிலாம் இல்ல, திடீர்னு இங்க சரி பிளாட் போட்டிருந்தாங்க சரி வாங்கலாம். இப்ப இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வருது. இப்ப இருட்டுக்குள்ள இருந்தேன்னு சொல்றதுல இருந்து இப்பதான் லைட் போட்டு வராங்க.
2: ஒத்த அடிப்பாத மாதிரி இருக்கு வந்து உள்ள வந்து சந்திச்ச மாதிரி.
3: இப்ப அந்த அளவுனால இப்ப கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருட்டா நாங்க வீடு கட்டும் போதெல்லாம் அப்படிதான் இருந்தது. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போட்டுட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஏரியா
2: டெவலப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெயினான ஏரியா எல்லாமே பக்கத்தே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் தூரம் போயிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். சோ இதை எப்படி
3: அது வந்து நாங்க ஈவினிங் நாளைக்கு என்னோ நைட்டே ப்ரிப்பேர் பண்ணிப்போம். அப்ப வீட்டுல இருந்து ஹஸ்பண்டோ அம்மாவோ வரும்போது என்ன வேணுமோ நாளைக்கு என்னவோ இன்னைக்கு வரமோ நைட்டே வாங்கிட்டு வந்துருவோம். அதனால இங்க கடை இல்ல, கடை திங்ஸ் ஏதாவது வாங்குறோம்ன்ற ப்ராப்ளம் இங்க இல்ல. நாங்க நைட்டே எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிடுவோம் முத நாள்.
2: ஆமா சரி, ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி இங்க வந்துட்டேன்னு சொன்னீங்க. சோ அந்த 1 இயர் அந்த வந்த புதுசு அந்த 1 மாசம் 2 மாசம்னா எப்படி இருக்கும்?
3: இல்ல அது ஆல்ரெடி நம்ம எப்பயுமே ஒரு ப்ரிப்பேர் ப்ரீ பிளானா தானே இருப்போம். அதனால அங்க இருக்கும் போதே எல்லாமே வெளியில போய் வாங்குற பழக்கம் இல்ல. அதனால இது எங்களுக்கு இது வந்து அப்படியே பழகிடுச்சு. அந்த பிரச்சனை எங்களுக்கு தெரியல.
2: சரி, ஒரு விஷயம் நிறைய பேசக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்க கண்ணு உங்க கை கால்கள் எல்லாம் ஒரு பாவனைகளை வந்து காட்டுறது உடல் மொழின்னு சொல்றாங்க இல்லையா. சோ அதை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. சோ என்ன படிச்சிருக்கீங்க சங்கர்?
3: நான் பிபிஎட் முடிச்சிருக்கேன்.
2: அந்த டீச்சர்ஸ் வந்து லெசன் பண்ணக்குள்ள லெசன் எடுக்கக்குள்ள அந்த கைகள் எல்லாம் வந்து அந்த பாவனைகள் குறுக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் பயங்கரமா கெஸ்ட் பண்ணிட்டேன். கரெக்டா கெஸ்ட் பண்ணனா?
3: கண்டிப்பா.
2: ட்ரைனிங்ல எப்படி போச்சு?
3: ட்ரைனிங்லாம் ஸ்கூல் லைஃப் மாதிரியே திரும்ப இன்னொரு வாட்டி ஸ்கூல் லைஃப்ல போய் படிச்ச மாதிரி.
2: பேஸ்ல உட்காராம நீங்க வந்து டீச்சர் பேஸ்ல உட்காந்து சொல்லி கொடுத்தது.
3: ஆமா, அது வந்து ட்ரைனிங் போயிருந்தப்ப நம்மளா டீச்சர் அப்படின்ற மாதிரி நம்மள குட்டி பிள்ளையாவே நம்ம மைண்டுக்குள்ள நம்ம குட்டி பிள்ளையாவே நம்மளுக்கு தோணும். அந்த குட்டி பிள்ளைங்க எல்லாம் பார்க்கும் போது ஐயோ நம்ம அவங்களுக்கு டீச்சரான்ற மாதிரி.
2: அப்ப ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்தது?
3: ஸ்கூல் லைஃப் அது விவரம் தெரியாம போயிடுச்சு. எப்படி வாழ்ந்தோன்னே தெரியல. அதுக்கப்புறம் இப்ப யோசிக்கும் போது ஐயோ அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி. இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ஐயோ இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி.
2: இத்தனை வருஷம் ஆயிடுச்சு கடந்து ஒரு டீச்சர் அந்த லைஃப் எல்லாம் கடந்து ஃபேமிலி லைஃப்ல வந்து திக்காம.
3: சோ ஸ்கூல் லைஃப்ல மறக்க முடியாத அனுபவம் நிறைய மெமரிஸ் கொடுத்தது அவங்கதான். நம்ம என்ஜாய் பண்ண லைஃப் ஒரு என்ஜாயா நடத்து இதெல்லாம் இருந்துச்சுன்றதெல்லாம் நினைக்கிறது மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் அந்த மாதிரி அந்த லைஃப்ல. இப்ப வரைக்கும் எங்களுக்கு ஒரு 15-20 வருஷமா அது கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் நாங்க.
2: இன்னமும் கண்டினியூ
3: ஆயிருக்கீங்களா? இப்ப எங்களுக்கு இப்போ ஸ்கூல் லைஃப்லன்னு பார்த்தா நாங்க ஒரு 6 பேர் இப்ப கேங்க. அதுல ஒரு
2: 6 பேர் கொண்ட குழு.
3: ஆமா, அடேங்கப்பா 6 பேரா?
2: அடேங்கப்பா 6 பேருங்க.
3: அது இப்ப வரைக்கும் நாங்க எங்க லைஃப்

0: மனசு கஷ்டமா உடனே எங்க இருந்தாலும் எப்படி இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, உடனே வந்து நிற்பாங்க. இனி வரைக்கும் எங்க லைஃப் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது சோசியல் மீடியாவை திறந்த உடனே எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்பா ஒன்னா போறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல நடந்துருக்கு. மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா காலேஜை விட இந்த ஸ்கூல் லைஃப் தான் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. சோ நீங்க சொல்றத பார்த்தா அந்த ஒரு கேங்க தான் நான் இப்போ மீட் பண்ணிருக்கேன். ஆமா அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க எங்கேயாவது ரொம்ப வெளியில ஒன்னா போயிட்டு இருக்கீங்க? லாஸ்ட் இயர் நாங்க கொடைக்கானல் ஃபேமிலி ஆறு ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்கன்னு நின்றுட்டு ஒரு 3 days எல்லாரும் பிளான் பண்ணிட்டு நாங்க கொடைக்கானல் போயிட்டு வந்ததுதான் மறக்கவே முடியாத நாள். நாங்க அது 3 years லாஸ்ட் இயர் போனோம்னா அது 1 year நாங்க பிளான் போட்டு கடைசி வரைக்கும் ஒரு பிரச்சனையோட முடிச்சுட்டு ஹாப்பியா போயிட்டு வந்துட்டோம். சக்சஸா போயிட்டு வந்தாச்சு. அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட போறதை விட ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிற ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிட்டு போறது, குழந்தைங்க எல்லாரும் கூட போயிட்டு ஒரு 2 நாள் இருந்தாலும் என்ஜாய் பண்ணிட்டு லைஃப்ல மறக்கவே முடியாத மெமரிஸ் இருக்கு.
1: வாய்ப்பு கிடைக்கிறது பார்த்து
0: திரும்பவும் ஏதாவது நாங்க கேட்டுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட், அதே மாதிரி போகணும், இன்னும் 2 நாள்ன்றது ஒரு 3 நாளா போகணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் அவங்கவுங்க ஸ்கூல் லைஃப் எல்லாம் பிள்ளைங்க போயிட்டு இருக்கிறதுனால இப்ப டைம் இல்ல. சப்போஸ் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா போவோம்.
1: வேற என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கீங்க? வேற என்ன
0: இப்போதைக்கு? இப்ப நான் ஃபேமிலின்றதுனால நான் இந்த டீச்சர்ன்ற ஒர்க் இன்னும் போகல. இப்போதைக்கு ஒரு வீட்லயே இப்போ இந்த டைலரிங் கட்டு இப்ப சுடிதாரி எல்லாம் இப்பதான் போய் கத்து.
1: சங்கரி கிட்ட கேட்டா நிறைய விஷயங்கள் வருது பாத்தீங்கன்னா, டீச்சர்ல இருந்து டைலரிங்
0: நம்மளுக்கும் ஏதாவது
1: ஒரு வீட்டுல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும் சரி, ஒரு பெண்களாவே டைலரிங் பேசிக்கா ஒரு தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ ஏன்னா இப்ப நிறைய பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பு தொழில்ல டைலரிங்கோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்பதான் நீங்க போய் கத்துறீங்க?
0: ஆமா இப்பதான் கத்துக்கிறேன். அதாவது வெளியில குடுத்து கத்துக்கலாம், மத்தவங்களை தச்சு தரணும்ன்றதை விட நம்மளுக்கு நம்மளே நம்மளுக்கு குடுத்த மாதிரி பிடிச்ச மாதிரி தச்சு போட்டுக்கலாமே அப்படின்ற ஒரு ஆர்வத்துல
1: பேச தெரியாது எனக்கு பேசவே வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணாங்க சங்கரி. அவங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து தெரிஞ்சிருங்க FM Rainbow 102.8ல. இது நம்ம புதுவை.
2: நம்ம புதுவை நிகழ்ச்சியில் பாடல் உங்களுக்காக. அதற்கு முன்னதாக ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
3: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
4: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
3: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
2: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
3: நம்ம புதுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஒதியம்பட்டு இங்கிருந்து நம்ம ஆர்ஜே ரத்னா பேசிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம் ரத்னா.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல ஒதியம்பட்டுல இருந்து ஷோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. சோ கிட்டத்தட்ட நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஒதியம்பட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய சித்தர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. நிறைய சித்தர்கள் கோயிலையும் இங்க வந்து நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம விவசாயம், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நிறைய மாந்தோப்பு இருந்திருக்கு. ஒரு காலகட்டத்துல ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி மாந்தோப்புகள் அதிகம் நிறைஞ்ச ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாந்தோப்பு எல்லாம் வந்து நிறைய அழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து போக்குவரத்து சாலையை வந்து உருவாக்கியிருக்காங்க. விலியனூருக்கும் அரியாங்குப்பம் முருங்கப்பாக்கம் அந்த சாலையை வந்து உருவாக்கியிருக்காங்க. இன்னமும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒதியம்பட்டு போகக்குள்ள இரண்டு புறமும் இன்னமும் அந்த பழைய மாமரங்களை வந்து நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம சவுக்க எல்லாம் வந்து இங்க இருந்துதான் அதிக அளவு வெளியூருக்கு, வெளி மாநிலங்களுக்கு எல்லாம் வந்து ஏற்றுமதி ஆயிருக்கு. வீட்டு காய்கறி, நாட்டு காய்கறி, இப்போ இது மாதிரி காய்கறிகள் எல்லாம் வந்து இங்க வந்து விவசாயம் பண்ணி அதை வந்து விலியனூர் சந்தைக்கு வந்து விற்பனையும் பண்ணிருக்காங்க. சோ நிறைய விஷயங்கள் ஒதியம்பட்டுல வந்து இருக்கு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நேர்களை. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு இல்லையா. சோ மீண்டும் ஒரு இனிமையான தருணத்தில் இசையோடு உங்களை சந்திக்கும் வரை. ரத்னா.

0: நேரம் 8:55 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ஆசிரமம், அங்க ஒரு இளைஞர், அங்க அவர் வந்து ஒரு குருவுக்கு சீடரா இருந்தார். அந்த இளைஞர் ஒரு நாள் காலம்பரை அந்த குருவுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு தேநீர் கோப்பையை கையில எடுத்துக்கிட்டு அவர் மெதுவா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறார். வாசப்படிய தாண்டப்ப கொஞ்சம் தடுமாறி போயிட்டுது. கையில இருந்த தேநீர் கோப்பை தவறி போய் கீழே விழுந்துட்டுது. அந்த கோப்பை துண்டு துண்டா உடஞ்சி போச்சு. அந்த தேநீரும் தரை பூரா செதறி போயிட்டுது. அந்த சீடர் தகைச்சு போயிட்டார். ஏன்னா குருவுக்கு பரிமாறப்பட வேண்டிய தேநீர் அது. மற்ற சீடர்களும் இதை கவனிச்சுட்டாங்க. சரி, இன்னைக்கு இவன் நம்ம குரு கிட்ட வகையா மாட்டிக்க போறான் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தல, நேரா அந்த குரு கிட்ட போனார். போய் அங்க நின்று எனக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்னு மெதுவா ஆரம்பிச்சார். குரு நிமிந்து பார்த்தார். எந்த விஷயம் உனக்கு புரியலங்கிற என்னார். இவர் சொன்னார், இந்த உலகத்துல மரணத்தை யாரும் விரும்புறதில்ல, தான் விரும்பாத உன்ன அவங்க கட்டாயமா ஏற்கும்படி ஆகுதே அப்படின்னார் சீடர். இப்போ குரு சொன்னார், மரணம்ங்கிறது திணிக்கப்பட்டதாக இருந்தாதானே இது கட்டாயமாகும், உண்மையிலேயே அது அப்படி இல்லை. இறப்புங்கிறது பிறப்பு மாதிரியே இயல்பான ஒரு விஷயம். பிறந்தவர்கள்லாம் இறந்து போறது இயற்கையினுடைய நியதி, அது தவிர்க்க முடியாது, அதுக்காக வருத்தப்பட வேண்டியதில்லைன்னார். உடனே இந்த சீடர் சொன்னார், அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க, உங்களுடைய தேநீர் கோப்பை இப்போ தவிர்க்க முடியாமல் செத்து போட்டுதுங்க, வருத்தப்படாதீங்கன்னார். இப்படி சொன்ன இந்த சீடர் தான் பிற்காலத்தில் இக்யூ அப்படிங்கிற ஜென் குருவாக மாறினவர். தன்னுடைய நிலையாமையை உணர்ந்த யாரும் தன்னை விட்டு போன எதற்காகவும் வருத்தப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறது பெரியவர்கள் சிந்தனை. பெரியவர்களை சந்திக்கிறப்போ எனக்காக எதையாவது சொல்லுங்கன்னு கேட்கறது அந்த காலத்து வழக்கம். ஜப்பானில் ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் இந்த சென்காய் அப்படிங்கிற ஜென் துறவியை சந்தித்தார். எனக்காக ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க அப்படின்னார். துறவி உடனே ஒரு வாசகத்தை எழுதி கொடுத்தார். தந்தை இறப்பு, அதன் பின் தனையன் இறப்பு, அப்புறம் பேரன் இறப்பு அப்படின்னு எழுதி கொடுத்துட்டார். செல்வந்தர் வாங்கி பார்த்தார். அவர் முகம் ஒரு மாதிரி ஆயிட்டுது. என்ன இது, ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கன்னு கேட்டால் இப்படியா சொல்கிறது, இதுவா நல்ல வார்த்தை அப்படின்னு அவர் ஒரு மாதிரியாக நின்னார். இவர் குழப்பத்தை குரு புரிஞ்சுக்கிட்டார். கிட்டத்தில் கூப்பிட்டார், சொன்னார், இப்போ நான் எழுதி கொடுத்தனே அதுதான் இயல்பு, அப்படி அமைஞ்சாதான் நல்லது. முதல்ல தந்தை, அதுக்கப்புறம் மகன், அதுக்கப்புறம் பேரன், இப்படித்தான் இந்த வரிசையில் தான் இறப்பு அமையணும். இது இடம் மாறி முன்ன பின்ன நடந்தால் எப்படி இருக்கும், வரிசையாக வந்து வரிசையாக போகணும், அதுதான் நல்ல வாழ்க்கை அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். மனிதன் வரைகிற வாழ்க்கைங்கிற கோலத்துக்கு நிறைவு தருகிற ஒரு புள்ளி தான் அவனுடைய மறைவு. மரணம்ங்கிறது ஒரு மகத்தான உறக்கம், அதுவும் மனிதனுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய

0: ஒன்று அப்படிங்கிறத நம்மளால் நம்ப முடியல. அதுதான் சிக்கல். அதனால தான் அது பயங்கரமாக தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. ஒரு டாக்டர் படுக்கையில் இருந்த ஒரு நோயாளியை கையை பிடிச்சி பார்த்தார். பக்கத்தில் நின்றுட்டு இருந்த நர்ஸம்மா கேட்டாங்க, டாக்டர் பேஷண்ட்டோட பல்ஸையும் உங்களுடைய வாட்சையும் மாறி மாறி பார்த்து குழம்பி போயிருக்கிறீங்களே, என்ன விஷயம்னு கேட்டாங்க. ரெண்டுல ஏதோ ஒன்று நின்றுடுச்சு அப்படின்னார் டாக்டர்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே.
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள அவர் கொழும்புவில் நேற்று இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இலங்கையில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அந்நாட்டிற்கு இந்தியா உறுதியுடன் துணை நின்றுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். முன்னாள் தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ராவுக்கு கட்டாக்கில் உள்ள சரளா சாகித்ய சன்சாத் அவருக்கு கலிங்கா ரத்னா விருதை வழங்கி சிறப்பித்துள்ளது. நேபாளத்தில் முஸ்டாங் மாகாணத்தில் நேற்றிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 5.3 இது பதிவாகியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளை ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அமெரிக்க அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரியில் இலவச கல்வித் திட்டத்தின் கீழ் பயிலும் தகுதியுடைய அட்டவணை இனத்தவர் மற்றும் பழங்குடியின மாணவர்களிடம் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று ஆதிதாரவினர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இம்மாணவர்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட கட்டணத் தொகையை சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களுக்கு இத்துறையே வழங்கும் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாகூர் துணை மின்நிலையத்திலிருந்து செல்லும் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9:30 முதல் மாலை 5 வரை தவளக்குப்பம், பூர்ணாங்குப்பம், தானம்பாளையம், பிள்ளையார்பெட்டு, நல்லவாடு, ஆண்டியார்பாளையம், காசான்திட்டு, கொருக்கமேடு, எடையார்பாளையம், புதுக்குப்பம் மற்றும் அழுத்துவெளி ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் தெற்கு தெலுங்கானா முதல் ராயல்சீமா வரையிலான தமிழக பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், நாமக்கல், தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 2 மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய ஃபேவரட்டான சாங் கேட்கணும் அப்படின்னா போன் எடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 7598-51-0505 கூடவே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம் பெற்ற படம் மறக்காம உங்க பேரையும் உரையும் டைப் செஞ்சு சீக்கிரமா எஃப்எம் ரெயின்போக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபேவரட்டான சாங் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியில தொடக்கமாக வரக்கூடிய பாடலை வந்து கேட்டிருக்காங்க. அசாம்ல இருந்து ஹித்தேந்திர தாஸ் இவருடைய விருப்பமான பாடல் வருது, கேட்கலாம். விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து.
1: ஏ துணக்க துணக்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய்

0: 7000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பழனியில இருந்து ராமகிருஷ்ணன் விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. ஜி திரைப்படத்திலிருந்து

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். இவா

9:13:44 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பொன்னியமேடிலிருந்து வண்ணை கணேசன் சுகன்யா பரத் விருப்பமான பாடலா கேட்டிருக்காங்க அண்ணா திரைப்படத்திலிருந்து.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா கடலூர் ஊட்டியிலிருந்து சுரேஷ் விருப்பமான பாடலா கேட்டிருக்காங்க, காக்கை சிறகு நிலை திரைப்படத்திலிருந்து.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நன்னிலம்ல இருந்து நாராயணன் விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. அமரன் திரைப்படத்திலிருந்து உங்களின்

9:28 ஆகுது. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா தேனியிலிருந்து செந்தில்குமரன் விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க, வசீகரா திரைப்படத்திலிருந்து.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்துல இருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன் விருப்பமான பாடலா கேட்டிருக்காங்க. ரன் திரைப்படத்திலிருந்து

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 9:50, 2 நொடிகள். கர்நாடகாவிலிருந்து விருப்பமான பாடல் கேட்டிருக்காங்க ஷியாமலா பிரகாஷ். கோயில் காலை திரைப்படத்திலிருந்து

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிறைய நேர்கள் வந்து பாடல்கள் வந்து கேட்டாங்க, பட் ஒரு சில பேருக்கு தான் வந்து பாடல்கள் வந்து ஒலிபரப்பு முடிஞ்சது. அது யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது. இப்ப யார் யாரெல்லாம் வந்து இன்னும் வந்து விருப்பமான பாடல்கள் கேட்டாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். காரைக்காலிலிருந்து எஸ் சேப்பு விஜயராகவன், நாகையிலிருந்து பாபு, சத்யா கோவை மண்டலத்திலிருந்து சிவசுப்பிரமணியன், வாரையங்காவலிருந்து கதிரவன், கொலஞ்சிநாதன், வளவனூர் பாரத் பாண்டியன், பாட்டாளம் ரமேஷ், குள்ளஞ்சாவடி பாலமுருகன், முத்தரசன் நல்லூர் நவீன், சுந்தர், வில்லிவாக்கம் கோபேந்திரன், திட்டக்குடி செல்வராசு, பழனி பாரதி, ஐயப்பன் தாங்கள் சென்னை, அரும்பா ஊரிலிருந்து சாமிநாதன், சூர்யா, ஆராதனா, சாதனா, ஆதி திட்டக்குடி, கல்யாணி செல்வராசு, வில்லிவாக்கத்திலிருந்து குபேந்திரன், அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம், முத்தரசநல்லூரிலிருந்து நவீன், சுந்தர், பாண்டிச்சேரியிலிருந்து நிரஞ்சன், கடலூரிலிருந்து சந்திரமோகன், அதுக்கப்புறம் வந்து கள்ளக்குறிச்சியிலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், தெற்கிருப்பு மணிகண்டன், ஆண்டிப்பட்டியிலிருந்து ஆராதனா, பாண்டிச்சேரியிலிருந்து தனஜயன், பாண்டிச்சேரியிலிருந்து பிரபு, தூத்துக்குடியிலிருந்து பாபு, மூலச்சத்திரத்திலிருந்து சரஸ்வதி, புதுச்சேரியிலிருந்து ரவி, கரூரிலிருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியாஸ்ரீ, கடலூரிலிருந்து பிரவீனா, புவனகிரியிலிருந்து சக்திவேல், சத்யராஜ், நித்யா, செம்பையன், மணிக்கொடி, பண்ருட்டியிலிருந்து ஐயனார், மீரா, அஷ்மிதா, அஷ்மித்ரன், கமலவள்ளி, அதுக்கப்புறம் வந்து நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, திருப்பூரிலிருந்து தனலட்சுமி, தூத்துக்குடியிலிருந்து சீதாலட்சுமி, தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியன். இவங்க எல்லாருமே வந்து விருப்பமான பாடலை வந்து கேட்டிருந்தாங்க. பட் இந்த ஒன் ஹவர்ல வந்து எல்லாருடைய பாடல்களையும் வந்து பிளே பண்ண முடியல. ஸோ உங்க எல்லாருக்காகவும் நிறைவா வந்து ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.
3: Dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada dada d

0: தொடர்வது மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி மும்பையில் குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் 2026 நேற்று மாலை தொடங்கி வைத்தார். 4 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர், புதுமை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை மையமாக கொண்டு இந்தியா தனது ஃபின்டெக் பயணத்தை புதிய உயரங்களுக்கு எடுத்து செல்கிறது என்று தெரிவித்தார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள அவர் கொழும்புவில் நேற்று இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இலங்கையில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அந்நாட்டிற்கு இந்தியா உறுதியுடன் துணை நின்றுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். 9வது தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தை மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வாரணாசியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்வில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பங்கேற்கிறார். நமது அங்கன்வாடிகள் நமது பொறுப்பு என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த பிரச்சாரம் நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், பஞ்சாயத்துகள் மற்றும் வீடுகளில் இம்மாதம் முழுவதும் சமூக பங்களிப்புடன் நடத்தப்படும். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உள்ள 503 பேர் கொண்ட இந்திய குழுவினர் புதுடெல்லியில் இருந்து நேற்று ஜப்பான் புறப்பட்டு சென்றனர். அவர்களை விமான நிலையத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் திருமதி பி.டி. உஷா உள்ளிட்டோர் வழியனுப்பி வைத்தனர். இந்தியாவும் குவைத்தும் அரசியல் ரீதியிலான உறவுகள், வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நல்லுறவுகளை வலுப்படுத்த ஒப்புதல் தெரிவித்துள்ளன. குவைத்தில் நேற்று நடைபெற்ற 8வது இந்திய குவைத் வெளியுறவு அமைச்சக அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் உலகின் முதல்நிலை வீராங்கனையான அரினா சபலன்கா செக் குடியரசின் லிண்டா நோஸ்கோவாவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் மக்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. டைம் இப்போ 10:03:18 ஆகுது. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களோட நான் அர்ச்சனா. நம்ம முன்னோர்கள் எழுதிய ஒரு வரலாற்று புத்தகம் அப்படின்னா அது தொல்லியல் பூங்காக்கள் தான். எஸ், தொல்லியல் பூங்காக்கள் இருக்கக்கூடிய அந்த நினைவு சின்னங்கள் தான் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய டைரி அப்படின்னு சொல்லலாம். தொல்லியல் பூங்கா அப்படின்னா என்ன? பழைய கால கட்டிடங்கள், கோட்டைகள், சிலைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. ஸோ இந்த தொல்லியல் பூங்காக்களை ASINு சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இவங்க தான் பராமரிச்சு வராங்க. தொல்லியல் பூங்கா பற்றி ஒரு பெரிய இன்ட்ரோ தந்தாச்சு. ஸோ எதற்காக இந்த இன்ட்ரோ அப்படின்னா, இன்றைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில இந்திய தொல்லிய பூங்காக்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.

தொல்லியல் பூங்காக்கள் குறித்த கேள்விகள் அந்த வரிசையில முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் தொல்லியல் பூங்கா எது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. இந்தியாவின் முதல் தொல்லியல் பூங்கா எது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. சோ நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. நான் வாட்ஸ்அப் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க 7598510505க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை நோட்ஸ் என்ற பிள்ளைகள் கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இந்திய தொல்லியல் பூங்காக்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வரிசையில் இந்தியாவின் முதல் தொல்லியல் பூங்கா எது அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்றாங்க கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடையில இருந்து பேசுறேன். இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மேம்.
0: ஓகே சொல்லுங்க, என்ன பதில் தெரியுமா?
1: ஆமா மேம், இது வந்து மெஹ்ராவுலி ஆர்கியாலஜிக்கல் பார்க் அப்படிங்கறது அதோட பேரு. அது வந்து புதுடெல்லியில வந்து லொகேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 200 ஏக்கர்ல இது வந்து இருக்கு மேம். அது மட்டும் இல்லாம மக்களுக்கு வந்து ஃப்ரீயாவே அரசாங்கம் அங்க போய் சுத்தி பாக்குறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. 5 மணிலேருந்து காலையில 5 மணிலேருந்து மாலை 6:30 வரைக்கும் மக்கள் போய் அங்க சூப்பரா அந்த பார்க்க வந்து சுத்தி பாக்கலாம். குதுப் மினார் பக்கத்திலேயே இது அமைஞ்சிருக்கு மேம்.
0: சூப்பர் சூப்பர். இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம்னா அங்கதானே இரும்பு தூண் இருக்கு, துருப்பிடிக்காத புகழ் பெற்ற ஒரு இரும்பு தூண் அங்க அமைஞ்சிருக்கு இல்லையா?
1: ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம் பாக்கிறதுக்கு. இல்ல
0: நிறைய தகவல சொல்லிருக்கீங்க சந்திரசேகர், சரியான பதில சொல்லிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்தியாவின் முதல் தொல்லியல் பூங்கா எஸ் மெக்ரௌலி பூங்கா புதுடெல்லியில் அமைந்திருக்கு. 1000 வருடம் பழமையான 100க்கும் மேற்பட்ட கட்டிட இடிபாடுகள் வந்து இங்க இருக்கு, பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கெட் செட் கோ கிடைச்சிக்கீங்க. காதல் யானை வருகிறான் ரெமோ, அப்பள இதயங்கள் பத்திரம் ரெமோ, இந்த சாங் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. அண்ட் கெட் செட் கோ நிகழ்ச்சி இந்த நேரம் கேள்வின்னு தெரிஞ்சுக்கலாமா? சிந்து சமவெளியின் கப்பல் துறைமுகம் எங்கு இருந்தது? அதை ஒரு தொழில் பூங்காவா பராமரிக்கிறாங்க. சோ அது எங்கு இருந்தது அப்படின்றது நீங்க தான் சொல்ல போறீங்க. சிந்து சமவெளியின் கப்பல் துறைமுகம் எங்கு இருந்தது? அங்க ஒரு தொழில் பூங்கா இருக்கு, அது எந்த இடம் அப்படின்னு சொல்ல போறீங்க. ஒரு ஸ்பெஷலான க்ளூ அப்படின்னா ரொம்ப எளிமையான க்ளூ. சோ அப்படின்னு சொல்ல போனா மகாத்மாஜி அவர்கள் பிறந்த ஒரு ஸ்டேட் அது. சோ அங்குதான் அங்க அந்த பூங்கா அமைந்திருக்கிறது. அந்த பூங்காவின் பெயர் என்ன அப்படின்றது நீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி சொல்ல போறீங்க. சோ இந்த நேரம் பாடல் வருது, கேட்கலாமா?

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை நோட்ஸ் இரண்டு புள்ளியில கெட் செட் கோ கிட்டிருக்கீங்க. பல பலக்கர பஹலானி சாங் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. அயன் படத்துல இருந்து கெட் செட் கோ நிகழ்ச்சியில இந்திய தொல்லியல் பூங்காக்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில சிந்து சமவெளியின் கப்பல் துறைமுகம் இந்த தொல்லியல் பூங்காவில் அமைந்திருக்கிறது, அதன் பெயர் என்ன, அது எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, சரியான பதில் சொல்றாங்களா கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், வெள்ளியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கும் மேடம், கடவுள் புண்ணியத்துல.
0: கடவுள் புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஓகே, அதே நலமோடு தொடர்ந்து இருக்க நாங்க பிரேயர் பண்றோம். சொல்லுங்க, என்ன பதில் தெரியுமா?
1: இது குஜராத் மாநிலம் லோக்தல் என்ற இடத்துல இருக்கு மேடம்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர்.

0: அடிஷனல் தகவல் ஏதாவது தெரியுமா?
1: காந்தி என்னுடைய அந்த பிரதர் அப்படி அங்க இருக்குன்னு சொல்றாங்களே என்னன்னு சரியா தெரியல மனதே.
0: எனிவே சரியான பதில் சொல்லிருக்கீங்க. ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, 4500 வருட பழமையான உலகின் முதல் கப்பல் துறைமுகம் இந்த லோத்தல் அப்படின்றது. சரிங்களா, சரியான பதில் சொல்லிருக்கீங்க சார்பாக உங்களுக்கு வாழ்த்து.
1: மகாத்மா காந்தி பிறந்த ஊரு, அது அருகில தான் இருந்திருக்கு, இருக்குது காந்தி நகரம் பக்கத்துல போடுது.
0: ஓகே, எஸ் எஸ், சபர்மதி நதிக்கரையில அமைந்திருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சரியான பதில் சொல்லிருக்கீங்க சார். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: தேங்க்யூ தேங்க்யூ. சபர்மதி நதிக்கரையில் இந்த லோத்தல் தொழில் பூங்கா அமைந்திருக்கு. கப்பல்களை நிறுத்தக்கூடிய டாக் யார்ட் இந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். இங்குதான் வந்து அளவுகோல், சதுரங்கம் போன்ற விளையாட்டு பொருட்கள் நிறைய கிடைத்ததாக இந்த தொழில் பூங்காவில் பாதுகாத்து வச்சிருக்காங்க. கெட் செட் கோ கிடைச்சிக்கிங்க. இந்த நேரம் உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், அசோகர் கட்டிய ஒரு ஸ்தூபி, இந்த ஸ்தூபி சாஞ்சி ஸ்தூபி சொல்லக்கூடிய இந்த ஸ்தூபி உள்ள பூங்கா எது அப்படின்றது நீங்க சொல்ல போறீங்க. சோ இந்த பூங்கா மத்திய பிரதேசத்துல அமைந்திருக்கு, இதன் பெயர் என்ன அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. இந்த நேரம் மீண்டும் சொல்றேன் கேள்வி உங்களுக்காக. அசோகர் கட்டிய ஸ்தூபி முக்கியமான ஒரு சாஞ்சி ஸ்தூபி, இது இது மத்திய பிரதேசத்துல அமைந்திருக்கு. சோ இந்த பூங்காவின் பெயர் என்ன, இந்த தொல்லியல் பூங்காவின் பெயர் என்ன அப்படின்றத நீங்க சொல்ல போறீங்க. கால் பண்ணுங்க நம்ம இப்போ ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 92.8ல கெட் செட் கோ கிடைச்சிக்கிங்க. நம்ம நிகழ்ச்சியில இந்திய தொல்லியல் பூங்காக்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில ஒரு பழமையான தொல்லியல் பூங்கா அப்படின்னு சொல்லலாம், அசோகர் கட்டிய ஸ்தூபி இங்கு உள்ளது, மத்திய பிரதேசம் சொல்லியிருந்தா. சோ நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க, அந்த தொல்லியல் பூங்காவின் பெயர் என்ன கேட்டிருக்கும். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நலமா
0: இருக்கீங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கும், சொல்லுங்க, என்ன பதில் தெரியுமா?
1: பதில் வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கு மேடம், அந்த பேர் தான் நாகல நுழைய மாட்டேங்குது.
0: பேர் தான் மறந்து போச்சு, ஆனா மத்திய பிரதேசம் நான் சொன்ன ஆன்சரே கரெக்டா சொல்லிருக்கீங்க. எனிவே முயற்சி பண்ணிருக்கீங்க, உங்க முயற்சிக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கு, நன்றி மேடம்.
0: தேங்க்யூ. அதன் பெயர் என்ன தெரியுமா உங்களுக்கு, சொல்லவா உங்களுக்காக? சாஞ்சி அப்படின்றது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சாஞ்சி தொல்லியல் பூங்கா தான் இந்த பூங்கா. இங்கதான் புத்தரின் ஸ்தூபி ஒன்றும் இருக்கு, அசோகர் காலத்தில் கட்டிய ஒரு ஸ்தூபி அது.
1: தேங்க்யூ,
0: தேங்க்யூ
1: சார்,
0: கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார, தேங்க்யூ. எஸ், தொல்லியல் பூங்காக்கள் குறித்த கேள்விகள். அந்த வரிசையில மௌரிய மன்னர் அசோகரால் கிமு 3ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த ஸ்தூபி. சோ இந்த இடத்தை வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த சாஞ்சி ஸ்தூபி மத்திய பிரதேசத்துல அமைந்திருக்கு. ஓகே, இந்திய தொல்லியல் பூங்காக்கள் குறித்த கேள்விகள். அந்த வரிசையில உங்களுக்கான கேள்வி இந்த நேரம் என்ன தெரியுமா? கல்லால் செய்யப்பட்ட ஒரு தேர், அதன் கூடவே விஜயநகர பேரரசின் சின்னங்கள் உள்ள ஒரு பூங்கா. விஜயநகரம் அப்படின்னாலே கர்நாடகா தான் அப்படின்னு சொல்லலாம். சோ இங்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு பூங்கா, இதன் பெயர் என்ன அப்படின்றத நீங்க சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, கல்லால் செய்யப்பட்ட ஒரு தேர் மற்றும் விஜயநகர பேரரசின் சின்னங்கள் உள்ள தொல்லியல் பூங்கா கர்நாடகாவில் அமைந்துள்ளது, அந்த பூங்காவின் பெயர் என்ன அப்படின்றத நீங்க தான் நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி சொல்ல போறீங்க. உங்களுக்காக நம்ம எஃப்எம் ரெயின்போவின் போன் நம்பர்ஸ் 2271760 மற்றும் 2271770. நான் வாட்ஸ்அப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்க 7598510505க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்மார்ட் ஈவி கார் பைக் வாட்ச் சும்மா அப்கிரேட் ஆயிட்டு போயிட்டே இருக்கீங்க ப்ரோ, எப்படி இதெல்லாம்?
2: பிஎம் சூரியகர் திட்டத்தின் கீழ் உங்க வீட்டு ரூஃப் டாப்ல 3 kW சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணா மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 மானியம் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கம் நீங்களும் ஜெனரேட் பண்ணலாம். 6% வட்டியில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. www.pmsuryagar.gov.in

0: சாதாரண பூங்காக்கள்ல விளையாட்டு பொருட்கள் இருக்கும், ஆனால் தொல்லியல் பூங்காக்கள்ல வரலாறு பொதிந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பல நூறு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், என்ன சாப்பிட்டார்கள், என்ன கருவிகளை பயன்படுத்தினார்கள், இது போன்ற நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கதான் இந்த தொல்லியல் பூங்காலாம் இருக்கு. ஸோ அந்த வரிசையில தொல்லியல் பூங்காக்கள் குறித்த கேள்விகள்ல நான் கேட்டிருந்தேன் கல்லால் செய்யப்பட்ட ஒரு தேர் மற்றும் விஜயநகர பேரரசின் சின்னங்கள் அடங்கிய ஒரு தொல்லியல் பூங்கா கர்நாடகாவில் அமைந்திருக்கு. அதன் பெயர் என்னன்னு கேட்டிருக்கும், நேர் வந்திருக்காங்க, பேசலாமா? வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன பதில் தெரியுமா?
1: மேடம், இது வந்து ஹம்பி என்கிற ஒரு
0: ஹம்பி
1: வரலாற்று சின்னங்கள் கூட ஹம்பிங்கிற ஒரு தொழில் பூங்கால இருக்கு மேடம், கர்நாடக மாநிலத்துக்கு.
0: அப்படியா, ஓகே, இது சரியான பதில் தான் தெரியுமா உங்களுக்கு?
1: சரியான
0: பதில் தான் சொல்லிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி.
0: இந்திய தொல்லியல் பூங்காக்கள் குறித்த கேள்விகள்ல ஹம்பியில் அமைந்திருக்கக்கூடிய, அதாவது கர்நாடகாவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஹம்பி தொல்லியல் பூங்கா, இந்த தொல்லியல் பூங்கா துங்கபத்ரா நதிக்கரையில அமைந்திருக்கு. இது ஒரு காலத்துல உலகின் மிகப்பெரிய நகரமாக இருந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 1600 மேற்பட்ட கோவில்கள் இருந்ததா தகவல் இருக்கு. ஓகே, இந்திய தொல்லியல் பூங்காக்கள் குறித்த கேள்விகளை இந்த நேரம் உங்களுக்காக என்ன கேள்வி காத்துட்டு இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? தமிழ்நாட்டின் மிக பழமையான தொல்லியல் பூங்கா. சோ தமிழ்நாட்டின் மிக பழமையான தொல்லியல் பூங்கா, 3000 வருட பழமையான முதுமக்கள் தாழிகள் கிடைத்த இடமும் இதுதான். சோ இந்த இடம் என்ன, தமிழ்நாட்டில் எங்க இருக்கு, இந்த தொல்லியல் பூங்காவின் பெயர் என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, ஒரு பெரிய கேள்வியாவே நான் கேட்டேன், சோ நீங்க அதை மைண்ட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்றேன், தமிழ்நாட்டின் மிக பழமையான தொல்லியல் பூங்கா, 3000 வருட பழமையான முதுமக்கள் தாழிகள் கிடைத்த இடம் கூட இதுதான். சோ இந்த தொல்லியல் பூங்காவின் பெயர் என்ன அப்படின்றத நம்ம ஃப்ரம் ரெயின்போக்கு நீங்க டயல் பண்ணி சொல்லுங்க. இந்த நேரம் உங்களுக்காக பாட்டு வந்துச்சு, படிக்காதவன் படத்திலிருந்து நீங்க கேட்டுக்கிறதே ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ வித் மீ அர்ச்சனா.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: மன்னா மன்னா,
3: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
2: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
3: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
2: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
3: என்ன வழி?
2: இத கேளுங்க அண்ணா.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
5: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
2: ஆமாம் அண்ணா.
6: Get set go cadets, king from Rainbow Puduvai, note 2.8 இந்திய தொல்லியல் பூங்காக்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில நம் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பழமையான, மிக பழமையான தொல்லியல் பூங்கா, 3000 வருட பழமையான முதுமக்கள் தாழிகள் எல்லாம் கிடைத்த இடம் இதுன்னு சொல்லலாம். சோ இந்த தொல்லியல் பூங்காவின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். நேரம் வந்திருக்காங்க, சரியான பதில் சொல்றாங்களா கேட்கலாமா? வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
7: புதுச்சேரி கொம்பாக்கம் சாம்பசிவம்.
6: எப்படி இருக்கீங்க சாம்பசிவம் சார், எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கும் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: ரொம்ப சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, என்ன பதில் தெரியுமா?
7: ஆதிச்சநல்லூர் மேடம்.
6: ஆதிச்சநல்லூர் அப்படின்றது சரியான பதில் சொல்லிருக்கீங்க. ஃப்ரம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
7: தேங்க்யூ.
6: இந்த ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடியில அமைந்திருக்கக்கூடியது. தாமிரபரணி ஆற்றங்கரையில இருக்கு. இங்கு தங்க நகைகள், இரும்பு ஆயுதங்கள், எலும்பு கூடுகள் இதெல்லாமே கிடைச்சிருக்கு. தமிழர்களின் பழமையை உலகிற்கு காட்டக்கூடியதாக இந்த ஆதிச்சநல்லூர் தொல்லியல் பூங்கா இருக்கு. எஸ், தொல்லியல் பூங்காக்கள் நம் முன்னோர்களின் டைரி அப்படின்னு முன்னமே சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்திய தொல்லியல் பூங்காக்கள் குறித்த ஒரு பயணம் நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் இந்த நேரம் உங்களுக்காக என்ன கேள்வி காத்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நமது தேசிய சின்னம், 4 சிங்கங்கள் கொண்ட நமது தேசிய சின்னம் கிடைத்த ஒரு தொல்லியல் பூங்கா இது வந்து உத்தரப்பிரதேசத்துல அமைந்திருக்கு. இந்த பூங்காவின் பெயர் என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக. இந்த நேரம் 4 சிங்கங்கள் கொண்ட நமது தேசிய சின்னம் கிடைத்த ஒரு தொல்லியல் பூங்கா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்திருக்கிறது. அந்த தொல்லியல் பூங்காவின் பெயர் என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. சோ இந்த நேரம் உங்களுக்காக பாட்டு வந்துட்டு உனக்கும் எனக்கும் படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: attention, national recognition for your hard work. Making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: தொல்லியல் பூங்காக்கள் நம்மை காலத்தின் பின்னோக்கி அழைத்துச் செல்லக்கூடிய கால எந்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில இந்திய தொல்லியல் பூங்காக்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுக்கிங்க. நான் அர்ச்சனா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நான்கு சிங்கங்கள் கொண்ட நமது தேசிய சின்னம் இது கிடைத்துள்ள ஒரு தொல்லியல் பூங்கா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது. அதன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, பேசலாம் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கேன் கலைவாணி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நலமா இருக்கேன் மேம். நானும்
1: ஓகே. சொல்லுங்க, அதே ஹாப்பியோட ஆன்சர் சொல்லுங்க கலைவாணி. என்ன பதில் தெரியுமா?
2: தெரியும் மேம், சாரநாத் தொல்லியல் பூங்கா மேம். இது பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கும் காசிக்கும் அருகே அமைந்துள்ளது மேம்.
1: எஸ் எஸ், கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க கலைவாணி. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்திய தொல்லியல் பூங்காக்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில நிறைய கேள்விகள் இந்திய முழுக்க நம்ம சுத்தியாச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வரிசையில நிறைவான ஒரு கேள்வியாக நான் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். எஸ், 2600 வருட பழமை வாய்ந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தொல்லியல் பூங்கா தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. அதன் பெயர் என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. 2600 வருட பழமை வாய்ந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஒரு ஒரு தொல்லியல் பூங்கா தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. அதன் பெயர் என்ன அப்படின்றது நம்ம ரெயின்போக்கு கால் பண்ணி சொல்லுங்க. இந்த நேரம் பாட்டு வருது, கேட்கலாம் வாங்க.

கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கிங்க. இந்திய தொல்லியல் பூங்காக்கள் குறித்த கேள்விகள். அந்த வரிசையில 2600 வருட பழமை வாய்ந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் உள்ள ஒரு தொல்லியல் பூங்கா தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. அதன் பெயர் என்னன்னு கேட்டுக்கோங்க. பேசலாம், வணக்கம். ஓகே, இணைப்பில் ஏதோ ப்ராப்ளம், லைன் நமக்கு கட்டாக இருக்கு. எனிவே அதற்கான ஆன்சர் நானே சொல்லிடுறேன். எஸ் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய சிவகங்கையில் அமைந்திருக்கக்கூடிய கீழடி தொல்லியல் பூங்கா அப்படின்றது தான் சரியான பதில். இங்கு தான் 2600 வருட பழமை வாய்ந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் செங்கல் கட்டிடங்கள், நூற்பு கருவிகள் அங்கே கிடைத்திருக்கு. இது வந்து இங்க காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்திய தொல்லியல் பூங்காக்கள் குறித்த கேள்விகள். இந்திய முழுக்க ஒரு டூர் தான் நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சி நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க என்ற நம்பிக்கையோட இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சி நம்ம நிறைவு செய்துக்கலாம். தொடர்ந்து கேளுங்க புதுவை 102.8.

0: இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று உலக ஃபின்டெக் மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த மாதத்தில் 2400 கோடிக்கும் அதிகமான யுபிஐ பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருப்பதை சுட்டிக்காட்டினார். நிதி தொழில்நுட்பத்திற்கு முன்னோடியாக யுபிஐ விலகுகிறது என்றும் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பரம்வீர் சக்ரா விருது பெற்ற கேப்டன் விக்ரம் பத்ராவின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தினார். தமது சமூக ஊடக பதிவில் கார்கில் போரில் கேப்டன் விக்ரம் பத்ரா ஆற்றிய வீர செயல்களை நினைவு கூர்ந்துள்ளார். கடற்படை அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் இன்று முதல் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின்போது ஆஸ்திரேலிய கடற்படையின் மூத்த தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவார். மேலும் நியூசிலாந்து கடற்படை வீரர்களுடன் அவர் கலந்துரையாட உள்ளதாகவும் இந்திய கடற்படை வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. இந்தியாவும் குவைத்தும் அரசியல் ரீதியிலான உறவுகள், வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நல்லுறவுகளை வலுப்படுத்த ஒப்புதல் தெரிவித்துள்ளன. குவைத்தில் நேற்று நடைபெற்ற 8வது இந்திய குவைத் வெளியுறவு அமைச்சக அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. நேபாளத்தில் முஸ்டாங் மாகாணத்தில் நேற்றிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 5.3 இது பதிவாகியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளை ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அமெரிக்க அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் தெற்கு தெலுங்கானா முதல் ராயல்சீமா வரையிலான தமிழக பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்தின் ஒருசில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. வண்ணங்களின் சங்கமம் வானவில், வண்ண பாடல்களின் சங்கமம் FM ரெயின்போ புதுவை 102.8. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக் நிகழ்ச்சியின் தொடக்கமா பாடல் வருது கேட்கலாம். கள்ளழகர் திரைப்படத்தில்

தாரி தத்தாம் தான தத்தா தோணு தத்தாங்கிறதுக்கு தருகிறதுக்க தத்து தருகிறதும் தித்தருகிறதும் தருகிறதும் ததிங்கிறதுக்கு ததிங்கிறதுக்கு தகுதிக்கு ததிங்கிறதுக்கு தா தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தத்தி இங்கே நான் துத்தா

0: மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம், மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 11:15:25 ஆகுது. நம்ம நிகழ்ச்சியில இப்ப அடுத்ததா சபீஷ் முரளி இசையில பா விஜய் வரிகள்ல, சங்கர் மகாதேவன் சுஜாதா குரல்கள்ல பாடல் வருது. கேட்க போறோம் சமுத்திரம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின்.

மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் வருது கேட்கலாம். விஐபி திரைப்படத்திலிருந்து மனதை வருடும் பாட்டு காதுகுளிர கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow புதுவை 102.8.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேரம் 11:31, 3 நொடிகள். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில் அடுத்ததா உன்னிகிருஷ்ணன், பிரீத்தி உத்தம் சிங் குரல்கள் பாடல் வருது கேட்கலாம். சந்திரலேகா திரைப்படத்திலிருந்து. இது FM ரெயின்போ புதுவை 102.8. என்றும் உங்கள் மனதோடு. இது என்றுமே உங்கள் உணர்வோடு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மறுபடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் வருது, கேட்கலாம். சித்ரா குரலில் காதல் சுகமானது திரைப்படத்திலிருந்து.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி. இந்திய வானொலி.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
3: நிகழ்ச்சியின் நிறைவா பாடல் வருது, கேட்கலாம். உன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்திலிருந்து.
6: எந்த

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. புதுடெல்லியில் வரும் 12 மற்றும் 13 தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் போது அதில் பங்கேற்கும் உலக தலைவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இதுகுறித்து நேற்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால், இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது விவாதிக்கப்படும் பல பிரச்சினைகளில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் மோதல் குறித்த பேச்சும் முக்கியமானதாக இருக்கும் என்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உள்ள 503 பேர் கொண்ட இந்திய குழுவினர் புதுடெல்லியிலிருந்து நேற்று ஜப்பான் புறப்பட்டு சென்றனர். அவர்களை விமான நிலையத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் திருமதி பி உஷா உள்ளிட்டோர் வழி அனுப்பி வைத்தனர். நாட்டின் ஆட்டோமொபைல் விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. அதன்படி சுமார் 24,23 யூனிட் அளவிலான கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சம்மேளனத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. சிஎன்ஜி மின்சாரம் மூலமாக இயங்கும் மாற்று எரிபொருள் வாகனங்களின் விற்பனையும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. செவாலியர் செலான் நாயகர் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அவரது திருவுருவப் படத்திற்கு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு வி பி சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு செந்தில் என்கின்ற ரமேஷ், டாக்டர் விக்னேஸ்வரன் மற்றும் செவாலியர் செல்லான் நாயகர் குடும்பத்தினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி திருபுவனை துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் களித்தீர்த்தால் குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை களித்தீர்த்தால் குப்பம், ஆண்டியார்பாளையம் மற்றும் திருபுவனை ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தமிழ்நாட்டில், உலகத்தில், இந்தியாவில் இன்றைக்கான நிகழ்வுகள் என்னவெல்லாம் காத்துட்டு இருக்கு, வரலாறு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்ன நிகழ்வுகள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு, ஐயா படத்துல இருந்து கேட்கலாம் வாங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வரலாற்றில் என்று கேட்டீங்க, புதுவை 102.8ல் இஸ்ரோ தனது 100வது விண்வெளி திட்டத்தை வெற்றிகரமாக செய்த தினம் என்று 2012 செப்டம்பர் மாதம் 9 PSLV-C21 என்ற ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்த ஏவுதளம் மூலமாக ஒரு செயற்கைக்கோளை ஏவியிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டின் ஸ்போர்ட்ஸ் 6 அப்படின்ற ஒரு செயற்கைக்கோளை தான் ஏவியிருக்காங்க. இந்த செயற்கைக்கோள் 712 கிலோ எடை கொண்டதாக இருந்திருக்கு. இதுதான் அப்போது வரைக்கும் இந்தியா ஏவிய வெளிநாட்டு செயற்கைக்கோளிலே மிக அதிக எடை கொண்டதாக இருந்திருக்கு. இதன் கூடவே பிரான்ஸ் நாட்டின் ஸ்போர்ட் 6 இந்த செயற்கைக்கோள் கூடவே ஜப்பானின் 15 கிலோ செயற்கைக்கோளும் ஏவப்பட்டிருக்கு. இஸ்ரோவின் 100வது விண்வெளி திட்டம் வெற்றிகரமாக செய்த தினம் வரலாற்றில் இன்று

0: உலக கலைஞர்கள்,
1: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
0: ஹாய் ஸ்நேகிதியே,
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
1: ஹாய் ஸ்நேகிதியே.
0: ஹாய் ஸ்நேகிதியே.

வரலாற்றின் சுவடுகளை திரும்பி பார்க்கும் நிகழ்ச்சி இது. வரலாற்றில் இன்று உங்களோட நான் அர்ச்சனா, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. டைம் இப்போ 12:16, 47 நொடிகள் ஆகுது. புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர், தமிழில் சரித்திர கதைகளின் முன்னோடி கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பிறந்த தினம் இன்று. கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 1899 செப்டம்பர் 9 தஞ்சை மாவட்டத்தில் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்தமங்கலத்தில் பிறந்திருக்காரு. சிறு வயதிலேயே எழுதும் திறன் கொண்ட, எழுத்தில் ஆர்வம் கொண்ட இவர் நிறைய எழுதியிருக்காரு. ஸோ இவர் நண்பர்கள் பெரியவர்கள் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ எழுத்துலகில் சாதிக்க வேண்டியவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நண்பர்கள் ஆலோசனைப்படி நவசக்தி பத்திரிகையில் சேர்ந்திருக்காரு. அதன் பிறகு அவருடைய நண்பர் டி சதாசிவம் இவருடன் சேர்ந்து சொந்தமாக பத்திரிகை துவங்க விரும்பியிருக்காரு. ஸோ கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்ன பத்திரிகை துவங்கியிருக்காரு, இன்னும் நிறைய தகவல் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இந்த நேரம் பாடல் உங்களுக்காக கேட்கலாம் வாங்க.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள், தொழில் முனைவோர்கள்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: புகழ்பெற்ற எழுத்தாளர், தமிழில் சரித்திர கதைகளின் முன்னோடி கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பிறந்த தினம் என்று FM ரெயின்போ புதுவை 102.7 வரலாற்றில் இன்று கேட்டிருக்கீங்க. சிறு வயதிலேயே எழுத்துலகில் எழுத்துத்துறையில் ஆர்வம் மிகுந்த கல்கி அவர்கள் ஒரு பத்திரிகையை சொந்தமா துவங்கியிருக்கார். அதன் பெயர் என்ன சொல்றேன்னு சொல்லியிருந்தா இல்லையா, எஸ் கல்கி என்ற பத்திரிகையை தான் ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் துவங்கியிருக்காரு. நிறைய வரலாற்று புதினங்களை எழுதியிருக்காரு. 35 சிறுகதை தொகுதிகள், புதினங்கள், கட்டுரைகள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள், இதெல்லாம் எழுத்துலகில் இவரது சாதனைகள் அப்படின்னே சொல்லலாம். தமிழின் முதல் சரித்திர நாவல் பார்த்திபன் கனவு இதையும் எழுதியிருக்காரு. அதன் பிறகு வரலாற்று புதினம் சிவகாமியின் சபதம், சமூக புதின மலை ஓசை, இத்தனையுமே மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றது அப்படின்னே சொல்லலாம். இன்று வரைக்கும் அனைவராலும் விரும்பப்படுகிற பொன்னியின் செல்வன் இந்த நாவலை தொடர்ச்சியாக 1951 ஆண்டு துவங்கி 3 ஆண்டுகள் எழுதியிருக்காரு. சோ கல்கியின் பெயருக்கு வரலாற்றில் நீங்காத இடத்தை பெற்று தந்தது இந்த பொன்னியின் செல்வன் நாவல் தான். அது மட்டும் இல்லாம இன்று வரை பல முறை மறு மதிப்பு செய்யப்படுகிறது. சோ வரலாற்று புதினங்களை எழுதிய முன்னோடி பத்திரிகையாளர், புனைக்கதை எழுத்தாளர், கலை விமர்சகர், கட்டுரையாளர், பாடலாசிரியர், சுதந்திர போராட்ட வீரர் என பன்முகம் தன்மை கொண்ட கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.7 வரலாற்றில் இன்று கிடைச்சிக்கிங்க. இந்திய வெண்மை புரட்சியின் தந்தை, இந்தியாவின் பால் மனிதர் என்று சொல்லக்கூடிய வர்கீஸ் குரியன் அவர்கள் மறைந்த தினம் இன்று. இந்தியாவின்

பால் மனிதர் வர்கீஸ் குரியன் அவர்கள் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி 1921 கோழிக்கோடு, கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கோட்டில் பிறந்திருக்காரு. சென்னை, நம்ம சென்னையில் லயோலா கல்லூரியில் பிஎஸ்சி படிச்சிருக்காரு. ஸோ அதன் பிறகு அமெரிக்காவில் மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. அரசு உதவியோடு படித்ததனால படிப்பு முடிந்த பிறகு இந்தியா திரும்பி அரசுக்கு வேலை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு அவசியம் அவருக்கு இருந்திருக்கு. அதன் பிறகு இந்தியாவுக்குள்ள குஜராத் ஆனந்துக்கு போயிருக்காரு. ஸோ ஆனந்த் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துக்கு போன பிறகுதான் அவர் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் நிகழ்ந்திருக்கு. ஸோ என்ன டேர்னிங் பாயிண்ட் அது, இந்த பாட்டுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இந்த நேரம் பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து.

வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்தியாவின் பால் மனிதர் வர்கீஸ் குரியன் அவர்கள் குஜராத்ல ஆனந்த் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருக்காரு. அங்கு அரசு பால் பணியில அவருக்கு வேலை. அப்போது திரிபுவன் தாஸ் பட்டேல் அப்படின்றவர் மீட் பண்றாரு. சோ அவர் தான் விவசாயிகள் அனைவரையும் ஒன்று சேர்த்து அமூல் அப்படின்ற ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதன் பிறகு வர்கீஸ் குரியன் அவர்கள் செய்த சாதனைகள் அப்படின்னா அமுலை உலகத்தின் மிகப்பெரிய பால் நிறுவனமாக மாற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வெண்மை புரட்சின்னு சொல்லக்கூடிய ஒயிட் ரெவல்யூஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 1970ல இந்தியாவுக்கு பாலுக்கு பஞ்சம் என்ற ஒரு நிலை வந்தபோது வெளிநாட்டிலிருந்து பால் பவுடர் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம். சோ குரியன் அவர்கள் தான் ஆபரேஷன் பிளட் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு இதன் மூலமாக இந்தியாவின் பால் பஞ்சத்தை நீக்கியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கு இந்தியா உலகிலேயே நம்பர் ஒன் பால் உற்பத்தி நாடு என்ற உச்சத்திற்கு வர காரணம் டாக்டர் வர்கீஸ் குரியன் அவர்கள் தான். நிறைய விருதுகளை பெற்றிருக்காரு. ராமன் மகசேசே விருது, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் இது போன்ற விருதுகள். அது மட்டும் இல்லாம உலக உணவு பரிசு இது போன்ற நிறைய விருதுகளை வாங்கியிருக்காரு. இவருடைய பிறந்த நாள் நவம்பர் 26 இந்தியாவில் தேசிய பால் தினமாக கொண்டாடப்பட்டு வருது. வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன் அவர்கள் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. சிரித்துக் கொண்டே இரு, வழிகள் கூட விலகிக்கொள்ளும். சோ இந்த ஒரு செய்தியை சொல்லி எப்பவுமே ஹாப்பியா சந்தோஷமாயிருங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நாள் காற்றலை வழியே உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறும் நர்ச்சனா. தொடர்ந்து கேளுங்க இது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. வியட்நாம் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா மற்றும் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய மகளிர் மற்றும் குழந்தை

0: குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். இதனையொட்டி நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பஞ்சாயத்துகளில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். நமது அங்கன்வாடி மையங்கள் நமது பொறுப்பு என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். அங்கன்வாடி மையங்களில் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்படுவதாக தமிழகத்தின் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் அருள் பிரசாத் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக நாம் கடைபிடிக்கிறோம். இதன் உள்நோக்கம் என்பது மக்கள் மத்தியில் ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. சிறந்த உணவுதான் வாழ்வியல் ஆதாரம். அறிவு, திறமை, சுகாதாரம் இவை அனைத்துக்கும் உணவுதான் அடிப்படை. இந்த உணவு எந்த முறையில் இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இதன் குறிக்கோளாகும். உணவு என்பது அனைத்து சத்துக்களும் நிறைந்த சமச்சீர் உணவாக இருக்க வேண்டும். காய்கறிகள், பழ வகைகள், கீரை வகைகள், கொட்டைகள், தயிர், மோர், பால், முட்டை, மீன் முதலிய அனைத்தும் உட்கொள்ள வேண்டும்.
0: தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்குவங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் 16 தேதி கடைசி நாளாகும். அதற்கு அடுத்த நாள் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கு வரும் 19 தேதி கடைசி நாளாகும். பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 9 தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் மற்றும் புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி, மேற்குவங்கத்தில் ரெஜிநகர், நந்திகிராம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இந்த இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. மேலும் அசாமில் நகோவா நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பரம்வீர் சக்ரா விருது பெற்ற கேப்டன் விக்ரம் பத்ராவின் பிறந்த நாளையொட்டி மரியாதை செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 24 வயதில் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்தவர் கேப்டன் விக்ரம் பத்ரா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். ஹிந்தி இலக்கிய உலகின் புகழ்பெற்ற எழுத்தாளர் பாரதேந்து ஹரிச்சந்திராவின் பிறந்தநாளையொட்டியும் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மகளிர் கல்வி, சமூக சீர்திருத்தத்திற்கு ஆதரவாக விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் இவர் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் ஹிந்தி இலக்கிய உலகிற்கு புதிய பாதையை வகுத்தவர் பாரதேந்து ஹரிச்சந்திரா என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளதை கொண்டாடும் வகையில் வரும் 17 தேதி முதல் நாடு முழுவதும் சேவை இயக்கம் நடத்தப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநில முதலமைச்சராக திரு நரேந்திரமோடி கடந்த 2001 ஆண்டு அக்டோபர் 7 தேதி பதவியேற்றதை சுட்டிக்காட்டினார். அக்டோபர் 7 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த சேவை இயக்கத்தில் இரத்த தான முகாம்கள், பேரணிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று திரு நிதின் நவீன் கூறினார். ராஜஸ்தானில் உள்ளாட்சி நகரமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு மாலை 6 வரை நடைபெறவுள்ளது. அல்வார், பரத்பூர், பிகானீர் உள்ளிட்ட மாநகராட்சிகளிலும், ஜெய்சால்மர், பிரதாப்கட் உள்ளிட்ட பல்வேறு நகராட்சிகளிலும் தேர்தல் நடைபெறுகிறது. 5,393 வார்டுகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலில் 20,600 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 57,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க 7,600 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. பதிவான வாக்குகள் வரும் 15 தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களில் 1400 பேரை அடையாளம் கண்டறிவதற்கான டிஎன்ஏ சோதனையை இந்திய தடய அறிவியல் குழு நடத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேபாளம் சென்றுள்ள இந்த குழு இதுவரை 3078 டிஎன்ஏ சோதனை முடிவுகளை வெளியிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நேபாளத்தின் சிலிமே சுரங்கத்தில் மீட்புப் பணிகளை இந்திய தொழில்நுட்பக் குழு மேற்கொண்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சுரங்கத்தில் வெள்ளம் மற்றும் களிமண் தேங்கியிருப்பதால் மீட்புப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. சுரங்கத்திற்குள் இயந்திரங்களை கொண்டு சென்று மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்கு பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இந்த தாக்குதல் சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கு எதிரானது என்று கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பகுதியில் பதற்றம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினைக்கு இரண்டு தனி நாடுதான் தீர்வு என்று பிரிட்டன், பிரான்ஸ், கனடா நாட்டு தலைவர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக பிரிட்டன் பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாம், பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன், கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி ஆகியோர் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில், மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட இஸ்ரேல் பாலஸ்தீனம் இரண்டு தனி நாடுகள் மிகவும் முக்கியமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே அமைதி பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்க அமெரிக்கா மேற்கொண்டுள்ள தூதரக நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதர் ரஷ்யா மற்றும் யுக்ரைனுக்கு சென்று இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக ஐநா செய்தி தொடர்பாளர் திரு ஸ்டீஃபன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போர் நிறுத்தத்திற்காக இரு நாடுகளுடனும் ஆலோசனை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யாவுடனான போர் தொடங்கிய பின்னர் யுக்ரைன் நாட்டிற்கு 226 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டதாக ஐரோப்பிய யூனியன் கூறியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. கனடா பொருட்கள் மீது அமெரிக்கா வரி விதித்ததற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எஃகு, அலுமினியம், வீட்டு உபயோகப் பொருட்கள், இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் மீது 15%லிருந்து 50% வரை வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அரசு கொள்முதல் நிலையங்களில் கனடாவிலிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கனடா நியாயமற்ற வர்த்தக நடைமுறையை கடைபிடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, மால்விகா பன்சோத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் தன்வி சர்மா 21-16, 21-17 என்ற செக்கனல் கீழ் கனடாவின் ரேச்சல் சேனை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் மால்விகா பன்சோத் 26-24, 24-22 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் யா செங்கை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மான்ராஜ் சிங், சன்ஸ்கர் சராஸ்வத், அலாப் மிஸ்ரா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் சூர்யா, அமிர்தா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தோனேஷியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா மற்றும் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:50 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடன். வாசிப்பவர்

0: ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: பாவலும் அந்திரேயும் முன்னேறி சென்று கொண்டிருப்பதை பார்த்தாள். அவர்கள் இருவரும் பாடிக்கொண்டே செல்வதை அவளால் கேட்க முடிந்தது. அந்திரேயின் இனிமையான குரல் பாவலது கனத்த குரலோடு கலந்து கொண்டிருந்தது. பட்டினியும் பசியுமாக பாடுபடும் தோழர்கால், துயிர் கலைந்து அணியில் சேர விரைந்து வாரும் தோழர்கால். மக்கள் அந்த செங்கொடியை நோக்கி விரைந்தோடி வந்தார்கள். ஓடி வரும்போதே அவர்கள் உற்சாகத்தோடு சத்தமிட்டார்கள். பின்னர் அவர்களும் அந்த பாட்டை உரத்த குரலில் பாட ஆரம்பித்தார்கள். எந்த பாடலை அவர்கள் தங்கள் தங்கள் வீட்டுக்குள் வெளிக்கு தெரியாமல் பாடி வந்தார்களோ அதே பாடல் இன்று தெருவில் எந்தவித தங்கு தடையுமற்று பிரம்மாண்டமான அசுர வேகத்தோடு பொங்கி பிரவகித்து ஒலித்தது. கட்டுப்படுத்த முடியாத துணிவாற்றலோடு ஒலித்து விம்மியது. மேலும் அந்த பாடல் எதிர்காலத்தை நோக்கி செல்லும் நெடிய பாதையில் வந்து கூடும்படி மக்களை அரைக்கூவி அழைத்தது. அந்த பாதை எவ்வளவு கரடுமுரடான பாதை என்பதையும் அவர்களுக்கு வெளிப்படையாக சொல்லியது. அந்த பாடலின் நிதானமான செந்தழல் உறுத்து ஊடாகி உதவாக்கரையான சகலவற்றையும் அழுகி இறுகி அடைந்து போன சம்பிரதாய உணர்ச்சிகளின் குப்பை கூளங்களையும் மக்களின் மனத்திலே ஊடாடும் புதியதின் பய பீதியையும் பற்றி பிடித்து அவற்றை சுட்டு சாம்பலாக்கி புசுக்கித் தள்ளியது. பயமும் மகிழ்ச்சியும் கலந்த ஏதோ ஒரு முகம் திடீரென்று தாயின் அருகே வந்து எட்டி பார்த்தது. பிறகு நடுநடுங்கி உடைந்து போன குரலில் கேட்டது, மீத்யா, நீ எங்கே போகிறாய்? அவன் போகட்டும் என்று சொன்னாள் தாய். நீ அவனை பற்றி கவலைப்படாதே. நானும் கூடத்தான் முதலில் பயந்து போனேன். அதோ முன்னால் கொடியை பிடித்துக் கொண்டு போகிறான் பார்.
2: ஏ முட்டாள்களே, எங்கேயாடா போகிறீர்கள்?
1: அங்கே சிப்பாய்கள் நிற்கிறார்களடா. நெட்டையாகவும் ஒல்லியாகவும் இருந்த அந்த பெண் பிள்ளை தாயின் கரத்தை தனது எலும்பு கரத்தால் பிடித்து சத்தமிட்டது. ஆஹா, அவர்கள் பாடுவதை கேளமா? என் மகனும் கூட பாடுகிறான். நீ ஒன்றும் பயப்படாதே என்று சொன்னாள் தாய். இது ஒரு புனிதமான காரியம். நினைத்துப்பார், கிறிஸ்துவுக்காக மக்கள் செத்திராவிட்டால் கிறிஸ்துவே இருந்திருக்க மாட்டார். இந்த எண்ணம் அவள் மனத்தில் திடீரென்று பளிச்சிட்டு தோன்றியது. அந்த எண்ணத்தில் பொதிந்திருந்த தெளிவான எளிதான உண்மையை உணர்ந்து அவள் ஒரே புலங்காகிதம் ஏதினாள். தனது கையை அழுத்தமாக பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்தாள். ஆமாம், கிறிஸ்துவுக்காக மக்கள் சென்று செத்திராவிட்டால் கிறிஸ்துவே இருந்திருக்க மாட்டார் என்று வியப்பு நிறைந்த புன்னகையோடு திரும்பவும் அதை கூறிக்கொண்டாள். சிசோவ் அவள் பக்கமாக வந்தான். இன்று பகிரங்கமாகவே புறப்பட்டு விட்டீர்களா என்று சொல்லிக்கொண்டே அவன் தன் தொப்பியை எடுத்து அந்த பாட்டின் சத்தத்திற்கு தக்கவாறு ஆட்டிக்கொண்டான். பாட்டா பாடுகிறார்கள்! ஆஹா, இது எவ்வளவு அருமையான பாட்டம்மா. பேரணியில் சேர வீரர் ஜாரரசன் கேட்கிறான், ஜாரரசன் போர் நடத்த தாரும் உங்கள் மக்களை. இவர்களுக்கு கொஞ்சம் கூட பயமில்லையே என்றான் சிசோ. செத்துப்போன என் மகன் மட்டும் இருந்திருந்தால்? தாயின் உள்ளம் படபடத்து துடித்தது. எனவே அவள் வேகமாக சொல்ல முடியாமல் பின்தங்கிவிட்டாள். ஜனக்கூட்டம் அவளை நெருக்கி தள்ளி ஒரு வேலிப்புறமாக நெட்டித் தள்ளியது. அவளை கடந்து ஒரு பெரிய ஜனத்திரள் அலைமோதிக்கொண்டு முன்னேறியது. அந்த கூட்டத்தில் நிறைய பேர் இருந்தார்கள். அதைக் கண்டு அவள் ஆனந்தமுற்றாள். துயில் கலைந்து அணியில் சேர விரைந்து வாரும் தோழர்கள். ஏதோ ஒரு பிரம்மாண்டமான பித்தளையாளான எக்காலம் தனது அகன்ற வாயின் வழியாக அந்த பாடலை பொழிந்து தள்ளுவது போலவும், அந்த எக்கால நாதத்தை கேட்டு ஜனங்கள் விழித்தெழுவது போலவும், விழித்தெழுந்து போருக்கு கிளப்புவது போலவும் தோன்றியது. மேலும் அந்த எக்கால முழக்கம் மற்றவர்களின் உள்ளத்தில் ஏதோ ஒரு இனந்தெரியாத இன்ப உணர்ச்சியையும் புதுமையையும் ஆர்வம் மிகுந்த குறுகுறுப்பையும் உண்டாக்குவது போலவும் தோன்றியது. ஒரு பக்கத்தில் அந்த நாதம் சிலர் மனத்தில் தைரியமற்ற நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுத்தது. சிலர் மனத்தில் அவர்களது உள்ளத்தில் உள்ளே நெடுங்காலமாக புழுங்கி தவித்த கோப உணர்ச்சிகளையெல்லாம் மடை திறந்த வெள்ளமாக திறந்துவிட்டுக் கொண்டிருந்தது. காற்றிலே அசைந்தாடும் அந்த செங்கொடியையே எல்லோரும் ஏறிட்டு பார்த்து கொண்டிருந்தார்கள்.
2: அதோ அவர்கள் போகிறார்கள்
1: என்று யாரோ தன்னை மறந்த வெறிக்குரலில் கத்தினான்.
2: தம்பிகளா, நீங்கள் அழகாய் இருக்கிறீர்களாடா.
1: அந்த மனிதனின் உள்ளத்தில் வார்த்தைகளின் சக்திக்கு மீறி வாய்விட்டு சொல்ல முடியாத ஏதோ ஒரு உணர்ச்சி மேலிட்டு பொங்கியது. எனவே அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அவன் ஏதோ வஞ்சினமாக சபதம் சொல்லிக் கொண்டான். ஆனால் சூரிய உஷ்ணத்தால் கலைக்கப்பட்ட நாகப்பாம்பை போல் இருண்டு போன குருட்டுத்தனமான அடிமைத்தனம் நிறைந்த குரோத உணர்ச்சி புஷ் என்று சீறி விஷ வார்த்தைகளை கக்கிற்று. மத துரோகிகள் என்று ஒரு வீட்டு ஜன்னலில் இருந்தவாறு தனது முஷ்டியை ஆட்டிக்கொண்டே ஒருவன் சத்தமிட்டான்.

0: நான் சக்கரவர்த்திக்கு எதிராக, ஜார் மகாராஜருக்கு எதிராக கிளம்புவதா, கலகம் செய்வதா என்று கூறிய குரல் தாயின் காதில் மாறி மாறி ஒலித்தது. ஆணும் பெண்ணுமாக ஜனக்கூட்டம் தாயை கடந்து செல்லும்போது அவள் கலவரமடைந்த பல முகங்களை கண்டாள். அந்த ஜனத்திரள் உருகி வழியும் எரிமலை குழம்பு போல் மேலுமேலும் பொங்கி வந்தது. அந்த பாட்டினால் தனக்கு முன்னேயுள்ள சகல தடைகளையும் துடைத்து தூர்த்து தனது மகத்தான சக்தியினால் நான் செல்லும் பாதையை தங்கு தடையற்றதாக செய்யும் அந்த பாட்டினால் ஜனங்கள் கவர்ந்திழுக்கப்பட்டு சென்று கொண்டிருந்தார்கள். தூரத்திலே தலைக்கு மேலாக நிமிர்ந்து தோன்றும் அந்த செங்கொடியை அவர்கள் பார்த்தபோது தன் மனக்கண் முன்னால் தன் மகனது முகத்தையும் அவனது தாமிர நிறமான நெற்றியையும் நம்பிக்கையும் ஒளியாக பிரகாசமுற்ற அவனது கண்களும் அவளது மனக்கண்ணில் தோன்றின. கூட்டம் முழுவதும் அவளை கடந்து முன்னேறி சென்ற பெண் அவள் அந்த கூட்டத்தின் பின்னால் வந்த ஜனங்களை பார்த்தாள். அவர்கள் அவசரம் ஏதுமின்றி சாவதானமாக நடந்து வந்தார்கள். அந்த அணிவகுப்பினால் நேரவிருக்கும் அபாயத்தை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் மாதிரி அதை எதிர்நோக்கி விருப்பற்று திருக திருக அங்குமிங்கும் பார்த்தவாறு அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்கும் ஏதேதோ விஷயங்கள் ஏற்கனவே தெரிந்திருந்த பாவனையில் தீர்மானமாக பேசிக் கொண்டார்கள். பள்ளிக்கூடத்திலே ஒரு பட்டாளம் தங்கியிருக்கிறது, இன்னொரு பட்டாளம் தொழிற்சாலையிலே தயாராய் காத்திருக்கிறது. கவர்னர் வந்துவிட்டார். அப்படியா? அவரை என் கண்ணாலேயே பார்த்தேன், இப்போதுதான் வந்தார். அவர்கள் நம்மை கண்டு பயப்படத்தான் செய்கிறார்கள். யோசித்துப்பார், இல்லையென்றால் கவர்னரும் சிப்பாய்களும் எதற்கு என்று ஒருவன் சொன்னான். சொல்லிவிட்டு உற்சாகத்தோடு ஏதோ வன்மம் கூறிக்கொண்டான். அருமையான பிள்ளைகளா என்று நினைத்துக் கொண்டாள் தாய். ஆனால் அவள் கேட்ட வார்த்தைகள் உயிரற்று உணர்வற்று ஒலிப்பவை போல் இருந்தன. எனவே அந்த கூட்டத்தினிடமிருந்து விலகி போவதற்காக நடையை எட்டி போட்டாள். அவர்கள் மிகவும் மெதுவாக ஆடி அசைந்து நடந்து வந்ததால் அவள் அவர்களை முந்தி முன்னேறி செல்வதில் சிரமம் எதுவும் ஏற்படவில்லை. திடீரென்று அந்த ஊர்வலம் எதனோடையோ அதிவேகமாக மோதிக்கொண்டது போல தோன்றியது. அந்த அணிவகுப்பு முழுவதுமே திடுக்கிட்டு பின்னடித்தது. பயபீதி நிறைந்த கசமுசப்பு குரல் லேசாக எழுந்து பார்த்தது. அந்த பாட்டும் கூட நெடுநெடுங்கி ஒலித்தது. இருந்தாலும் அந்த நடுக்கத்தை போக்குவதற்காக சிலர் மிகவும் உரத்த குரலிலும் துரிதகதியான சப்தத்திலும் அதை பாடத் தொடங்கினார்கள். ஆனால் மீண்டும் அந்த பாட்டு உள்வாங்கி மங்கியது. ஒருவர் பின் ஒருவராக அந்த மக்கள் பாடுவதை நிறுத்தத் தொடங்கினார்கள். அந்த பாட்டை பழைய உச்ச நிலைக்கு கொண்டு வருவதற்காக சிலர் மட்டும் உத்வேகம் நிறைந்தவாறு பாடும் குரல் மட்டும் கேட்டது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: இனி கேட்கலாம் ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா இம்மாதம் 22ஆம் தேதி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள ஏக்தா நகரில் நடைபெறவுள்ளது. இதில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டு விருதுகள் வழங்க உள்ளார். இஸ்மாயிலி சமூகத்தின் 50வது இமாமாக பதவியேற்ற பிறகு இன்று இந்தியாவிற்கு முதல் முறையாக வரவுள்ள 5வது இளவரசர் ரஹீம் ஆஹா கான் இம்மாதம் 15ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார். இப்பயணத்தின்போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோரை சந்திக்க உள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா ஆகியோர் பரம்வீர் சக்ரா விருது பெற்ற கேப்டன் விக்ரம் பத்ராவின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தினர். உலக தற்கொலை தினம்

நாளை தற்கொலை தடுப்பு நிறுவனம் மற்றும் உலக சுகாதார நிறுவனத்தால் அனுசரிக்கப்படுகிறது. இத்தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, தேசிய தொலைத்தொடர்பு மருத்துவ மனநலத்திட்டம், டெலிமானாஸ் புதுச்சேரி ஆகியவை இணைந்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விரக்தி, மனசோர்வு, பதற்றம், பயம், தன்னம்பிக்கையின்மை, தற்கொலை சிந்தனைகள் இருந்தால் 24 மணி நேர இலவச மனநல ஆலோசனை தொலைபேசி எண் 1-44-16 அல்லது 1-800-891-4416 என்ற எண்களை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தட்டாலாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதால் பேனர்கள் மற்றும் விளம்பர பதாகைகள் வைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் வைத்துள்ளவர்கள் உடனடியாக காவல் நிலையத்தில் ஒப்படைக்குமாறு மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி திருபுவனை துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் களித்தீர்த்தால் குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை களித்தீர்த்தால் குப்பம், ஆண்டியார்பாளையம் மற்றும் திருபுவனை ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை மாலை 6:10 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் ஒரு மணி 3:26 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு கூட சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்காங்க பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியின் மனையியல் துறை பிரிவின் தலைவர் திருமதி மலர்விழி ரவி, ஊட்டச்சத்து நிபுணரும் கூட. வணக்கம் மேடம்.
3: வணக்கம் மேடம்.
2: நிகழ்ச்சியில உங்களை வரவேற்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. உணவு சமைக்கிற முறைகள்லயே கூட நிறைய விஷயங்கள் நம்ம பாக்கிறோம். நிறைய பேர் சொல்ல கேள்வி தெரியல, நீங்க மனையியல் நிபுணர், நீங்க சொல்லுங்க. இப்ப தேங்காவை அரைச்சி ஊத்தி கொதிக்க வச்சு இறக்கி சாப்பிடுறாங்க, அதை வந்து மறுபடியும் பண்ணா அதே தேங்காய் வந்து அதனுடைய கொழுப்பு வந்து கெட்ட கொழுப்பா மாறுது அப்படின்னு சொல்ல கேள்வி, அது உண்மையா? சோ உணவு சமைக்கிற முறைகள், ஒரு
3: உணவோட தன்மையில எதை ஆட் பண்ணணும்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரீஹீட்டிங் நம்ம சொல்றோம், இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து தாயிங் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்றோம். ரூம் டெம்பரேச்சர்ல சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். உணவோட இதுல வந்து இப்போ எண்ணெய் கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா, எண்ணெய்க்குன்னு ஒரு மெல்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும், ஸ்மோக்கிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட். அந்த அளவுக்கு தான் அதை சூடு பண்ணணும். அதுக்கு மேல பண்றப்போ, அதோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் வர்றப்போ, அதுல இருக்க காம்போசிஷன் மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், அதனால தான் இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம். சாச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் நம்ம சொல்லுவோம். அதுல இருக்கக்கூடிய கொழுப்புல அன்சாச்சுரேட்டடா இருக்கிறப்ப குட், ரிப்பீட்டடா ஹீட் பண்ணிட்டே இருக்கிறப்போ அது சாச்சுரேட்டடா மாறிடும். அதை வந்து மக்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, அதுல இருக்கக்கூடிய காம்போசிஷன் கெமிக்கல் வந்து மாறிடும். அதனால என்ன ஆயிடும்னா, அதை வந்து நம்ம டிரான்ஸ் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிரான்ஸ் ஃபேட்ஸ் வந்து குடல்ல செரிமானம் ஆகிறது கஷ்டம். அதுல வந்து நிறைய நம்மளுடைய கொழுப்பு அளவுகளை மாத்திடும். டிஸ்லிபிடிமியா, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு இருக்கும், அந்த கெட்ட கொழுப்பை அதிகப்படுத்தும். அதனாலதான் திருப்பி திருப்பி ஒரே ஆயில்ல வந்து பண்ணுவாங்க அந்த சிப்ஸ். அதுல நிறைய டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும், இட் இஸ் நாட் குட். அதனால உணவை எப்படி சமைக்கணும்ங்கிறதுக்கு கண்டிப்பா அவசியம் உண்டு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கீரை இருக்கு, அதுல வந்து நம்ம மூடி போட்டு பண்ணும்பொழுது அதுல இருக்கிற கலர் மாறிடும். குறைச்சி தீ வச்சு சமைக்கணும் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ஊற வச்சு காய்கறிகளை வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து கீழே ஊத்திடக்கூடாது, அதை வந்து ரசத்திலயோ சாம்பார்லயோ எடுத்துக்கணும். காய்கறிகள் வந்து பெரிய பீசஸா கட் பண்ணணும், ஏன்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா எக்ஸ்போஷர் குட்டி குட்டியா கட் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய வாட்டர் சாலிபிள் வைட்டமின்ஸ் எல்லாம் போயிடும். அதனால கட் இன் டு பிகர் பீசஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்பாயிலிங் மெத்தட், இட்லி வேக வைக்கிற மெத்தட்ல மூடி போட்டு பண்ணணும், அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்ஸும் இம்பார்ட்டன்ட்.
2: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: தொடர்ந்து பேசலாம் நேர்களே. ஊட்டச்சத்து அப்படின்ற ஒரு டாபிக்ல நாம பேசிட்டு இருக்கோம். அதுல வந்து குறிப்பா எந்தெந்த உணவுகளை எப்படி சமைக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். சில உணவுகள் வந்து இந்த உணவோட இந்த உணவை நாம சேர்க்க கூடாது, இது ஐயோ இதை சேர்த்து சாப்பிட்டா வெள்ளைப்படுதல் வரும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் என்னென்னமோ மித்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எந்தெந்த உணவுகளை சேர்க்க கூடாது, எந்தெந்த உணவுகளை சேர்த்து சாப்பிடலாம்,
1: இதுக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா நம்மளோட தேவைகளை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை பனீராக்கணும்னா நம்ம கர்ட்லிங் பண்றோம், பர்பஸா எலுமிச்சம் பழம் புழிஞ்சிட்டு அதை கர்ட்லிங் பண்றோம், அதை பன்னீரா எடுக்கிறோம். ஆனா அதுவே தானா அந்த டெம்பரேச்சர் சரியா காய்ச்சாததுனால தானா முறிஞ்சு போறப்போ அது கெட்டு போயிருச்சு, அதோட காம்போசிஷன் சரியில்லைன்னு நம்ம சொல்றோம். ஸோ நம்மளோட தேவைகளை பொறுத்து, நீங்க முதல்ல வந்து தேங்காய் பால் சொன்னீங்க, தேங்காய் பாலை ஃப்ரெஷ்ஷாவே எடுத்துக்கலாம், அதுல கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் இப்ப இளநீர் சாப்பிடுற மாதிரி தேங்காயிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பால் நல்லது. லேசா ஹீட் பண்ணும்போது அதனோட மெயின்டெனன்ஸ் இருக்குது. தேங்காய் பால் இளநீர் பாயசம் அதெல்லாம் பண்றப்போ அதை ஹீட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதனுடைய இயற்கை தன்மை கெட்டு விடுங்கிற மாதிரி. அதே மாதிரி புளி அதிகமா எடுத்துக்காம தக்காளி லெமன் எடுத்துக்கிறப்ப அது நல்லா இருக்கு. இண்டிவிஜுவலோடைய

அக்செப்டன்ஸை பொறுத்தும் இருக்குது. லைக் அசிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறப்போ நம்ம சில ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுவோம். ஆசிட் டயட், ஆஷ் டயட் அப்படின்னு சில பிரிவுகள் வச்சிருக்கோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒருத்தவங்களுடைய பாடி அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்து தான் மாறுபடும். இன்னொன்று பாரம்பரிய சமையல் முறைன்னு ஒன்று இருக்கு. தேங்காவை அரைச்சி பால் ஊற்றி சாப்பிட்றது ஒன்று, இல்லை தேங்காவை அப்படியே தூவிட்டு சாப்பிட்றது. நம்ம இப்போ பழங்கள் எடுக்கிறதுல நம்ம சொல்லுவோம், பழங்களை வந்து பொரியலில் போடுறது, தூவி சாப்பிட்றது. இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜில் தான் தேங்காவை ஆட் பண்ணுவோம். நம்ம அந்த தேங்காவோட பால் திரிஞ்சு போகாம, வெதர் இட் இஸ் ஆஃப் நான் வெஜ் குழம்பா இருந்தாலும் சரி, இல்ல வெஜிடேரியன் இருந்தாலும் சரி, சிம்ல வச்சுட்டு குறைச்சி தீய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவோம். ஏன்னா அதனுடைய இந்த முறிஞ்சு போயிடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, திரித்திரியா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நிறுத்திடுவோம். மோஸ்டா அந்த மாதிரி பண்ணக்கூடிய தேங்காய் அரைச்சி விடக்கூடிய குருமா குழம்பு அதெல்லாம் வந்து ரொம்ப திருப்பி திருப்பி ரீஹீட் பண்ண மாட்டோம். ஏன்னா அதனுடைய கண்டென்ட்ஸ், ஆஸ் யூ செட், ஃபேட் கண்டென்ட்ஸ் வில் பி மாடிஃபைடு, அது நாட் நீடுங்கிறது. அதே மாதிரி பழங்களை நம்ம வந்து இப்ப ஜூஸா எடுத்துக்காம பழங்களா எடுத்துக்கிறது தான் நல்லதுன்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், தோலோட விதையோட இருக்கக்கூடிய பழங்கள், ஆப்பிள்

0: பொரியல்ல போடுறது, தூவி சாப்பிடுறது. இப்போ அதுவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் தேங்காவை ஆட் பண்ணுவோம் நம்ம. அந்த தேங்காவோட பால் திரிஞ்சு போகாம, வெதர் இட் இஸ் ஆஃப் அ நான்வெஜ் குழம்பா இருந்தாலும் சரி இல்ல வெஜிடேரியன் இருந்தாலும் சரி, சிம்ல வச்சுட்டு குறைச்சி தீய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவோம். ஏன்னா அதனுடைய இந்த முறிஞ்சு போயிடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, திரித்திரியா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நிறுத்திடுவோம். மோஸ்டா அந்த மாதிரி பண்ணக்கூடிய தேங்காய் அரைச்சு விடக்கூடிய குருமா குழம்பு அதெல்லாம் வந்து ரொம்ப திருப்பி திருப்பி ரீஹீட் பண்ண மாட்டோம். ஏன்னா அதனுடைய கண்டென்ட்ஸ், as you said, fat contents will be modified. அது not neededங்கிறது. அதே மாதிரி பழங்களை நம்ம வந்து இப்ப ஜூஸா எடுத்துக்காம பழங்களா எடுத்துக்கிறது தான் நல்லதுன்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், தோலோட விதையோட இருக்கக்கூடிய பழங்கள், ஆப்பிள் நம்ம தோலோட சாப்பிடுவோம், கொய்யா பழம், திராட்சை தோலோட விதையோட மாதுளம் பழம், அதை மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ அதுல இருந்து கிடைக்கக்கூடிய நார் சத்துக்கள் நம்மளுக்கு நல்லது. ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு போய் வெளியில கடையில இருந்தோ வீட்லயோ பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா அமௌண்ட்டும் ஜாஸ்தி ஆயிடுது, பிளஸ் நம்ம சர்க்கரையும் ஜாஸ்தியா சேர்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஆப்பிள் தான் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா ஆப்பிள் ஜூஸ் எடுக்கிறப்ப 3 apples or 4 apples போட்டாதான் நம்மளுக்கு தேவையான குவான்டிட்டி இருக்கு. அப்போ இன்டேக்கும் ஜாஸ்தி ஆயிடுது அமௌண்ட். இப்போ ஒரு சாத்துக்குடி ஜூஸ் அப்படின்னா ஒரு 5 பழம் போடுறப்பதான் உங்களுக்கு கிடைக்குது, ஆனா ஒரு பழமா சாப்பிடுறப்ப அப்படி கிடையாது. சோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்டா சாப்பிடுறப்ப அதோடைய அளவும் கரெக்டா இருக்குது, பிளஸ் அதுல எக்ஸ்ட்ரா சுகர்ஸ் நம்ம ஆட் பண்றது கிடையாது. ஆனா ஜூஸா பண்ணும்பொழுது அதுல இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் கிடைக்காம போயிடுது, டூ மச் ஆஃப் சுகர் பிளஸ் ஃப்ரூட் சுகரும் ஜாஸ்தியா நம்ம எடுத்துக்கிறோம். சோ அதை எடுத்துக்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு, எப்படி அதை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்ப சுண்டல் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய தோல், அதாவது இப்ப கொண்டக்கடலை எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு தான் ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் ஒண்ணு சொல்றோம், நல்லா ஊற வைக்கும் போது அது சாஃப்டன் ஆகுது. ஈவன் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதாம் அதுல எல்லாம் கூட ஊற வச்சுட்டு அந்த பாதாம் தோலை நீக்கிட்டு அந்த பருப்புல இருந்து பால் எடுத்து கொடுக்கலாம் பாதாம் பால். ஏன்னா இந்த மாதிரி அந்த தோல்ல வந்து ஃபைட்டேட்ஸ் அண்ட் ஆக்சலேட்ஸ் நிறைய இருக்கும். அந்த சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கால்சியம் இல்ல நல்ல ஊட்டச்சத்துக்களை வந்து கிலேட் பண்ணிடும் சொல்லுவோம், பைண்ட் பண்ணி கிடைக்க விடாம பண்ணிடும். அதிக அளவு ஃபைபரும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஃபைட்டேட் அந்த காம்பனன்ஸும் இருக்கக்கூடாது. அதனால ஒரு உணவை இப்படி சாப்பிட்டா நல்லது அப்படிங்கறது இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை இப்படிதான் சமைக்கணும் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அரிசி உளுந்து பண்ணும் பொழுது, இட்லி பண்ணும் பொழுது கருப்பு உளுந்து தான் பண்ணாங்க. அப்புறம் நம்மளோட ஒயிட் கலரா வேணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி தோல் நீக்கப்பட்டுதாங்க, தோலை நீக்கினா வெள்ளை உளுந்து தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அதுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஒயிட் தான் வேணும் அப்படின்னா தோல் உள்ள உளுந்த வந்து நீங்க இட்லி பொடி பண்ணும் பொழுது பண்ணிக்கலாம். அதுல நிறைய எள்ளு சேர்க்கிறப்போ, கருப்பு எள்ளு சேர்க்கிறப்போ உங்களோட உளுந்தோட சத்துக்களும் கிடைக்குது, ஃபைபர் ரிச்சாவும் ஆகுது. சோ என்ஹான்சிங் இந்த ப்ராடக்ட் வந்து இட் டிபெண்ட்ஸ், ஒரு கலை. ஒரு விஷயத்தை இப்போ நம்ம எப்படி கத்துக்கிறோம் அதை எப்படி பண்ணா நல்லா வருங்கிற மாதிரி, இப்படி படிப்பு விஷயத்தை ஆராய்ஞ்சு தேர்ந்து ஒன்னொன்னா கத்துக்கிறோமோ அதே மாதிரி ஒரு நாள்ல நம்ம பெரிய சமையல் நிபுணரா ஆயிட முடியாது. இதை இந்த காம்பினேஷன்ல சேர்த்தா நல்லது, இது நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அலர்ஜி வந்து கூட இண்டிபெண்ட் தான், இண்டிவிஜுவல பொறுத்து தான் இருக்கு. சிலது சில பேருக்கு ஒத்துக்காது. இந்த குளிர்காலத்துல வந்து நம்ம லெமன் ஜூஸ் சாப்பிட மாட்டாங்க, தயிர் சாப்பிட மாட்டாங்கன்னு பர்டிகுலரா அவங்களுக்கு வந்திருக்க த்ரோட் இன்ஃபெக்ஷனை வச்சு, பட் அதர் it is nothing to do. In fact, வந்து எலுமிச்சம் பழமோ இல்ல தயிரோ வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதனால உங்களுக்கு தனிப்பட்ட முறையில எப்படி உங்க வீட்டுல எப்படி சமையல் பண்ணிருந்தாங்க, எந்த காம்பினேஷன்ல நம்ம பண்ணா இது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இப்ப சுண்டல் இருக்கு பசங்க சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னா முளைக்கட்டை வச்சு அதுக்கப்புறம் அதுல வந்து கேரட்ஸ் ஆல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்ராக்டிவா நம்ம சர்வ் பண்ணி சம்ம சாப்பிட வைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய சப்பாத்தி அதுல வந்து வெறுமே கோதுமை மாவு போடாம மில்லட்ஸ் மாவெல்லாம் கலந்து ஒரு மல்டி கிரெயின் ஆட்டா ஒவ்வொரு உணவுலையும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பிளான் பண்ணி சமைக்கிறப்போ அது ஒரு ஹெல்த்தியான உணவா கண்டிப்பா மாறுது.
1: சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
1: தொடர்ந்து பேசலாம் நேர்களே. ஊட்டச்சத்து அப்படின்ற ஒரு டாபிக்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சிக்கன் சமைக்கிறாங்க, இப்ப நிறைய வீடுகள்ல புரோட்டீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிக்கன் முட்டை இதெல்லாம் வந்து ஒரு கம்பல்சரி ஃபுட்டாவே ஆக்கிட்டாங்க. ஸோ இதை எடுக்கும்போது என்ன பண்றாங்க, அந்த சிக்கனோட உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வேக வைக்கிறாங்க. அதே மாதிரி மட்டனோடையும் உருளைக்கிழங்கு போட்டு வைக்கிறேன். இப்ப இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் சொல்லக்கூடிய இந்த உணவை எடுக்கும்போது இந்த உணவை சேர்த்து சாப்பிட்டேன்னா ஒத்துக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அந்த
0: அதுதான்
1: தவறான காம்பினேஷன் என்ன என்னென்ன
0: தவறான காம்பினேஷன் நம்ம சொல்ல முடியாது, அது கிடையாது. புரதம் சம்பந்தப்பட்ட உணவுல வந்து இறைச்சி முட்டை மீன் எல்லாமும் வருது, அதே மாதிரி பால் எல்லாமும் வருது, பருப்பு பயறு வகைகள் வருது நிறைய. இப்ப பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் பண்ணிட்டு சிக்கன் ஆட் பண்ணி அது கூட அந்த கிரீன் கேப்சிகம் எல்லோ கேப்சிகம் எல்லாமே காம்பினேஷன்ல போடுறாங்க, சாட்டே பண்றாங்க. இட் இஸ் ஈஸி டு ஈட் இண்டிவிஜுவல்ஸ். இப்ப தயிர் சாதத்து கூட மீன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற

0: வந்து ஒரு தாபூஸ், இட்ஸ் கைண்ட் ஆஃப் மித், இட்ஸ் இண்டிவிஜுவல். சப்போஸ் சில பேருக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் குருமாலாம் கூட தே வில் பி லிட்டில் சென்சிட்டிவ், இமீடியட்டா அவங்களுக்கு வந்து ஒரு அழற்சி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலை பொறுத்து தான் அந்த காம்பினேஷன் சொல்லணுமே ஒழிய, அஸ் ஐ செட், தெர் இஸ் நத்திங் டு டோட்டலி அவாய்டு. உணவு பொருட்கள்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட எதுவுமே டோட்டலி அவாய்டன்ஸ் இஸ் நாட் நீடட், ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் நீடட். தவிர்க்க வேண்டாம், குறைந்த அளவில் எடுத்துக்கணுங்கிறது தான் முக்கியம்.
1: எதுனாலும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சு. சரி, இப்போ இந்த லேட்டஸ்டா இருக்கக்கூடிய ஒரு, இல்லை இதுதான் வந்து எல்லாருமே இப்போ அடிக்கடி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து சுகர் கட், அந்த காலகட்டத்தில் நல்லா வந்து எள்ளு உருண்டை, வேர்க்கடலை உருண்டை, பர்ஃபி, இதில் எல்லாத்துலேயுமே வந்து வெள்ளத்தை காய்ச்சி ஊற்றி செய்யக்கூடிய பொரி உருண்டை, இது எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து டோட்டலாகவே சுகரே வேண்டாம், நோ சுகர்ஸ் எந்த ஃபார்ம், நீ அது வெள்ளமாக இருந்தால் கூட வேண்டாம், கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்து உலவிட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு சரி, அது பண்ணணுமா?
0: ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ என்னன்னா, சுகர்ல இருந்து கிடைக்கக்கூடியது வந்து கேலரிஸ் தான். ப்ராசஸ்டு சுகர், ஒயிட் சுகர்ல பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் இருக்கும், அதை அவாய்ட் பண்ணலாம். வேற பாம் கேண்டிஸ் யூ கேன் ஹேவ் இட், ஜாகரி அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஜென்ரலா மக்கள் வந்து ஒரு காலத்துல சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு வேண்டான்னு சொல்றத போய் இப்ப வந்து உணவுக்கு வந்து யாருமே சர்க்கரை வேண்டான்னு சொல்றது வந்து ஒரு தவறான கருத்து. ஏன்னா ஓவரால் ஹோலிஸ்டிக் டேல கிடைக்கக்கூடிய கேலரிஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். இன்னொன்று, ஒரு ஒரு உணவுக்கும் மனநிலையோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சம் ஆர் நரிஷிங் பெவரேஜஸ், சம் ஆஃப்டர் ஈட்டிங் ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கும், அந்த மாதிரி மனது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இருக்குது. ஸோ நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லையா, எதையுமே அளவோட சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு சர்க்கரை வியாதி ஆள்கள்கிட்ட போயிட்டு ஒரு 200 grams, ஐ மீன் 200 calories கொடுக்கக்கூடிய மைசூர் பாக்கையும் வச்சுட்டு 3 இட்லி சட்னி சாம்பாரையும் வச்சுட்டு எது வேணும் அப்படின்னு பசியோடு இருக்கிறவங்களுக்கு கேட்டால், அப்போ அவங்களுக்கு மைசூர் பாக் தேவைப்படாது, இட்லி சாப்பிடணும், விச் இஸ் சம்ச்சுவஸ், வயிற்றை நிறைவுபடுத்துது, அதுதான் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் சர்க்கரை பொருட்களை சாப்பிடும் பொழுது, சர்க்கரையே எடுத்துக்கணும் அப்படிங்கிறப்ப, ஓரளவு ஒரு பீஸ் ஆஃப் சாக்லேட்டோ இல்லை ஒரு பீஸ் ஆஃப் மைசூர் பாக்கோ அந்த மாதிரி சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. ஏன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கேலரிஸ் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். அதிக அளவில் எடுக்கிறப்ப தான் அது பிரச்சனைகளை உருவாக்கும். ஸோ ஒரு நாளையோட கேலரிஸ் இவ்வளோதான் அப்படின்னு நிர்ணயித்த பிறகு ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, இந்த அளவை நம்ம குறைச்சிக்க போகிறோம், 2 சப்பாத்தி நான் குறைக்க போகிறேன், அதுக்கு பதிலாக சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் இன்னைக்கு சாதத்தோட அளவை குறைச்சிக்க போகிறேன், அதுக்கு பதிலாக ஒரு 1/2 cup பாயசம் சாப்பிட போகிறேன்னா, இட்ஸ் அ குட் காம்பினேஷன், நத்திங் ராங் இன் இட். Choosing the sugar, of course, as you said, white sugar தேவையில்லை, அதுக்கு பதிலாக ஜாகரி, பாம் கேண்டி சாப்பிடலாம். அந்த சுகரை தயாரிக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஆர்கானிக் சுகர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங், அந்த ஒயிட் ஆக்கிறதுக்குள்ள கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க, அதோட கலர் டல்லாக தான் இருக்கும், அந்த வெள்ளம் தான் நம்ம எடுத்துக்கலாம். அந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா உணவு முறை பழக்கங்களில் நிறைய வந்து வெள்ளம் அந்த மாதிரி சர்க்கரை போட்டு தான் பண்ணாங்க, அது அக்கேஷனலாக தான் நம்ம சாப்பிட்டோம். தினசரி உணவில் உங்களுக்கு சுகரோ ஸ்வீட்டோ அவாய்ட் பண்ணணுங்கிறது அவசியமே கிடையாது. ஹேவிங் 1 cup of coffee வித் sugar, evening 1 cup of coffee or tea with sugar is absolutely not a problem. ஏனா உங்களுடைய overall contribution of calories க்கு தான் நம்ம importance கொடுக்குறோமே ஒழிய, தனிப்பட்ட முறையில் sugar sweet taste க்கு நம்ம avoid பண்ணறது இல்ல. எப்ப நம்ம அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறோம்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஜூஸ்ல வந்து நிறைய சக்கரை போடுறது, பால் காஃபில நிறைய சக்கரை போடுறது, கான்சென்ட்ரேட்டடா சாப்பிடுறது, அந்த மாதிரி. நீங்க வீட்டில் எள்ளுருண்டை வச்சுட்டு பண்ணா, we are suggesting such type of iron rich candies to the students. எள்ளுருண்டை சாப்பிடுங்க, சிக்கீஸ் சாப்பிடுங்க, கடலை உருண்டை சாப்பிடுங்க, அப்படி தான் நம்ம சொல்கிறோம். பொட்டுக்கடலை உருண்டை சாப்பிடுங்க வெள்ளம் போட்டதை, இந்த மாதிரி சிப்ஸு கடையில் வாங்கின பேக்கெட்டட் ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டை விட அதை சாப்பிடுங்கன்னு தான் சொல்கிறோம். ஸோ அஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட் ஐ வுடன் சே தட் டோட்டலி நீங்கள் சர்க்கரையை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம். மினிமம் யூஸ் ஆஃப் சுகர், சால்ட் அண்ட் ஆயில், தட் இஸ் வாட், அண்ட் சூஸ் தி பெஸ்ட் ஒன்.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

தொடர்ந்து பேசலாம் நேர்களே. பிரதமர் கூட லெஸ் ஆயில் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லும் போது, எந்த எண்ணெய்? அந்த காலகட்டத்தில் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெயை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனா இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு எல்லாமே ரிஃபைன்டு ஆயில்ஸ் நமக்கு நிறைய கிடைக்குது. இப்போ இந்த எண்ணெயில வந்து மருத்துவர்கள் எண்ணெயை அவாய்ட் பண்ணுங்க, ஈவன் பிரைம் மினிஸ்டரும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ

0: நம்ம வந்து இந்த எண்ணெய் கடலெண்ணெய் இருக்கு, இப்போ வேர்க்கடலை எண்ணெய் இருக்கு, அந்த மாதிரி விதவிதமான இப்போ எண்ணெய் வகைகள் இருக்கு. இப்போ இது எல்லாமே எந்த அளவில் எடுத்துக்கணும், எந்த எண்ணெய் ரொம்ப நல்லது, அதை பற்றி சொல்லுங்களேன். ஆயில பத்தின ஒரு புரிதல் எங்களுக்கு வேணும்.
1: கண்டிப்பாக ஆயில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி வெஜிடபிள்லேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய்கள், கடலெண்ணெய், எள்ளெண்ணெய், கெனோலா ஆயில், இந்த மாதிரி ரைஸ் பிரான் ஆயில், இந்த மாதிரி வெஜிடபிள்லேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் தான் கரெக்டாக அந்த காலத்தில் அதை தான் பயன்படுத்தினாங்க. கோல்டு பிரஸ்ட் அது செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் ரொம்ப நல்லது. மினிமம் யூசேஜ் ஆஃப் ஆயில் நம்ம பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி பார்த்தா, இப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கும் இவ்வளோ உள்ள தேவைகள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ரெக்கமெண்டட் டைட்ரி அலவன்சஸ்ல, அதுல ஆயிலோட அலவன்ஸ் வந்து 5-10 ml தான் ஒரு நாளைக்கு ஒரு அடல்ட் எடுத்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியில ஒரு ஆளுக்கு அதிகபட்சம் ஒரு மாதத்துக்கு 1.5 liter தான் தேவைப்படும். அப்போ 4 பேர் இருக்காங்கன்னா 2 liter வாங்கினா போதும். அது வந்து மாதம் முதல் தேதியில இருந்து கடைசி தேதி வரைக்கும் வரணும், ஒரு மாசத்துக்கு 1.5 liter அந்த மாதிரி. அப்ப என்னன்னா, வாட் இஸ் த மெத்தட் இன் விச் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஆயில் யூஸ் பண்றோங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். ரீஹீட்டிங் ஆஃப் த ஆயில் குறைக்கணும், ஆயிலே பொரிக்கிறத விட்டுடணும், பாயிலிங் மெத்தட்ல போகணும். அதுதான் ஓரளவு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஆயிலும் வேணும் ஃபுட்டில். ஆனா இயற்கையாவே பாத்தீங்கன்னா உணவு பொறுத்த வரைக்கும் விசிபிள் ஆயில், இன்விசிபிள் ஆயில், இன்விசிபிள் ஃபேட் இருக்கு. இன்விசிபிள் ஃபேட்டுங்கிறது நீங்க சாப்பிடக்கூடிய கொட்டை வகைகள், விதை வகைகள், இறைச்சி, முட்டை, மீன், இதுல எல்லாம் இயற்கையாவே இருக்கக்கூடிய கொழுப்பு இருக்கு, அதுவும் நம்ம உடம்புக்கு போகுது. விசிபிளா இருக்கக்கூடியதுங்கிறது பாத்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில், இல்லைன்னா நெய்யா நம்ம யூஸ் பண்றது, அந்த மாதிரி. அந்த விசிபிள் ஆயில தான் நம்ம மூணா பிரிச்சுக்கிறோம். அதாவது காலையில நம்ம தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்றோம்னா மத்தியானத்துல நல்லெண்ணெய், நெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த வாங்கக்கூடிய ஆயில கூட நீங்க மூணு விதமான வாங்கிக்கலாம், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய். சோ எது வந்து ஸ்மோக்கிங் பாயிண்ட் கம்மியா இருக்கோ, ரைட், அதாவது கடலெண்ணெய் வந்து சமையலுக்கு நல்லது, நல்லெண்ணெய் ஸ்மோக்கிங் பாயிண்ட் ரொம்ப சீக்கிரமா போக வந்துடும், அந்த மாதிரி உள்ள ஆயில வந்து நம்ம கிரீசிங்க்கு, தொட்டுக்கிறதுக்காக இட்லி பொடி கூட போடுறதோ இல்லையா, அந்த மாதிரிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஓவரால் அவாய்டிங் த ஆயில் அப்படிங்கிறது வந்து அந்த டீப் ஃபேட் ஃப்ரையிங்ல அண்ட் டூ மச் ஆஃப் யூசிங் குக்கிங் அண்ட் பலட்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. ஃபுட்டோட டேஸ்ட்டை வந்து ஆயில் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அதனால ஆரம்பிச்சது தான் நிறைய குக்கிங்ல நம்ம நிறைய யூஸ் பண்றது. ஸோ மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன டிப்னா தோசைக்கு கிரீஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், மூடி போட்டு தோசை பண்ணும்பொழுது யூ நீ நாட் போர் மோர் அமௌண்ட் ஆஃப் ஆயில், ஏன்னா அந்த மூடியிலேயே உள்ள ஆவியில வேக ஆரம்பிக்கும். ஸோ சிம்பிள் குட்டி டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது மினிமம் யூசேஜ் ஆஃப் ஆயில் இருக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில்ஸ் தான் குட் ஃபார் when compared to refined oil. நம்ம பணத்தை வந்து நாங்க எங்களோட சப்ஜெக்ட்ஸ்ல நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கும்போது ஹோம் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி ப்ரொபோர்ஷன் ஆஃப் காஸ்ட் ஃபுட்டுக்கு நீங்க எப்படி செலவு பண்றோம்னு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா சில சமயம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றது இருக்கு இல்லைங்களா, கடலெண்ணெய். இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா எள்ளு வந்து வாங்கிட்டு வந்து அவங்களே பண்ணி ஆயில் எடுத்து யூஸ் பண்றாங்க. கிராமத்துலலாம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன கிடைக்குதுன்னா பியூரா ஆர்கானிக்கா நல்ல எண்ணெய் கிடைக்கிறப்போ அது செலவு அதிகமானாலும் உடலுக்கு ஆரோக்கியமானதா ஆயிடுது. நிறைய பேருக்கு ரிஃபைன்ட் ஆயிலோட அதோட நெகட்டிவிட்டி, அந்த குக்கிங் மெத்தட்ஸ்ல ஜாஸ்தி புக வர அளவுக்கு பண்றது, டூ மச் ஆஃப் ஆயில் யூஸ் பண்றதோட தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ஆர்டர் பண்ணி பேக்டு ஃபுட் ஐட்டம் சாப்பிடும்போது அப்படியே மிதந்துகிட்டு எண்ணெய் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து அவங்க வந்து டேஸ்ட்காக என்ஜாய் பண்றாங்க, அதை அவாய்ட் பண்ணணும். ஸோ ஓவரால் த மெசேஜ் இஸ் தட் டு ரெடியூஸ் த ஆயில் இன்டேக், எஸ்பெஷலி த வே இன் விச் தே ஆர் யூசிங், அதை வந்து குறைக்கணும்.
0: இல்ல இப்ப இந்த சீசி ஃபுட்ஸ் இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்களேன். பால், வெண்ணெய், நெய், சீஸ்.
1: பால்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான உணவுப் பொருள். அந்த காலத்தில் வந்து எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சீம்பால் கொலஸ்ட்ரம் சொன்னமோ அந்த மாதிரி கொலஸ்ட்ரம் மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த சீம்பால்லேருந்து இப்போ வரைக்கும் பால்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிக நல்ல சத்து அப்படின்னா சுண்ணாம்பு சத்து, கால்சியம். அந்த பாலை வந்து நம்ம பல விதத்தில் யூஸ் பண்ணுறோம். பாலாக காய்ச்சி யூஸ் பண்ணலாம், அதுலேருந்து ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறப்போ ஆடையை எடுத்துட்டு ஸ்கிம்டு மில்காக யூஸ் பண்ணுறப்ப நிறைய கால்சியம் கிடைக்கும். யாரெல்லாம் வெயிட் ஜாஸ்தி போட்டிருக்காங்களோ அவங்க அந்த ஸ்கிம்டு மில்க்கு, அதை ஆடையை எடுத்துட்டு அந்த மில்க்கு குடிக்கலாம். சர்க்கரை வேணுங்கிற அவசியமே கிடையாது. ஆடையை எடுத்துட்டு நம்ம நெய் பண்ணுறப்போ வீட்டில் நம்மளே ஆர்கானிக்காக பண்ணுறதுனால அந்த நெய் வந்து குட். யூசிங் த கீ இஸ் இம்பார்ட்டன்ட். அது அந்த காலத்துல சொல்லுவாங்க, பால் பெருக்கி நெய் உருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா நெய் அந்த ஃப்ரோசன் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி போடாம சாப்பிடறதுக்கு முன்னாடி அப்படியே ஹீட் பண்ணிட்டு வந்து கொஞ்சமா டிராப் யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் யூசேஜ் ஆஃப் ஆயில். அண்ட் கீயை பொறுத்த வரைக்கும் பியூர் கை கீ ஃப்ரம் கவு கீ வந்து ஹஸ் காட் லாட் ஆஃப் இம்பாக்ட். ஆயுர்வேதா மருத்துவத்துலலாம் நீங்க பாத்தீங்கன்னா கீ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் ரூல். அதனால டோட்டலி அவாய்டிங் த கீ இஸ் நாட் நீடட் அண்ட் இன்க்ளூடிங் இட் இஸ் குட். அது ஒரு கைண்ட் ஆஃப் குட் சாச்சுரேட்டட் ஃபேட் தான். அதே மாதிரி பால்லேருந்து கிடைக்கக்கூடிய மோர், அதில் இருக்கிறப்போ மோர் உர ஊற்றி நம்ம மோராக பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாஸ் மல்டிப்ளை ஆகுது. நம்மளோட கட் பாக்டீரியா சொன்னோம்

0: இல்லையா, நுண்ணுயிர்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா எதில் அதிகமாக இருக்குன்னா தயிரில் அதிகமாக இருக்குது, தயிர்லையும் மோர்லையும் அதிகமாக இருக்குது. அதனால தான் மோர் பெருக்கி அப்படின்னாங்க. அதாவது நீங்கள் நிறைய மோர் எடுத்துக்கிறப்போ தெர் இஸ் லாட் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் விச் கேன் ப்ரொடெக்ட் உங்களுடைய கட் மைக்ரோபயோட்டாவை நல்லா சமன்படுத்தும். சில பேருக்கு அதை வந்து ப்ராப்பராக அந்த உர ஊற்றி தயிராக்குற ப்ரொசீஜர் தெரியாததுனால ரொம்ப அதிகமாக புளிக்க விடுறதுனால அது வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷனோ இல்லை ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும். இண்டிவிஜுவலி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஃப்ரெஷ் மில்க் ஃப்ரெஷ் கர்ட் எடுத்துக்கிறப்ப ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறப்போ இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் குட் ஃபுட். தயிருங்கிறது ஒரு நல்ல உணவு. தனிப்பட்ட முறையில் எந்த அலர்ஜியோ எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா தயிர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த குட் ப்ரோபயோட்டிக் ஃபுட். எஸ்பெஷலி பழையதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் சின்ன வெங்காயத்தோட தயிர் போட்டு மோர் போட்டு சாப்பிட்றப்போ இட் இஸ் ரியலி பிளேயிங் அ வெரி குட் ரோல். கட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் அது. அதனால பால் வெண்ணெயை பொறுத்த வரைக்கும் மினிமம் இஸ் இம்பார்ட்டன்ட். சீஸ் ஆல்சோ இவ்வளோதான் யூஸ் பண்ணணும்னு இருக்குது. பால் வெண்ணெய் பொருட்களை வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து 100 ml தான் நம்ம சொல்கிறோம். அது பாலாகவோ தயிராகவோ இல்லை வந்து வெண்ணெயாகவோ இல்லை பால் ஐ மீன் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் அப்படி சொல்லும் பொழுது மினிமம் 500 தான் டோட்டலாக நம்ம சொல்கிறோம். குழந்தைங்களுக்கு ஒரு 300 ml அப்படின்னா அடல்ட்டுக்கு ஒரு 400 ml அண்ட் ஹெவி ஒர்க்கர்ஸ்க்கு அப்படின்னு 1/2 liter அந்த அளவுக்கு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அளவுக்கு அதிகமாக எடுக்காங்க. அக்கேஷ்னலி ஹேவிங் அ சீஸ் அண்ட் பிகாஸ் அது ஒரு என்ஹான்ஸ் பண்ணது எப்படி நம்ம ஆயில சொல்கிறோமோ அதே தான் சீஸுக்கும் பட்டருக்கும். ஏன்னா இட் என்ஹான்சஸ் த டேஸ்ட். அதே குவான்டிட்டி ஆஃப் கால்சியம் தான் இருக்கு, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் த சேம் கேலரிஸ் ஒன்லி. சீஸ் அண்ட் பட்டர் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும், ஆனால் அதை மினிமமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் கொஞ்சம் லிபிட்ஸ் லெவலை அதிகமாக்கலாம். அக்கேஷனலாக யூஸ் பண்ணுறது நல்லது. இன் தீஸ் 3 forms இட் இஸ் குட். பாலாவோ தயிராவோ மோராவோ சாப்பிட்றது மோர் குட் வென் கம்பேர்ட் டு வெண்ணெயாவோ சீஸாவோ. சீஸ் வந்து வேறு விதத்தில் மேக் பண்ணுவாங்க. இப்போ வெண்ணெய் வந்து ஃப்ரெஷ் வெண்ணெய், அந்த காலத்துலலாம் நம்ம வீட்லேருந்து இருக்கிற அந்த ஆடையை எடுத்து அப்படியே உருக்கி வெண்ணெயாகவும் எடுத்துப்பாங்க. எஸ்பெஷலி க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் கூட வந்து அதோடைய ஃபேட் சோலுபிள் வைட்டமின்ஸ் வந்து நல்லா அப்சார்ப் ஆகணும்னா எண்ணெய் வெண்ணெய் பொருட்களோட சாப்பிடணும்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீரை மசியல் வந்து வெண்ணெய் கூட சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சில காம்பினேஷன் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லும்பொழுது அது அது கூட இதில் இந்த கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ வந்து இந்த பட்டரோட சேர்ந்து சாப்பிடும்பொழுது சூடான பட்டர் ஐ மீன் பட்டரை வந்து சூடான சாதத்தில் போடும்போது கொஞ்சம் உருகிடும் இல்லையா, அந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிடும்போது தி அப்சார்ப்ஷன் ஆஃப் விட்டமின் ஏ will be good அப்படினு. சோ அந்த காம்பினேஷன்ஸும் இம்பார்ட்டன்ட்.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: மாசம் இடிபில் பார்த்தாலே கவலையா இருக்கு.
1: தொடர்ந்து பேசலாம் நேர்களே. ஏர் ஃப்ரையர்ஸ், அப்புறம் ஓவன்ஸ், ஓடிஜி, இதெல்லாம் வந்து நிறைய மார்க்கெட்டில் வந்துருச்சு. நிறைய பேச்சுலர்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே இந்த டயட் கான்ஷியஸாக போய் ஏர் ஃப்ரையர்ஸில் குக் பண்ணுறது. இப்போ இந்த இதெல்லாம் வந்து ஒரு சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டு தான், துரித உணவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது, ப்ளஸ் எண்ணெய் இல்லாமல் சமைக்கிறதுக்கு உதவி செய்யுது. இப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு நல்லது?
2: To a certain extent it is okay. ஏன்னா இப்போ வந்து ராகி எல்லாத்துலேயுமே, மில்லட்ஸ்லேருந்து கூட ஏர் ஃப்ரையர் மூலமா ஃப்ளேக்ஸ் பண்ணிக்கலாம். வெரி லெஸ் ஆஃப் சால்ட், வெரி லெஸ் யூசேஜ் ஆஃப் ஆயில் கூட. அதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் அஸ் அ ஸ்நாக்காகவும், வித் காம்பினேஷன் ஆஃப் பொட்டுக்கடலை அந்த மாதிரிலாம் போட்டு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஏர் ஃப்ரைடு மில்லட்ஸ் ஆர் சீரியல்ஸில் வந்து யூ கேன், இப்போ பால் போட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அவல் கூட அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். யூசிங் இஸ் ஓகே. சி, சம் இனோவேஷன், சம் சேஞ்ச், சம் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் வேணும்னா நீங்க அதை எடுத்துக்கலாம். டோட்டலா அவாய்ட் பண்ணணும்ங்கிறது கிடையாது. பழைய காலத்துல உள்ள எண்ணெயில வச்சு பொரிக்கிறத விட ஏர் ஃப்ரையர் இஸ் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் இஸ் ஓகே. அதை நம்மளே பண்றத ஆல்ரெடி இட் வாஸ் அவைலபிள், வி ஆர் கெட்டிங் இட் ஃப்ரம் த மார்க்கெட் இல்லைங்களா. ட்ரெயில் மிக்ஸ்ன்னு சொல்றோம், அந்த காலத்துல நம்ம எப்படி சுண்டல்லாம் சாப்பிட்டு இருந்த மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா பசி எடுக்காம நிறைய புரதச்சத்து அளிக்கக்கூடிய ட்ரெயில் மிக்ஸ் மாதிரி இருக்கு. லைக் ட்ரை கிரேப்ஸ், ஓர் லைக் இந்த பம்ப்கின் சீட்ஸ், லைக் அதெல்லாம் போடுவாங்க. அதை வந்து இந்த ஏர் ஃப்ரைட் ஃபுட்டோட சேர்ந்து ஸ்நாக்ஸா சாப்பிட்றப்போ இட்ஸ் பிகமிங் ஹெல்தி வென் கம்பேர் டு ஆயிலி ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் முறுக்கு, மிக்சர், அந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ், பிளெயின் சிப்ஸ் விட திஸ் இஸ் பிகமிங் ஹெல்தி ஸ்நாக்ஸ் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். இட் இஸ் எ ஹெல்தி ஸ்நாக்ஸ். சோ சூசிங் த ரைட் ஃபுட் இன் அ ஸ்மார்ட் வே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் அன் ஆர்ட். அதாவது ஒரு நல்ல ஒரு உணவை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அதை இப்படி செஞ்சா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் நல்லா இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஒரு லேர்னிங், ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதை அப்போ செயல்முறைப்படுத்துறப்ப அதனுடைய பலன் இருக்கும். எதுவுமே ஒரே நாளில் வரப்போறது கிடையாது. ஒன் ஸ்டெப் அட் அ டைம். சே ஃபார் எக்ஸாம்பிள், பை த எண்ட் ஆஃப் திஸ் ஷோ என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதிகமாக எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன மாதிரி குக்கிங் எடுத்துக்கலாம், ஃபெர்மெண்ட் பண்ணுறது, இல்லை ஆவியில் வேக வைக்கிறது, இல்லை பழங்களை அப்படியே சாப்பிட்றது, அப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்ன விதமான பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடை கட்டுப்பாடோடு இருக்கும்.

0: நம்மள உயரத்துக்கு தேவையான அடல்ட்டான பிறகு நம்ம வளரப்போறது கிடையாது. அந்த ஹைட்டுக்கு எவ்வளோ எடை இருக்கணும், ஒரு 5 கிலோ இந்த பக்கம் அந்த பக்கம் போக விடாமல் நம்ம பார்த்துட்டே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலே, கான்சியஸாக நம்ம இருந்தாலே அது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணும். அதே மாதிரி வார விடுமுறை நாட்களில் நம்ம இந்த வாரத்துக்கு தேவையானதை என்னென்னாங்கிறத மெனுவை பிளான் பண்ண போறது, நம்மளோட பிஸியான நாட்களில் அதை எப்படி, இப்போ ஒரு வெறுமை புளிச்சாதம் அப்படிலாம் பண்ணாமல் மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைஸாக பண்ணிக்கிறது, அது வந்து பழங்களும் அது கூட ஒரு பால் எடுத்துக்கிறது, காலையில் இட்லி சாம்பார் கூட ஒரு பால் எடுத்துக்க பழம் எடுத்துக்கிறது, மத்தியான உணவுல கண்டிப்பா ஒரு புரதம் இருக்கிறது, பருப்போ இல்ல முட்டையோ இருக்கிறது, ஒரு தயிர் இருக்கிறது. அதே மாதிரி ஈவினிங்ல பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கிறது வந்து காலையில போறப்ப வேக ஊற வச்சுட்டு போனா 7-8 மணி நேரத்துக்குள்ள ஊறிடும். சோ ஒரு கைப்பிடி அளவு சுண்டல் சாப்பிடுறது, இல்ல வறுத்த நிலக்கடலை பொட்டுக்கடலை வச்சு நம்ம வெள்ளம் சேர்த்து ஊருண்ட மாதிரி சாப்பிடுறது, அது மாதிரி எளிய சீக்கிரமா செஞ்சிடக்கூடிய டைம் சேவிங்காவும் இருக்கணும், அதே சமயத்துல எனர்ஜி ரிச்சாவும் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம பிளான் பண்ணித்தான் ஆகணும். சரி, நம்ம மனிதன் மனம் வந்து இதுதான் பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து அவங்க வந்து மெனோபாஸ் இருக்கு, பிளஸ் குழந்தை பேறு காலம் இருக்கு, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கு, அதனால ஊட்டச்சத்து குறைபாடு, அது எஸ்பெஷலி அயன் டெஃபிஷியன்சி அனீமியா இரும்பு சத்து குறைபாடு சொல்றோமே ஒழிய ஆண்களுக்கும் அது இருக்கு, அடல்ட் வரைக்கும் பெரியவங்களுக்கும் வருது. அதனால குடும்பத்துல பெண் தனக்கு மட்டும் இல்ல, தன்னை சார்ந்தவங்களுடைய ஆரோக்கியத்தையும் அவ தான் பாக்குறாங்கிறப்போ இவங்களுக்கு பெண்களுக்கு அந்த நாலேஜ் இருந்ததுன்னா அந்த குடும்பத்துக்கு எல்லா விதத்திலையும் கஷ்டங்களை போக்க முடியும். அதுக்கு தன்னோட ஆரோக்கியத்தை அவங்க ஒதுக்கிடாம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாத்துக்கணும். தெரியாத விஷயங்களை தெரிஞ்சு கத்துக்கிட்டு அதை செயல்படுத்தும் பொழுது அதை பாக்குற அந்த குடும்பத்துல வளரக்கூடிய சின்ன குழந்தைகளும் கத்துப்பாங்க. சின்ன வயசுல நம்ம கலர் கலரா புக் வச்சு நம்ம கத்துக் கொடுக்கணும், இது ஆரஞ்சு இது ஆப்பிள் அப்படிலாம் நிறைய ப்ரீ ஸ்கூல்ல இப்பெல்லாம் வந்து அதை வந்து தொட்டு பார்த்து பயன்படுத்துற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒன் ஃப்ரூட் எவ்ரி சில்ட்ரன் ஷுட் எடுத்துட்டு வரணும் ஸ்கூலுக்கு. அது சாதாரணமா இருக்கலாம், சீசனல் ஃப்ரூட்ஸா இருக்கலாம், கொய்யாப்பழம் வாழைப்பழம், அதுல உள்ள சத்துக்களை சொல்லி தினசரி ஒன்னு சாப்பிடணும்னு அந்த கிண்டர் கார்டன் ஸ்டேஜ்ல இருந்தே பழக்கும் பொழுது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி கசப்பான எனக்கு இது பிடிக்காது அப்படிங்கிற எந்த உணவுப் பொருட்களும் இல்லாம அறுசுவையும் சேர்ந்ததுதான் உணவுன்ட்டு கசப்பு துவர்ப்பு எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற பாவக்காய் செய்வாங்கிறத ஈஸியா எடுத்துக்கக்கூடிய பசங்களா தான் நம்ம வளர்க்கணுமே. டேஸ்ட் பிரிஃபரன்சஸ் இருக்கலாம், ஆனா எது ஹெல்த்தியோ அதை எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மையை ஒரு அம்மாவால் தான் அந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வர முடியும். ஏன் நம்ம ஒரு அம்மாவை ரொம்ப ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, அதாவது யூஸ்வலா வந்து கர்ப்ப காலத்தை வச்சுட்டு நம்ம சொல்லுவோம் ஊட்டச்சத்து, அதாவது கர்ப்ப காலத்துல தான் ஊட்டச்சத்து கொடுக்கணுங்கிற மாதிரி நம்ம பேசுவோம். அப்படி கிடையாது, ஊட்டச்சத்து கோளோட சேர்த்து தான் கர்ப்பிணி காலம் வரணும். அப்படின்னா ஃப்ரம் சைல்டுஹுட் தே ஹாவ் டு பி ஹெல்த்தி, நல்ல ஆரோக்கியமான எடையுடன் இருக்கிறப்ப தான், அதாவது மினிமம் பிரெக்னன்சி வெயிட்னே இருக்கு, அந்த அளவுக்கு வந்த பிறகுதான் தே ஹாவ் டு கோ. ஸோ எல்லாமே ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த வயசுல கல்யாணம் பண்ணணும், இந்த வயசுக்கு அப்புறம் தான் குழந்தை பெற்றுக்கணும், குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு உங்களோட எடை கரெக்டா இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு ஆரோக்கியமா 2.5 kg மேல எடை குறைபாடு இல்லாத குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறப்ப நிறைய ரிசர்ச்சர்ஸ் ஹவ் டோல்டு, எல்லா விதத்திலையும் நல்லா இருக்கிறவங்களுடைய ரெட்ரோஸ்பெக்டிவா ரிசர்ச்சர்ஸை பார்க்கும்பொழுது அவங்க எல்லாம் தாய்ப்பால் குடிச்சிருக்கிறாங்க. ஐ மீன் 2 வயசு வரைக்கும் 6 மாசம் எக்ஸ்க்ளூசிவ்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு எவிடன்ஸ் பேஸ்டில் எல்லா விஷயங்களையும் தெரிகிறப்போ அதை செயல்படுத்தி பார்க்கறதுனால என்ன இருக்கு, வெயிட் குறைக்கணுங்கிறது கூட நம்மளோட உணவு முறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் மாற்றப்போ அது நல்லா இருக்கு. உணவு மட்டும் கிடையாது, உணவு சார்ந்த பிற விஷயங்களும் இம்பார்ட்டன்ட். நான் எல்லா என்னுடைய பேச்சிலையும் என்ன சொல்வேன்னா, உணவு உடை உறையுள்னு ஊன் 3 அத்தியாவசிய தேவை மனிதனுடைய தேவைகளில் இன்னொரு ஊவை சேர்த்துக்கணும், அது வந்து உடற்பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவேன். பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்கள்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய +2 வரைக்கும் பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தவங்க காலேஜ் லெவல்ல வந்த பிறகு ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட்டே பண்றது கிடையாது. ரொம்ப வெயிட் போட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் கிளாஸ் போறதோ ஜும்பா கிளாஸ் போறதோ இல்ல வாக்கிங் போறதோன்னு இல்லாம ரெகுலராகவே தே ஹாவ் டு மேக் இட். அந்த ஹெசிடேஷன் இல்லாமல் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கனாலே அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், எடை கட்டுப்பாடு நல்லா இருக்கும், அதனால கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாகும், தன்னுடைய செல்ஃப் எஸ்டீம் அதிகமாகும். அதனால இந்த நிகழ்ச்சி மூலமா நான் தெரியப்படுத்துறது என்ன அப்படின்னா, பெண்களால முடியாதது கிடையாது, நீங்கள் மனசு வச்சா எல்லாமே நடக்கும்.
1: சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் நம்ம எல்லாத்தையும்

0: தொடர்ந்து பேசலாம் நேர்களே.
1: சரி, நிறைவாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது என்னன்னா, நிறைய விஷயங்கள் நிறைய விளக்கம் கொடுத்துட்டீங்க. ஒரு உணவை எப்படி நாம எடுத்துக்கணும்ன்ற முறையிலிருந்து ஒரு பெரிய விளக்கம் வந்திருக்கு. ஆனா இப்போ இந்த ஒரு சமுதாயம் ஒரு பெண்ணோட ஆரோக்கியத்துல எந்த மாதிரியான ஒரு கவனம் செலுத்தி இருக்கு, அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: கண்டிப்பா மேடம். இப்போ ஊட்டச்சத்து அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, அது ஒருவரோட பொறுப்பு மட்டும் கிடையாது. ஒரு குழந்தை ஆரோக்கியமா வளரணும்னா அதுக்கு தாய் மட்டும் பொறுப்பு கிடையாது, அதனுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அந்த பள்ளியில பணிபுரியறவங்க, அங்கன்வாடி பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், சமூக அமைப்பு, அரசு, இல்ல இந்த ஒட்டுமொத்த சமுதாயமே சேர்ந்துதான் செயல்படணும். இப்போ இந்திய அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா, நிறைய தேசிய ஊட்டச்சத்து திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது மூலமா என்ன பண்றாங்கன்னா, எஸ்பெஷலி குழந்தைகள் பெண்களுக்கான ஊட்டச்சத்து பத்தி அதனுடைய நிலையை மேம்படுத்துறதுக்காக பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, ஒண்ணு வந்து இந்த செப்டம்பர் மாசத்துல நம்ம சொல்லக்கூடிய போஷான் அபியான்ங்கிறது, இதுல ஊட்டச்சத்து பத்திய விழிப்புணர்வை சமுதாயத்துல அதிகரிக்கிறது. அதுல குறிப்பா பெண்களுக்கு குழந்தை

0: ஏழைகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, பாலூட்டும் தாய்மார்களுக்காக. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மிஷன் சக்ஷாம் அங்கன்வாடி போஷான் 2 அப்படின்னு இருக்கு. அதுதான் இந்த வருஷத்துடைய தீம்ல கூட சொல்லியிருக்காங்க, நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல 6 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து ஊட்டச்சத்து ஆதரவு கொடுக்கறாங்க. குழந்தை வளர்ச்சி மற்றும் ஆரம்ப கால பராமரிப்பை பத்தி நிறைய செயல் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் போஷான் ஒன்று இருக்கு, அதில் சத்தான உணவுகளை வழங்குறாங்க. அதில் பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறுறாங்க, எஸ்பெஷலி பள்ளி குழந்தைகளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய ICDS இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ்னு ஒன்று இருக்கு, அதில் ஊட்டச்சத்து தடுப்பூசி போடுறது, சுகாதார பரிசோதனை பண்றது, அவங்களுடைய வளர்ச்சி கரெக்டா இருக்கான்னு கண்காணிக்கிறது, சுகாதார கல்வியை பத்தி கொடுக்கறது. இது வந்து எகைன் 6 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, பாலூட்டம் தாய்மார் இளம் பருவத்தினரிடையும் வயது வளரிடம் பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே ரத்த சோகையை குறைக்கிறதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதுக்கான சப்ளிமெண்டேஷன், வாரத்துல அயன் அண்ட் ஃபாலிக் ஆசிட், இரும்பு சத்து மாத்திரையும், ஃபாலிக் அமிலம்னு சொல்லுவோம், அந்த மாத்திரையை வழங்குறாங்க. பள்ளி மாணவர்களிடையிலேருந்தே பெண்களுக்காக கொடுக்குறாங்க. அது ரொம்ப பெரிய பயனுள்ள ப்ரோக்ராமா இருந்து மக்களிடையே ரத்த சோகையை குறைக்குது. அது மட்டும் இல்லாம நான் ஹிடன் ஹங்கர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து அயோடின் சத்து குறைபாடு. அதனால வரக்கூடிய கோளாறுகளை தடுக்கிறதுக்கு அயோடின் உப்பை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதே மாதிரி நான் சொன்ன ஒரு காலத்தில் வந்து ஒரு குழந்தை 5 வயது வாடுறதுக்குள்ளார 100 பேர் பிறக்கிறாங்கன்னா, தன்னுடைய 5வது வயதில் 50 பேர் வந்து பிளைண்ட் ஆகிட்டு இருந்தாங்க ஒரு 2-3 டிகேட்ஸ்க்கு முன்னாடி. இந்த விட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால தான் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த குறை தடுப்பூசி மூலமா நல்ல காய்கறிகள், அதாவது விட்டமின் ஏ உள்ள சாப்பாடு, கேரட், மஞ்சள் காய்கறிகள் அப்படிலாம் சாப்பிடணுங்கிறத கொண்டு வந்து விழிப்புணர்வுக்கு அப்புறம் இப்ப அதனுடைய அக்கரன்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அங்கங்க ஏற்படக்கூடிய இந்த குறைபாட்டை தடுப்பதற்காக விட்டமின் ஏ ப்ரொஃபைல் ஆக்சஸ் ப்ரோக்ராம்னு ஒன்னு போயிட்டே இருக்கு, சப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம். அவங்க ஆயில் ஒரு டேப்லெட்டா கொடுக்கறாங்க. அதே மாதிரி நேஷனல் டிவார்மிங் டே, இந்த இரும்பு சத்து நல்லா உரியப்படணும் அப்படின்னா குடல்ல இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் அவாய்ட் ஆகணும். அதனால பை ஆனுவலி ஒரு வருஷத்துல 2 வாட்டி பசங்களுக்கு இந்த இதை கொடுத்துடுறாங்க, டிவார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சப்ளிமெண்டேஷன் கொடுக்கறாங்க. அதனால அது நல்லா அப்சர்வ் ஆகுது. அப்புறம் போஷான் டிராக்கர்னு ஒன்னு வச்சுட்டு இந்த பயனாளிகள் வந்து இந்த சேவைகளை அடைகிறாங்களா இல்லையா அப்படிங்கறதையும் மானிட்டர் பண்றாங்க. சப்போஸ் ஒரு அங்கன்வாடியில இவ்வளவு பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறாங்கன்னா ஆர் தே கெட்டிங் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறதையும் டிஜிட்டல் டிராக்கர் மூலமா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மிக சிறந்த திட்டங்கள். அதே மாதிரி நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன் அப்படிங்கறது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் செயல்பட முடியாது, கன்வர்ஜென்ஸ் ஆஃப் வேரியஸ் டிபார்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம வந்து பல விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துறோம், சோ ஒரு சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். அந்த மாதிரி கனெக்டிவிட்டி எல்லா இடத்துலயும், பள்ளி கல்லூரிகள், ஏன்னா கல்லூரிகளுக்கு வந்து அபார்ட் ஃப்ரம் ரிசர்ச் அண்ட் டீச்சிங் எக்ஸ்டென்ஷன் இருக்கு, அவங்க போய் அந்த சமுதாயத்துல அந்த கம்யூனிட்டியில விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அந்த மாதிரி நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன் வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் இருக்கா, பல்வேறு குழுக்கள் இணைஞ்சு செயல்படுறாங்களா அப்படிங்கறதையும் பாக்குறாங்க. இதெல்லாம் நாட்டுல பெண்களுக்காகவும் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் வருது. இதெல்லாம் குறிப்பா அவர்களை, அவர்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய திட்டங்கள். இது வந்து மக்களை சென்றடையணும், அதனால அவங்க பலன் பெறணும். இதுவும் இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம தெரியப்படுத்தணும்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்கள் வந்து பெண்களுக்கு விரிவுபடுத்தி மிக அழகா செயல்பட்டு இருக்கு. சோ இதையும் பெண்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறது எங்களோட கோரிக்கை. இது இதை பற்றி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கு நிச்சயமா ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் வந்து ஒரு பெண்ணாலதான் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு விளக்கத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நிலையத்துக்கு வந்து இவ்வளவு நேரம் பொறுமையா இவ்வளவு கேள்விகளுக்கு பதில்களை கொடுத்திருக்கீங்க. நேயர்களும் இதனால பயன்பெறுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையானதொரு பிற்பகல் வணக்கம். 2:16 ஆயிற்றுக்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில. பா என்ன வெயில் அடிக்குது, அப்பா தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குல்ல. சோ இந்த டைம்ல ஒரு லைட் பாடல் கேட்கறது அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். சோ அந்த வகையில காலங்களால் என்றும் மறைக்க முடியாத அற்புதமான வரிகள் கொண்ட பாடல்கள் எல்லாம் கேட்டு மகிழ போறீங்க. நிகழ்ச்சியில் வரும் பாடல் கவிஞர் கடதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி சுசீலா குரலில், புதிய பறவை திரைப்படத்திலிருந்து.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரலில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் பாடல் கேட்கலாம்.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 2:24 நொடிகள். இந்த நிகழ்ச்சியில வரும் பாடல் கவிஞர் பாலி வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரலில், எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: இங்க தாதா கிங் கண்ணா, இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். நிச்சய தாம்பூலம் திரைப்படத்தில் இருந்த டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

0: என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா, என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா.
1: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: தொட்டால் பூமலரும்.
1: வென்று கானங்கள் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல் படகோட்டி திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், பி எஸ் சுசீலா குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கவிஞர் வாலி வரிகளில்.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வரும் பாடல் கேட்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01:33.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: நேரம் 3:02 20 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது. ஹலோ டாக்டர், இன்றைய நமது நிகழ்ச்சியில் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியோர்களுக்கான வாய் சுகாதாரம் மற்றும் பல் தேய்மானம் காரணங்கள் மற்றும் பராமரிப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறதுக்காக நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்காங்க பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் ஷில்பா ரெட்டி அவர்கள். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: ஓகே டாக்டர், நான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு அப்படியே நேராக போயிடலாம். ஏன்னா பல் அப்படின்றது நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு நம்ம பார்த்த உடனே தெரியக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த பல் முக்கியமாக இந்த கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், இல்லை குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை முதியவர்களாக இருக்கட்டும், இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனுபவிக்கக்கூடிய அந்த பற்களால் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை எப்படி பாதுகாக்கிறது, அது பற்றின நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்க போகிறோம். ஸோ அந்த வகையில் முதல்ல நான் கேட்க போகிற இந்த கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பல்ல எப்படி ஜெனரலா பாதுகாத்துக்கணும், அது தூய்மையா எப்படி வச்சுக்கணும், அதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க டாக்டர்.
1: இப்போ எப்படி பல்லுன்றது ஒன்று பார்த்த உடனே நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, இது எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை நினச்சேன். ஏன்னா நான் யாரை மீட் பண்ணாலும் என் கண்ணில் ஃபஸ்ட்டு தெரிகிறதும் பல்லு தான். அப்போ எல்லோரும் கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, உனக்கு மட்டும் எப்படி, இப்போ யாராவது ஒரு புதுசாக ஒரு கேப் போட்டிருக்காங்க, இல்லை முன்னாடி பல்லு ஏதாவது உடஞ்சிருக்கு, இல்லை ஏதோ ஒரு சொத்தை தெரியுதுன்னா நான் பார்த்த உடனே சொல்லிடுவேன் உங்களுக்கு இது இருக்குன்ட்டு. இப்போ நீங்கள் சொல்கிறப்போ எனக்கு அது சரி, இப்போ இது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பார்த்த உடனே பல் வந்து தெரியுது. ஸோ பல் வந்து கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ முக்கியம். நம்ம சிரிக்கிறப்பவோ பேசுகிறப்பவோ கண்டிப்பாக கடிச்சு சாப்பிட்றதுக்கும் பல் முக்கியம். நம்ம இன்னைக்கு இந்த மூணு பேரை பற்றி பார்த்தாலும் ஜென்ரலாக எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, பல்லை சுத்தமாக மெயின்டைன் பண்ணிக்கணும். மெயின்டைன் பண்ணால் பல்ல வர பாதி பிரச்சனை அங்கேயே நமக்கு தீந்துடும். ஸோ நீங்கள் பாதி பேர் டாக்டர்கிட்ட இதில் போகவே வேண்டாம். இதுக்கு மெயினாக என்ன பண்ணலான்னா, டெய்லி 2 வாட்டி கண்டிப்பாக பல் விளக்கணும். இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மந்திரம் மாதிரி, காலைல இரவு கண்டிப்பாக வந்து பல் விளக்கணும்.
0: காலையில் இந்த டேப்லெட், நைட் இந்த டேப்லெட் அப்படிங்கிற மாதிரி, காலையிலையும் நைட்டும் எழுந்த உடனே பிரஷ்ஷை எடுத்துருங்க.
1: ஆமாம், எப்பயுமே எப்படி சொல்லுவேன்னா, இப்போ இன்னைக்கு யாராவது நான் சொல்றத கேட்டு விளக்க ஆரம்பிச்சா கண்டிப்பாக எனக்கு அது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் வந்து ஒரு ஹேபிட், ஒரு பழக்கமாக அது நமக்கு வரணும்னா, தொடர்ந்து ஒரு 14 நாள், ஒரு 2 வாரம், இல்லை 15 நாள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்களையும் மீறி அந்த நைட்டு பல் வளர்க்குறதுன்றது உங்களோட ஒரு டெய்லி ரொட்டீனில் அது ஒரு பழக்கமாக மாறிடும்.
0: பழக்கம் வர்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. காலையில் இருந்த உடனே எங்கே ப்ரஷ் அப்படின்னு தேட தெரிஞ்ச எங்களுக்கு, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பல் விளக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பழக்கம் நமக்கு இல்லை, நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது.
1: எப்படி காலையில் வளர்க்குறது நமக்கு ஆயிடுச்சுன்னா, நமக்கு சின்னதுலேருந்து அது பண்ணி பண்ணி அது நமக்கு அது ஒரு ரொட்டீனாக செட் ஆயிடுச்சு. ஸோ நைட்டுமே இன்னிலேருந்து கொஞ்சம் எல்லாருமே பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது கண்டிப்பாக எப்படி நைட்டு சாப்பிட்றோமோ, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக பல் விளக்கணும். இதில் சிலர் பல் விளக்கிட்டு பால் குடிப்பாங்க, இல்லை ஏதாவது பழம் சாப்பிடுவாங்க, அது வந்து நம்ம பல் விளக்குனதுக்கே யூஸ் இல்லாமல் ஆகிடும். ஸோ கடைசியாக நம்ம எல்லா பால் குடிக்கிறதோ பழம் சாப்பிட்றதோ எது ஒன்றும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு தூங்குறது பெட்டர். இது ஒரு சின்ன ப்ரொசீஜர். இப்போ நம்ம வந்து எல்லா டைமும் வீட்டில் இருக்கிறது இல்லை. ஸோ கண்டிப்பாக வெளியில் போகிறோம், பசங்களாம் ஸ்கூலுக்கு போவாங்க, நம்மளாம் ஒர்க்குக்கு வரும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணோம்னா, கண்டிப்பாக நம்ம நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், ஏதோ ஒன்று டீ காஃபி குடிப்போம் எல்லாமே. ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக டீ காஃபி எடுத்துக்கிறப்போ அதில் சக்கரை இருக்குது. சக்கரை பொருட்கள் அதிகமாக சாப்பிட சாப்பிட நம்ம வாயில் சொத்த பொருள் ரொம்ப ஸ்பீடாக வரும். ஸோ ஏதோ ஒரு டீ காஃபி குடிக்கிறோம், இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்போ கண்டிப்பாக வெளியில் இருக்கப்போ வாயை கொப்பளித்து துப்பணும். ஸோ வாய் கொப்பளித்து துப்புறது நம்மளோட நெக்ஸ்ட் மந்திரம். ஃபர்ஸ்ட் வந்து 2 வாட்டி விளக்குறது, ரெண்டாவது எது சாப்பிட்டாலும் வாய் கொப்பளித்து துப்புறது. இது இல்லாமல் பல் விளக்கணும் அப்படின்னா எல்லார் மைண்டில் இருக்கிறது பல் மட்டும்தான். ஆனால் அந்த பல்லை தவிர்த்து வாயில் வந்து நாக்கும் இருக்கு, ஈரும் இருக்கு. ஸோ நாக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா நாக்குலையுமே கண்டிப்பாக படிமானம் ஃபார்ம் ஆகும். அந்த படிமானத்தை நிறைய பேர் கிளீன் பண்ணுறது இல்லை. இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க, கிளீன் பண்ணுறன்ற பேரில் அழுத்தி தேய்ச்சிட்டு புண்ணோடலாம் எங்ககிட்ட வராங்க. ஸோ நாக்கு கிளீன் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக ஒரு ப்ரொசீஜர் நம்ம பண்ணணும். ஆனால் அது எந்த அளவுக்கு மென்மையாக பண்ண முடியுமோ, நாக்கு வந்து கண்டிப்பாக டெய்லி சுத்தம் பண்ணணும்.
0: டெய்லியும் பண்ணணும்.
1: ஆமாம், கண்டிப்பாக
0: டெய்லி இருந்துச்சு.
1: அப்புறம் ஈறு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு சின்ன மசாஜ் சொல்லுவோம். நம்ம கையில் இருக்க ஒரு விரல் எடுத்துட்டு ஈறு பகுதியை கையால் ஜென்டலாக அமைக்க அமைக்க விடணும். ஏன்னா நமக்கு பல்லுக்கு வர அந்த ரத்த ஓட்டம் ஈறு வழியாக இருக்குது. ஸோ ஈறு நமக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ, பல்லும் அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதையெல்லாம் சின்ன சின்னதாக நம்ம பண்ணாலே பாதி பிரச்சனை நமக்கு தீந்துடும்.
0: ஓகே டாக்டர். ஸோ அப்போ அந்த இதில் எனக்கு இப்போ புதுசாக தெரிஞ்சது இந்த நாக்கு சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தினமுமே பண்ணணும், பட் ஆனால் ரொம்ப ஜென்டலாக பண்ணணும் அப்படின்றத சொல்றீங்க.
1: அந்த நாக்கு சுத்தம் பண்ணுறது
0: வேற ஏதாவது பொருட்கள்
1: பயன்படுத்த வேண்டாம், அதான் நானும் சொல்ல வந்தேன். இப்போ நம்ம ப்ரஷ்

0: பின்னாடி சைட்லயே பாத்தீங்கன்னா சொர சொரன்ட்டு ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். சில பிரஷஸ்ல அது இருக்கு, இப்ப சில பிரஷஸ்ல இல்ல. இல்லாத பிரஷ்ல நம்ம பிரஷ் பண்ற அந்த பகுதியை வச்சே டங்க கிளீன் பண்ணிக்கலாம் நாக்க. ஒருவேளை அது இல்ல, பின்னாடி அந்த சொர சொரப்பான பகுதி இருக்குன்னா அதை வச்சியும் சுத்தம். இதுக்காக தனியா அந்த பிளாஸ்டிக்ல மெட்டல் எல்லாம் அதெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்ல.
1: ஓகே மேம், ஒரு சிலர் குச்சியை வச்சு கிளீன் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் எந்த அளவுக்கு,
0: அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்ல தெரியல. ஏன்னா நிறைய பேர் கிராமத்து சைட்ல நான் பார்த்திருக்கேன் வேப்பங்குச்சி, அது அது வந்து அதோட கான்செப்ட் என்னன்னா அதுல இருக்க சாறு இறங்க இறங்க உங்க ஈரு ஸ்ட்ராக் ஆகுமே கண்டி உங்க பல்லுல சொத்த வராம இருக்காது. சோ குச்சி வச்சு வளர்க்கறதால கண்டிப்பா சொத்தப்பல் வரும். அதுல நன்மை இருந்தாலும் முழுதா அதையே நம்ம வந்து பயன்படுத்த முடியாது.
1: ஓகே டாக்டர். சோ இப்போ அடுத்துதான் நம்ம கேள்வி என்னன்னா, நம்ம இன்னைக்கு வந்து கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா ஒரு சில கேள்விகள் கேட்க போறோம். அந்த வகையில கர்ப்ப காலத்துல வாய் மற்றும் பல் சுகாதாரத்துக்கு ஏன் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற இந்த கேள்வி தான் வைக்க போறேன். நேயர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சியில நீங்க தொடர்பு கொண்டு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியோர்களுக்கான வாய் சுகாதாரம் மற்றும் பல் தேய்மானம் அதை பத்தின கேள்விகளுக்கான பதில நீங்க நம்ம டாக்டர் கிட்ட பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 2271770 அப்படிங்கிற இந்த எண்கள்ல நீங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. ஓகே டாக்டர், சோ இப்போ கர்ப்பிணி பெண்கள் எதுக்காக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான காரணங்கள் அதை பத்தின டீடைல்ஸ் சொல்லுங்க.
0: இப்போ ஒரு சாதாரணமான மனுஷனுக்கு வந்து இப்ப பல்வலி வருதுன்னா எப்ப வேணா போய் கண்டிப்பா போய் வைத்தியம் பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன டாக்டர் சொல்றாங்களோ அந்த மருந்து போட்டுக்கலாம். இது எதுலயுமே வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஆமா, இப்போ ஒரு பிரெக்னென்ட் உமன் வராங்க, கர்ப்பிணி பெண் நம்ம கிட்ட வராங்க, அவங்களுக்கு பல்லுல ப்ராப்ளம் இருக்குன்னா எப்பயுமே என்ன சொல்லுவோம், அந்த மூணு பகுதியா பிரிப்போம் பிரெக்னன்சியில. அதுல முதல் மூணு மாதமும் கடைசி மூணு மாதத்திலயும் நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். நடுவுல இருக்க 4, 5, 6 இந்த மாதங்கள்ல பல்லுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது, தாங்க முடியாத வலி இருந்ததுன்னா அதை வந்து ஒரு சேஃப் பீரியடுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர், செகண்ட், தேர்டுன்னு மூணா பிரிப்போம். செகண்ட் ட்ரைமிஸ்டர்ல என்ன ட்ரீட்மெண்ட் வேணா நீங்க எடுத்துக்கலாம். கண்டிப்பா. இது ஏன் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறேன்னா, இப்ப பாதி பேர் வந்து கைனகாலஜிஸ்டே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னு இருக்காங்க, இல்ல யாரோ கல்யாணம் ஆனவங்க, கூடிய சீக்கிரம் கர்ப்பம் ஆக போறவங்க, அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சதுன்னா முன்னாடியே இப்ப என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பல் டாக்டர் கிட்ட வந்துடுறாங்க. வந்துட்டு இப்போ என்ன கேட்டுக்கிறாங்க, இப்ப நான் ஏதாவது அடைக்கணுமா, ஏதாவது சுத்தம் பண்ணணுமா? ஏன்னா எல்லா டைமும் ஃபுல் கர்ப்பத்திலயும் உங்களுக்கு வந்து அந்த டைம்ல பண்ண முடியாது. அந்த நான் சொக்கணும் குறிப்பிட்ட மாதத்துல மட்டும்தான் பண்ண முடியும். அந்த பட்சத்துல என்ன பண்றாங்க, இப்போ எல்லாமே முன்னாடியே பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிறது கண்டிப்பா ரொம்ப சேஃப். இன்கேஸ் அந்த மாதிரி பண்ணல, திடீர்னு ரொம்ப தாங்க முடியாத பல்வலி வருது அப்படின்னா கண்டிப்பா மருந்து கொடுத்து மேனேஜ் பண்ணலாம். அந்த மருந்துமே இப்போ கர்ப்பமா இருக்கிறதால கண்ணா பின்னா நம்ம டோசேஜ் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது அந்த அம்மாவை மட்டும் பாதிக்காது, குழந்தையும் பாதிக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களே மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கி போடக்கூடாது, பல் டாக்டர் கிட்ட தான் போணும். அவங்க பார்த்துட்டு அந்த 4வது 5வது 6வது மாதத்துல பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அந்த ஃபாலோ அப்ப ஃபாலோ பண்ணிட்டு அந்த மந்த்ல போய் இதுக்கு என்ன வைத்தியம் பண்ணுமோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி பல்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம சில டைம்ஸ் எக்ஸ்ரே எடுப்போம், மறுபூசி கொடுப்போம், இதெல்லாம் எல்லா டைம்லயும் பண்ண முடியாது. சோ இதெல்லாம் நம்ம பார்த்து பிளான் பண்ணி மட்டும் தான் பண்ண முடியும்.
1: ஓகே டாக்டர். சோ அப்ப அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா டாக்டர் போய் மட்டும் தான் பார்க்கணும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்றீங்க. ஓகே டாக்டர். நிகழ்ச்சியில் அடுத்ததான் அழைப்பாளர் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர் சார், உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: எனக்கு என்ன கேள்வினா, வயதாக பல்லினுடைய இந்த நிறம் அப்படிங்கறது மாறுபடுமா? அதாவது சின்ன வயதுல வெள்ளையா இருக்கக்கூடிய பற்கள் நாள்பட மஞ்சள், லைட் மஞ்சள் ஆகுறது நார்மல் தானா, அல்லது அந்த பல்லினுடைய நிறம் மாறுவதற்கு என்ன காரணம்? அது ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி, இந்த எனாமல் சிலருக்கு தேஞ்சு போகுது, அதனாலதான் பற்களினுடைய கூச்சம் அப்படிங்கறது ஏற்படுதுங்கிறாங்க. எனாமல் எதனால தேஞ்சு போறது, அந்த பல் கூச்சம் இருக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? மூணாவது ஒரு கேள்வியும் இருக்கு மேம், இந்த பற்கள்ல சில பேருக்கு அந்த கேப் அப்படிங்கறது விழும், அதுக்கு வந்து பிரேசஸ் மாதிரி போட்டு சில பேர் செட் பண்ணுவாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நவீன சிகிச்சையில இந்த பிரேசஸ் போடாம பற்கள்ல வந்து அந்த கேப்பை நம்ம பக்கத்துல வைக்க முடியுமா? அது அதற்கு இருக்கக்கூடிய நவீன சிகிச்சை முறைகள் என்ன, இதை பத்தி சொல்லுங்க.
1: நிகழ்ச்சியை கேளுங்க, உங்களுக்கான பதில வந்து டாக்டர் கொடுப்பாங்க.
2: தேங்க்யூ. கண்டிப்பா, பை.
0: தொடர்ச்சியா மூணு கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பல் கலர் பத்தி பேசினாங்க கரெக்டா.

இப்போ பல் கலர் வந்து எல்லாருக்கும் ஒரே கலர்ல இருக்காது. ஒரு ஒருத்தரோட உடல் நிறம் பொறுத்து பல்லோட நிறம் அதுக்கேற்ற மாதிரியும் மாறும். பல்லுல ஹியூ, குரோமா, கலர் நிறைய டைப்ஸ் இருக்கு. இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு லேயருக்கும் ஒரு ஒரு கலர் இருக்கும். அவங்களே செகண்ட் குவெஸ்டினும் கேட்டாங்க, எனாமல்ன்றது நிறைய பேருக்கு தேயுது, அப்ப நம்ம என்ன பண்ணணும்ன்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ எனாமல் தேயிறப்போ அடுத்த லேயர் கொஞ்சம் வெளியில தெரியறப்போ அப்ப கண்டிப்பா வயதான காலத்துல கொஞ்சம் கலர் கொஞ்சமா மாறும். இது இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா கலர் மாறுறது எதுனாலன்னு பார்த்தா, சிலர் வந்து அது கரணே தெரியாம இருப்பாங்க, வெத்தலைப்பாக்கு அந்த மாதிரி பயன்படுத்துறதால, இல்ல ஏதோ ஒரு கரை உண்டாக்க

0: தெரியறப்போ அடுத்த லேயர் கொஞ்சம் வெளியில தெரியறப்போ அப்ப கண்டிப்பா வயதான காலத்துல கொஞ்சம் கலர் கொஞ்சமா மாறும். இது இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா கலர் மாறுறது எதுனாலன்னு பார்த்தா சிலர் வந்து அது கரனே தெரியாம இருப்பாங்க, வெத்தலைப்பாக்கு அந்த மாதிரி பயன்படுத்துறதால இல்ல ஏதோ ஒரு கரை உண்டாக்கக்கூடிய பொருள்கள் அதிகமா சாப்பிடுறதால நிறைய பேருக்கு கரை வரும். அந்த கரை வந்ததுனாலும் பல்லோட கலர் மாறும். ஸோ இதெல்லாம் பல்லோட கலர் மாறுறதுக்கான நிறைய ரீசன்ஸ். பட் வந்து மெயினா எல்லாருக்கும் வெள்ளையா பல் இருக்கணும்ன்றது கண்டிப்பா இல்லை. இது வந்து ஒரு ஒருத்தரோட உடல் நிறத்துக்கு ஏத்த மாதிரியும் பல் நிறம் மாறும். ஈரும் நமக்கு அதே மாதிரி தான், நம்மளோட உடல் நிறத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒருத்தரோட ஈர் கலரும் மாறும். இது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு. செகண்ட் க்வெஸ்சனுக்கு
1: இந்த இடத்துல இன்னொரு சந்தேகம் இருக்கு மேம். இப்போ வந்து நீங்க பல் துலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, இப்போ வாய்க்கு வந்து வெத்தலை பாக்கு போடுறவங்க அவங்களும் ரெண்டு வாட்டியும் பல் விளக்கிட்டாங்கன்னா அந்த கலர் நிறம் மாறுறதை தடுக்க முடியுமா?
0: எக்ஸாக்டா தடுக்க முடியுமானா சொல்லாது, சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்க ஒரு டைம் மட்டும் போடுறது இல்லைல்ல, ஒரு நாளடைவுல ஃபுல்லா போடுறாங்க. அப்படி போடுறவங்களுக்கு இதனால கலர் படியாம இருக்குமானா கண்டிப்பா இல்ல. ஒரு 100% படியலனாலும் ஒரு 60-70% குறைக்கலாம், அதுதான் பண்ண முடியும்.
1: இப்போ அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாமா? பல் கூச்சம். அந்த
0: பல் கூச்சம், சோ இந்த பல் கூச்சம் எனாமல் ஏன் தேயுது அப்படின்னா இதோட மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா பல் விளக்குறது. நிறைய பேரோட கான்செப்ட் என்னன்னா நான் நல்லா அழுத்தி தேய்க்கிறேன் டாக்டர், நல்லா போட்டு தேய்க்கிறேன், 5 நிமிஷம் தேய்க்கிறேன், ஆனாலும் எனக்கு இந்த கரை போக மாட்டுது. நம்ம கிட்டே வந்து சொல்லுவாங்க பல் பொறுத்த வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு மேல நீங்க பல் தேய்க்கவே வேண்டாம், மேக்சிமம் 2 நிமிடம், யாரா இருந்தாலும் 2 நிமிடம் தான் தேய்க்கணும். அப்போ அந்த மாதிரி தேய்க்காம அதிக நேரம் தேய்க்கிறப்போ நாளடைவுல இதே மாதிரி ஒருத்தவங்க அழுத்தி ஹார்டு பிரஷ் எல்லாம் விற்கும், ஹார்டு பிரஷ் எல்லாம் யூஸ் பண்ணி அழுத்தி 5 நிமிஷம் எல்லாம் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியாம நாளடைவுல வந்து இந்த எனாமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகும். இது ஒரு மெயின் ரீசன். ஸோ மோஸ்ட்லி நாங்க என்ன சொல்றோம், சாஃப்ட் இல்ல மீடியம் நீங்க பிரஷ் யூஸ் பண்ணிக்கலாம் ஹார்டை விட்டுட்டு. இது பண்ணா பாதி ப்ராப்ளம் ஈர் தேயாம இருக்கிறது இருக்கும். அகைன் அந்த அந்த காலேஜ் ஏஜ் ஸ்கூல் கோயிங் ஏஜ் பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக வந்து கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க, ஏரேட்டட் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. ஸோ அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறப்போ அதில் இருக்க அந்த சோடா அந்த ஆசிட்ஸ் வந்து உங்களோட எனாமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்க்கும். ஸோ ப்ரஷிங் கரெக்டாக பண்ணும். இந்த மாதிரி அதிகமா லெமனுமே சிலர் டைரக்டா எடுத்து வாயில பிழிற ஹேபிட்ஸ் இருக்கு. லெமன் அதிகமா லெமன் ஜூஸஸ் குடிக்கிறாங்க. அதுக்குமே என்ன சொல்லுவோம், இப்ப நீங்க லெமன் ஜூஸ் குடிக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டோம், ஸ்ட்ரா வச்சு குடிச்சீங்கன்னா டைரக்டா உங்க பல்லுல படாது, த்ரோட்டுக்கு போற மாதிரி. சோ அந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எனாமல் தேயறதுக்காக சில ரீசன்ஸ்
1: ஒண்ணு. ஓகே ஓகே மேம். இப்ப இந்த பல்லுல இருக்கிற அந்த கேப் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க.
0: சோ பல்லுக்கு பல்லுக்கு தானா எப்பயுமே கேப் உண்டாகாது. அதே மாதிரி இப்போ ஒரு இளமை காலத்துல அந்த மாதிரி கேப் இருக்கு அப்படின்னா, இப்போ நானே வந்து என்னோட ஸ்கூல் டைம்ல வந்து கிளிப்பு போட்டிருந்தேன் பல்லுக்கு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருந்தது, அதை நெருக்கிறதுக்காக கிளிப்பு போட்டேன். அப்போ வந்து அந்த கம்பியில் வர்றது தான். இப்பயுமே ரீசெண்ட் டைம் புதுசாக டெக்னாலஜிஸ் வரது முன்னாடி வரைக்கும் கம்பி போட்டு பல் நெருக்கிறது தான் மெயினாக இருந்தது. இப்போ இது இல்லாமல் டிரான்ஸ்பரண்டாக ஒரு மெட்டீரியல் வந்திருக்கு. கம்பி வந்து உங்களுக்கு குத்தும், சம்டைம்ஸ் வலி இருக்கும், எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக ஒரு கிளிப் வந்திருக்கு. அது வந்து நீங்கள் கிளிப்பு போட்டிருக்க மாதிரியே தெரியாது. அதுவும் நீங்க டென்டிஸ்ட் கிட்ட போய் தான் கண்டிப்பா வாங்கணும். அது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு செட் மாதிரி கொடுத்துருவாங்க, மேல் பல்லுக்கு தனியா ஒரு ஃபுல் செட்டு, கீழ் பல்லுக்கு தனியா ஒரு செட். இதை போட்டுட்டு வரப்பவும் நாளடைவுல அந்த பல்லுக்கு நடுவில் இருக்க கேப்ஸ் வந்து குறையும். ரீசெண்டா பாத்தீங்கன்னா இதுதான் வந்திருக்கு. சிலருக்கு ஃபுல்லா எல்லா பல் நடுவுல கேப் இல்லாம முன்னாடி மேல் பல்லு 2 பல்லுக்கு நடுவுல மட்டும் கேப் இருக்கும். அப்ப வந்து அவங்க நம்ம கிட்ட கேட்பாங்க, இதை ஏதாவது வச்சு அடைங்களேன், இப்போ வந்து ஒரு மினிமலா 1.5 mm அளவுக்கு இருக்குதுன்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். அதாவது அதை நம்ம அடைச்ச மாதிரி தெரியாம அழகா பல்லு கலர்லயே மெட்டீரியல் வச்சு ஃபில் பண்ணலாம். அதே கேப் ரொம்ப அதிகமா இருக்கு, அது ஃபில் பண்ணா தெரியுன்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம், கேப் போடலாம். 2 பல்லுக்கு சேர்த்து வேறு சிகிச்சை பண்ணணும்னா பண்ணிட்டு கேப் போடுறப்போ அந்த கேப் கொஞ்சம் உங்க பல்ல விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல நம்ம பண்ணி கொடுப்போம். அது பண்றப்போ அந்த 2 பல்லுக்கு நடுவுல இருக்க கேப் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ கேப் க்ளோஷருக்கு நிறைய இது இருக்கு. பட் அந்த கேப் வரதுக்கு சில காரணமும் இந்த ஹூக் வச்சு குத்துறது, டூத் பிக் வச்சு வாயில குத்துறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்களாம் வந்து எதையும் போட்டு குத்தக்கூடாது.
1: ஓகே மேம். பட் ஆனா ஒரு சில டைம்ல வந்து டாக்டர்ஸே வந்து பல்லு கிளீன் பண்றதுக்கு ஒரு ஹூக் மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, அது அதை யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி கேப்ஸ் வரும்?
0: கண்டிப்பா இல்ல, அது வந்து என்னன்னா இன்டர்டென்டல் பிரஷ் சொல்லுவோம்.

0: வந்து பிரஷ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பல்லு இடுக்குல சம்டைம்ஸ் நம்ம பிரஷ் போகாது. சிலருக்கு வந்து இடுக்கு பல் இருக்கும், அந்த மாதிரி இடுக்கு பல் சிங்கப்பல் இருக்க இடத்துலாம் நம்ம பிரஷ் எல்லா இடத்துல போய் படாது. சோ அதுக்கு குடுக்கறது தான் நீங்க சொல்ற. இப்ப இது வந்து கம்பி மாதிரியோ குச்சி மாதிரியோ ஷார்ப்பா இருக்காது, இதனால எந்த பிரச்சனையும். இது பிரஷ் மாதிரி உங்களுக்கு உள்ள போயிட்டு அப்படியே வெளியில வரும்.
1: இதுக்குன்னு பர்டிகுலரா ரெடி பண்ணது அப்படின்றதுனால அதுல ப்ராப்ளம் வராதுன்னு சொல்றீங்க. ஓகே மேம். ஸோ நிறைய தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் மேம். நம்ம இப்போ ஒரு ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து பேசலாம். நிகழ்ச்சியில ஒரு அழைப்பாளர் வராங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு போல. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: எனக்கு வயது 77 ஒண்ணு இல்லன்றாங்க டாக்டர், பல் டாக்டர். ஆனா இப்போ சாப்பிடறதுக்கு சாப்பிடறது ஏதாவது கடிக்கிற மாதிரி பொருள் கடிச்சு சாப்பிட முடியல டாக்டர். வயிற்று
0: ஓகே. எதனால உங்களுக்கு கேப் போட்டாங்கன்னு
2: சொல்றீங்க? இந்த நடுவுல வந்து பல் நடுவுல வந்து கேப் வந்துட்டுல டாக்டர். அந்த தேய்மானத்துல.
0: ஓகே.
2: அதனால அது வந்து வேட்டி பண்ணி கேப் போட்டாங்க.
0: ஓகே.
2: உடனே ஒரு 5-6 வருஷமா நல்லா தான் இருந்தது.
0: ஓகே.
2: இப்போ அது மேல வந்து ஏதோ வந்து அதிகமா கடினமான பொருள் கிடையாது, சாதாரண பொருள் வச்சு
0: சாப்பிட்டாலே வலிக்குது. ஓகே ஓகே சார்.
2: ஒண்ணு ரெண்டாவது டாக்டர், இது அடிக்கடி வந்து பல்லுல வந்து குழி ஊந்து போகுது டாக்டர், அதாவது தேய்மானத்துல ஊந்து போகுது. அந்த குழிய வந்து டாக்டர் பல் டாக்டர் அடைக்கிறாங்க. அது நல்லா இருக்குது, கொஞ்ச நாளைக்கு நல்லா
0: இருக்கு.
2: அந்த இது அடைச்சது வந்து ஊண்டு போகுது டாக்டர். ஒரு 2-3 மாசம் கழிச்சு உடனே மறுபடியும் பல் டாக்டர் போக விடுதாரு.
0: ஓகே.
2: இது பர்மனண்டா அடைக்கிறது ஏதாவது சொல்யூஷன் இருக்கா டாக்டர்?
0: இதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். நானும்
2: சொல்லுங்க டாக்டர். தேங்க்யூ.
0: ஓகே.
1: தேங்க்யூ சார். சொல்லுங்க மேம்.
0: இப்போ வேர் சிகிச்சை பண்ணியிருக்காங்க சாருக்கு. வேர் சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் அது மேலே கேப் போட்டிருக்காங்க. ஸோ கேப் போட்டதால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களால கடித்து சாப்பிட முடியல. இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வரும் ஆக்சுவலி. அப்போது என்ன சொல்லுவேன்னா, இதை வந்து சம்டைம்ஸ் செகண்டரி கேரிஸ்ன்னு ஃபார்ம் ஆகும். நம்ம இப்போ அவங்க அந்த கேப் போட்ட இடத்துல ஒழுங்காக க்ளீன் பண்ணலை, இல்லை ஒழுங்காக ப்ரஷ் பண்ணலை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது வந்து நம்ம நான் ரொம்ப காஸ்ட்லியாக பண்ணியிருக்கோம், இது வந்து வீணடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பல் வளர்க்குறப்போ ஒழுங்காக வளர்க்க மாட்டாங்க. ஏதாவது அந்த கேப் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு
1: ஆட்டோமேட்டிக்காக
0: வந்துடும், அது யாராக இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த இடத்துல ரொம்ப க்ளீனாக இல்லை, புதுசாக அந்த இடத்துல இல்லை, அது பக்கத்து பல்லில் இல்லை அந்த வேரில், பல்லோட வேர்லேயும் சொத்தை வரும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களால அவர் சொல்ற மாதிரி கடிச்சு சாப்பிட முடியாது. இது வந்து நம்ம அப்படியே சொல்ல முடியாது. திரும்பி இந்த பல்லு பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அந்த பல்லோ இல்ல அது பக்கத்து பல்லோ இல்ல அந்த பல்லுக்கு மேல் பல்லுலயோ இந்த 3 இடத்துலயும் எங்கேயும் சொத்த இல்ல அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணாதான் இது கண்டிப்பா அந்த கேப்பால ப்ராப்ளமா இல்லையான்றது நம்ம சொல்ல முடியும். சோ கண்டிப்பா அவங்க இப்போ எங்க போய் இந்த வேர் சிகிச்சை பண்ணி கேப் போட்டுக்கிட்டாங்களோ அங்க போய் ஒரு எக்ஸ்ரே மட்டும் எடுத்து பார்த்துட்டு அந்த பல்லு தான் பிரச்சனையா இல்ல மேல் பல்லு பக்கத்து பல்லு கடிக்கிறப்போ வலி அதிகமா வரும். அந்த வலி வந்து சாதா பொருள் சாஃப்டான பொருள் சாப்பிட்டாலும் கண்டிப்பா வலி அதிகமா தான் இருக்கும். சோ இதுக்கு அவங்க கண்டிப்பா அவங்க எங்க பண்ணாங்களோ அங்க போய் காமிச்சுக்கணும். ரெண்டாவது வந்து அவங்க சொல்றாங்க பல் வந்து குழி ஃபார்ம் ஆகுது. இந்த குழி எதனால ஃபார்ம் ஆகுதுன்னா கண்டிப்பா வந்து அவங்க இளமை காலத்துல வந்து ரொம்ப அழுத்தி அழுத்தி தேய்ச்சதோட விளைவு தான் இந்த குழி ஃபார்ம் ஆகுறது. அது நாளடைவுல எப்படி நீங்க ஸ்ட்ராங்கான ஆனா நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் 80 வயசுலயும் ஃபுல் பல்லோட வராங்க தேய்மானம் இல்லாம. அதே 70 வயசுலயும் நிறைய பேர் ஃபுல்லா தேஞ்சு குழியோட வராங்க. இந்த குழியோட வரவங்களுக்கு மெயினா என்ன ப்ராப்ளம் இருக்கும்னா எனாமல் ஃபுல்லா போயிருக்கும். போறப்போ அவங்களோட மெயின் கம்ப்ளைண்ட் வந்து ஜில்லுன்னு சாப்பிட முடியாது, சூடா சாப்பிட முடியாது, ரொம்ப கூசும். சோ அப்ப என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்றதுல பாத்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு, பெர்மனன்ட் ஃபில்லிங்லயே நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. அதுல சில மெட்டீரியல் ஸ்ட்ராங்கா நிற்கும்.

0: சிலது ஸ்ட்ராங்காக நிற்காது. ஸோ அதில் ஸ்ட்ராங்காக நிற்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணோன்னா அது கண்டிப்பாக நிறைய நாள் இருக்கும். இப்போ அவங்க சொல்கிறாங்க 2 மாதம் 3 மாதத்துலேயே எனக்கு விழுந்து போயிடுது, கண்டிப்பாக ஒரு 70 வயதில் விழுந்து விழுந்து போகுதுன்னா திரும்பி அவங்களால போயிட்டே இருக்க முடியாது பல டாக்டர் கிட்ட. ஸோ அந்த பட்சத்தில் மெட்டீரியலை மாற்றி நம்ம ஃபில் பண்ணி பார்க்கலாம்.
1: ஓகே, அதை வந்து அந்த கன்சர்ன் டாக்டர்ஸ் கிட்ட கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, எஸ் டாக்டர், நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். வாய் சுகாதாரம் மற்றும் பல் தேய்மானம் இதுக்கான காரணங்கள் மற்றும் பராமரிப்பு குறித்து விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. நேயர்களே, தொடர்ந்து நம்ம பேசலாம், நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள்.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 3:27:58 நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு வாய் சுகாதாரம் பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிலையத்திற்கு வந்த நம்மளுடைய டாக்டர் நமக்கு விளக்கம் அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க, என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கறத கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார். உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத டாக்டர் கிட்ட கேளுங்க.
3: மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கே சிவசுப்ரமணியம்.
2: சொல்லுங்க சிவசுப்ரமணியம் சார், உங்களோட கேள்வி.
3: எனக்கு சுகர் இருக்கு.
4: சரிங்க சார், ஓகே, நான் கேக்குறேன், சொல்லுங்க சார்.
3: அதனால இந்த பந்தெல்லாம் வந்து ஆட்டம் வந்து போச்சு. எனக்கு வயசு 68 ஆகுது.
4: ஓகே.
3: ஒரு காலையில வந்து ஒரு பல்லு எடுத்துட்டு வந்துட்டேன், அந்த சுகர்னால அது கீழே ஒரு பல்லு முளைச்சிருந்து, சிங்க பல்லு.
4: ஓகே.
3: அந்த உள்ள இருந்ததுனால அதுக்கு வந்து அவங்க வந்து 2-3 நாளைக்கு நீங்க காரம் சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது அது எப்படி, அது எப்படி நம்ம அதை பாதுகாக்கிறது, பல்லு அந்த எனாமல் எப்படி பாதுகாக்கிறது, அந்த பல்லு எடுத்ததுனால பக்கத்து பல்லுக்கு ஏதாச்சும் பக்க விளைவு வருமாங்கிறத சொல்லுங்க. நான் ரேடியோவில் கேட்டு
4: தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. இப்போ சார் சொன்ன மாதிரி கண்டிப்பா சுகர் மெயினா வயதான காலத்துல பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கு சாதாரணமா எல்லாருக்கும் வர ப்ராப்ளம்ஸ் விட அதிகமா வரும். இது வந்து மெயினா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா பல்லு வந்து அதிகமா ஆட ஆரம்பிக்கும். இவங்களுக்கு என்ன ஆகும்னா ஈறு, நம்ம ஈறு அப்புறம் எலும்பு, இது ரெண்டும் தான் பல்லை வந்து அதோட இடத்துல கிரிப்பாக பிடிச்சிருக்கு. இந்த சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ஜென்ரலாக என்ன ஆகும்னா நாளடைவில் ஈர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க இறங்க எலும்பு வரைக்கும் டேமேஜ் ஆகும். ஸோ எலும்பு கொஞ்சம் தேய தேய என்ன ஆகும்னா பல்லு வந்து ரொம்ப லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு சொத்த பல்லே இல்லைன்னா கூட ஸ்ட்ராங்காக இருக்க பல்லு வந்து அப்படியே நாளடைவில் கடகட நாட ஆரம்பிக்கும். எலும்பு தேய்மானம் அதிகமாக ஆக அந்த ஆட்டம் வந்து அதிகமாகும். ஸோ தன்னாலேயே நிறைய பேருக்கு பல் தானாக விழுந்துடும் நம்ம எடுக்காமலே. சிலருக்கு இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிறப்போ சாப்பிட்றப்பெல்லாம் வலிக்கும். ஸோ அந்த பட்ஜெட்டில் ஃபர்ஸ்ட் இப்போ இன்னைக்கு சார் வந்து பல் எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ சுகர் பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து பல் டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டு போகிறப்போ உங்களோட சுகர் லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம், பார்த்துட்டு பல் எடுப்போம். அவர் கேட்ட இன்னொரு டவுட் என்னன்னா இந்த பல் எடுக்கிறதால என் பக்கத்து பல்லுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. ஒரு பல் எடுக்கிறதால அதோட பக்கத்து பல்லோ மேல் பல்லோ எந்த பிரச்சனையும் வராது. மேல் பல் எடுத்திருந்தாலும் கீழ்பல் வராது. பிரச்சனை எப்போ வரும்னா இப்போ இவங்க கீழ்பல்லு ஒரு பல் எடுத்துட்டாங்க, அதுக்கு நேராக மேலே ஒரு பல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பல்லை கட்டாமல் எனக்கு வயசாயிடுச்சு நான் இதுக்கப்புறம் ஏன் கட்டணும் அப்படின்னு நினச்சி விட்டால் மேல் பல் வந்து கீழே நமக்கு இறங்குறதுக்கு இடம் இருக்குன்றத பார்த்துட்டு கொஞ்சம் அது மெதுவாக கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஆல்ரெடி கீழ்பல்ல நம்ம எடுத்துட்டோம், இப்போ மேல் பல்லும் கீழே இருக்கிற கேப்புக்கு இறங்கிடுச்சுன்னா அதுவும் வந்து ஆட்டம் கொடுத்து தன்னாலேயே கீழே விழுந்துடும். ஸோ ப்ராப்ளம் எப்போ வரும், எதனால வரும்னு பார்த்தா பல்லு கட்டலை அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். வயதானவர்கள் பொறுத்தவரை பல்லு கண்டிப்பாக நான் சொல்றது கட்டிக்கோங்கன்ற, அது கழட்டி மாற்ற மாதிரியும் இருக்கு, பர்மனெண்டா போடுற மாதிரியும் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கழட்டி போடுறது மட்டும்தான் அதிகமா இருந்தது. கண்டிப்பா இவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பல்லு எடுத்துட்டு பல்லும் கட்டாம இப்ப சார் சொன்னாங்க என்ன வந்து சூடா காரமெல்லாம் எதுவும் சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு இடத்துல பல்லு எடுத்தோம்னா அங்க வந்து ஒரு சின்ன புண்ணு மாதிரி இருக்கும், அது சுகர் இருக்கவங்களுக்கு அது சீக்கிரம் ஹீல் ஆகாது. அந்த இடத்துல சின்ன தையல் போட்டிருக்கலாம் ரத்தம் வராம இருக்கிறதுக்கு. தையலே போடலனாலும் அந்த இடத்துல நம்ம ஒரு பல்லு எடுத்த இடத்துல சூடாவோ காரமாவோ சாப்பிடறப்ப நமைச்சல் ஏற்படும். ஸோ எப்பயுமே ஒரு 3 நாளைக்கு மாத்திரை கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. அந்த வலி மாத்திரையும் ஆன்டிபயோட்டிக்கும் போட்டுட்டு சூடாக காரமாக சாப்பிடாம கொஞ்சம் குழஞ்ச சாப்பாடு, தயிர் சாதம் இல்லை கஞ்சி அந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக நாங்கள் குடி, ஒரு 3 நாளைக்கு இது பண்ணால் போதும். தலை குளிக்காதீங்கன்னு சொல்கிறது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, அது அவங்களுக்கே தெரியாமல் அவங்க நம்மக்கிட்ட என்ன வந்து சொல்லுவாங்கன்னா நான் பல் எடுத்ததால தான் எனக்கு வந்து இப்போ சளி பிடிச்சிது, பல் எடுத்ததால் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதால சிலருக்கு பிரச்சனை வரும், அதனால் தலை குளிக்க வேணான்னு சொல்லுவோம். பட் எல்லாருமே தலை குளிக்கூடாதா அப்படிலாம் எதுவும் இல்லை. பல் எடுத்தால் தலை குளிக்கக்கூடாதுன்றது நிறைய பேரோட நம்பிக்கை, அது அப்படி கம்பல்சரியா ஒரு ரூல் ஆனா கண்டிப்பா கிடையாது. ஆனா கண்டிப்பா சூடா காரமா சாப்பிடக்கூடாது. அந்த இடத்த நம்ம கொஞ்சம் ஆறுறதுக்கு டைம் கொடுக்கணும். அந்த சைடு கடிச்சும் சாப்பிடக்கூடாது. எந்த அளவுக்கு மசிச்ச சாப்பாடு சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம்.
2: ஓகே. சோ அப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா விடணும். கண்டிப்பா தான் முக்கியமான. ஓகே மேம், நிகழ்ச்சியில்

0: இன்னொரு அழைப்பாளர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: கோரமேடுல இருந்து நீலா பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க மேம்.
1: உங்க நிகழ்ச்சி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் மேடம். டாக்டர் நல்லபடியா விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா போயிட்டு இருக்கு. என்னுடைய ஒரு சில க்வெஸ்சன்ஸ் உங்ககிட்ட கேட்டுடலான்னு வந்திருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க மேம், சொல்லுங்க.
1: என்னன்னா வந்து அந்த அதுக்கு முன்னாடி கேட்டேன் உங்களுடைய பதில் கேட்டுட்டு இருக்கேன் நானு. அதுல வந்து சொன்னீங்க இந்த மாதிரி ஹார்ட் பிரஷ் எல்லாம் யூஸ் பண்ணா கூட எனாமல்ஸ் வந்து போக சான்ஸ் இருக்கு அப்படின்னு. அது ரிலேட்டடாவே மேடம் எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு. என்னன்னா நம்ம வந்து இப்ப ஒரு இடத்துல போகும்போது டாக்டர்ஸ் வந்து ஸ்கேலிங் பண்ணிக்க சொல்றாங்க இல்லையா, அப்ப ஸ்கேலிங் பண்ணும்போது அந்த எனாமல் போகறதுக்கு சான்சஸ் எவ்வளவு இருக்கு? அது ஒரு டவுட்டாவே இருந்தது ரொம்ப நாளாவே. அது ஒண்ணு கேட்கறேன். இன்னொன்னு மேடம், இப்ப வந்து அந்த ஒரு சில பல்ல எல்லாம் நம்ம டேப் போட்டிருக்கிற சமயத்துல மவுத் வாஷ் யூஸ் பண்றது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி பண்ணினா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அந்த மவுத் வாஷ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் மேடம்? இது ரெண்டு மட்டும்
0: க்வெஸ்சன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.
2: ஓகே, இப்போ இவங்களுக்கு இருக்க டவுட் வந்து யூனிவர்சலா எல்லாருக்குமே இருக்கிறது தான், பல்லு சுத்தம் பண்றதால பல்லு தேயுமா அப்படின்னு இவங்க கேள்வி கேட்கறாங்க. ஆனா நிறைய பேர் எங்க கிட்ட வந்து நம்ம பல்லு சுத்தம் பண்ணிக்கணும்னு சொன்னா என் பல்லு தேஞ்சிரும், பல்ல மட்டும் சுத்தம் பண்ணாதீங்கம்பாங்க. இவங்களாவது டவுட்டா கேட்கறாங்க. நிறைய பேருக்கு வந்து அது பதிஞ்சிருச்சு ஆழமா, பல்லு சுத்தம் பண்றதால பல்லு தேஞ்சிரும். ஜென்ரலா 6 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா எல்லாருமே பல்லு சுத்தம் பண்ணிக்கணும். இன்கேஸ் நாங்க பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப படிமானம் அதிகமா பல்லுக்கு பல்லுக்கு இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது பல்லு வந்து சுத்தம் பண்ணிக்கணும். மாசம் மாசம் நம்ம பண்ண சொல்ல போறது இல்ல. இதுல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணாலும் பல்லு தேய்மானம் ஆகுமா? கண்டிப்பா கிடையாது. அது வந்து தண்ணியும் ஒரு ஃபோர்ஸ், அந்த மிஷின்ல வர ஒரு ஃபோர்ஸும் கலந்து வரதால பல்லுக்கு 1% கூட பாதிப்பு உண்டாகும். மெயினா இதுல என்ன பண்ணுவோம்னா பல்லுக்கு பல்லுக்கு நடுவுல இருக்க அழுக்கு ரிமூவ் பண்ணுவோம். பல்லுக்கு மேல இருக்க அழுக்கோ கரையோ படிமானமோ எது இருந்தாலும் ரிமூவ் பண்ணுவோம். பல்ல உட்காந்து தேய்க்க மாட்டோம். இதை ரிமூவ் பண்ற அந்த படிமானம் இருக்க இடத்த மட்டும்தான் கிளீன் பண்ணி எடுப்போம். ஸோ இதனால கண்டிப்பா பல்லு தேயாது. யாருக்கு அந்த பயம் இருந்தாலும் இன்னையோட விட்டுடலாம். பல்லு ஸ்கேலிங் பண்றதால, இதை ஸ்கேலிங்னு சொல்லுவோம், இந்த கிளீனிங்கை ஸ்கேலிங் பண்றதால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அது பண்ணிக்கிறதால உங்க ஈறுகள் ஆரோக்கியமா இருக்கும். ஸ்கேலிங் பண்ணாம படிமானத்தை அப்படியே இந்த பயத்தால நிறைய பேர் என்ன பண்றாங்க, விட்டுடுறாங்க. விட்டா என்ன ஆகும், பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் அதிகம் படிமானம். அப்போ என்ன ஆகும், ஈரிலிருந்து ரத்தம் வரும். நீங்கள் சாதாரணமாக சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ரத்தம் வரும் ஈரிலிருந்து. ஸோ க்ளீன் பண்ணணும், 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணவே ஆகணும்.
0: ஓகே மேம். இப்போ அந்த காப்ளிக் பண்ணுறதுக்கு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு
2: மவுத் வாஷஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ நிறைய பேர் ஃபேன்சியாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எங்க
0: மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறேன் அதனால நான் எதுக்கு பல் விளக்கணும் அப்படின்றது?
2: மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறதால பல் விளக்கக்கூடாது அப்படிலாம் எதுவுமே இல்லை. பல் விளக்குறதுக்கு கூட அடிஷ்னலாக தான் இந்த மவுத் வாஷ் கொடுக்குறோம். அதுவுமே யார் யாருக்கு தேவைன்றது பார்த்துட்டு, ஈறு வீக்கம் உள்ளவங்களுக்கோ சிலருக்கு துர்நாற்றம் உள்ளவர்களுக்கோ யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுப்போம். சிலருக்கு நிறைய இடுக்கு பல்லு இருக்கு, பிரஷ் வச்சு போக முடியல அப்படின்ற டைம்ல இந்த மவுத் வாஷஸ் சொல்லுவோம். அதே மாதிரி உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன அந்த இன்ட்ரடென்டல் பிரஷஸ் சொல்லுவோம். ஸோ ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் மாறும் அது, யார் யாருக்கு எது எது வேணுமோ நம்ம யாருக்கு எது. சிலருக்கு ஃப்ளாஸ் சொல்லுவோம். ஃப்ளாஸ்ன்றது ஒரு சின்ன கயிறு மாதிரி இருக்கும். ஸோ பல்லு பொறுத்த வரைக்கும் பிரஷ் மட்டும் கிடையாது, பிரஷ் இந்த கயிறு மாதிரி இருக்க ஃப்ளாஸ் அது வந்து ரொம்ப மெலிஸ் கயிறு, அது பல்லு இடுக்கிலேயே போயிட்டு வெளியில வரும். ஸோ அது சில பேஷண்ட்டுக்கும் சொல்லுவோம். மவுத் வாஷ் சில பேஷண்ட்டுக்கும் சொல்லுவோம். இல்லை இன்டர்டென்டல் பிரஷ் சொன்னீங்களா, அது சில பேஷண்ட்டுக்கு சொல்லுவோம். ஸோ யார் யாருக்கு எது எது வேணுமோ அதை தான் நம்ம பிரிஸ்கிரைப் பண்ணுவோம்.
0: அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு
2: அதை யூஸ் பண்ணா கண்டிப்பா போதும்.
0: ஓகே மேம். நம்ம நிகழ்ச்சியில இன்னொரு அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார்.
3: நான் தென்மேற்கு கணேஷ் ராஜா பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்ன?
3: எனக்கு ஏஜ் வந்து 67 ஆகுது. எனக்கு 50 வயசுல எனக்கு ஒரு பல்லு கூட இல்ல, எல்லா பல்லும் விழுந்துட்டு.
2: ஓகே,
3: இத பல்ல கட்டிக்கலாமா? இந்த வயசுல
2: கண்டிப்பா கட்டிக்கலாமே.
3: அதனால எந்த வித ஆபத்து இடையூறும் எதுவும் இருக்காதுங்களா?
2: கண்டிப்பா இருக்காதுங்க. 50 வயசுலயும் உங்களுக்கு எல்லா பல்லு விழுந்துருச்சுன்னு சொல்றீங்க, கரெக்டா?
3: ஆமாங்க, ஆமாங்க.
2: உங்களுக்கு பிபி சுகர் ஏதாவது இருக்கா?
3: ஓகே, அது 20-30 வருஷமா நான்
2: மாத்திரை சாப்பிடுறீங்க. ஓகே,
3: ஆமா 30 வருஷமா.
2: இப்போ உங்களுக்கு வயது என்ன ஆகுது?
3: 67.
2: 17 வருடமா அப்ப நீங்க பல் கட்டல?
3: இல்ல.
2: அப்ப உங்களுக்கு சாப்பிடுறது கஷ்டமா இல்லையா?
3: ஆமா, கஷ்டமா தான் இருக்குது.
2: கடிச்சு சாப்பிடவே முடியாதே.
3: ஆமா, பட்டாணி போட்டதுல எதுவா எதா இருந்தாலும் சாட்டா தான் பண்ணி என்ன பண்றது, சாப்பிட முடியாத.
2: கஞ்சி கூழ் தான் நம்மளால குடிக்க முடியும், கரெக்டா?
3: ஆமா.

0: ஓகே, தேங்க் யூ சார். ஓகே, நீங்க பல்லு கட்டிக்கலாம் அப்படின தான் சொல்லிருக்காங்க. நீங்க சரியான டென்டல் டாக்டர் போய் போய் பாருங்க.
1: சரி, பல்லு கட்டிக்கிட்டு வந்தா இன்னும் ஒரு வாரம் ஆகுமா அதை செக்அப் பண்ணி பண்றதுக்கு?
2: இப்போ நீங்க வந்து 50 வயதுலயே விழுந்துருச்சுன்னு சொன்னதால எவ்வளவு சீக்கிரம் கட்டணுமோ அவ்வளவு சீக்கிரம் பல்லு எல்லாரும் கட்டணும். ஓகேவா? பல்லு கட்டாம நம்ம விடுறப்ப என்ன ஆகும்னா, ஈரக்கீழே இருக்க எலும்பு வந்து தன்னாலே கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானம் நடக்கும். அந்த தேய்மானம் நடக்கிறப்போ நீங்க பல் செட்டு போட்டீங்கன்னா ஒழுங்கா கிரிப்பா உங்களுக்கு உட்காராது. சோ எவ்வளவு சீக்கிரம் கட்டுறீங்களோ, நீங்க இப்ப ஆல்ரெடி நிறைய நாள் விட்டுட்டீங்க. வயதான காலத்துல நமக்கு சக்தி எப்படி கிடைக்கும்? நல்லா கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். மிழுங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு செரிமானம் ஆகுறதுக்கும் லேட் ஆகும், செரிக்காது. உங்களுக்கு உடம்புக்கு தேவையான சக்தி இப்பதான் முக்கியமா நீங்க எடுத்துக்கணும். அதனாலதான் நான் வயதானவர்கள் எல்லாரும் பல்லு கட்டிக்கோங்கன்றேன். பல்லு கட்டினீங்கன்னா நீங்க ஆரோக்கியமா எல்லாமே சாப்பிடலாம்.
0: நல்லா சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
2: ஆமா,
0: நன்றி. ஓகே, ஸோ நிறைய பேர் நமக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க, நிறைய கேள்விகளும் நம்ம முன்னாடி வச்சுட்டு இருக்காங்க மேம். ஸோ இப்போ நம்ம அடுத்ததா நிறைய முதியவர்கள், அதாவது நமக்கு வந்து நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட கேள்விகள் அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அதோடைய இம்பார்ட்டன்ட் ரொம்ப தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருக்காங்க போல். ஓகே மேம், ஸோ நம்ம இப்போ அடுத்ததா கர்ப்ப காலத்தில் பெண்கள் வந்து, கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அதை எப்படி அவங்க பாதுகாக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? சோ இப்போ இவங்க வந்து கர்ப்பிணி பெண்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வந்து பல் விளக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கா இருக்கா அப்படின்றத பத்தியும் சொல்லுங்க. எந்த மாதிரியான பிரஷஸோ அவங்களுக்கு பேஸ்ட் அந்த மாதிரி தனியாக இருக்கா அப்படின்றதையும், பல் சுத்தத்தை எப்படி அவங்க பராமரிக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் நீங்க அடுத்தது சொல்லுங்க மேம். இப்போ நம்ம நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேரு?
3: அவங்களுக்கு வந்து ஒரு 10-12 வருஷமா வந்து பல்லு சுத்தமா வந்து போச்சு. ஆனா பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இப்பதான் வந்தது. இப்ப ஒரு ஆபரேஷன் ஒண்ணு பண்ணாங்க, வயித்துல கட்டி இருக்குது. அவங்க வந்து எப்படி பல்லு கட்டலாங்களா?
2: பல்லு கட்டிக்கலாமா?
3: சுத்தமா எதுவுமே சாப்பிடறதுக்கே இல்ல, வெறி சோறு மட்டும்தான் சாப்பிட்டுறாங்க. இட்லி சோறு
2: மட்டும்தான்,
3: காய்கறி கூட சாப்பிடறதுக்கு இல்ல. அது நல்லா வேக குக்கர்ல போட்டு வேக வச்சு கொடுத்தாதான் சாப்பிடுற மாதிரி இது.
2: அதான், நீங்க நல்லா வேக வச்சு கொடுத்தா உங்களுக்கு முழுங்குறதுக்கு தான் ஈஸியா இருக்கும், கடிச்சு சாப்பிட முடியாது. முழுங்க முழுங்க உங்களுக்கு செரிமானம் லேட்டா தான் ஆகும். அதனாலதான் நான் வயதானவங்க எல்லாருமே பல்லு கட்டிக்கோங்கன்னு சொல்றேன்.
0: அவங்க வந்து ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அதனால அத பல்ல கட்டறதுல உங்களுக்கு பயம் இருக்கு, அத பத்தி கேக்குறீங்க இல்லீங்களா?
2: நீங்க அது என்ன ஆபரேஷன், எதுக்காக அந்த கட்டி ரிமூவ் பண்ணாங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு பக்கத்துல இருக்க பல் டாக்டர் கிட்ட காட்டி நீங்க அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். ஏன்னா நான் அப்படியே சொல்ல முடியாது.
0: ஏன்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்து பாக்கணும் அவங்களோட.
2: கண்டிப்பா.
0: ஓகே, தேங்க்யூ. ஓகே மேம், ஸோ இப்போ நம்ம கேட்ட அந்த கேள்வி கர்ப்பிணி பெண்களுக்கான அந்த கேள்விக்கான பதில் மேம். ஓகே, ஸோ இப்போ வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து என்ன மாதிரி அவங்களுடைய வாய் சுத்தம், பல் சுத்தம், பல்ல இப்போ வந்து கர்ப்ப காலத்தில் நிறைய வந்து வாமிட்டிங் சென்ஸ் அதிகமாக வரும். ஸோ அப்படி இருக்கும்போது பல் விளக்கும் போதே அவங்களுக்கு வாமிட்டிங் சென்ஸ் வருது. ஸோ இப்போ இந்த டைம்லலாம் எப்படி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது?
2: எதுவுமே ஃப்ளேவர்டாக இருக்கிற டூத் பேஸ்ட் வந்து நான் சஜஸ்ட் பண்ண, யூஸ்வலாக எல்லாருக்குமே ஃப்ளேவர்ஸ் இருக்கிறது எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம்.
0: ஓகே,
2: நார்மலாக வெள்ளை கலரில் இருக்க எந்த பேஸ்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குமட்டல குறைக்கும். இப்போ காலைல ஏஞ்சோடனே நிறைய பேருக்கு இந்த வாமிட் வர ப்ராப்ளம் இருக்கு. சப்போஸ் அவங்க இப்பதான் வாமிட் பண்ணாங்கன்னா உடனடியா பிரஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாமிட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு மார்னிங் சிக்னஸ் இருக்குன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வார்ம் வாட்டர் சூடு தண்ணியில எடுத்து வாயை நல்லா கொப்பளிச்சு துப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணலாம். அகைன் இவங்களுக்குமே நீங்க மெயினா என்ன சொல்றேன்னா, 2 நிமிஷத்துக்கு மேல விளக்க வேண்டாம். நாக்கு சுத்தம் பண்றப்போ நிறைய பேருக்கு ஓமட்டும். நாக்கு சுத்தம் பண்றப்போ ஓமட்டுதுன்னா அதை வந்து கொஞ்சம் கேப் விட்டு பண்ணலாம். எப்பயும் ரெகுலரா பண்றது மாதிரி பண்ணாம கொஞ்சம் பிரேக் விட்டு பண்ணலாம். அதே மாதிரி இப்போ காலைல ஏஞ்சோடனே வாமிட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வயிற்றுல இருக்க ஆசிட்லாம் வாய் வரைக்கும் வரும். உடனே வந்து அது மேலே நீங்கள் ப்ரஷ் பண்ணக்கூடாது. சோடா பவுடர் இருக்கு, அது கொஞ்சம் யூஸ் பண்ணி வாயை கொப்பளிச்சு துப்பிட்டு ப்ரஷ் பண்ணலாம்னு சொல்லுவோம். இது பண்ணலாம். வேற ஸ்பெசிபிக்கா அவங்க என்ன பண்ணும்னா எதுவும் இல்ல, நம்ம ரெகுலரா நம்மளா எப்படி யூஸ் பண்றோமோ அதே பண்ணலாம்.
0: ஓகே மேம், சோ தொடர்ந்து நம்ம பேசலாம் மேம். நேர்களை இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8 ஓட.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
2: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
1: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு

0: அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 3:47 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இன்னைக்கு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியோர்களுக்கான வாய் சுகாதாரம் மற்றும் பல் தேய்மானத்துக்கான காரணங்கள், அது பராமரிப்பு குறித்து நமக்கு நிலையத்திற்கு வந்து விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஷில்பா ரெட்டி அவர்கள். சோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்மளுடைய காலர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
2: ஓகே, உங்களோட கேள்வி என்னன்னு டாக்டர் கிட்ட கேளுங்க கலைவாணி மேம்.
3: வணக்கம் மேம்.
4: சொல்லுங்க மேம்.
3: மேம், உங்க பாப்பா வந்து 8th படிக்கிறாங்க.
4: சரிங்க.
3: அவளுக்கு வந்து ஒரு 4 பல்லு சொத்த பல்லா இருந்தது, அது அடிச்சிட்டோம். அப்புறம் ஒரு பல்லு ரொம்ப டேமேஜ் ஆகி ரொம்ப சொத்தியா இருந்து அது அடிச்சிட்டு கேப் போட்டிருக்காங்க மேம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வாய் பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு 3 மாசமாதான் ரொம்ப வாய் நாத்தமா அடிக்குது மேம். அது கேப் போட்டதுனால எதனால இருக்குமான்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, அதனால கேக்குறேன்
2: மேம்.
3: இன்னொரு கேள்வி மேம், எங்க பையனுக்கு வந்து ஸ்லீப்பு போட்டிருக்கோங்க மேம். அது வந்து மேல 2 பல்லு கீழே 2 பல்லு கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எடுக்கணுமா? கண்டிப்பாவே எடுத்தா நல்லதுங்களா?
2: தேங்க்யூ மேம்.
4: இப்போ அவங்க பாப்பாக்கு வந்து பல்லு அடைச்சிருக்கும்னு சொல்றாங்க, கேப் போட்டிருக்கான்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா கேப் போட்டிருக்காங்கன்னா அந்த பல்லுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வேர் சிகிச்சை பண்ணிருப்பாங்க. என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல வேர் சிகிச்சை போகணும்? சாதாரணமா ஒரு சொத்த பல்லு இருக்குதுன்னா, சின்னதா இருந்ததுன்னா வேர் சிகிச்சை பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஆழமா அந்த சொத்தை இறங்கி வேர் வரைக்கும் போறப்போ அதை சாதாரணமா நம்மளால அடைக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? வேர் சிகிச்சை பண்ணிட்டு கேப் போடுவாங்க. இந்த வேர் சிகிச்சை பண்ணி கேப் போடுறதால அந்த குழந்தைக்கு கண்டிப்பா அது நல்லது மட்டும்தான். அதனால வாயில துர்நாற்றம் கண்டிப்பா வராது. இப்ப நான் சொல்ற மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு முறை பல்லு சுத்தம் பண்ணலன்னா நிறைய பேருக்கு வாய் துர்நாற்றம் வரும். சோ அது ஒரு காரணமா இருக்கலாம். இல்ல
2: வயித்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுனாலும் வந்து வாயில,
4: வயித்துல இருந்தா வாயில காட்டும். பட் அதை விட அதிகமா வாய் கிளீனா இல்லைனாலும் வாயில காட்டும். பட் வயித்துல இருக்கிறதால உங்களுக்கு வாயில தெரியும், அல்சர் ப்ராப்ளம் இருந்தா அப்போ தெரியும். சோ இப்ப இவங்க சொல்றது வந்து மெயினா வந்து கேப்பால ப்ராப்ளம். கேப்பால கண்டிப்பா ப்ராப்ளம் இல்ல. எந்த டாக்டர் பண்ணாங்களோ அவங்க நல்லது கரெக்டா தான் பண்ணிருக்காங்க. சோ அந்த கேப் இருக்கிறதால மேபி பாப்பா வந்து ஒழுங்கா அந்த சைடு பிரஷ் பண்ணல, அதிகமா படிமானம் இருக்கு, அதுக்கு இவங்க ஸ்கேலிங் பண்ணல, சுத்தம் பண்ணலனா கண்டிப்பா இந்த துர்நாற்றம் வரும். இது ஸ்கேலிங்கே பண்ணாம நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க, அந்த மவுத் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து அந்த ஸ்மெல்
2: சரியான
4: தீர்வு கிடையாது. இது ஒண்ணு.
2: இப்ப அவங்களுக்கு அந்த ஸ்மெல் வருது அப்படின்னா அவங்க அடுத்தது அந்த டென்டல் டாக்டர் போய் பார்த்துட்டு என்னன்னு
4: கிளீன் பண்ணணும்னா கிளீன் பண்ணிக்கணும். அப்புறம் அவங்க மவுத் வாஷ் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா மட்டும்
2: கிளிப்பு
4: போடுறதுக்குன்ட்டு தனியாவும் டாக்டர் இருக்காங்க. சோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு பல்லு மட்டும் பார்க்க மாட்டாங்க, ஃபுல் மவுத்துக்கு ஒரு எக்ஸ்ரே எடுப்போம். அந்த ஃபுல் மவுத்தோட எக்ஸ்ரே எடுத்துட்டு உங்க எலும்பு எப்படி இருக்கு, பல்லு எப்படி இருக்கு, எலும்பு ஏத்திட்டு இருக்கா இல்ல பல்லு ஏத்திட்டு இருக்கா எல்லாமே செக் பண்ணிட்டு, சிலருக்கு பாத்தீங்கன்னா பல்லு எடுக்காமலே கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணலாம், பல்லு தூக்கலா இருக்கிறத பிரஸ் பண்ணலாம், இல்ல இருக்கிற கேப்பை க்ளோஸ். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்களோட அமைப்பு பொறுத்து பல்லு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கடவா பல்லுக்கு முன்னாடி பல் தான் எடுக்க சொல்லுவாங்க, முன் பல் எடுக்க மாட்டோம், கடைசி கடவா பல்லு ப்ரீமோலார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் பல்லு மேல 2 கீழே 2 எடுக்கணும்பாங்க. அது வந்து அது எடுக்கிறதால பிரச்சனை. அதுலயும் நிறைய பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா பல்லு எடுக்கிறதால வீக் ஆயிடுவாங்க. ஸோ பசங்களுக்கு பல்லு எடுக்கக்கூடாது. அந்த பர்டிகுலர் குழந்தைக்கு அந்த பல்லு எடுத்தாதான் பல்ல நெருக்க முடியும், ஸ்பேஸ் பத்துல அப்படின்ற பட்சத்துல பல்லு எடுத்து தான் ஆகணும்.
2: ஓகே, சோ அது அவங்களுடைய பிரசன்ஸ பொறுத்து இருக்கு.
4: அவங்களோட அமைப்பு, பல் அமைப்பும் எலும்பு அமைப்பும் பார்த்து அந்த டாக்டர் சொன்னா நம்ம அந்த கட்டத்துல எடுக்கணும்.
2: ஓகேங்க மேம். சோ நிறைய விஷயம் நம்ம டச் பண்ணிட்டே வந்தாச்சு. இப்ப அடுத்தது குழந்தைகளுக்கு அப்படின்னு வரும்போது, ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த குழந்தையோட வாய் சுகாதாரம் அந்த பல்லு வரைக்கும் எப்படி அதை வந்து பராமரிக்கிறது, அதை பத்தின ஒரு விளக்கம் கொடுங்க.
4: ஓகே, இப்போ ஆக்சுவலா நீங்க நம்மள குழந்தை பத்தி யாருமே கேட்கல. குழந்தைகளுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்குற உணவு வந்து தாய்ப்பாலா இருக்கும். ஸோ இந்த தாய்ப்பால் எடுக்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணோம்னா, ஒரு மிதமான தண்ணியில் நம்ம கையில் வந்து ஒரு சாஃப்ட் காட்டன் காத்தோ மஸ்லின் காத்தோ எடுத்துட்டு வெள்ளை கலர் துணி கொஞ்சமாக நம்ம

0: விரல சுத்திட்டு அந்த சுடுதண்ணியில வந்து அதை நினைச்சிட்டு, அப்ப அவங்களுக்கு பல்லி இருக்காது, ஈர தான் இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. அந்த ஈரை வந்து எப்பெல்லாம் தாய்ப்பால் கொடுக்கறாங்களோ, நாங்க அட்வைஸ் பண்றது வந்து எல்லா வாட்டி பால் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து தொடச்சு சுத்தமா எடுக்கணும், நாக்கிலையும் அதே மாதிரி தொடக்க சொல்லுவோம். ஆனா அது எல்லா டைமும் எல்லாரால பண்ண முடியல, அதுதான் எல்லாரும் நம்ம கிட்ட சொல்றாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு காலைல மத்தியானம் நைட்டு இந்த மாதிரி மூணு வாட்டி நீங்க வந்து குழந்தை கை குழந்தைக்கு இது பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பல்லா வர ஆரம்பிக்கும் கை குழந்தைக்கு. ஸோ பற்கள் எப்போ முதல் பல்லு உங்க கண்ணில் படுதோ அப்பையிலேருந்தே வாய் சுகாதாரம் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் துணியில பண்றோம். நெக்ஸ்ட் சிலிகான் பிரஷஸ் எல்லாம் விற்கும். அது வந்து நம்ம எப்பயும் யூஸ் பண்ற பிரஷ் மாதிரி இருக்காது, ஃபிங்கர் பிரஷஸ் மாதிரி இருக்கும். அம்மா இல்லை அப்பாவோட கையில் வந்து அது கேப் மாதிரி இருக்கும் அந்த ப்ரெஷ். அந்த ப்ரெஷ்ஷை மாட்டிட்டு எடுத்த உடனே பேஸ்ட் வைக்கணுமானா இல்லை, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சுத்தம் பண்ணுற ப்ராக்டிஸ் அவங்களுக்கு கொண்டு வரணும். அது சுத்தம் பண்ணுறப்பவே நாக்கையும் சேர்த்து அவங்களுக்கு கண்டிப்பாக பால் அதிகமாக குடி குடிக்க நாக்கில் படிமானம் அதிகமாக, அது கிருமிகள் வளர்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வழிவகுக்கும். ஸோ நாக்கையும் சுத்தம் பண்ணணும், பல்லையும் ஃபிங்கர் ப்ரெஷஸ் வச்சு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஃபிங்கர் ப்ரெஷஸ்க்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு எல்கேஜி யூகேஜிலாம் போக ஆரம்பிக்கிறாங்க, அந்த பட்சத்தில் பேபி ப்ரெஷஸ் விற்கும். ஒரு 3rd to 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பேபி பிரஷஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த ப்ரெஷ் ஃபுல்லு பேஸ்ட் வைக்கணுமா, கண்டிப்பாக இல்லை. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிளகு அளவுக்கு பேஸ்ட் வச்சா போதும். இன்னுமே கேஜிஸ் எல்கேஜி யூகேஜி ப்ரீகே அரிசி அளவுக்கு பேஸ்ட் வச்சா போதும். நிறைய பேஸ்ட் வச்சா நிறைய சுத்தமாகும் பல்லு சுத்த, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜிக்கெல்லாம் அரிசி அளவுக்கு வச்சா போதும். அதை விட கொஞ்சம் பெரிய பசங்க ஒரு 1st ஒரு 3rd to 4th வரைக்கும் நம்ம மிளகு அளவுக்கு வச்சா போதும். இந்த மாதிரி இதுக்கு தாண்டி அந்த குழந்தை வந்து அடுத்த ஸ்டேஜ் போகுது, அடலசன் ஸ்டேஜ் போகுது. இப்போ இந்த ஸ்கூல் கோயிங் டைம்ல என்ன மெயினா பிரச்சனைனா காலையில கிளப்புறதே வந்து எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம். ஆமா, இதுல பல் விளக்குறது மட்டும் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா இல்லை, குளிக்கணும், தலை சீவணும், லஞ்ச் பேக் பண்ணும், எல்லாம் இருக்கும். ஸோ காலையில வந்து அந்த குழந்தை அவசர அவசரமா என்ன பல் விளக்கிட்டு போதோ அதுதான் அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பிரஷிங். ஸோ ஈவினிங் அவங்க வராங்க, நைட்டு தூங்குறப்போ நாங்க என்ன கைட் பண்றோம்னா அட்லீஸ்ட் ஒரு 3rd to 4th வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஃபுல்லா புரியற வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நைட் பிரஷிங் பேரண்ட்ஸ் கூட பண்ணணும். முடிஞ்சா மார்னிங்குமே பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி பேரண்ட்ஸே பிரஷ் பண்ணி விட்டா கூட வெல் அண்ட் குட். சப்போஸ் பசங்க காட்டில் கொள்ளுல காலையில் முடியலைன்னா நைட்டு ஒரு வாட்டியாவது பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட கண்டிப்பாக பிரஷ் பண்ணணும். அதே மாதிரி பால் பற்கள் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுலாம் பால் பற்கள், பால் பற்கள் முக்கியம் இல்லை, அது சொத்த வந்தால் பரவாயில்ல, அது விழுந்து தானே முளைக்க போகுது, அந்த பல்ல நான் ஏன் டாக்டர் அடைக்கணும்னு கேட்பாங்க. பால் பற்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நம்ம வாயில இருக்கும். அந்த செட் ஆஃப் பல் வந்து எப்போ விழுணுமோ அப்பதான் விழும். முன்னாடியே விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வர பர்மனன்ட் பல்லு இடுக்கு பல்லா தான் வரும். ஸோ அந்த இடத்துல அந்த பல்லு எவ்வளோ நாள் இருக்கணுமோ அவ்வளோ இருக்கணும். அதுக்கு முன்னாடி அதிகமாக சொத்த வந்துச்சுன்னா பல்லு அரைச்சு தானாவே கீழே உழும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா உழுற ஸ்டேஜில் உழாம அதே இடத்துலயே இருக்கு. சில குழந்தைங்களுக்கு ரொம்ப நாள் பல்லு விழாமலே இருக்கும். அப்போ என்ன ஆகும், கீழே இருந்து வர பல்லுக்கு இடம் இல்லாம சைடு வெளிப்பக்கமா இல்ல உள்பக்கமா இடுக்கு பல். சோ பசங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 6 months ஒன்ஸ் ஒரு ரெகுலர் செக்அப் கூட்டு போனீங்கன்னா எல்லாம் அந்தந்த டைம் கேத்த பல்லு இருக்கா, கரெக்டா விழுந்திருக்கா விழலையா அதை டாக்டர் செக் பண்ணி சொல்லுவாங்க. இதுக்கு நெக்ஸ்ட் வரத வந்து மிக்சட் டென்டிஷன் சொல்லுவோம். வாயில பால் பல்லும் இருக்கும் பெர்மனன்ட் பல்லும் இருக்கும். இது ஒன்னொன்னா வர ஆரம்பிக்கும் பெர்மனன்ட், இது ஒன்னொன்னா உழ ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல வந்து ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு ஃப்ளூரைட் அப்ளிகேஷன் பண்ணுவோம். இது என்ன பண்ணுன்னா நம்ம கடவா பல்ல ஸ்கூல் பசங்களுக்கு நிறைய பேருக்கு அதிகமாக சொத்த வருது. ஸோ இப்போ அந்த மேடம் சொன்ன மாதிரி வேறு சிகிச்சையெல்லாம் பண்ணுறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க அறியாண்மையில் பிடுங்கிடுறாங்க, பல்ல பிடுங்கி எடுக்கிறதால அந்த குழந்தைக்கு அப்புறம் அந்த இடத்துல இன்னொரு பல்லு வரப்போறது இல்லை, கடைசி வரைக்கும் அந்த இடம் வந்து கேப்பாக தான் இருக்கும். ஸோ வேறு சிகிச்சையெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு பல்லில் சொத்த வராமல் தவிர்க்கிறதுக்கு ஒரு ஃப்ளூரைட் ஜெல் கொடுப்போனாங்க. அந்த ஃப்ளூரைட் ஜெல் அப்ளை எனக்குமே நம்ம டூத் பேஸ்ட்டில் அந்த ஃப்ளூரைட் இருக்குது. இவங்களுக்கு ஒரே ஷாட்டில் அந்த ஃப்ளூரைட் மட்டும் அதிகமாக கொடுக்குறப்போ அது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக அந்த இடத்துல இருக்கும். ஸோ இது ஸ்கூல் போகிற பெரிய பசங்களுக்கு இது பண்ணுறோம்.
1: ஓகே மேம். ஸோ இப்போ குழந்தைகளுக்கு ஆல்மோஸ்ட் சின்ன குழந்தையில இருந்து அடல்ட் ஏஜ் ரீச் பண்ற வரைக்கும் ஒரு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க மேம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு நம்ம வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு பல்லு ஒரு வாய் சுகாதாரத்தையும் பல்லையும் ஒரு ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா அஸ் எ டாக்டரா உங்களுடைய சிம்பிள் ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
0: ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கண்டிப்பா ரெண்டு வாட்டி பல் விளக்கணும், எது சாப்பிட்டாலும் வாய் கொப்பளித்து துப்பணும். தேவையில்லாம எதுவுமே நம்மளா பயன்படுத்த ஆரம்பிக்க கூடாது டாக்டர் சொல்லாம. அதே மாதிரி புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கு, அது மாதிரி அதிகமா வேற ஏதாவது பொருள்கள் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி

0: பழக்கம் இருந்தாலும் வாய்க்கு நல்லது இல்லை. வாய் புற்றுநோய் இப்போ வந்து அதிகமாக வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி பொருள்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். சர்க்கரை இருக்க பொருள்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அப்படி சர்க்கரை இருக்க பொருளோ வாயில் ஒட்டும் கூடிய தன்மை உள்ள பொருளோ அதிகமாக எடுத்துக்கிறப்போ கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்னா வாயை குப்பளித்து துப்பணும். எப்பயுமே நைட்டு தூங்குறப்போ கடைசியாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இல்லை சர்க்கரை பொருளோட இல்லை சக்கரை போட்ட பால் குடித்துட்டு குழந்தைங்களை படுக்க வைக்கக்கூடாது. ஃபீடிங் பாட்டிலோட பசங்களோட வாயில் படுக்க வைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வாயில் அதிகமாக சொத்த வர காசஸ் இருக்கும். எப்போ பல் டாக்டர் பார்க்கணும்னா ஒரு சின்னதாக ஒரு சொத்தை, ஒரு கருப்பு புள்ளியோ ப்ரௌன் புள்ளியோ உங்கள் வாயில் தெரியுது. டெய்லிக்குமே நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று எல்லாருமே ப்ரஷ் பண்ணோம். பண்ணிங்கன்னா நமக்கே நம்ம வாயில் ஒரு புள்ளியோ ஒரு குழியோ இருந்தால் தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு புள்ளியாக தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் நம்ம வலி இல்லைன்னு விட்டோம்னா நெக்ஸ்ட்டு ஒரு குழியாக மாறும். அந்த குழியாக மாறுறப்போ சாப்பிட்றது எல்லாம் அதில் போய் ஒன்று ஒன்றா மாட்ட ஆரம்பிக்கும். ஸோ அது செகண்ட் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்பயே எனக்கு வழி இல்லை, நான் ஏன் வந்து வலி இல்லாமல் போய் டாக்டரை பார்க்கணுன்னு விடக்கூடாது. விட்டீங்கன்னா இன்னும் ஆழமா போச்சுன்னா பல் கூச்சம் உண்டாகும், இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஆகி மூஞ்சி வீங்குற அளவுக்கு பெருசா இன்ஃபெக்ஷன் போகும். அந்த கட்டத்துல தான் வேறு சிகிச்சை பண்ணி கேப்லாம் போகும். அந்த ஸ்டேஜும் விட்டுட்டீங்கன்னா அந்த பல்லை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பல்லு பொறுத்த வரைக்கும் எடுக்கிறதோ மருந்து கடையில போய் மருந்து வாங்கி போடுறதோ கண்டிப்பா தீர்வு கிடையாது. மருந்து போட்டோம்னா ஒரு வாரம் பத்து நாளைக்கு கேட்கும், திரும்பி அடுத்த வாரமே வழி வர ஆரம்பிக்கும். எப்போ சின்னதா உங்க கண்ணில் ஒரு சொத்தப்பல் படுதோ கண்டிப்பா டாக்டரை போய் பார்க்கணும். 6 மாதத்துக்கு ஒரு முறை தவறாம கண்டிப்பா பல் டாக்டரை போய் எல்லாருமே செக்அப், வலி இருக்கோ இல்லையோ அப்போ அந்த மாதிரி செக்அப் பண்றப்போ ஆரம்ப ஸ்டேஜ்லயே எந்த சொத்தப்பல் நம்ம கண்ணில் பட்டாலும் அவங்களுக்கு அடைச்சு விட்டுடும்,
1: சரி பண்ணிடலாம், வரும் முன்னே காத்திரலாம். கண்டிப்பா. ஓகே மேம், ரொம்ப நன்றி. தெளிவான தகவல்கள், நீளமான டீட்டெயிலான தகவல்கள் எங்களுக்காக கொடுத்ததுக்கு நன்றி மேம்.
0: தேங்க்யூ.
2: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
3: ஆமா கோபால், நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
4: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் becomes வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா.
5: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
6: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
7: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும்
8: என்ன தப்பு
7: பண்ணதே? நான் தான்
8: வெளியில போக
7: விடுற, வெளியே போக விடுற.
9: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
10: லெட்ஸ் கோ.

நேரம் 4 மணி ஆன உடனே மக்கள் அனைவருக்கும் ஞாபகம் வர்றது என்ன? எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி தான். நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ். இது கட் கேமரா ரோலிங் எஃப்எம் ரெயின்போ புதை 102.8. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில

0: வேற லெவல்ல கட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பரான கட்ஸ் எல்லாம் போட போறோம். அதை கேட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும், சூப்பரா மொபைல் போனை எடுத்து கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு உங்களோட நடிப்பு திறமைய வானொலி வாயிலா நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. சரிப்பா, பேசிக்கிட்டே இருக்கே என்ன கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா, உங்களுக்கான கட்டுலாம் வேற லெவல்ல வந்துகிட்டே இருக்கு. சூப்பரா கேட்டுட்டு கால் பண்ண மறந்துடாதீங்க.
1: இந்த ஆக்டு குடுக்கற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.
2: ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைனா சாமிக்கு. என்னடாங்க சத்தம், இந்த கிளம்பிட்டா கிளம்பிட்டு
0: இந்தா கிளம்பிட்டேன் அப்படின்ற ஸ்பீடோட டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. சூப்பரான பாடல் வருது, கேட்டுட்டு கால் பண்ண மறந்துடாதீங்க.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 4:09. ஏன் கூட கட் கேமரா ரோலிங்ல வேற லெவல் ஆங்கர் பண்ண போற அந்த ஆர்ஜே யாரு? நிலையத்துல ஏன் கூட போட்டி போட போற ஆர்ஜே? போட்டி எல்லாம் கிடையாதுங்க, அவங்க தான் நம்மள வழி நிறுத்த போறாங்கன்னே சொல்லலாம். வணக்கம், நீங்களே உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க ஆர்ஜே.
4: இவ்ளோ பெரிய இன்ட்ரோ கொடுத்துட்டு நீங்களே உங்களை அறிமுகப்படுத்திக்கீங்கன்னு சொல்லி போட்டீங்க.
3: ஆர்ஜே நாம சொன்னா சிம்பிளா இருக்கும், ஆனா நீங்க சொல்லுவீங்கன்னா ஹார்ட் குயின், அன்பு, லவ்.
4: அப்படிலாம் நான் சொன்னா அதுதான் மோசமா இருக்கும். சரி, ஓகே, சோ வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. கட் கேமரா ரோலிங் ஷோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சோ நம்ம
3: பர்சி பேசிக்கிட்டே இருக்கும்போது வேற லெவல்ல நேர் ஒருத்தர் நான் பேசியே தீரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. யார், எங்க இருந்துன்னு கேப்போம். வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
4: வாங்க ஐயப்பன், கட் கேட்டிங்களா?
5: கேட்டா இன்னொரு வாட்டி போடுங்க.
4: ஓகே, உங்களுக்காக மறுபடியும் கட். நீங்க வணக்கம் அறந்தாங்கி ஐயப்பன் அப்படின்னு சொன்ன உடனே கட்ஸ் கேட்டுட்டேன், போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட் கேமரா ரோலிங்க சொல்லுங்கப்பா நான் வந்து பேச போறேன் அப்படின்னு சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன்.
3: நடக்காது
6: எனக்கு தெரியும், நீ யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.
3: rolling
5: dey dey dey inda act kudukura vella yangitta vechukada nee yaarnu enakku theriyum naa yaarnu unakku theriyum
4: appadiya
5: amma rendu veru yaarungiradhu inda ooruke theriyum
4: enna therinju vechirukanga
3: idhukku mela kettingna yangitta badhil irukadunu therinju vechirukanga
4: hello okay so inda dialogue ina konjam power ah appadi solunga paakalam
5: dey dey dey inda act kudukura vella yangitta vechukada நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.
4: ஓகே, உங்க பக்கத்துல யாராவது இருந்தா உன்னை பத்தி தானே எனக்கு தெரியும்பா அப்படின்னு யாராவது சொல்ல போறாங்க. அதனாலதான் யாரும் பக்கத்துல இல்ல, அது மாதிரி பேசுறது அதானே.
5: இல்ல இருக்காங்க, தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க.
4: அவங்க நம்மள எதுவும் சொல்ல மாட்டாங்கன்ற தைரியத்துல பேசிட்டு இருப்பீங்க.
3: இல்ல இல்ல, நீங்க சொன்ன மைண்ட் வாய்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு. இப்போ
4: வெளியில சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. நினைச்சாலும் நாங்க எங்க பாவம் என்ன சொல்றது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஓகே, சோ ஓகே ஐயப்பன் சார், இந்த மாதிரி டைலாக், இந்த டைலாக் டே டே நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா ஏதாவது ஒரு டைம்ல?
3: முதல் நேரே வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காரு. ஆனா முதல் நேர பீட் பண்றதுக்காக அடுத்த நேர் வராருன்னு நினைக்கிறேன். வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: ஹாய்,
7: எங்கள் பாசத்துக்குரிய அறிவிப்பாளர்கள் இருவருக்கும்
4: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
7: பாஸ்
4: சார், ஓகே சார், சொல்லுங்க சார், நீங்க இந்த டயலாக் பேசுறீங்களா?

0: இந்த ஆக்ட் பண்றதெல்லாம் எனக்கிட்ட வேணாம். நீயானது எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நாம ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட ஆளுன்றது உலகத்துக்கிட்ட.
1: ஓகே சூப்பர் சார். யார்கிட்டயோ உங்களை பத்தியும் நீங்க அப்படியே சொல்ற மாதிரியே இருக்குது எனக்கு. யாரையோ மைல
2: யார்கிட்டயோ இல்ல, நம்ம கிட்டதான் சொல்லிட்டு இருக்காரு அவர். அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி சார் நேர நல்லா பாலத்துல இறங்குற மாதிரி இருக்கு.
1: அதேதான் சூப்பர்
0: கொடுத்த நடிப்பு
1: ஓகே.
2: உங்களை அதான் சார் நான் சொல்றேன், கவுண்ட் பண்ணி சார நல்லா பாலத்துல இறக்கிட்டீங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றி
1: நன்றி நன்றி.
2: ஆர்ஜே, இந்த மாதிரி நம்ம நேர்கள் நம்ம கூட வேற லெவல்ல நடிப்பு திறமையை காட்டணும்னா என்ன பண்ணணும்?
1: என்ன பண்ணணும்? ஒன்னே ஒண்ணுதான், கால் பண்ணணும், நம்மள்ட்ட பேசணும். கால் பண்ண வேண்டிய எண்கள்
2: 2271760 மற்றும் 2271770
1: வெளியே நேர்ல 413 அப்படிங்கிற இந்த நம்பரையும் சேர்த்து

0: மாதிரி நம்ம நேயர்கள் நம்ம கூட வேற லெவல்ல நடிப்பு திறமையை காட்டணும்னா என்ன பண்ணணும்?
1: என்ன பண்ணணும்? ஒன்னே ஒண்ணுதான், கால் பண்ணணும், நம்மள்ட்ட பேசணும். கால் பண்ண வேண்டிய எண்கள்
0: 2271760 மற்றும் 2271770
1: 0413 அப்படிங்கிற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணீங்க.
0: நீங்க நம்பர் சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே நான் வந்துருவான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹாய்,
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் தென்மேர் கணேஷ் ராஜா.
1: ஓகே, தென்மேர் கணேஷ் ராஜா சார்,
0: கட்ஸ் கேட்டீங்களா?
1: அப்படியா, இந்த டயலாக் வந்து நம்ம மேக்ஸ் பேசியே காமிச்சிருவாரு. ஓகேவா? ஓகே, ரெடி, கட், கேமரா ரோலிங்.
0: டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்.
1: எனக்கு தெரிஞ்சிருச்சு.
0: இல்ல, ஆர்ஜி அன்பரசி எதிர்பார்க்கல. ஒரு சேவியரா இருந்து என்ன காப்பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபுட்பாலர் அடிக்கிறீங்களே.
1: சேவியர்னா யாரு, யாரு காப்பாத்துறதுன்னே எனக்கு தெரியல. ஓகே, நம்ம லைன்ல வந்து கணேஷ் ராஜா சார் இருக்காங்க. ஹாய் சார், இதான் டயலாக் கேட்டீங்களா? செந்தில் சாருக்கும் ஏத்த ஒரு டைலாக். ஆமா, எவர் கிரீன் காம்போ. ஓகே, பேசலாமா? கட், கேமரா
0: ரோலிங்.
2: இந்த அட்டாக் பண்றவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத.
0: அதனால நீங்க மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லணும்.
2: ஊருக்கே
1: தெரிஞ்ச விஷயத்த மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் பாத்தியா நம்ம. ஓகே சார்,
0: இந்த டயலாக் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் யார்கிட்ட சார் சொல்லிருக்கீங்க? கரெக்டா என் ஃப்ரெண்ட்ல இவருக்கு இது ஆப்ட் ஆகுனா யார் அவரு?
1: சொல்லும் போதே ஜாலியா இருக்கீங்க.
2: நாம அவங்களை கிண்டல் பண்ணுவோம், அவரும் நம்மள கிண்டல் பண்ணுவாங்க.
1: சூப்பர்
0: சூப்பர் சூப்பர் சார்,
1: ஒரே ஜாலி மூட் தான்.
0: நன்றிகள். அன்பரசி மேடம், வர காலர்ஸ் எல்லாரையுமே நீங்க ஏற்கனவே ஷோ பண்ணி வேற லெவல்ல சரி பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்னா வரவங்க எல்லாருக்குமே அன்பரசி ஷோ
1: பண்ணா என் பேர் டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சது. நீங்க வந்து மேக்ஸ் வச்சிருக்கீங்க, நிறைய பேருக்கு வந்து மேக்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு
0: போற போக்குல எனக்கு.
1: ஓகே ஓகே, சோ மேக்ஸ் நம்ம இன்னொரு ஒரு கட்ஸ் கேட்டிரலாமா?
0: வரவங்களுக்கு கேட்டிரலாம், பட் அதுக்கு முன்னாடி சூப்பரான பாட்டு இருக்கு. அதாவது விளம்பரத்தை தொடர்ந்து மறுபடியும் வந்து நேயர்களுக்கு
1: பாட்டுன்னு சொல்ல போறீங்க, ஜஸ்ட் பாட்டுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே,
0: இல்ல கடமை முக்கியம் இல்ல, விளம்பரத்தை தொடர்ந்து மறுபடியும் பேசலாம்.
1: இணைந்து இருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: ஒரு அருமையான வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
3: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.

0: நேரம் 4:18 40 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ஆர்ஜே அன்பரசி பேசிக்கிட்டு இருக்கும் போதே காலர்ஸ் வந்து குவிஞ்சுகிட்டு இருக்காங்க. யார் எந்த காலர் எங்க இருந்து பேசுறாங்க
1: என்ன தெரியுது? நம்ம ஷோ பயங்கர பிரபலம் ஆயிடுச்சு இல்லையா? ஹாய் வணக்கம்.
0: பேசிக்கிட்டே இருக்கும் போதே வந்த காலர் கபார்னு போயிட்டாரு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
2: வணக்கம், இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: சூப்பர், என்ன ஒரு எனர்ஜி, வேற லெவல்ல. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஜீவா ஃப்ரம் நெய்வேலி.
1: வாங்க ஜீவா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கோம் ஜீவா மேம்.
0: எக்ஸ்ட்ரா இப்ப அன்பரசி மேடம் மூஞ்சில இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு பளிச்சுன்னு ஒரு புன்னகை ஒண்ணு வருது, ரொம்ப ஃபெமிலியரான கலரோ.
1: நம்ம காலர்ஸ் எல்லாருமே ஃபெமிலியர்ஸ் தான் இல்லையா?
0: ஓகே. அன்பரசி மேடம் வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஆள் நீங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால உங்களை ஒரு கட்டோட விடுற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்ல. சோ போன ஜங்கிலே கேட்டிருந்தாங்க புதுசா என்ன டயலாக் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போட்டுலாமா?
1: ஜீவா மேம்க்கு மட்டும் அடுத்ததா இன்னொரு டயலாகும் ஆட் ஆகுது. ஓகேவா?
0: ஓகே ஓகே.
2: நான் ஃபர்ஸ்ட் ஒரு டயலாக் பேசுறேன், அதுக்கு அப்புறமா பேசுவாங்க.
1: கேப் கொடுத்து தான் நாங்க வந்து
0: 1/1 தான் வருவாங்க.
1: பட் உங்க தெளிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, கட், கேமரா
0: ரோலிங்,
1: பேசலாம்.
2: டேய் டேய் டேய்,
0: நான் இல்லங்க, நான் போய்ட்டேங்க. எழுந்து
2: இந்த ஆக்ட் குடுக்கற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு ஊருக்கே தெரியும்.
1: தெரியும் தெரியும், பக்கத்துல யாராவது இருக்கணும். அவங்க வந்து இந்த டயலாக கேட்டுட்டு ஜீவா நீ யாருன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல போறாங்க.
2: கண்டிப்பா கண்டிப்பா அதுக்குலாம் ஆள் இருக்கு, ஆள் இருக்கு,
1: இருக்கா?
0: அனுபவம் ஹெவி,
1: அனுபவம் ஹெவி, யாரோ இருக்காங்க.
0: பின்னாடி
1: வரவும் வாய்ப்பு இருக்கு, நாங்க வந்து
0: சமாளிச்சிருவோம். அடக்கியே வாசிக்கிறது.
1: சரி, உங்களுக்காக இன்னொரு கட் நாங்க பிளே பண்றோம், கேக்குறீங்களா? இதோ
3: ரைட்லா ரைட், இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு.
4: என்னடா அங்க சத்தம்?
3: இந்த கிளம்பிட்டேன், இந்த கிளம்பிட்டேன்,
0: இந்த கிளம்பிட்டேன், இந்த கிளம்பிட்டேன், எங்க கிளம்பிட்டேன்? எஃப்எம் 90.8 கட் கேமரா ரோலிங்க கிளம்பிட்டேன்.
1: ஆமா, வந்துட்டாங்க. சொல்லுங்க, கேட்டீங்களா?
2: ரைட்ரா ரைட்,
1: ரைட்ரா ரைட், எப்படி உங்களுக்கே போட்ட மாதிரி இருக்குதா?
2: இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பேசுனது நல்லா கேக்குது, கொஞ்சம் கட் வந்து கொஞ்சம் லோவா கேட்டுது லாஸ்டா.
1: அப்படியா? மறுபடியும் ஒரு வாட்டி உங்களுக்காக ப்ளே பண்ணலாமா?
0: கண்டிப்பா உங்களுக்காக ப்ளே
3: பண்ணலாம். ரைட்லா ரைட், இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு.
4: என்னடா அங்க சத்தம்?
3: இந்த கிளம்பிட்டேன், இந்த கிளம்பிட்டேன்.
1: ஓகே, இப்ப கேட்டீங்களா?
0: நெய்வேலியில ஒரு மிக சூப்பரான நடிப்பு
1: திறமை வர எல்லாருமே நடிப்பு திறமையான நடிகர்கள் தான். அதுவும் வாயிலேயே வித்த காமிக்கக்கூடிய ஜாலக்காரர்கள். கரெக்டா?
0: ஆஃப்கோர்ஸ் மை லார்ட், ஆஃப்கோர்ஸ்.
1: ஓகே ஜீவா மேம், நான் ஒருத்தன் இருக்கேன், பாதோ கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன் சொல்றது எனக்கு கேக்குது. சரி, ஓகே, சூப்பர் மேம், நைஸ், தேங்க்யூ சோ மச் கால் பண்ணி.
2: இருவருக்கும் நன்றி,
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. நேர்களே, ஜீவா மேடம் வேற லெவல்ல கால் பண்ணி சூப்பரா பேசினாங்க. அதனை தொடர்ந்து வரும் காலர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்,
1: ஹாய், ஹலோ. ஓகே, லைன்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன்.
0: ஆக்சுவலா வந்த காணருக்கு இணைப்புல துண்டிப்பு ஏற்பட்டுச்சா இல்ல இணைப்பே துண்டிப்பாயிடுச்சா நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம போட்ட

0: டைலாக் அந்த மாதிரி.
1: ஆ ஓகே, ஒரு வாட்டி நம்ம போய் பிராக்டீஸ் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டீஸ் பண்ணிட்டு யார் வராங்க அப்படின்றத பாக்கலாமா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், கடலூர் தேவனாம்பட்டினம் ஜி அன்வர் பாஷா.
1: அன்வர் பாஷா சார், ஹாய், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சூப்பர், எப்படி டைலாக் எல்லாம் கேட்டீங்களா? உங்களுக்கு தெரியுமான்லாம் கேட்க முடியாது, ஏன்னா இதெல்லாம் பிரதானமா நம்ம நிறைய வாட்டி யூஸ் பண்ண ஒரு டயலாக்ஸ் இல்லையா?
2: சரி சரி மேடம், சொல்லுங்க.
1: சொல்லலாமா, பேசலாமா? ஓகே, ரெடி, கட், கேமரா ரோலிங்.
2: ஃபர்ஸ்ட் கவுண்டமணி சார் டயலாக். டேய் டேய் டேய், இந்த ஆட்சி குடுக்கறவங்க எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ யாரு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்.
1: ஊருக்கே தெரிஞ்சிருச்சா? ஓகே சூப்பர், அடுத்தது அடுத்தது.
2: வடிவேல் சார் டைராக்கு, ரைட்டோ ரைட்டு, ரைட்டோ ரைட்டு, இருந்தா ஊருக்கு இல்லன்னா சாமிக்கு. அங்க என்ன சத்தம்? இதோ கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன்
0: நான் பேசிக்கிட்டு இருக்கேன்.
1: அப்படிதான் இருக்கு, அங்க என்ன சத்தம்? ஓகே ஓகே சார். சோ இந்த வடிவேல் சாரோட டயலாக் மட்டும் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு மாடுலேஷனோட சொன்னீங்கன்னா இன்னும்
0: நல்லா இருக்கும். அவரோட நடிகை கண்ணுல கொண்டு வந்துடணும்.
1: சொல்லமா, ரெடி, கட், கேமரா
0: ரோலிங்.
2: ரைஸ் ரைஸ் ரைஸ் ரைஸ், ஊருக்கு இல்லன்னா சாமிக்கு. அங்க என்ன சத்தம்? இதோ கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன்
1: கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன். எங்க கிளம்புறீங்க?
0: சொல்லிட்டு போங்க.
2: அடுத்து அடுத்து சார், அன்பரசி மேடம், அடுத்து எங்க வீட்டு பிள்ளை?
1: ஓகே சொல்லுங்க.
2: என்ன செய்வாரு தங்கவேலு சார் எடுத்துட்டு போவாங்க ஒரு புக்கே தென்னை செய்வாரு என்ன ஒரே நாள்ல நாலாயிரம் மூவாயிரம் ஆயிரம் இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்பாரு தங்கவேலு சார் சொல்லுவாரு 4000 அம்மாவுக்கு நெக்லஸ் வாங்கினதுங்க, இந்த 1000 3000 பெரியம்மாவுக்கு அதிகம் வாங்கினீங்க, இந்த 1000 என்ன, நான் ஒரு எடுத்து வச்சிடலாம் எடுத்த அப்படின்னு தங்க ஒரு சார் சொல்லும் போது, எடுத்தீரா குடிச்சீரா எடுத்தீரா குடிச்சீரா சொல்லுவாரு.
1: எடுத்தீரா குடுத்தீரா சொல்லுங்க, எடுத்தீரா குடுத்தீரா அன்வர் பாஷா சார்
2: குடுத்தீரா.
1: என்ன பண்ணீங்க?
2: அப்புறம் தான் சொல்லுவாரு, நான் எடுத்து வச்சலாம் எடுத்தேன். அப்போ மலையப்பன், நீங்க வந்து கம்பெனி பார்த்த கை ஆர்டர் பண்ணிருக்கீங்க, பிசினஸ் பண்றேன், கோவிந்தா இந்த கணக்கு எடுத்துக்கோ, பண விஷயம் ஜாக்கிரத.
1: ஓகே,
0: டயலாக் முடிஞ்சு போலயா?
1: முடிஞ்சிச்சு. சூப்பர் சார், அடுத்த வாட்டி நீங்க வந்து தங்கவேலு சாரோட ஒரு கிறிஸ்பியான காமெடியை எடுத்துட்டு வரீங்க. காமெடி மீன்ஸ் அந்த டயலாக்ஸ் இருக்கும் இல்லையா?
2: ஆமா,
1: அது வந்து நீங்க சொல்லுங்க சரிங்களா?
0: விளையாடிக்கிட்டு இருக்காங்க இவங்க, இப்படியே கொண்டு போய் ஷோ நடத்தணும், கொண்டு போய்கிட்டே பேச வச்சுக்கிட்டே இருக்கணும் நமக்கு ஆசைதான். ஆனா நடுவுல நம்மளோட விளம்பரத்தை தொடர்ந்து சூப்பரான பாடல் வருது.
1: பாடலை பேசிட்டு கேட்டுட்டு மறுபடியும் நாம பேசுறதுக்கு இணையலாம்.
3: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: தலைமுறையா
3: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 4:33, 10 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ஆர்ஜே
3: அப்படியே கட் கேமரா ரோலிங்ல இந்த சூப்பரான ஈவினிங் ஷோ மாதிரி.

0: ஷோ கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்துதான்
1: எந்த காலர் வந்து கனெக்ட் ஆகிறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: கேட்டீங்களா கலைவாணி?
2: மனப்படம் டே டே டே இந்த ஆக்ட் குடுக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.
0: எனக்கு எப்படி தெரியும் தெரியுது, நம்ம வடிவேல் சாரும் கோவ சார்லாம் மாமும் இருந்துகிட்டு அப்படியே பேசுவாங்கல்ல, எனக்கு அப்படிதான் போகுது. உங்களை ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டேன், உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படியே. அப்பா இப்பதான் முழுமையா இருந்துச்சு.
2: பாட்டு
0: இருக்கிறதே வந்து கொண்டு வந்து பிளே பண்ணணும் நினைக்கிறேன். இப்ப ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு
3: எனக்கு. பாவமான ஆளு ஏதோ ஒன்னு சொன்னதுக்காக ரெண்டு பேரும் வச்சு ஓட்டாதீங்க மேடம்.
2: நீங்க ரெண்டு பேரும் யாருங்கிறது எனக்கு தெரியும், நான் யாருங்கிறது உங்களுக்கும் தெரியும். நாம ரெண்டு பேரும் யாருங்கிறது இந்த ஷோவை கேக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும்.
0: தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு.
1: அச்சோ ஆச்சரியக்குறி.
0: சூப்பர். சோ இப்ப அடுத்த கட் சொல்லுங்க.
2: ரைட்ரா ரைட், இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு.
0: இந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அட பாத்துப்போம்பா, இருந்தா இருக்குது இல்லாட்டி போகுது அப்படின்னு ஏதாவது மூமெண்ட் யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த கோவில் எல்லாம் பிரசாதம் வாங்க போகும்போது பெரிய கியூ நிக்கும். அந்த இடத்துல போயிட்டு
2: கிட்டத்தெல்லாம் போயிட்டு இல்லன்னு கூட சொல்லிடுவாங்க.
0: பந்திக்கு முந்திக்கணும் அப்படினு சொல்லிட்டு.
2: ஆமா மேம், இப்ப எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஃபர்ஸ்ட் பந்திக்கு போயிடணும். அதுக்கப்புறமா வேற வேலை
0: சாப்பிடுவோம், சோறு முக்கியம் சாமி அப்படின்ற மாதிரி போயிட
2: வேண்டியது.
1: நாம ஒண்ணு நினைச்சு ஒரு கட்டு எடுக்கிறோம், ஆனா அது எங்க போய் எங்க போயிட்டு கடைசியில பந்திக்கு போயிடுச்சு பாத்தீங்களா?
2: பிரியாணி
0: பிரியாணி முக்கியம் இல்லையா?
1: கப்பு முக்கியம் பிகில்ன்ற மாதிரி பிரியாணி முக்கியம் பிகில்ன்றாங்க இங்க.
0: ஓகே சூப்பர், தேங்க் யூ சோ மச் கலைவாணி மேம்.
1: அன்பரசி மேடம் ஆல்ரெடி நீங்க உருகி இருக்கீங்க, அவ்வளவு வயசு வச்சுக்கிட்டு இருக்காங்க, மேலும் மேலுமா
0: அதுல
1: உங்களுக்கு எந்த சந்தேகமும்
0: வேணாம்.
1: நேயர்களே, இங்க எனக்குதான் பர்னிங் ஆகுது.

0: என்னதான் இருந்தாலும் எங்க சீனியர் தான் அன்பரசி மேடம். அவங்களோட சோல ஒரு வாடி ட்ரெயின் பேர் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வேற லெவல் அவங்க சொல்லி கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் உங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்குள்ள போறோம். மறுபடியும் நான் அன்பரசி கிட்ட பேசிய தீரும்னு சொல்லிட்டு இன்னொரு காலர் இணையறாங்க. வணக்கம்.
1: இல்ல நம்ம ரெண்டு பேர்கிட்டயும் பேசணும் வராங்க நம்ம லிசனர்ஸ். வணக்கம், யாரை எங்க பேசுறீங்க?
2: வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம் சொல்லிக்கிறது ஆர்ஜே மேக்ஸ் ஆகிய நான். இப்ப நானே
1: சொல்லிக்கிறேன், பேரை ரெஜிஸ்டர் பண்ணிடணும்ல, நலமா இருக்கும்.
0: கட் கேட்டீங்களா சார்?
2: சொல்லுங்க சார். இன்னைக்கு அந்த ஒரு டைலாக் நான் கேட்டா அது வெவ்வேறு மாடுலேஷன்ஸ்ல பேசிடுறேன்.
1: ஓகே
0: ஓகே, ஃபர்ஸ்ட் யூசுவல் மாடுலேஷன்.
2: ஆமா
1: ஓகே, போலாம். கட் கேமரா
0: ரோலிங்.
2: நீ யாரு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்டா. ஓகே, நம்ம வேற மாடல் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்டா.
0: சூப்பர். நெக்ஸ்ட் மாடுலேஷன்
2: உனக்கு தெரியும், நான் யாருன்னு எனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்டா.
1: அதேதான், கடிச்சு குதறா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. சூப்பர் சூப்பர்.
2: அடுத்த டைலாக் நீங்க என்ன
1: சொன்னீங்க? அடுத்த டைலாக் வந்து நம்மளோட வடிவேலு சாரோட டைலாக் கேக்குறீங்களா?
2: சொல்லுங்க.
1: ஓகே, பிளே பண்றோம், அப்படியே கேளுங்க. ரெடி?
3: ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு, இல்லன்னா சாமிக்கு.
4: என்னடாங்க சத்தம்?
3: இந்த கிளம்பிட்டா எதை கிளம்பிட்டு
0: கேட்டீங்களா சார்?
1: என்ன வேற டயலாக் வேற டயலாக் மிக்ஸ் ஆகுது. ஓகே சார், ரெடியா? சந்திரசேகர் சார்
2: எவ்வளவு
1: பேசலாம்.
0: கட் கேமரா
1: ரோலிங்.
2: கொஞ்சம் ப்ராம்ப்ட் கொடுங்க.
1: ஓகே,
0: ப்ராம்ப்ட் ப்ராம்ப்ட் ப்ராம்ப்ட் ப்ராம்ப்ட்.
1: ஓகே, ரைட்ரா ரைட்
2: ரைட்ரா ரைட்.
1: ம், இருந்தா என்ன ஃபுல்லாவே ப்ராம்ப்டிங் பண்ண சொல்றீங்களா?
0: அக்கா இப்படி போயிடலாம்.
1: ஓகே,
3: இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு.
2: இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு.
1: என்னடா அந்த சத்தம்?
2: அதெல்லாம் போதும்.
0: இணையும் காலர்
5: வணக்கம் மேம். அன்பிக்கு அரசியா நண்பரசி மேடத்துக்கு மாலை வணக்கம்.
0: அடுத்த
1: கேட்டாங்க.
0: கோபால் கோபால்
1: நீங்களுமா? ஓகே ஓகே, சோ யார் எங்க பேசுறீங்க?
5: பரிசீலிக்கப்படும்,
1: நாங்க வந்து மேலிடத்திற்கு தெரிவிக்கிறோம். ஓகேங்களா
0: ஐயா? கேட்டுக்கோங்க ஐயா.
1: அடுத்ததாக
5: நாங்க பல குரலே பேசுவோம். மேஜிக் சார் சொன்ன, மேக்ஸ் சார் சொன்ன.

0: ரோலிங்
1: இந்த ஆட்சிக எல்லாம் என்கிட்ட கட்டாது. உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்ன பத்தி உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரை பத்தி இந்த ஊருக்கே தெரியும்.
2: ஊருக்கே
3: என்ன பாங்க சத்தம்,
1: அது வந்து
0: கேட்டுங்க.
1: ஆமா, கோவப்படாதீங்க சார், கோவப்படாதீங்க சார், என்கிட்ட கோவப்படுறதுனால 10 பைசா பிரச்சனை இல்ல. கொஞ்சம் கூலா நடந்துங்க சார்,
0: கொஞ்சம் என்ன கொஞ்சம் கூலிங்கா ஹேண்டில் பண்ணுங்க சொல்லிட்டு போன வாரம் இதே சோல நான் போட்ட கட்டு.
2: அதான் அவங்க கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பாங்க யாரு எந்த கட்டை கொண்டு வராங்கன்னு.
0: என்
2: பரம்பரை
0: பத்தி பேசலதானே அப்படின்னு கேட்டேன், இவங்க அதை நோட் பண்ணி வச்சிருந்து படிக்கிறாங்க.
1: அன்பரசி மேடத்துக்கு நன்றி மேடம், நேஸ்தாருக்கும் நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி.
1: நல்லா பண்ணீங்க, இன்னைக்கு ரெண்டு கட்டு நல்லா இருந்தது மேம், ரெண்டுமே நல்லா இருந்தது.
2: ஓகே, थैंक यू थैंक
1: यू. நன்றி நன்றி நன்றி.
0: இப்போ நம்மள இவங்க பொழுந்தாங்களா இல்ல
2: முன்னாடியே சொல்லிட்டாங்க உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து நமக்கே ஒரு ஹிண்ட் குடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே, அடுத்ததா யாரு வராங்க
0: இல்ல அடுத்ததா யாரு வந்து பேசுறாங்க அப்படின்றது மாதிரி கடமை நம்மள அழைச்சுக்கிட்டே இருக்கு. எதனால அழைச்சுக்கிட்டே இருக்குன்னா விளம்பரத்துக்காக. விளம்பரத்தை தொடர்ந்து மறுபடியும் வந்து கட் கேமரா ரோலிங் ஷோல நேயர்களுக்காக கலக்கு கலக்குன்னு கலக்குறதுக்காக வாய்ப்பு கொடுப்போம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நேரம் 4:46:42 விளம்பரம் போட்டா கூட நாங்க நடுவுல வந்துருவோம் சொல்லிட்டு சூப்பரா ஒரு காலர் ஒருத்தங்க நினைறாங்க. வணக்கம்.
5: ஹாய், வணக்கம் சார்.
0: வணக்கம்
5: சார். வணக்கம் அன்பரசி மேடம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: பரவாயில்லையே, வரும்போதே மேக்ஸோட வருது.
2: ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு.
5: ஆர் முருகன், இளமங்கலம்.
0: இளமங்கலம் முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கு சார். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கோம் சார். Thank you so much.
0: நிகழ்ச்சி கேட்டீங்களா? கட்ஸ் எல்லாம் கேட்டீங்களா?
2: மாலை வணக்கம். எப்படி இருக்கு உங்க ஊர்லாம்?
5: எங்க ஊர்லாம் வெயில் மாறி மாறி மேடம் இருக்கு,
2: மாறி மாறி இருந்துட்டு இருக்கு.
5: ஆமாங்க மேடம்.
2: ஓகே சாரி, அப்படியே அந்த கிளைமேட்டோட இப்ப இருக்கிற கிளைமேட்ட சேர்த்து நம்ம ப்ளே பண்ண அந்த கட்ஸ் அப்படியே பேசிடலாமா?
5: பேசலாம் மேடம்.
2: பக்கத்துல யாராவது இருக்காங்களா?
5: இல்லங்க மேடம்.
2: அச்சச்சோ,
0: நீங்க சோலோ பெர்ஃபார்மன்ஸ். சோலோ பெர்ஃபார்மன்ஸ்.
2: யாராவது பக்கத்துல இருக்கும்போது இந்த டயலாக் சொல்லும்போது அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு எனக்கு அது அது வந்து ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கு. சரி ஓகே, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் டயலாக் பேசுறீங்களா?
5: இருந்தா ஊருக்கு இருந்தா சாமிக்கு, என்னடா சத்தம், பேசிக்கிட்டு இருக்க மாமா.
2: ஓகே, டயலாக் இப்படியே மாத்திட்டீங்களாப்பா?
0: அது வேல அது ஒண்ணும் பண்ண முடியாது.
2: ஓகே, நான் கிளம்பிட்டேயா? கிளம்பிட்டேன். ஓகே சூப்பர்.
5: நினைக்கிறேன்
0: கண்ணு முழிக்கும் போது முழிக்கிறதா கரெக்டா பாத்து சொல்றாரு. சார் என்ன சார் ஆளு

0: எனக்கு நானும் என் நண்பர்கிட்ட இந்த டைலாக் அடிக்கடி சொல்லுவேன்
1: மேடம்.
2: அதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு?
0: நான்
2: எப்ப ஷோக்கு வருவேன் என்ன செய்யணும்னே வந்திருக்காங்க. பேசுங்க சார்,
1: சொல்லுங்க.
0: அதான் மேடம், நன்றி மேடம், மாலை நன்றி.
1: நல்ல தரமா வச்சிருக்கீங்க. முருகன் சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ,
0: நன்றி மேடம். உங்களுக்கு நன்றி, இருவருக்குமே நன்றி, மாலை நன்றி,
2: நன்றி.
1: எப்படி எல்லாம் யோசிச்சுட்டு வராங்க பாருங்க.
2: இல்ல இந்த மாதிரி எல்லாம் டியூன் பண்ணி நம்மள கலாய்ப்பாங்கன்னு சொல்லிட்டு கூட யோசிக்கிறேன்.
3: மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
4: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
2: நேரம் 4:50, 24 நொடிகள்ல கட் கேமரா ரோலிங் எஃப்எம் ரெயின்போ பொது 102.8 ஆர்ஜே அன்பரசியன். ஆர்ஜே
1: மேக்ஸ் கூட கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சோ நம்ம நிகழ்ச்சில
2: போதே காலஸ் வந்துகிட்டே இருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹாய்,
5: நேத்து சொல்ல மறந்த ஒரு சின்ன நகைச்சுவை.
1: ஓகே, யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
5: மீண்டும் மாசலையரசு.
1: ஓகே, சோ சொல்லுங்க சார். ஹலோ, ஹலோ.
2: இணைப்பில் ஏற்பட்ட துண்டிப்பு காரணமாக நல்லா பாளையம் கலையரசு சாரோட கால் கட் பண்ணப்பட்டிருக்கு.
1: ஓகே,
2: வணக்கம்.
1: ஏதோ பேச வந்தாரு சார்.
6: ஹலோ,
1: ஹலோ, யாரு?
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
6: நான் முதலாளித்தில இருந்து தங்க பாண்டி
1: பேசுறேன்.
2: நல்லா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன்.
2: முதலியார் பேட்டை எப்படி இருக்கு?
1: என்னோட பேரை வந்து அன்பின் காரணமாக டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க.
2: கொஞ்சம் அன்புட காரணமாக டிரான்ஸ்லேட் பண்ணுங்க சார்.
1: எனக்கு நல்லா இருக்கே, பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே, சோ அவர்கிட்ட நம்ம வந்து டயலாக் வந்து சொல்ல சொல்லலாமா? ஓகே, கோல்ட் சார்.
6: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
2: திஸ் இஸ் யுவர் டைம். ரெடியா?
1: ஆமா
6: ரெடி சார். ஆனா வந்து இந்த கவுண்ட் மணி டயலாக் மட்டும் தான் நான் கேட்டேன்.
2: கவுண்ட் மணி சார் டயலாக் மட்டும் பேசுங்க. அந்த டயலாக்ல கவுண்ட் மணி சாரே வரணும் எனக்கு.
1: ஆமா, ரெடி. அவர் ஏற்கனவே சூப்பரா பண்ணுவாரு. ரெடி, கட் கேமரா.
2: அப்படினா ரோலிங்.
1: ஓகே சொல்லுங்க.
6: நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். அந்த ஆக்ட் குடுக்கற வேலை என்கிட்ட வச்சுக்காத. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்.
1: தெரியும், தெரியும், தெரிஞ்சிருச்சு.
2: அதாவது நிகழ்ச்சியில ஒரு வாட்டி ஒரு டைலாக் சொன்னா கரெக்டா இருக்கும் நினைச்சா ஒரே டைலாக் ரெண்டு வாட்டி சொல்லி பதிவு பண்றீங்க பாத்தீங்களா? அது
1: இல்ல, நாங்க தப்பா சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல கட் பண்ணிட்டு திருப்பியும் செகண்ட் டைம் கரெக்ட் பண்ணி சொல்லுவோம். இல்ல
6: கம் டு தி பாயிண்ட்.
2: இப்ப இப்ப

0: அன்பரசி மேடம் நீலாம்பரியா மாறந்த நீங்க பாத்தீங்க.
1: உங்களுக்காக
2: பேசி காமிப்பாரு ஆளுதான் சொல்லுங்க
3: சார். ஒரு மனுஷன் ஒரு வாட்டி செஞ்சா பரவாயில்ல சார், எல்லா ஓட்டியும் ஊத்தி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி சார்
2: எவ்வளவு அடிச்சாலும் நீங்க தாங்குவீங்க சார். சொல்லுங்க
0: லொல்லு சவா மனோகர் சார் கூட இந்த லெவல்ல பண்ணிருக்க மாட்டாரு.
2: என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்கடா கோல்டு சாரோட மைண்ட் செட். ஓகே
1: ஆமா நீங்களே
2: கேட்டிருக்கீங்க
0: அதே போற போக்குல ஒரு பஞ்ச்
2: சொல்லிட்டாரு. ஓகே சார்
0: இப்ப வந்து உங்களுக்காக டைலாக் போட்டு கட்ட போறது இல்ல, ஏன்னா நீங்க கேட்டதுக்காக டைலாக நானே பேசி காட்டலாம்னு முடிவு
2: பண்ணிட்டேன்.
0: ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாவிக்கு.
2: என்னடா அங்க சத்தம்
0: பேசிட்டு இருக்கே மாமா.
2: நான் கிளம்பிட்டேனா கிளம்பிட்டேன். ஓகே சாரி பேசுங்க சார். நான் அவ்வளவுதான் டயலாக்.
1: ரைட்ரா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாவிக்கு. என்னடா அங்க சத்தம்
2: பேசிட்டு இருக்கே மாமா.
0: நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம்.
2: ஆக்சுவலா நம்ம இப்ப வேற டயலாக் சொல்லணும் மேக்ஸ். இந்த 1 hour போனதே எங்களுக்கு தெரியவே இல்ல, அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு, சூப்பரா. நிஜமாலே எல்லாருமே இந்த டயலாக் சார் ரொம்ப கட்ஸ் வந்து சூப்பரா என்ஜாய்மெண்டா சூப்பரா பேசுங்க.
0: ஹைலைட் பண்ண வேண்டிய பேட்டர் என்னன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணி பேசினாங்க, யாருமே ராவா பேசல அப்படின்ற முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய பேரோட திறமையை நாம வெளிக்காட்டிருப்போம் அப்படின்ற நம்பிக்கையோட வரும் பாடலோட நாங்க கட் கேமரா வழி ஷோக்கு பாய் பாய் சொல்லிக்கிறோம். FM 90.8 இந்த நிகழ்ச்சி
2: கட் கேமரா ரோலிங்.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சித்ராமா குரலையும்

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: ஒருத்தவங்க
3: பேர் என்ன?
2: இதுக்கு மேல பேசாம இருந்தீங்க, சத்தம் வராதா?
3: வைதேகி.
2: அப்பா, ஓகே, வைதேகி நீங்க இப்ப சொன்னதால உங்க பேர் எனக்கு தெளிவா புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட், இனிமே ரெகுலரா வாக்கிங் வருவீங்களா? நீங்க வாக்கிங் வரல பார்த்து இன்னைக்கு கேட்பேன். ஆமா, டெய்லி
3: வாக்கிங் பண்ணீங்கன்னா நம்மளோட உடம்பு வந்து நமக்கு முக்கியம்.
2: ஓகே,
3: வாக்கிங் வரதுனால உங்களுக்கு எனர்ஜிட்டிக்கா இருக்கு.
2: ஓகே, ஓகே.
3: நிறைய பேர் பாக்கறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லாம் வந்து
2: நிறைய பேர் பார்க்கறதா ஸ்ட்ரெஸ் குறையும்.
3: ஏன்னா நம்மள மாதிரி இவ்வளவு பேர் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்களோ
2: அப்படின்னு, அதாவது என்ன பண்ண போறேன், ஒரு பாட்டை வந்து படிக்க போறேன். அது என்ன படிக்கிறது வச்சு இல்ல, அது வந்து பாட்டை படிக்கிறது அது வேற கான்செப்ட். ஆனா இது வேற கான்செப்ட், கொஞ்சம் தான் கேளுங்களேன். நான் ஒரு பாட்டை படிக்க போறேன், நான் படிக்கிற வச்சு அது என்ன பாட்டு நீங்க வந்து அறிந்து பண்ண போறேன். ஆரம்பிக்கலாமா?

0: பாடப்படுகிறேன். கோவில் மணி ஓசை கொலுசோடு கலந்து பேசுற மனசே தாவுகின்றது. தாயின் உடல் சூட்ட மறவாத குழந்தை போல சுற்றே ஊறுகின்றது. இன்னைக்கு இருங்க படிக்கிறேன், மறுபடியும் இருங்க. விளக்கம் கூட வெள்ளி நிலவாக தெரியும் கோலம் என்னவோ கணக்கில்லாம இல்ல இவரு சிவகார்த்திகேயன் பிள்ளைன்னு முடி வந்த படம் இல்ல புரியல வந்து மயிலாஞ்சிங்க. ஆமா இப்ப வந்ததுக்கு அப்புறம் இல்ல நீங்க அவுட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அஞ்சு கட்டங்கள் பாடி ஒரு பிரயோஜனம் இல்ல, அடுத்து போலாம் இருங்க. இது உங்களுக்கு வருதா பாருங்க. ஓம் பேர தினம் கூவும் குயிலா ஆனியனா அப்பாடா எங்க இந்த தேனோட தீப்பந்தி வச்சு எரிச்சிருங்களோ பார்த்தீங்க. நைஸ் நைஸ் நைஸ் பாட போறீங்களா? கன்வியூ பண்ணுங்க
1: பாட்டு பேசுறேன்.
0: வாத்தி படம் பாட்டு மாத்தி தான் ஆரம்பிக்கணும். ஒருதெல்லாம் காதல பாட்டை கண்டுபிடிச்சிங்க அந்த ஒரு அதுவே எனக்கு போதும். இப்ப அடுத்த பாட்டுக்கு போகுமா? ஓகே. மேகத்தை பிடித்து மெத்தைகள் அமைத்து மெல்லிய பூ உன்னை தூங்கு
1: வைப்பேன்.
0: முதல் பாட்டு தாங்க ஒரு மாதிரி, அடுத்ததெல்லாம் வந்து வாங்கினேன். நம்ம சினிமா ஹீரோ மாதிரி ஒரு அடி மட்டும் வாங்கிப்பாங்க, அடுத்ததுல டக்கு டக்கு. இன்னைக்கு நல்லா வளர்ந்தீங்க. அடுத்து போலாமா? பொன்னத்தோடு அனல் காத்து கடக்கையில பூங்காத்து குழம்பி தவிக்கிறடி என் மனசு. ஆடுகளம் படம் தான் பாட்டே. யாருக்குலன்னு பாருங்க நீங்க படிக்கிறேன். திருவிழா கடைகளை போல திணறுற நான் தானே. சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளவுதானா? சரி ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு கேம் போலாம். என்னன்னா நான் ஒரு படம்லாம் பாப்பீங்களா, இந்த கேம் முடிஞ்சு போச்சு. நீங்க வந்து ஒரு கேம் மட்டும் தான் சொல்ல போனீங்க, ஒரு சாங் மட்டும் தான் சொல்ல போனீங்க. அடுத்து வந்து பேக் டு பேக் வந்து நல்ல நல்ல பாட்டா பாடி தகுந்துட்டீங்க. நம்ம அடுத்து வந்து இப்ப பாட்டுல இருந்து படத்துக்கு போறோம். இப்ப என்ன பண்ண போறேன், ஒரு படத்தை பத்தினா க்ளூ கொடுப்பேன். நான் கொடுக்குற க்ளூ வச்சு என்ன படம்னு சொல்ல போறீங்க. ஓரளவுக்கு ட்ரெண்டிங் புது படம் தான் வந்திருக்கேன், நீங்க அதை வச்சு சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் க்ளூ, இந்த படத்துல வந்து மக்கள் யூஸ் பண்ற ஒரு முக்கியமான பொருள் திடீர்னு காணாம போயிடுது. மக்கள் யூஸ் பண்ற ஒரு பொருள் திடீர்னு டக்கு டக்குன்னு காணாம போயிடுது. அதுக்கப்புறம் நீங்க எப்படி நான் பொருள் தானே
1: சொன்னேன்.
0: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆனா பரவாயில்ல, நான் மொபைல்னு சொல்லவே இல்லை. இந்த சின்ன வச்சு நல்லாவே கண்டுபிடிச்சீங்க. அடுத்து போலாமா? என்னன்னா ஒரு போட்டோகிராஃபர் அந்த தன்னோட பழைய ஸ்கூலுக்கு போறாரு. அங்க போகும்போது ஒரு ஸ்கூல் மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது, போய் நினைச்சு பாக்குறாரு. ஆமாங்க ஆமா, என்னங்க முதல் கையில பட்டுப்பட்டு அடிக்கிறீங்க. அடுத்து இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமான்னு யோசிக்கலாம்னு பார்த்தேன். ஆனா வந்து பாப்போம் இருங்க, இது உங்களுக்கு வீட்டா இருக்கும்னு தோணுது. ஒரு டெலிவரி பாய்க்கு ஒரு பொண்ணு மேல லவ் இருக்கு, ஓகேவா? ஒரு டெலிவரி பாய் இல்ல, அவர் கடைசியா தான் டெலிவரி பாய் ஆவாரு. இவர் ஸ்டார்டிங்ல டெலிவரி பாய் தான், பொண்ணு மேல லவ் வருது. ஆனா அந்த காதல சொல்றது இருங்களா, நீங்க குழுவதான் கேளுங்களா. ஒரே ஒரு ரேட்டு சொன்ன உடனே டக்கு ரெண்டு அடிச்சுலாம் ஒரு நம்பிக்கை பாரா இருங்க. அந்த காதல சொல்றதுக்கு முன்னாடி அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கிட்ட தான் அட்வைஸ் எல்லாம் கேட்பாரு. லவ் எதுனா சொன்னோம்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் அட்வைஸ் கேட்பாரு. அவங்களும் பொண்ணுதான், ஓகே. அந்த காதல் ஒர்க் அவுட் ஆகாது, ஃபர்ஸ்ட் லவ் ஒர்க் அவுட் ஆகல. உடனே அதுக்கப்புறம் ஒரு கல்யாணத்துக்காக சொந்த ஊர்ல ஒரு கல்யாணத்துக்காக சொந்த ஊருக்கு போறாரு. அங்க இன்னொரு பொண்ணை மீட் பண்றாரு, அந்த பொண்ணு மணி லவ் வருது இல்ல புது படம் தான். அந்த பொண்ணு மாதிரி லவ் வருது, அந்த பொண்ணுக்காக அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கிட்ட அட்வைஸ் கேட்கறாரு, அதுவும் செட் ஆகல. அப்புறமா பாக்குறாரு, என்னப்பா செட் ஆகல. என்ன ஒரு சிரிப்பு, இந்த சிரிப்பு உங்களால பாக்க முடியல, நான் தான் பாக்குறேன் மத்த பொண்ணு சிரிப்பு. ஓகே சூப்பர் சூப்பரா விளையாடுங்க, நீங்க உங்க வாக்கிங் கண்டிப்பா பண்ணுங்க. தேங்க்யூ. நான் திரும்ப 102.8 என்று முதல் மறந்து விடுறேன்.

0: நேரம் 5:17:34 ஆயிட்டிருக்கு. சோ சூப்பரா இருக்குல்ல இந்த கேம்லாம். அங்க இருக்கிறவங்களும் செம்மையா கண்டுபிடிக்கிறாங்க. பாடல் வரி, பாட்டு படிக்கிறது வேற, பாட்டை படிக்கிறது வேற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்ப யாரு சூப்பரா பாடலாம் சொல்றாங்க அப்படின்றத நம்ம கேக்கலாம்.
1: எஸ், நம்மள்ட்ட அடுத்து பேசுற ஒரு பெரிய ஃப்ரெண்ட் கேங் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்களை பிடிச்சி அவங்க நடத்து போறதுல அந்த கேங் நகர்ந்து போயிருச்சு. ஆனாலும் படல நானு, அதுல இருந்து ஒரு ஆள் தனியா வச்சிருக்கேன். அவங்க வச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்க பிடிச்சாலும் வாகைங்களே போயிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நம்மள்ட்ட பேசுறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. பேர் சொல்றதுல ஒண்ணு தவறு இல்லைங்க.
2: சரவணா நீ பேசுறான்.
1: உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ.
2: சரவணா.
1: ஓகே,
2: ஒரு ஆள் புறா பேசினேன்.
1: ஆள் அடிக்கலாமா? உடனே அப்படியே லைன் பேசுங்க.
2: நினைக்கிறீங்க
1: ஆரம்பிக்கலாம். படம் எல்லாம் பாப்பீங்களா எல்லாரும்?

பாட்டு போட சொல்லிட்டேன். அப்படியே கழகம் போயிட்டாங்க. ரொம்ப இன்ட்ரவர்ட் சொல்றது. ஒரு பையன் வந்து போட்டு போயிட்டான்.

0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: என்னப்பா ஹம்மிங் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: நிகழ்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 5:24 நொடிகள்ல வாங்க பீச்ல இந்த என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத கேக்கலாம்.
1: நம்மள்ட்ட அடுத்து பேசிட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேரு ராஜு. ராஜு ப்ரோ, உங்க நேம்? மணி. மணி, நீங்க எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க ப்ரோ? 10 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. சரி, ஓகே. நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேம் ஒன்று விளையாடுவோமா? என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு இப்ப முதல் இந்த கேம் விளையாடலாம். உங்களை பத்தின ஒரு 3 விஷயம், அது 2 1 ஒரு போய் கைண்ட் ஆஃப் நான் நல்லா சாப்பிடுவேன், பைக் ரைடு பிடிக்கும், வாங்க எல்லா பார்க்க பிடிக்கும் நைட் டைம்ல, நல்ல விஷயமா ஏதோ ஒரு 3 விஷயம், அதுல 2 1 இருக்கணும், ஒரு பொய் இருக்கணும். அந்த பொய்யும் அங்க இன்னொரு நண்பர் கண்டுபிடிக்கிறாரா பாக்க போறேன். இது அந்த கேமோட கான்செப்ட். முதல்ல யார் சொல்ல போறா அவங்கள பத்தி? அதானே, யாருமே நான் சொல்றேன் சொல்ல மாட்டேங்கிறான். மணி ப்ரோ, நீங்க சொல்லுங்க. மணி ப்ரோ, நீங்க ஆரம்பிங்க ப்ரோ. உங்களை பத்தி நல்ல விஷயமா, நல்லா பைக் ரைடு, நேச்சர்ல ஒரு ஏதாவது ஒரு 3 விஷயம், அதுல 2 1 ஒரு பொய்.
2: நல்லா சாப்பிட தெரியும்.
1: நல்லா சாப்பிடுங்க. ஒண்ணு
2: சாப்பிடுவேன். பைக் ரைடு
1: நல்லா. பைக் ரைடு ஓகே. வேற யோசினா ஏதாவது ஒரு பொய்ன்றாரு.
2: நல்லா சாப்பிடுவேன் நல்லா சாப்பிடுங்க
1: ஒரு பொய் இருக்கான்பா. அது என்ன
2: பொய்?
1: நல்லவரு தான் பொய்யா? என்னங்க இது? அவங்க பாருங்க, ஒரு பேசா மாறி
2: வச்சிருக்கோம். பொய்
1: நீங்க சொல்லுங்க. எது எது அந்த பொய்?
2: புது படம் தான் ட்ரை பண்ணுவான்.
1: இந்த ஹீரோ வந்து 12th ஒரு ஆரம்பிப்பான். இந்த ஹீரோ வந்து 12th ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தது. இதே காரணமா வச்சு ஃப்ரெண்டு ப்ரப்போஸ் பண்ண போறாரு. அந்த பொண்ணு என்ன சொல்லுது? இல்ல இல்ல, எனக்கு நல்ல பையன்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. உடனே அவர் என்ன பண்றாரு? நான் நல்ல பையன் தான் பிடிக்கலான்னு சொல்லிட்டு காலேஜ் போறாரு. 48 அறிவு வைக்கிறாரு. 48 அறிவு வச்சு வெளியே வந்துடுறாரு. ஏன்னா கண்டுபிடிக்க முடியுதா?
2: சூர்யா படம் படிக்கிறது
1: இல்ல, புதுப்படம். ஆமா, ஆனா வந்து அவங்க வெளியே வந்தனே ஒரு லவ், இன்னொரு லவ் பண்ற, அதுவும் பிரேக்அப் ஆயிடுது. சரி, எப்படியா வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு டேக் சர்டிபிகேட் வச்சு வேலை வாங்குறது. என்ன அந்த கதை கேக்குறீங்க? பிரதீப் ரங்கா அந்த ஹீரோ. வரல, டிராகன் படம்லாம் பார்த்தது இல்லையா? படம் பேர் டிராகன். இந்த சேனடி சேர்ந்து போனதால் அடுத்த கான்செப்டுக்கு போவோம். இப்ப என்னன்னா, நான் வந்து ஒரு சில பாட்டு பாடுவேன், பாட்டை படிப்பேன். படிக்கிறது வச்சு என்ன பாட்டுன்னு சொல்ல போறேன். பாட்டுலாம் கேட்பீங்கல்ல? எப்பா, சரி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? வரசாம பத்திக்கவா, உதட்டோர தித்திக்கவா, இருக்காத ஒத்தையில ஒரு வாட்டி சந்திக்கவா, மயங்காட்டி சந்திக்கவா, மயங்காத மெத்தையில மெத்தையில, தாகும் நேரத்தில் புலம்பி அழுவாத, பூஜை ஆட்டத்தில் இன்னசன் நானா தொல்ல, வறுமை காலத்தில் நேர்மை பார்க்காத, இளமை காலத்தில் டீசென்சி நல்லா இல்லை. மோனிகா பாட்டியும் சொல்லிட்டேன், நீங்க கண்டுபிடிச்சு பாடினால் போதும். சூப்பர் சார் படம், ரஜினி சார் படம்.
2: அந்த ரஜினி தான்
1: அவர் தான் பிஸியா இருக்கிற. நீங்க எஸ் பண்ணி
2: பாருங்க.
1: ஓகே மோனிகா, கூலிப்பாறையில இருந்து ஓபனிங் சாங் வருவோம்ல, அருமையாங்க. சரியான கேம். சரி, நம்ம வேற விஷயம் பேசுவோமா? இப்ப வந்து உங்கள்ட்ட ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து சொல்றாரு வச்சிங்களா, ரொம்ப சின்சியரா சொல்றாரு. நீங்க அவுட் ஆஃப் மைண்ட் ஆயிட்டீங்க, வேற எதுவும் யோசிக்கீங்க. அவரு எதுவும் உங்கள்ட்ட வந்து சொல்றாரு. போனதுக்கு அப்புறம் நாமளும் கேட்டாரு, தலையை ஆட்டிட்டோம். இவர் ஏதோ சொன்னாரு, ஆனா நாம ஒரு போக்கத்தை தலையை ஆட்டிட்டோம். யாருன்னு தெரியலையே என்ன.

0: பண்ணாரு தெரியல, அப்படி யோசிச்சது உண்டா? அதை சம்போது பதில் சொல்லுங்க. அது கேப்போம், யாரா உங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்கல்ல, நீங்களும் யார சிந்தனை இல்ல ஆட்டுருவீங்க சொல்லுவாங்களா? ஒரு கான்செப்ட் சொல்லுவேன் ஒரு ஊர் ஒரு கண்ட்ரி சொன்னா, நீங்க ஒரு பேர் ஆரம்பிக்கலாமா? பிடிச்ச கலர் 1 2 3 ப்ளூ. ரெண்டு பேரும் ஒரே சமயம் சொன்னா கேம் கேக்க போகும். ரெண்டாவது பிடிச்ச கண்ட்ரி
1: கண்ட்ரி தமிழ்நாடு.
0: தமிழ்நாடு இந்தியா. பிடிச்ச ஹீரோ 1 2 3 அப்பா வேவில தேமா இருக்கு. இன்னைக்கு முடிச்சிருவோம், நீங்க உங்க பயவை கண்டி பண்ணுங்க. நான் திரும்ப கண்டிப்பா வரேன். இணைந்திருங்க, பிள்ளையிட்டு என்று உங்கள் வாழ்ந்தது.

0: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
0: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
2: விளையாடு நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 5:35:28. சோ என்ன மூவின்னு கண்டுபிடிங்க, என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சூப்பரான கேம்ஸோட நம்ம ஆர்ஜே அலையோடு விளையாடு ஷோவ நம்மளுடைய பீச்ல இருந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததா யார் பேசுறாங்கன்னு கேக்கலாம்.
3: எஸ், நம்மள்ட்ட அடுத்து பேசுறீங்க. 3 ஃப்ரெண்ட்ஸ் டைப் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்ல.
4: ஸ்ரீநாத்.
3: ஸ்ரீநாத், உன் பேரா?
4: ஜீவா.
3: ஜீவா, ரம்மி உன் பேர்?
4: கவி.
3: கவி, ஓகே. நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸா இல்லையா? ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இல்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா?
4: ஏரியா.
3: ஏரியா ஃப்ரெண்ட்ஸா? ஒரு உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஒன்று சொல்றேன். அப்படின்னா, இப்போ வந்து கேக் வெட்டுறாங்க. இப்போ உனக்கு பர்த்டே வச்சுக்கேன், கேக் வெட்டுறாங்க, ஒரு ஸ்டேட்ல எங்க வச்சுட்டாங்க, பசங்க சுத்தி நிக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் பீஸை வெட்டி ஒருத்தவங்க கொடுக்கணும். இப்போ இப்ப இவனுக்கு கொடுத்துட்டா இவன் கொச்சுப்பான், ஒரு சீனத்தை கொச்சுப்பான். இப்போ உன் பேர் என்ன சொன்னா?
4: கவி.
3: கவிக்கு கொடுத்தா அப்ப வந்து சீனத்தை கொடுத்தா கவிக்கு வச்சுப்பான். உனக்கு தோணும்ல எவனுக்கு முதல்ல கொடுக்கறா அவன் தான் நான் பேச நினைச்சுப்பான் சொல்லிட்டு இதுல இருந்து தப்பிச்சிருக்கேன். அது மாதிரி பேச பண்ணிருக்கேன். எப்படி என்னடா பண்ணுவேன்?
4: நானே சாப்பிட்டு
3: கைய போடுறா. உனக்கு வந்திருக்க அது மாதிரி உனக்குடா சுத்தி வெட்டிட்டு யாரு இப்படி வச்சுன்னு எல்லாம் மூஞ்ச மூஞ்ச பாப்பானுங்க. முதல் பேச யாரு கொடுத்தா அவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க நினைச்சு வெயிட் பண்ணுவானுங்க. ஆனா இது கொஞ்சம் நல்ல ஐடியா இருக்குடா. சாம சாம, சரி நான் இன்னொரு சுச்சுவேஷன் சொல்றேன். அது உங்களுக்கு நடந்திருக்கா சொல்றேன். கிளாஸ்ல சாரோ இல்ல யாரோ ஒரு பெரியவங்களோ வந்து நேரம் வந்து தம்பி ஒரு முக்கியமான விஷயம் பேசுறாங்க, நீங்க என்ன பண்றீங்க பேசு போன்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் அவுட் ஆஃப் போய் வேற ஏதாவது யோசிக்கிறீங்க. பேசி மிஸ்டர் சரியாப்பா புரிஞ்சுதாப்பா, அதே மாதிரி கரெக்டா போடணும் வரட்டான்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. திரும்ப அது கூட யோசிக்கும் என்னமோ சொன்னார் இருந்தா இல்லையே நம்ம ஏதோ யோசிச்சு விட்டோம் சொல்லிட்டு பக்கத்துல இருக்கலாம் கூட்டு சொன்னாரு கேட்டா முக்கியமான விஷயம் ஏதாவது சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி
4: நடந்திருக்கேன்.
3: அவுட் ஆஃப் ஜோன் போய்
4: அதுமே தெரியாது
3: அவனுக்கு தெரியாது. என்னடா நீ அது மாதிரி நடந்திருக்கானா? என்ன நடந்தது சொல்லி எதுவும் அவர் வந்து
4: மாதிரி
3: உங்களை பத்தி ஒரு 3 விஷயம் நல்ல விஷயமா கைண்ட் ஆஃப் நான் நல்லா சாப்பிடுவேன், படுத்தோடனே தூங்கிடுவேன், நேச்சர் லவர் நானு, ரெண்டு உண்மை ஒரு பொய். அந்த பொய்ய வந்து உங்க ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறாங்க. ஓகே, முதல்ல நீ யாரு?
4: நான் வந்து நல்லா வாலிபால் விளையாடுவேன்.
3: வாலிபால் பிளேயர் ஒண்ணு.
4: அப்புறம் வந்து பசங்க கூட அதிகமா சுத்துவேன்.
3: பசங்க கூட எப்பயுமே பசங்க கூட தான் இருப்பேன். அப்படி எடுத்துக்கலாமா? ஓகே, ரெண்டு.
4: அப்புறம் வந்து யாருன்னா தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன்.
3: உதவி. நீ யாரா தெரியாதவங்க கேட்டா இப்ப ஒரு பொய் இருக்குல்ல இதுல?
4: ஆமா,
3: எப்பா ஒரு பொய் இருக்காண்டா. மூணுமே ஒண்ணு மாதிரியே பேச வேண்டாம். அவன் வாலிபால் பிளேயர், தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான், என்ன
4: நடக்கும் கூட ரொம்ப
3: பசங்க கூட சுத்துறது ரொம்ப பிடிக்கும். இதுல ஒரு பொய் இருக்கா என்ன? அந்த பொய் நீ சொல்ற அசினாத்து
4: பசங்க சுத்தமாட்டா?
3: அதுதானா இன்ட்ரோவர்ட்? எப்படியாப்பா ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரியா இல்ல தனியா?
4: கரெக்டான ரீசன் தான் கூட பேசுவேன். தேவையில்லாம சுத்துறது?
3: தேவையில்லாம சுத்து கிடையாது. தியேட்டருக்குலாம் தனியா போயிருக்கியா?
4: அப்படி அப்படி இல்லைன்னா பசங்க ஒரு எக்ஸ்ட்ரா வந்து நல்ல விஷயம் பண்ணணும், கெட்ட விஷயம் பண்ணானுங்க.
3: இங்க பாரு, இதுக்கு வந்து அவாய்ட் ஆகிற காரணமே அதான். நல்ல பையன் தானே. நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். யார் அவ்வளவு சொல்ல போறீங்க?

0: ஜாலியா இருப்பானா பசங்க கூட சுத்து பிடிக்குமா ஷட்டில் ஆடுவானா ஒரு பொய் இருக்கலடா ஒரு பொய் இருக்கு என்ன பொய் மூணுமே ஒரு பொய் இருக்குல்லடா ஒரு பொய் இருக்குன்னு சொல்றான் விளையாடு ஷட்டில் ஆட மாட்டானா நீனடா சொல்ற விளையாட மாட்டான் இதுக்கப்புறம் அது டக்குனு அந்த பொண்ணு நான் சொல்லுது எனக்கு இவ்வளவு படிக்கிற பசங்க எனக்கு பிடிக்காது எனக்கு படிக்காத பையன் ரகத் பாய் தான் பிடிக்கும் சொல்லிடுது. உடனே என்ன பண்றான் பேரை மாத்திட்டு காலேஜுக்கு போய் 48 அரியர் வச்சு வெளியே வரான். என்ன படம் கேட்டுங்களா? சூப்பர்ரா சூப்பர். நம்ம அடுத்த போய் போலாமா? இவன் ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி என்ன பிடிங்க. இந்த கதையோட ஹீரோக்கு ஒரு பேர விஷயம் இருக்கு, அதுக்காக டெய்லி அப்பாட திட்டலாம் வாங்குவாரு. அவங்க அப்பாட திட்டலாம் வாங்கி இந்த ஒரு கேம் கேம் ரொம்ப பிடிக்கும் இந்த ஹீரோக்கு. அந்த அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அப்படி திட்டு வரும் சொல்றது கேம் மறைச்சு மறைச்சா விளாடுவோம். இதான் முதல் குழு. ஓகேவா? அப்புறம் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு ஊருக்கு விளாட போறான். அது ஒரு கரெக்டா இவன் ஒரு பாயிண்ட் டக்குன்னு தெரிஞ்சா டக்குனு சொல்லிடலாம்.
1: அப்புறம் பத்து பண்ணி சொல்லிட்டு
0: இந்த அடுத்தலாம் சரி. இந்த ஹீரோ வந்து வேலை வீட்டு இல்லாம சும்மா ஊருக்கு சுட்டுருக்காரு. ஒரு நாள் அவர் தாத்தா என்ன பண்றாரு, என் சொத்தம் அவனை கொடுக்குறண்டா அந்த சொத்தை வைத்துன்னு எடுத்து கொஞ்சம் பெரியலாய்க்க அப்படின்னு சொல்றாரு. தாத்தாவோட சொத்து விக்கிறதுலே முனைப்பா இருக்காங்க. ஆனா தாத்தாவோட சொத்தை விக்கிறதுக்கு ஊர்ல இருந்து சொந்தக்காரங்களாம் வரணும், வந்தாதான் சொத்தை விக்கணும். அதுக்காக தாத்தா ஒரு விஷயம் பண்றாரு. என்ன பண்றாருன்னா அவர் கத்துட்டா மாதிரி நடிகிறாரு. யாரு என்ன படம்? ரஜினி மருகன். இவன் ஒரு பாயிண்டா, இவன் ரெண்டு பாயிண்ட், இவன் ஒரு பாயிண்ட். அது அவன் பயங்கரம் மூவில வரான். அடுத்த போகுமா?
1: அதனாலதான் யாருக்கும்
0: அதான் தனியா தியேட்டர் போயிட்டு வரும்போது டேய் நோட் பண்ணுவீங்க. அடுத்த குழுவை இந்த கதை வந்து 1987 ஆரம்பிக்குது. வடசென்னையில மக்களுக்காக முக்கியமா நின்ன ஒரு ஆளை வந்து அங்க வந்து மர்டர் பண்றாங்க. பண்ணிட்டு மர்டர் பண்ணது யாருன்னா அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்றாங்க. இங்க பாத்துட்டு அவங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் பழி வாங்குறேன்டா. சூப்பர்ரா. அது உனக்கு ஒரு பாயிண்ட் ரொம்ப பேர் என்ன
1: சொன்னேன்.
0: அப்போ வந்து தீபாவும் ஸ்ரீகாந்த் ஒரு பாயிண்ட், தம்பி பேர்
1: என்ன?
0: கவி வந்து ரெண்டு பாயிண்ட் அந்த கேம் வின் பண்றாரா. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஒரு மூவி கேம். அதே மூவி தான், பட் என்னன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நான் வந்து ஒரு நாலு பேர் மூவி நடத்த உங்களோட போட்டோ காட்டுவோம் உங்களுக்கு. அது நீங்க வச்சு என்ன படம் சொல்ல போறீங்க? ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பிக்ல வந்து சிம்பிள் சார் இருக்காரு. செகண்ட் பிக்ல வந்து திருசாமம். ஃபோர்த் பிக் சார், ஃபோர்த் பிக்ல அசோக் செல்வன். இவங்க நாலு பேரும் ஒரு படத்துல கனெக்ட் ஆகுறாங்க. என்ன படம்? சிரிக்கிறான் பாரு, சிரிப்பே அழகா இருக்கிறான். சிரிச்சுக்கிட்டே அவங்க
1: புது படம்
0: தான், ஓரளவுக்கு புது படம் தான். ஒரு பாட்டு ஒண்ணு எல்லாம் ஃபேமஸ் இது, ஒரு பாட்டு இதுல வேற க்ளூ வரவா? சரி, நான் ஹீரோ பேரே சொல்றேன். ஹீரோ வந்து கமல்ஹாசன் சார்.
1: என்ன அந்த படம்
0: கரெக்ட் கரெக்ட். சரி நான் படத்துற ரெண்டாவது பேர் ரெண்டாவது லைஃப் முடியும். ஓகே, கவி வந்து இந்த கேம்ல மறுபடியும் ஒரு பாயிண்ட் அவன் அடுத்த போல வாங்க. இது கொஞ்சம் கஷ்டமா கட்டிடுங்க பாருங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப யோசிப்பாங்க இந்த படம் காமிச்சாலே. ஃபர்ஸ்ட் பிக்ல வந்து சுட்டிஹாசன் இருக்காங்க, செகண்ட் பிக்ல வந்து சிவகார்த்திகேயன், தேர்ட் பிக்ல ஒரு சைக்கிள், ஃபோர்த் பிக்ல ஆக்டர் பிரபு. நாலு பேரும் ஒரு படத்துல கனெக்ட் ஆகுறாங்க. என்ன படம்? சைக்கிள் சின்ன வயசா. அடுத்து போகுமா? சரி, இந்த படம் வந்து நீங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிங்க நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்.

சரத்குமார், செகண்ட் பிக்ல வந்து ராஷ்மிகா மந்தனா, தேர்ட் பிக்ல வந்து ஷாம், ஃபோர்த் பிக்ல பிரகாஷ். என்ன பண்ணும் வாரிஸ் கரெக்டரா நீ எல்லாருமே சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் பிக்ல சரத்குமார், செகண்ட் பிக்ல ராயலட்சுமி, தேர்ட் பிக்ல ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட், ஃபோர்த் பிக்ல ஒரு பேய் இருக்கு. ஆமாடா, மறுபடியும் கவிதா ஸ்கோர் பண்றான் அந்த கேம் வந்து. கவிதா நான் வின் பண்றான். நேரில நான் திரும்ப போறேன். மனதோடு

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: நீங்க அப்பா பேரு ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கேன். பீச்சுக்கு வந்துருக்கீங்க? பாப்பா கூட்டு வந்துருக்கீங்க. பாப்பா அப்படியே கூட்டு வந்து பாக்கல, நீங்க ஒரு 8 பீச் பாத்து போயிடலாமே அப்படின்னு வந்துருக்கீங்க. ஓகே, நீங்க மேரேஜ் ஆயிடுச்சு? 5 வருஷம் ஆயிடுச்சு சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஃபர்ஸ்ட் பீச் வந்து அவங்க முத முதல்ல என்ன சமைச்சு கொடுத்தாங்க? ஐயோ மாட்டி விட்டேனே, இதெல்லாம் அவங்க பேசவே இல்லையா? ஆஃப்லைன்ல இல்ல என்ன நீங்க கேக்குறீங்க? அப்படி தானே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்க செஞ்சு கொடுத்தது? அருமையான காம்போ, தோசை இட்லி பொடி முதல் முதல்ல நீங்க செஞ்சு உங்க கையால. ஓ லவ் மேரேஜா? சமத்திரீங்க. சரி ஓகே, நீங்க படம் எல்லாம் பாப்பீங்களா? நம்ம ஒரு கேமோட ஆரம்பிக்கலாம். வந்து நான் ஒரு படத்தோட க்ளூ சொல்லா என்ன படம் கண்டுபிடிப்பீங்களா? ஓகே, நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஒரு படத்தோட க்ளூ சொல்ல போறேன். நான் குடுக்குற க்ளூ வச்சு நீங்க என்ன படம் சொல்ல போறீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் க்ளூ என்னன்னா, ஒரு கஃபே ஓனர், கஃபே ஓனர் என்ன பண்றாரு, இவங்க ஃபேமிலியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓகேவா? ஒரு நாள் அவரோட கெஃபேக்குள்ள கொஞ்சம் பேர் வந்து என்ன படம் ஆயிராங்களாப்பா, டக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம நீங்க உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சார் சொல்லல, பாடுத்து போவோம் வாங்க. அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்த்துருக்காரு. அந்த கேப்ப நீங்க சொல்லிட்டீங்க, நம்ம நெக்ஸ்ட் போறோம். இப்போ வந்து இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட், ஒரு விஞ்ஞானி, வந்து கொஞ்சம் வித்தியாசமான சயின்டிஸ்ட். இவர் வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஒரு வாட்சை கண்டுபிடிக்கிறார். 24 இது வெயிட் பண்ணீங்களா சார்? மேம் பண்றாங்க, அடுத்து போலமா? நெக்ஸ்ட் இந்த மூவில வந்து மக்கள் யூஸ் பண்ற பொருள் வந்து திடீர் திடீர்னு காணாம போகுது. டைமே கொடுக்கல, அவரே அடிச்சாரு சார். இது வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுவீங்க, ரெடியா இருக்கு. யார் முதல்ல சொல்ல போறீங்க? அதான் கேம். என்னன்னா, ஒரு போட்டோகிராஃபர் அவரோட பழைய ஸ்கூலுக்கு போற முன்னாடி அவங்கள்ட்ட போய் சொல்றேன், லவ் பண்ண லவ் சொல்ல போறேன், நல்லா சொல்றேன். பிராக்டிஸ் இல்ல, அதுல எங்க லவ் சொல்ல போறேன். ஆல்ரெடி என்ன பண்ற பண்ணிக்கலாம். அவர் என்ன நினைக்கிறாரு, படிக்கிற பையன் என்ன பொண்ணுங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு காலேஜுக்கு போறாரு. காலேஜ்ல ஒரு சேர

மாத்திட்டு போறாரு. 48 மேம் தான் அந்த ரவுண்ட வின் பண்றாங்க. நாம நெக்ஸ்ட் ஒரு வேவ்ல இருந்து கேம் மேம் என்னன்னா, நான் வந்து ஒரு கண்ட்ரி சொன்னா 1, 2, 3 சொன்னா ரெண்டு பேரும் ஒரு கண்ட்ரி அந்த ஒரு பேர் சொல்லுவீங்க, பிடிச்ச கண்ட்ரி பேர் சொல்லுவீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லிட்டீங்கன்னா வேவ்ல சேம் இருக்குன்னு கேம் முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா அடுத்து கலர் போவ அது மாறி மாறி வரும். டக்குன்னு ஒரு கலர் போனேன், 1, 2 சொன்னா உங்க பிடிச்ச கலர் சொல்லணும், ஒரு கலர் சொல்லணும். ரெண்டு பேரும் சேமா சொல்றீங்கன்னா அந்த கேம் ஸ்டாப், ரெண்டு பேரும் வின் பண்ணி ஆரம்பிக்கலாமா. பிடிச்ச ஹீரோ 1, 2, 3 ஓகே அடுத்து போறோம். பிடிச்ச கண்ட்ரி 1, 2, 3 கோவா கண்ட்ரி இல்லைங்க நம்ம சேர்த்து அமராதே எப்படியா அடுத்து போறோம். பிடிச்ச கலர் 1, 2, 3 நீங்க டைமிங் விடுறீங்க. பிடிச்ச காமெடியன் நீங்க அதான் சொல்ல வந்தீங்களா? ஓகே உங்க வேவ்ல இருந்து மூணுலயே வந்து ஹெல்ப்பி ஆயிடுச்சு. இந்த கேம்ல வந்து டக்கு நீங்க வின் பண்ணீங்க. சரி இப்ப வந்து இன்னொரு மூவி கேம் ஒரு விளாடுமா என்னன்னா, நான் ஒரு படத்துல வந்து ஒரு 4 இமேஜ் காட்டுவோம் உங்களுக்கு, அந்த இமேஜ் வச்சு அது என்ன படம் நீங்க சொல்ல போறீங்க. ஓகேவா ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து மமிதா பைஜு, செகண்ட் பிக்ல சரத்குமார், ஆக்டர் சரத்குமார். கரெக்ட். நாம இதுல நாம இதுல ஒரு பாயிண்ட் வாங்கிட்டாங்க. நாம அடுத்து போறோம். நீங்க உங்களுக்கு அந்த புதுப்படம் தானே, புதுப்படம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்க என்ன மேம். அவரும் பாப்பாரு தானே, இப்ப உங்களால பழி போட்டு எஸ்கே போறாரு அவரு. செகண்ட் நட்டி நடராஜ், செகண்ட் வீக்ல சிங்கம்புலி, தேர்ட் வீக்ல ஒரு குப்பை தொட்டி இருக்குது. நீங்க சொல்லலாம் இவங்க என்ன அந்த சினிமா குயின் ஒரு அவார்டே போட்டுருவா போல இருக்கு. அடுத்து போவோமா. ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து சமந்தா இருக்காங்க, செகண்ட் பிக்ல நித்யா மேனன் இருக்காங்க. ரெண்டு போச்சுனா கை தூக்கிடுங்க. என்ன படம்? 24 ஆமா பல்ல வரைக்கும் அள்ளி அள்ளிக்கிறேன். அடுத்து போவாங்க. இந்த பீஸ்ல நீங்க உங்க மேல நம்பி இருக்கு சார். இந்த பீக்கு இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பிக்ல வந்து ஜனகராஜ் இருக்காரு, செகண்ட் பிக்ல ஒரு போட்டோகிராஃபர் இருக்காரு, தேர்ட் பிக்ல ஒரு கிளாஸ் ரூம், ஃபோர்த் பிக்ல திரிஷா மேம் இருக்காங்க. இவங்க 4 பேரும் ஒரு படத்துக்கு விளையாண்டு வராங்க. என்ன படம்? முதல்ல இருந்தா சொன்னாரு, இதுக்கு முன்னாடி அதை பத்தி கேட்டு ஜனகராஜ் சாரு, கிளாஸ் ரூம், போட்டோகிராஃபரு, திருஷா மேம். 96 நீங்க முன்னாடி சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. சரி லாஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் கே வந்து நாகார்ஜுனா. இருங்க கை தூக்கிட்டீங்க. என்ன படம்? கூலி. கரெக்டுங்க. சம சம சம சம மேம் வந்து மேம் ஒரு அவார்டு தர மேம். சினிமா சிந்தனை சிற்பி, சினிமா குயின், சினிமா இளவரசி, சினிமா ராணி எல்லாம் நீங்க தான் மேம். ஓகே நீங்க மொபைல் பை கண்டி வருங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நேரில் திரும்ப வரேன். என்ன தெரியல தான் பயந்து சொன்ன பிள்ளைட்டு எந்த முக்கியமானது.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: விளையாடு நிகழ்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 6:03:27 ஆயிட்டு இப்போ என்ன சொல்றாங்க, யாருக்கெல்லாம் பேசுறாங்க, என்ன ஏது அப்படின்றத நம்ம போய் பீச்ல என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அலையோடு விளையாடு நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்ட மற்றும் கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் லேட்டன் சார்பாக நன்றி. தடவை
0: என்ன இவ்வளவு ஷார்ட்டா முடிஞ்சிடுச்சு. ஓகே, சோ ஆமா.

நானும் அப்ப முடிச்சுட்டு கிளம்புறேன். டைம் வந்துருச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பீச்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஆளே இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம்ல ஷோவா முடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரிதான் அவரும் வந்து சொல்லியிருந்தாரு நம்ம ஜார்ஜஸ். ஓ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அலையோட விளையாடு ஷோ முடிஞ்சிட்டு மனம் விரும்பதே ஷோ சூப்பரா ரெடி ஆயிக்கோங்க எல்லாரும். அப்படியே நம்ம நியூஸ் முடிச்சுட்டு அடுத்ததான் வந்து மனம் விரும்பதே ஷோ இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே லைவ் ஸ்டுடியோல இருந்து நான் ஆர்ஜே அன்பரசி.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
2: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் நிதி தொழில்நுட்பத்துறையின் வெற்றி பயணத்தில் மறுக்க முடியாத சாதனையாக யுபிஐ எனப்படும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இலங்கை அதிபர் திரு அனுரகுமாரா திசநாயகாவை இன்று கொழும்புவில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசினார். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தொடக்கி வைத்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் நிதி தொழில்நுட்பத்துறையின் வெற்றி பயணத்தில் மறுக்க முடியாத சாதனையாக யுபிஐ எனப்படும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மும்பையில் நேற்று தொடங்கிய உலகளாவிய நிதி தொழில்நுட்ப விழா 2026 தொடக்கி வைத்து பேசிய பிரதமர், நிதி தொழில்நுட்பம் குறித்த விவாதங்களில் யுபிஐ முக்கிய இடத்தை வகிக்கிறது என்றும் இது ஒரு மாபெரும் மாற்றம் எனவும் தெரிவித்தார். தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு தாம் அளித்து வரும் முன்னுரிமை குறித்து எடுத்துரைத்த பிரதமர், பாரம்பரிய வங்கி முறைகளால் புறக்கணிக்கப்பட்ட பகுதிகளிலும் வெற்றிகரமாக ஊடுருவி நிதி தொடர்பான உன்னதமான சேவையை யுபிஐ செய்து வருவதாகவும் பாராட்டினார். சென்ற மாதத்தில் மட்டும் 24 மில்லியனுக்கும் அதிகமான யுபிஐ பண பரிவர்த்தனைகள் நடைபெற்றதாக தெரிவித்த அவர், யுபிஐ என்பது வெறும் தொழில்நுட்ப கதை மட்டுமல்ல, அது ஒரு நாகரிகத்தின் கடை என்று பிரெஞ்சு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் கூறியதாக திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். இந்தியாவின் முதன்மை டிஜிட்டல் பண பரிவர்த்தனையாக யுபிஐ தற்பொழுது உலக அளவில் பரவ தொடங்கியுள்ளதாக கூறினார். அந்த வரிசையில் தற்போது 11 நாடுகளில் அது செயல்பாட்டில் உள்ளதாகவும், ஒரு காலத்தில் கற்பனை செய்ய முடியாத ஒன்றாக இருந்ததாகவும், தற்போது அன்றாட யதார்த்தமாக மாறியுள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார். இலங்கைக்கு 3 நாள் பயணமாக சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமாரா திசநாயகாவை இன்று கொழும்புவில் சந்தித்து பேசினார். அப்போது கலாச்சார அடிப்படையில் நெருங்கிய அண்டை நாடுகளாகவும் கடல்சார் பங்காளிகளாகவும் உள்ள இந்தியாவும் இலங்கையும் இரு நாடுகளின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் ஒருங்கிணைந்து தொடர்ந்து செயல்படும் என்பதை இரு தலைவர்களும் மீண்டும் உறுதிப்படுத்தினர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
4: இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயகா உடனான சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு, அமைதி மற்றும் செழிப்பை உறுதி செய்வதற்காக இணைந்து செயல்படுவதற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் இருவரும் வலியுறுத்தியதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடிய திரு ராஜ்நாத் சிங், இலங்கையிலுள்ள இந்திய சமூகத்தினர் இரு நாடுகளுக்கும் இடையே பாலமாக திகழ்வதாகவும், இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை வலுப்படுத்துவதில் அவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார் என்றும் தெரிவித்தார். உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக தெரிவித்த அவர், உலகளாவிய வளர்ச்சிக்கு இந்தியா 16% மேல் பங்களிப்பதாக கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா 38 நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது என்றும், இதில் 8 முக்கியமான நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் என்று குறிப்பிட்ட அவர், இது இந்தியாவின் வளர்ந்து வரும் ராஜதந்திர மற்றும் பொருளாதார திறன்களை பிரதிபலிக்கிறது என்றார். உலக நாடுகளுக்கு இந்தியாவின் மீது நம்பிக்கை அதிகரித்து வருவதற்கு காரணம் பிரதமர் திரு நரேந்திர மோடியே என்று தெரிவித்த அவர், 12 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்று சர்வதேச அரங்கில் இந்தியா பேசும்போது உலகம் அதற்கு செவிசாய்க்கிறது என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்.

போக்குவரத்து நெரிசல் கொண்ட 7 ரயில் பாதைகளை 4 வழி ரயில் பாதையாக விரிவுபடுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த 7 வழித்தடங்களும் ரயில்வே போக்குவரத்தில் சுமார் 40% என்றார். இதில் டெல்லி மும்பை, மும்பை சென்னை, சென்னை கொல்கத்தா, கொல்கத்தா டெல்லி வரையிலான ரயில் பாதைகள் திட்டங்கள் அடங்கும் என்றும், மேலும் 2000 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழி ரயில்வே பாதைகள் அமைக்கும் பணி ஏற்கனவே நிறைவடைந்துவிட்டது என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தொடக்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பஞ்சாயத்து அமைப்புகளில் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். நமது அங்கன்வாடி மையங்கள் நமது பொறுப்பு என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்று தெரிவித்த அவர், அங்கன்வாடி மையங்களில் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுவாழ்வு

0: விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். நமது அங்கன்வாடி மையங்கள் நமது பொறுப்பு என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்று தெரிவித்த அவர், அங்கன்வாடி மையங்களில் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளதை கொண்டாடும் வகையில் இம்மாதம் 17ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் சேவை இயக்கம் நடைபெறும் என்று பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநில முதலமைச்சராக திரு நரேந்திரமோடி கடந்த 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி பதவியேற்றதை சுட்டிக்காட்டிய அவர், பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவடையும் தினமான வரும் அக்டோபர் 7ஆம் தேதி வரை இந்த சேவை இயக்கம் நடைபெறும் என்றார். இதில் ரத்ததான முகாம்கள், பேரணிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் திரு நிதின் நபீன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநிலச் செய்திகள்.
1: நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூ டியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. இதுகுறித்து செய்தல் நடத்தும் அதிகாரி திரு குலோத்துங்கன் செய்தியாளரிடம் பேசுகையில், வரும் 16ஆம் தேதி வரை தட்டாஞ்சாவடியில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று தெரிவித்தார். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இம்மாதம் 17ஆம் தேதி நடைபெறும் என்றும், 19ஆம் தேதி மனுக்களை திரும்பப் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறினார். இதுகுறித்து மேலும் அவர் கூறுகையில்,
2: இந்த இடைத்தேர்தலுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து தேர்தல் பார்வையாளர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. அந்த தேர்தல் பார்வையாளர்கள் நாளைக்கு நம்ம புதுச்சேரி வர இருக்கிறாங்க. இடைத்தேர்தல் நடத்துறதுக்காக சபிஷியன்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் வந்து இருக்கு. அது ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த ரேண்டமைசேஷன் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி முன்னாடியில் வந்து நடைபெற கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தேர்தல் நடத்துறதுக்கான அலுவலர்களுக்கும் நாங்கள் ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அவங்களுக்கான பயிற்சி வகுப்புகள் வந்து நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலை முன்னிட்டு யாராவது துப்பாக்கிகள் ஏதாவது ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க அவங்களை அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து டெபாசிட் பண்ண சொல்லிருக்கி அறிவுறுத்திருக்கோம். அதே மாதிரி மற்ற விதிமுறைகளிலும் அந்த லவுட் ஸ்பீக்கர் ரெஸ்ட்ரிக்ஷன், 10 மணிக்கு மேல ஒலிப்பெருக்கிகள் யாரும் பயன்படுத்தக்கூடாதுங்கிற அறிவிக்கையும் கொடுத்திருக்கோம். ஸோ முழுதாக இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அனைத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் நம்ம இப்ப புதுச்சேரி மாவட்டத்தில் வந்து தட்டாஞ்சாவடி அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன்ல என்போர்ஸ் பண்ணியிருக்கோம்.
0: செவ்வாலியே செல்லான் நாயக்கர் பிறந்த நாள் இன்று புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு வி பி சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்திலிங்கிர ரமேஷ், டாக்டர் விக்னேஸ்வரன் மற்றும் செவ்வாலியே செல்லான் நாயக்கர் அவர்களின் குடும்பத்தினர் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஜிப்மர் கண் மருத்துவத்துறை சார்பில் 41ஆவது தேசிய கண்தான விழிப்புணர்வு இருவார விழாவின் நிறைவு விழா இன்று நடைபெற்றது. இதில் ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சாஹா வினோத்குமார் கலந்து கொண்டு கண்தானம் செய்த குடும்பத்தினரின் விலைமதிப்பற்ற பங்களிப்பை பாராட்டி அவர்களுக்கு மரியாதை செய்தார். அப்போது உரையாற்றிய அவர், இந்தியாவில் கருவிழி பார்வையின்மை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க பொது சுகாதார பிரச்சினை உள்ள நிலையில் கருவிழியின் தேவை அதிகமாக இருப்பதாகவும், ஆனால் தானமாக கிடைக்கும் கருவிழியின் அளவு குறைவாகவே உள்ளது என்றும் தெரிவித்தார். எனவே கருவிழி தானம் செய்ய மக்கள் ஆர்வமுடன் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இவ்விழாவில் ஜிப்மர் கண் மருத்துவத்துறையின் தலைவர் மற்றும் ஜிப்மர் கண் வங்கி இயக்குநர் டாக்டர் ரமேஷ் பாபு, பேராசிரியர் டாக்டர் சுபாஷினி கலையபெருமாள், மருத்துவ மாணவர்கள், கண்தானம் செய்தவர்களின் குடும்பத்தினர், பொதுமக்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். உலக தற்கொலை தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறையின் தேசிய தொலைத்தொடர்பு மருத்துவ மனநல திட்டமான டெலிமனஸ் சார்பில் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 3 ஆண்டுகளாக தற்கொலை குறித்த மக்களின் அணுகுமுறை மாற்றும் வகையில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் யாருக்காவது மனச்சோர்வு, பதற்றம், பயம், விரக்தி, தற்கொலை எண்ணங்கள் இருந்தால் அவர்கள் 24 மணி நேரமும் இயங்கும் இலவச மனநல ஆலோசனை மையத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 2 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே வரும் 13ஆம் தேதி வரை உள்தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது என்றும், கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவாகவே உள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் நிதி தொழில்நுட்பத்துறையின் வெற்றி பயணத்தில் மறுக்க முடியாத சாதனையாக யுபிஐ எனப்படும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை திகழ்கிறது.

என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயகாவை இன்று கொழும்புவில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசினார். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தொடக்கி வைத்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

நேரம் 6:20 31 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ பொது 102.8 நேயர்கள் இனிமையாக கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ்.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச விருப்பப்பாடலை நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட கேட்கலாம். நான் இங்கேருந்து உங்களுக்காக உங்களோட விருப்பப்பாடலை ஒலிக்க செய்வேன். பாடல் கேட்கறதுக்காக நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 நம்பர் தான். வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்க இணையும் காலர், வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், நான் தென்பேர் கணேஷ் ராஜா.
0: கணேஷ் ராஜா சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து பொல்லாதவன்.
0: ஓகே,
1: பாடல் வந்து நான் பொல்லாதவன், அதே அடியில் வரும்.
0: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்பம் சொல்லுங்க. நல்லா இருக்கேன் சார். நீங்க கேட்ட விருப்ப பாடல்,
1: நன்றி நன்றி.
0: நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார்.
1: ஓகே ஓகே, நன்றி நன்றி.
0: நேர்களே, நேயர்கிட்ட விருப்ப பாடல் அவருக்காக வந்துகிட்டே இருக்கு. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடல் கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770.

0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 எஃப்எம் ரெயின்போ பொது 102.8 கேட்கலாம். நேரம் 6:26:45 எஃப்எம் ரெயின்போ பொது 102.8 மனம் விரும்புவதை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்கதற்காக இணையும் அடுத்த காலர், வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்ப்பா, நான் சேகராப்பட்டில இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன்ப்பா.
0: வணக்கம் மேடம், எந்த படத்துல இருந்து என்ன பாடல் மேடம் வேணும்?
1: ஜானி படத்துல இருந்து காணாமல் உன்னை தேடிதே, அந்த பாட்டு.
0: சூப்பர் மேடம், அழகா பாடியே காமிச்சிட்டீங்க. உங்களுக்கான விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி,
0: கால் பண்ண மைக்கு மிக்க நன்றி.
1: நன்றிப்பா.
0: நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி உங்களோட பாடல் விருப்ப பாடலாம் எங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 என்ற நம்பருக்கு. வெளியே நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நேர்கிட்ட விருப்ப பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 6:33:46. நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: மனம் பெருமிதை கேட்டிருக்கீங்க நிகழ்ச்சியில விருப்பப்படல் கேட்கறதுக்காக இணையும் காலர். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: வணக்கம் சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
2: படம் 1000, இது நிறமலர் பூக்கள், பாடல் வந்து 1000 மலர்களே அந்த பாடல்.
0: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: நன்றிங்க.
0: கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி.
2: நன்றி.
0: நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கான விருப்ப பாடலை கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க இணையும் காலர், வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார், கிருஷ்ணாமூர்த்தி.
2: கிருஷ்ணாமூர்த்தி சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: அரியன் படத்துல இருந்து கண்ணும் கண்ணும் நோக்கியான ஒரு பாடல். இது கண்ணை பத்தி சொல்லும் போது, பாடும்போது கண் கவிதை சொல்றேன். கண்கள் எனும் ஒளி விளக்கு வண்ணமிகு உலகை ரசிப்போம். நம் வாழ்க்கை முடிந்து மடிந்த பின்னே பார்வை எழுந்தோரின் கண்ணொளியாய் ஜொலிப்போம். காரிருள் விழிகளில் பேரொளி ஏற்றுவோம் என்றும் கண்டானம் செய்வோரை கடவுளாக போற்றுவோம். உடல் மறைந்தும் உயிர் வாழ்வோம், உலகில் விழியாவோம், கண்ணும் கண்ணும்.
2: சூப்பர் சூப்பர் சார், பாடல் கேட்கறது மட்டும் என்னோட வேலை இல்ல, சமுதாயத்துக்கு ஒரு பொறுப்பான மனிதரா இருப்பதும் ஒரு சூப்பரான விஷயம் தான் அப்படின்றத நிரூபிச்சிருக்கீங்க. பாடல் கேட்டமைக்கும் கவிதை சொன்னமைக்கும் மிக்க நன்றி சார்.
3: நன்றி சார், நன்றி சார்.
2: நீங்க கேட்ட விருப்பப்படல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்ட என்ஜாய் பண்ணுங்க.
3: ரொம்ப சந்தோஷம் சார்.
2: நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி உங்களோட விருப்பப்பாடல் கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 நம்பருக்கு. வெளியூர் நேர்களை இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.

0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
1: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
2: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: மனம் இருப்பதை கேட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க இணையும் காலர் வணக்கம்.
1: எங்கள் பாசத்துக்குரிய தோழருக்கு முன்னிரவு வணக்கம்.
0: முன்னிரவு வணக்கம். எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: கலையரசு நல்லாப்பாளையம்.
0: மா கலையரசு நல்லாப்பாளையம், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு தான் பாடல் வரிகளோடு வரும் இவன் காதல் தேவதைக்காக ஒரு பாடல், ஒரு கவிதை துளி.
0: சார் சொல்லுங்க சார்.
1: காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பகுதி மின்தடை என இன்று மின்சாரம் செயலிழப்பு. ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும். இன்னொரு கதவு மாற்று வழியில் ஊடகத்திற்கு உயிர். ஓரிரு வழி தடங்களில் எனக்கேது ஓய்வு என ஆடலும் பாடலும் என வானொலி இசை அரசாட்சி. குண்டின் வேலைக்கு விளக்காய் முதன்மை இடத்தில் இரண்டை நிரந்தர குடிலில் ஊடகம்.
0: ஓகே,
1: வானொலியை பெருமைப்படுத்த கூடிய ஒரு கவிதை. நன்றி.
0: ஓகே ஓகே சார், நன்றி நன்றி சார், ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி.
0: நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி கவிதை சொல்லணும், பாட்டு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா பாட்டு தான் கேட்கணும், ஆனா கவிதைகளும் சொல்றாங்க. பாடல் கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 நம்பருக்கு. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நேர்கிட்ட விருப்ப பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு. இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: மனந்தர்மி கேட்டுருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ புது 92.8ல. நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க இணையும் காலர், வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார், புவனகிரில இருந்து வீரமணி பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா சார்?
2: நலமா இருக்கேன் வீரமணி சார். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: சினிமா
2: படத்துல இருந்து சினிமா பாடல் போடுறோம். எந்த சினிமா படத்துல இருந்து என்ன சினிமா பாடல்?
3: சேலைகளை வீடு கட்டவா அவள் வருவாளா பாடலை கேட்டு பாக்கலாம் சார்.
2: சேலைகளை வீடு கட்டவா பாடல், அவள் வருவாளா படம் பேர்.
3: ஆமா சார், இந்த பாட்டை வந்து சிதம்பரம் சிங்கத்துக்காக சார், என்னுடைய அண்ணன்.
2: ஓகே ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: நன்றி சார்.
2: நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி விருப்ப பாடல் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.

0: நேர்களே, கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட 7 ரயில் பாதைகளை 4 வழி ரயில் பாதையாக விரிவுபடுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த 7 வழித்தடங்களும் ரயில்வே போக்குவரத்தில் சுமார் 40% என்றார். இதில் டெல்லி மும்பை, மும்பை சென்னை, சென்னை கொல்கத்தா, கொல்கத்தா டெல்லி வரையிலான ரயில்வே பாதை திட்டங்களும் அடங்கும். பிரிக்ஸ் தலைவர்கள் உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக பிரிக்ஸ் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களின் இறுதிக் கூட்டம் இன்று மும்பையில் தொடங்கியது. நாளை வரை நடைபெறும் இக்கூட்டத்தில் இந்த ஆண்டின் கருப்பொருளான மீள்திறன், புதுமை, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்காக கட்டமைத்தல் என்ற தலைப்பில் விவாதங்கள் நடைபெறுகின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. இதுகுறித்து தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு குலோத்தங்கன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வரும் 16ஆம் தேதி வரை தட்டாஞ்சாவடியில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் 2027ஆம் ஆண்டிற்கான ஹஜ் ஒதுக்கீட்டின் கீழ் ஹஜ் யாத்திரை மேற்கொள்ள இருக்கும் மாஹேவை சேர்ந்தவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் உடல் தகுதி சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாஹேவில் நடைபெற்றது. சிவாலிய செல்லா நாயக்கரின் பிறந்தநாளையொட்டி இன்று கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு வி பி சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சிவாலிய செல்லா நாயக்கரின் குடும்பத்தினர் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்காக 503 பேர் கொண்ட இந்திய குழுவினர் ஜப்பான் புறப்பட்டுச் சென்றுள்ளனர். புதுடெல்லி விமான நிலையத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய ஒலிம்பிக் சங்கத் தலைவர் பி டி உஷா உள்ளிட்டோர் அவர்களை வழியனுப்பி வைத்தனர். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேரம் 7:03. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்கள் தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் SC/ST வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், N5 முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 605005. தொலைபேசி எண் 0413-2200-115-8870-7362. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளாா்.

0: தேகொலி சேதாரம் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மனம் விரும்பிய நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க இணையும் காலர், வணக்கம்.
3: மகிழ்ச்சியான மாலை வணக்கத்தை. கேட்ட பாடல் கிடைத்த மகிழ்ச்சியில் சொல்வது டெல்லி கிப்பம் குடிதாங்கி சாவடி மாரியம்மன் கோயில் சார், ரமேஷ் பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன். எவ்வளவு பெரிய பேரு. ஓகே சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: படத்தோட பேரு பத்ரகாளி.
2: ஓகே.
3: பாட்டு கேட்டேலே அங்கு அதை பார்த்தேலா இங்கு
2: எதையோ நினைச்சேன்
3: விருப்பாடல்
2: வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: 7:10:42 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புவதை கேட்டுட்டு இருக்கீங்க. விருப்ப பாடல் கேட்க இணையும் காலர். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: திண்டிவனம் தாலுகா இளமங்கலம் ஆர் முருகன்.
0: திண்டிவனம் தாலுகா இளமங்கலம் ஆர் முருகன் சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வருது, கேட்ட என்ஜாய் பண்ணுங்க.
1: உங்களுக்கு
0: கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி.
1: நன்றி சார்.
0: நேர்கிட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் 20,804 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதைச்சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கை

0: செய்யும் 20,804 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அருணாச்சல சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் இன்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஜனநாயகத்தின் அன்னையாக இந்தியா திகழ்கிறது என்றும் இதற்கு பெருமை சேர்க்கும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சட்டப்பேரவைகளில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாடு முழுவதும் 5 மாநிலங்களுக்கு உட்பட்ட 14 மாவட்டங்கள் பயன்பெறும் வகையிலான 3 ரயில் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 10,783 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்கள் இதன் மூலம் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோல் தமிழகம் உட்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். இந்த திட்டங்களை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. தேசிய மாணவர் படை மற்றும் தேசிய பாதுகாப்பு கல்லூரிகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கை விமானப்படைக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தமும் இதில் அடங்கும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுர குமாரா திசநாயக்கையுடன் பேச்சு நடத்தினார். இந்திய பாதுகாப்பு படை சார்பில் கட்டப்பட்டுள்ள பாலங்களையும் இரு தலைவர்களும் திறந்து வைத்தனர். பிரிக்ஸ் அமைப்பின் நிதி அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் மும்பையில் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் இதற்கான பணிக்குழு அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. போலி விதை பயன்பாட்டை தடுக்கும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை விவசாயிகள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் 740 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் கடந்த 15 நாட்களில் மேற்கொண்ட சோதனைகளின்போது இவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போதைப் பொருள் கடத்தலை தடுக்கும் வகையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். ஆசியான் இந்தியா வேளாண் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. வேளாண் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக திரு மகேஷ் சந்திர திரிபாதி இன்று பதவியேற்றார். மும்பை மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இமாச்சல பிரதேச முதலமைச்சர்

0: திரு சுக்விந்தர் சிங் சுக்கு இன்று புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினார். பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக இமாச்சலப்பிரதேச அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மூன்று இடங்களில் வானியல் மையங்கள் ஏற்படுத்துவது தொடர்பாகவும் முதலமைச்சர் விவாதித்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊழல் காரணமாக ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை குறைந்து வருவதாக கேரள உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் செனிதாலா கூறியுள்ளார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். ஊழலை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் கூறினார். கேரளத்தில் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார். போதைப்பொருள் பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ரமேஷ் செனிதாலா கேட்டுக் கொண்டார். குஜராத் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் ஏழு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. கர்நாடகாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு சதீஷ் ஜர்கோகலி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். பெங்களூருவில் உள்ள 18 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிராவில் விளையாட்டுத்துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் 5% இடஒதுக்கீடு வழங்கும் மாற்றியமைக்கப்பட்ட திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த விளையாட்டு வீரர்களின் சமூக பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பான பேச்சுக்கள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறினார். குறித்த காலத்திற்குள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். அசாமில் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் குழந்தைகள் பாதுகாப்பில் உள்ள குறைபாடுகள் களையப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பீகாரில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 14 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக இந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட 40 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இம்மாதத்தில் இயல்பை விட 31% கூடுதலாக மழை பதிவாகியுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தின் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக 7 பேர் கொண்ட நாடாளுமன்ற துணைக்குழுவை அந்நாட்டு அரசு ஏற்படுத்தியுள்ளது. RSP உறுப்பினர் சுஷீலா கட்கா இந்த துணைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 15-10, 15-11 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜோ யு யோவை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் தெபோரா ஜான் ஈஸ்வர் சாய் கதம் இணையும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஃபக்ருதீன் அலி அகமது ஷௌரியா சமாலா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-16 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ஷோகோ ஒகோகாவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ரக்ஷிதா ஸ்ரீ, இஷாராணி பருவா, மான்சி சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் 20,804 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதைச்சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
2: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
1: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.in

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:26, 40 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்க இணையும் காலர், வணக்கம்.
2: முன்னிரவு வணக்கம்.
1: முன்னிரவு வணக்கம்.
2: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
1: தாண்டவமூர்த்தி குப்பம், அபுசாலி. என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்?
2: படம் ஆண் பாவம்.
1: ஓகே.
2: பாடல் குயிலே குயிலே பூங்குயிலே, அந்த பாடல் வரிகள் சார்.
1: நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணமேக்கு மிக்க நன்றி.
2: மிக்க நன்றிங்க சார்.
1: நேர்களே, நேர்கிட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி விருப்ப பாடல் கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம் FM ரெயின்போ 102.8.
1: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
2: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: மனம் விரும்பதை கேட்டுருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ பொது 102.8 விருப்ப பாடல் கேட்க இணையும் அடுத்த காலர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ராதாகிருஷ்ணன்.
0: ராதாகிருஷ்ணன் சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் என்ன?
0: விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி சார்.
0: கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி.

0: மனம் விரும்பி கேட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க இணையும் அடுத்த காலர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருக்கோளூர் ராஜா.
0: ராஜா சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: முதல் மரியாதை
0: எனக்கு கொடுக்கறீங்களா?
1: உங்களதும் மரியாதை எல்லாத்துக்கும் மரியாதை.
0: ஓகே, முதல் மரியாதை படத்திலிருந்து
1: உங்காற்று திரும்பமா.
0: ஓகே சார். ஓகே, நன்றி. நீங்க கேட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி விருப்பப்படல் கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 நம்பருக்கு தான். வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.

நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 கேட்கலாம். நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 கேட்கலாம்.

0: மனம் விரும்பதை கேட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புது 102.8 வெறுப்பு பாடல் கேட்க இணையும் அடுத்த காலர். வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: அறிமுகப்படுத்துறேன்,
1: மணி ராஜேஷ்.
0: ஓகே சார், என்ன பாடல், என்ன படத்துல இருந்து?
1: எனக்கு வந்து அவதாரம் படத்துல இருந்து சார்.
0: ஓகே,
1: சென்டர் வந்து தீந்தும் போது என்ன வந்த அனுப்பு பாடல் வேணும் சார்.
0: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி சார்,
0: கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி. நேர்களே, நேர்கிட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, நீங்களும் இந்த மாதிரி விருப்ப பாடல் கேட்கணும்னா கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு தான். வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.

0: நேரம் 7:46 33 மனம் விரும்பதை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்க இனியும் காலர். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நல்லா இருக்கேன் சார். சந்திரசேகர் சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: கடையப்பா இது சார், ரொம்ப அற்புதமான பாடி மின்சார பூவே பெண் பூவே. இந்த சாங்கோட மியூசிக் நம்ம சூப்பர் ஸ்டார் மற்றும் நம்ம ரமேஷ் கிருஷ்ணனுடைய நடிப்பிலும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல போய் காட்சி அலைகளை தவிர்க்கிறீங்களா?
0: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி. நேர்களே, நேர்கிட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சைபாலின் இன்றொரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 எஃப்எம் ரெயின்போ புது 102.8 கேட்கலாம். நேர்கிட்ட விருப்ப பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ண மறந்துடாதீங்க.

கேட்டதும்

0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 எஃப்எம் ரெயின்போ 92.8 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்கு பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகை வழங்கும் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 எஃப்எம் ரெயின்போ 92.8 கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ புது 92.8 மனம் விரும்பியதோட நிறைவு பகுதிக்கு வந்துடும். மனம் விரும்பியதோட நிறைவு பகுதியில நிறைவா பாடல் கேட்க போகும் அந்த காலர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: அந்தோனிசாமி
0: சார். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? மனம் விரும்பிய நிகழ்ச்சிக்கு நான் டாடா பாய் பாய் சொல்லிக்கிறேன். டாடா பாய் பாய் சொல்லிக்கிறது உங்கள் ஆர்ஜே மேக்ஸ். நேர்களை விருப்ப பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேர்களே, இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். ரயில்வே திட்டங்களுக்கான மத்திய அமைச்சரவையின் முடிவு விரைவான பயணிகள் போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்தின் கூடுதல் திறன் ஆகியவற்றை உறுதி செய்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 ரயில்வே திட்டங்கள் தென்னிந்தியாவின் சிறந்த ரயில் இணைப்பை மேம்படுத்துவதோடு லட்சக்கணக்கான

0: மக்களுக்கு பயனுள்ளதாக அமைகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் உள்ள 14 மாவட்டங்களில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 பல்தட ரயில்வே திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா மற்றும் தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் உள்ள 17 மாவட்டங்களை உள்ளடக்கிய 10,021 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 பல்தட ரயில்வே திட்டங்களுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துக்கு அதிகாரப்பூர்வ பயணமாக இன்று சென்றுள்ளார். முதலில் ஆஸ்திரேலியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு பாதுகாப்பு தலைவர்களுடன் கலந்துரையாடுகிறார். ஜிப்மர் கண் மருத்துவத்துறை சார்பில் 41வது தேசிய கண்தான விழிப்புணர்வு இருவார விழாவின் நிறைவு விழா இன்று நடைபெற்றது. இதில் ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சாஹா வினோத்குமார் கலந்து கொண்டு கண்தானம் செய்த குடும்பத்தினரின் விலைமதிப்பற்ற பங்களிப்பை பாராட்டி அவர்களுக்கு மரியாதை செய்தார். அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக வில்வித்தை பாரா தொடரில் 3 கட்ட போட்டிகளின் இறுதி நாளான இன்று இந்தியா 2 தங்கம், 4 வெண்கலப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது. தனிநபர் பிரிவில் ஷீதல் தேவி தங்கம் வென்றார். கலப்பு பிரிவில் ஹர்விந்தர் மற்றும் பவ்னா இணை தங்கம் வென்றது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 2 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: வீட்டை சுற்றி தேங்கியிருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கியிருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
2: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
3: என்னப்பா ஹம்மிங்லா ரொம்ப பலமா இருக்கு?
4: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
3: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
5: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
3: உடனே நானும் டியூன் பண்ணி

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம்
3: நினைவலைகள்.
4: உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: Live. Addressing a press conference in New Delhi today, BJP President Nitin Naveen said Prime Minister Modi will complete 25 years in public service on the 7th of October this year. The month-long campaign will highlight the Prime Minister's journey in public life and his commitment to serving the people and the nation. Benchmark domestic equity indices declined today, falling to levels last seen nearly 3 months ago. We have a report.
1: The Sensex plunged 813 points to close at 74,764, while the Nifty shed 204 points to settle at 23,432. Meanwhile, in the broader market on the National Stock Exchange, the Mid-Cap 100 and Small-Cap 100 indices declined 0.5% each. In the Forex market, the rupee depreciated by 28 paise to close at 95 rupees and 11 paise against the US dollar. With Intercarb's report, this is Lalema Aneja Dang for Akashwani News.
0: Moving to sports, India ended their campaign at Stage 3 of World Archery Para Series in Ahmedabad on a high note, winning a total of 15 medals, including 4 gold, 3 silver and 8 bronze. Double Paralympics medalist Harvinder Singh and reigning world champion and world number one Sheetal Devi led the charge as India signed off their campaign on a high, winning 2 gold and 4 bronze medals. We have a report.
2: World number one Sheetal Devi held her nerve in a dramatic shoot-off against Kazakhstan's Ezada Sidan to win the para compound women's individual gold medal, adding to her bronze in a compound mixed team event alongside Toman Kumar. In the para recover mixed team event, double Paralympic medalist Harvinder Singh teamed up with Bhavna to sweep past China's Liang Qurong and Xia Li to grab the gold. Bhavna later secured a bronze medal in the para recover women's individual category by defeating fellow Indian archer Rajashree Rathod. India collected 2 more bronze medals, with Sarita edging out China's Wang Huiting in a para compound women's individual event and Toman Kumar defeating Iraq's Abbas Kadim in the para compound men's individual playoff to pick up his second medal of the tournament. Aparna Khond, Akashwani News, Ahmedabad.
0: In Junior Asia Cup hockey, the Indian men's team today advanced to the semi-finals after a dominant 15-0 victory over Chinese Taipei at Moxi in China. Defending champions and 5-time winners India finished at the top of Pool A with 10 points from 3 wins and a draw. The Indian women's team played out a goalless draw against China in its final elite pool match to enter the quarterfinals. The Indian Eves will take on Pakistan in the next round. And now before we end the bulletin, the headlines once again. Union Cabinet approves 8 railway multi-tracking projects worth over 20,800 crore rupees across 9 states to boost connectivity. New Delhi and Colombo sign MOUs on upgradation of L-70 guns and defence cooperation. Sri Lanka assures it will never allow its territory to be used against India. India condemns attacks by Yemen's Houthi rebels on Saudi Arabia, says strikes threaten freedom of navigation in Bab al-Mandeb Strait. In sports, India end campaign at Stage 3 of World Archery Para Series with 15 medals, comprising 4 gold in Ahmedabad. And in Junior Asia Cup hockey, Indian men's team enters semi-final with 15-0 victory over Chinese Taipei. That is all in the news at 9. Good night.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:15.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சி குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் மாநில இயக்குநர் திரு எஸ் செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் சார்.
6: வணக்கம் மேடம்.
5: இளையோர் நலனில் அக்கறை கொண்ட மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றாங்க. அந்த வகையில வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சியை நடத்திட்டு வர்றாங்க. இப்பவும் முதல் கட்ட நிகழ்வு அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. இந்த நிகழ்ச்சி ஏன் நடத்தப்படுது, இளையோர்களை எந்த அளவுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு இந்த நிகழ்ச்சி உதவுது சார் உங்களுடைய பார்வை?
6: உங்களுடைய கேள்வியிலே வந்துருது, நல்வழிப்படுத்த வேண்டும். இது பாத்தீங்கன்னா விஷ்கித் பாரத் யூத் லீடர்ஸ் டயலாக், இளம் தலைவர்கள் உரையாடல். இதுல இந்த இளைஞர்கள் அப்படின்னு வரும்போது மேடம், 18 வயசுக்கு மேல 35 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்களாக கருதப்பட்டார்கள். அதுக்கப்புறம் நாளடைவில் என்னாச்சுன்னா 2014 வரைக்கும் வந்து 2014 ஒரு பெரிய சர்வே எடுக்கிறாங்க, இந்தியா முழுக்க எடுக்கிறாங்க.

ஏறத்தாழ ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல சர்வே எல்லாம் பண்ணிட்டு ஏஜ் டக்குன்னு குறைக்கிறாங்க. 15 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் இவர்கள் தான் இளைஞர்கள். எப்படி இதை குறைச்சிங்க அப்படின்னு நான் கேக்குறேன். அப்ப இமீடியட்டா வர்றது என்னன்னா, இந்த இளையருடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் மாறுபட்டு போகிறது. இவர்களை யாருமே கண்டுக்கிறது இல்ல. எப்ப கண்டுக்கிறது இல்ல? ஒருத்தர் 10th ஃபெயில் ஆகிறார், இதுல 40,000 பேர் 50

0: ஏறத்தாழ ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல சர்வே எல்லாம் பண்ணிட்டு ஏஜ் டக்குன்னு குறைக்கிறாங்க. 15 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் இவர்கள் தான் இளைஞர்கள். எப்படி இதை குறைச்சிங்க அப்படின்னு நான் கேக்குறேன். அப்ப இமீடியட்டா வர்றது என்னன்னா, இந்த இளையருடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் மாறுபட்டு போகிறது. இவர்களை யாருமே கண்டுக்கிறது இல்ல. எப்ப கண்டுக்கிறது இல்ல? ஒருத்தர் 10th ஃபெயில் ஆகிறார், இதுல 40,000 பேர் 50,000 ஃபெயில். இந்த ஃபெயில் ஆனவர்களை யாருமே பாக்குறது கிடையாது. இதுல 40,000 பேர் ஃபெயில் ஆனா மீண்டும் அவங்க என்ன பண்றாங்க, பழையபடி அரியர் எக்ஸாம் எழுதிடுவாங்க, பாஸ் பண்ணிடுவாங்க, இல்லைனா ஏதோ ஒரு தொழிலுக்கு போயிடுவாங்க, டிரைவிங் போவாங்க, ஸ்கில் ட்ரைனிங், ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜரேட்டர், எலக்ட்ரீஷியன், இப்படி பல தொழில போயிடுறாங்க. அதுவும் போக மேடம், டிராப் அவுட்ஸ் ஆக ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திலிருந்து ஒரு 10-15,000 பேர் 10th 12th ஒரு 30,000 பேர் அப்படியே விடுபடுகிறார்கள். இவர்களை கண்டறிந்து இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் தான் மத்திய அரசாங்கம் பல திட்டங்களையும் பிளானிங் கமிஷன்ல திட்டமும் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். இப்ப இந்த துறையினுடைய முதல் நோக்கம் என்னன்னா, ஒரு இளைஞரை நல்ல குடிமகனாக, டு மேக் த யூத் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஆஸ் ஏ குட் சிட்டிசன். இந்த குட் சிட்டிசன் அப்படிங்கிற ஒரே வார்த்தையை ஒருத்தரை கொண்டு வரணும்னா, சும்மா போய்கிட்டு இருக்கிறவரை கூப்பிட்டு, தம்பி நாள் இருந்து நீ குட் சிட்டிசன் ஆயிடுவாரா? நிச்சயமாக இல்லை. ஆனா இந்த நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இளைஞர் அமைப்புகளை ஒவ்வொரு ஒன்றிய அளவுல, கிராம அளவுல, பஞ்சாயத்து அளவுல, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து எடுத்தீங்கன்னா அதுக்கு கிராமங்கள் இருக்கும், அங்கெல்லாம் இளைஞர் அமைப்புகளை ஆரம்பித்து அவர்களை எல்லாம் மைபாரத் அமைப்போட இணைத்து இவர்களுக்கு தேவையான 10th 12th ஃபெயில் ஆனவங்க கம்ப்யூட்டர் பயிற்சி, இவர்களுக்கு விளையாட்டு பொருட்களை இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஜிம் வச்சு கொடுக்கறோம், ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறோம், எல்லாமே ஃப்ரீ மேடம். இவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளையும் மாற்றறோம். சோ இவர்களை நாம நல்வழிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம்.
1: நிச்சயமா சார், நீங்க வந்து உங்களுடைய பேச்சினுடைய வந்து நீங்க ஒன்னு சொன்னீங்க, 36 வருஷம் அனுபவம் அப்படின்றது. உங்களுடைய பார்வை என்ன சார், இளையோரை பற்றின உங்களுடைய பார்வை என்ன? இன்னொன்னு, இந்த காலத்து இளையோர் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்க. அவங்கள வந்து சரியான ஒரு வழிக்கு கொண்டு வரதான் இந்த மைபாரத் அமைப்புகள் வந்து நிறைய விஷயங்களை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. அந்த வகையில இந்த வினாடி வினா நிகழ்ச்சி இப்ப தொடங்கி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவிகரமா இருக்கும் சார்?
0: நீங்க சொன்னதுல ரெண்டு விஷயம் இருக்கு. முதல்ல 36 வருஷத்துக்குள்ள சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இப்ப உள்ள வினாடி வினாவுக்கு வரேன். 36 வருடங்கள் போது நம்ம எல்லாம் சொல்றோம் இந்த சமுதாயத்தை மாற்றணும். எந்த ஏஜ்ல நீங்க சொல்றீங்க, டீனேஜ், அவன் 15 வயசுக்கு மேல. நான் உள்ள பூர்வமாக பார்த்தது என்ன, நீங்க பாத்தீங்கன்னா திருமணமானவன ஃபெர்டிலிட்டி சென்டர், குழந்தை பிறக்கவில்லையா அதுக்கு போறாங்க. குழந்தை பிறந்தவன என்ன பண்றாங்க, எப்படி பாத்துப்பாங்க மேடம், இவ்வளவு பாசமாக வளர்ப்பார்கள். அது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா 3:30 வேன் வந்துச்சுன்னா இவங்க நிப்பாங்க. எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட், ஃபோர்த், அவன் கொஞ்சம் நடந்து ஒரு 8 வயசு 7 வயசு வரும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, பெற்றோர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, குறிப்பா நான் பெண்களை தான் சொல்லுவேன், யாரும் தவறா எடுத்துக்கிட்டுறாதீங்க, இது கேட்ட பிறகாவது நீங்க கொஞ்சம் மாறுங்க. இவர்கள் என்ன செய்வாங்க, இப்ப வந்த உடனே அவன் ஸ்நாக்ஸ் கேட்பான், இதை நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு முடியல, இந்தா தம்பி ஒரு 10 ரூபா கொடுத்து நீ வாங்கிக்கம்பாங்க. நிறைய பெண்கள் இந்த குழந்தை பிறந்து ஒரு 5 வயசு பாக்குறாங்க, 10 வயசு வரைக்கும் பாக்குறீங்களே ஒழிய, இந்த டீனேஜ் வளர் இளம் பருவம்ன்ற வயசை விட்டுறீங்க. அம்மா பசிக்குதுன்னா இந்த ஒரு 20 ரூபா இப்படி கொடுக்குறீங்க. எங்க ஆரம்பிக்குது தெரியுமா, இந்த விஷயம் இந்த பணம் கொடுக்கறதுலதான் ஆரம்பிக்குது. நீங்க ஒழுங்கா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துருக்கணும். இவன் போய் ஒரு வாரத்துக்கு ஒழுங்கா வாங்கி சாப்பிடுவான் பிஸ்கட்டை கூட, இன்னொருத்தன் சேர்க்கை சரியில்லை, இவன் வந்து இந்த பையன் 11 வயசு 12 வயசு ஆயிரும். இந்த குழந்தை பிறந்து பாத்துக்கிறதே நீங்க 10 வயசு வரைக்கும். நான் என்ன சொல்ல வரேன், என் அனுபவத்துல 10 வயசு வரைக்கும் பாத்துக்கங்க, பார்க்க வேண்டாம் சொல்ல. இந்த டீன் ஏஜ் இருக்கு பாருங்க, வளர் இளம் பருவம், 11-20 வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, நீங்க 20 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கிட்ட பேசினா தெளிவா இருப்பாங்க, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி இவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாறி போயிரும். இந்த 20-21 வயசு தாண்டிட்டாங்கன்னா தெளிவாயிருவாங்க, இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கை, இவரை திருமணம் செய்து கொண்டால் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கும், அப்படியெல்லாம் நல்லா சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த காலத்துல நிறைய இருக்காங்க. நீங்க இந்த 1 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் பாக்குறத 11-18 வயசு வரைக்கும் பார்த்தீர்களேனால், நிச்சயமாக நாம வந்து இளைஞர் நலத்துறை இளைஞர்களுக்காக இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். போதை இல்லா தமிழகம், போதை இல்லா இந்தியா அப்படி எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு தேவையே இருக்காது. ஏன்னா நம்ம விட்டுறோம், இந்த அடுத்த ஜெனரேஷன் வரும்போதே இங்கிருந்து ஸ்டார்டிங்ல இந்த பெற்றோர்கள் நீங்க அதை போய் பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க, கண்காணிக்கணும், கரெக்ட். அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பாருங்க, இப்ப மொபைல் எல்லாம் வந்துருச்சு, என்ன பண்றாங்கன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க பாடு கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள், அவர்களை கண்காணிக்க வேண்டும். அதான் 18 வயசுக்கு மேல தெளிவாயிருவாங்க மேடம்.
1: நிச்சயமா சார், அதாவது குழந்தைங்களை வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது பாக்குறத காட்டிலும் வளரிளம் பருவத்துல வந்து கூடுதல் கண்காணிப்போட நம்ம கவனிக்கணும் அப்படின்ற விஷயத்த நீங்க இத்தனை வருட அந்த அனுபவத்துல வந்து நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இப்போ சார், இந்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வினாடி வினா போட்டி அப்படிங்கறது முதல்ல வந்து நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த போட்டியில வந்து எப்படி எல்லாம் பங்கேற்கலாம், இதன் மூலமா விண்ணப்பிக்கணும், ஏன்னா ஆன்லைன்ல தான் இந்த போட்டி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அந்த போட்டி பத்தி சொல்லுங்க சார்.
0: இந்த விஷ்கித் பாரத் இளம் தலைவர்கள் நிகழ்ச்சி வந்து இது 3rd edition. முதல் எடிஷன் 2024 தொடங்கி நடத்தப்பட்டது, 2025 ரெண்டாவது, இது 3rd edition செப்டம்பர் 1st தொடங்கப்பட்டது. இது 5 கட்டமா நடக்குது மேடம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல குவிஸ் காம்படிஷன்ஸ், இதுல வந்து யாரெல்லாம் கலந்துக்கலாம்னா 15 வயசுல இருந்து 29

0: வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்ளலாம். ஏறத்தாழ போன வருஷம் பாத்தீங்கன்னா 5 லட்சம் பேர் தமிழகத்தில் கலந்தாங்க. இந்த வருஷம் நமக்கு இலக்கு 10 லட்சம் பேருக்கு வச்சிருக்கோம் கலந்து கொள்ள வேண்டும். அதுல கூட நம்ம கல்லூரிகள் சென்று இதெல்லாம் சொல்லி எடுத்து உங்களுக்கு செய்யும் போது we have to reach 10 lakhs. பட் எல்லா பக்கமும் மாவட்டம் ஃபுல்லா போகக்கூடிய எங்களுடைய மாவட்ட இளைஞர் அலுவலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் அவங்க பாக்குறாங்க 10 நிமிஷம் ஒன்னு 10 கேள்வி வருது, எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கும் போது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா விட்டுறாங்க. இன்கம்ப்ளீட்டா பண்ணா நமக்கு அந்த நம்பர் கவுண்ட் ஆகாது. சோ இன்கம்ப்ளீட்டா விட்டுறாங்க, இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இல்லாம இருக்காங்க, ஸ்டார்டிங் பண்றாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருதுன்னா. சோ அதை கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்ட் வர வச்சிருக்கோம். சோ இவர்கள் அதுல வெற்றி பெறக்கூடியவர்கள் எத்தனை லட்சம் பேரோ அவங்க 30ஆம் தேதியோட அது முடிஞ்சிடும். அதுல வெற்றி பெறக்கூடியவர்கள் 2வது கட்டமாக எஸ்ஏ ரைட்டிங். எஸ்ஏ ரைட்டிங்ல அவங்க எழுதி அதை வந்து அப்படியே அப்டேட் பண்ணிடணும் ஆன்லைன்ல. இப்ப முதல் 2 கட்டமும் ஆன்லைன்ல நடக்கும். அதுல வெற்றி பெறக்கூடியவர்கள் தேர்வு செய்யப்படும். அதெல்லாம் கரெக்ஷன்ஸ் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர்ல வச்சு நடக்கும். தமிழ்நாட்டுக்கு அங்க இருக்கக்கூடிய கல்லூரி ஆசிரியர்கள் வந்து அவங்களே எல்லாம் பண்ணிடுவாங்க. சோ அவர்களை வந்து அந்த ரிசல்ட் கொடுத்துருவாங்க. சோ 2வது கட்டம் முடிஞ்சிடும். 3வது கட்டமாக வந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ஆன்லைன்ல கலந்துகிட்டாங்கன்னா 10 லட்சம் இதுல எப்படி பார்த்தாலும் ஃபில்டர் பண்ணிடுவோம். ஒரு 50,000 பேர் வருவாங்க, அதுல இருந்து ஒரு 50 பேரை தான் தேர்வு செய்வோம் அந்த எஸ்ஏ ரைட்டிங். 3வது ஸ்டெப்புக்கு வெறும் 50 பேர் தான், 38 மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேருக்குள்ள முடிஞ்சு போயிடும். 4வது அதுல இருந்து வெற்றி பெறக்கூடியவர்களை தேர்வு செய்து மாநில அளவில் சென்னையில நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அதுல நம்முடைய கவர்னர் அவர்களுக்கு நிகழ்ச்சியில பங்கேற்பார்கள். இவங்களோட உரையாடுவார்கள். இவங்களை தேர்வு பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இவங்களை இவங்களோட உரையாடி அதில் 6 நிகழ்ச்சிகள் நடக்குது. டிக்ளமேஷன் கான்டெஸ்ட் ஒன்று, கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருக்கு, யூத் பார்லிமெண்ட், இது மாதிரி கல்ச்சுரல் ட்ராக் 6 இருக்கு. இது 6லையும் வெற்றி பெறக்கூடியவர்கள் 60 பேர் வருவாங்க. பேச்சு போட்டி, ஆன்லைன் குவிஸ் காம்படிஷனில் ஜெயிச்சவங்க ஒரு 15, டோட்டலாக 85 பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு இந்த 85 பேரும் ஜனவரி 2027 சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள் ஜனவரி 12ஆம் தேதி அன்று நம்முடைய பாரத பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. அன்று நடக்கின்ற அந்த பாரத் மண்டபத்திலே தமிழகத்திலிருந்து 85 பேரும் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் சேர்த்து மொத்தம் 3000 பேர் கூட அவர் உரையாடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ இவர்களுக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு. இவங்க இதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் போய் பார்க்கலாம். ஸோ முதல் கட்டம் ஆன்லைன் குவிஸ் காம்படிஷன், 2வது எஸ்ஏ ரைட்டிங் அதுவும் ஆன்லைன், 3வது கட்டமாக அதிலிருந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் சப்மிட் பண்ணணும், 4வது கட்டமாக கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல், யூத் பார்லிமெண்ட், டிக்ளமேஷன் கான்டெஸ்ட், இதுல எல்லாம் வெற்றி பெறக்கூடியவர் 4வது கட்டம் மாநில அளவில் நடைபெறும். அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 85 பேரை நம் தமிழகத்தின் சார்பாக மத்திய அரசின் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை நாங்களே அழைச்சி கொண்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துருவோம். ஜனவரி 10 முதல் 12 வரை நடக்கிற நிகழ்ச்சி 5ஆம் கட்டம், அதான் தேசிய அளவிலான நிகழ்ச்சி மேடம்.
1: நிச்சயமா சார், நீங்க சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா இதை கேட்கிற இளையோருக்கு கண்டிப்பா இதுல பங்கேற்கக்கூடிய ஆர்வம் வரும். அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து விளக்கமா வந்து சொல்லிருக்கீங்க. இதுல பங்கேற்கக்கூடியவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்றதையும் சொல்லிருக்கீங்க. எனக்கு உங்களுடைய பேச்சுல இருந்து 4-5 கேள்விகள் எழுது. என்ன அப்படின்னா சார், விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய தீய பழக்கங்கள்ல இருந்து இளையோரை காப்பாத்துது அப்படின்னு சொல்லலாமா? அந்த ஒரு கேள்வி. இன்னொன்னு, நீங்க வந்து நிறைய கல்லூரிகளுக்கு வந்து போயிருப்பீங்க, இளையோரை பார்த்து நீங்க இன்டராக்ட் பண்ணிருப்பீங்க அவங்களோட. அப்ப நீங்க தெரிஞ்சுகிட்ட விஷயங்கள் என்னென்ன, இவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து தவறு செய்யறாங்க, எப்படியெல்லாம் அவங்களை வந்து வழி நடத்தலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா சார், அந்த மாதிரி சிந்தனைகள் என்ன? இன்னொன்னு, நீங்க உங்களுடைய பேச்சுல முன்பே குறிப்பிட்டீங்க, போதை இல்லா இந்தியா, போதை இல்லா தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து அரசுகள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு மை பாரத் அமைப்பு ரொம்ப உந்துதலா வந்து நிறைய விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காங்க, இளையோரை நல்வழிப்படுத்த அப்படின்றதையும் சொல்லிருந்தீங்க. இதெல்லாம் பத்தி இன்னும் விளக்கமா சொன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சார்.
0: கண்டிப்பா, இளைஞர்களை வந்து நம்ம வந்து திருத்தணும், வழி நடத்தணும்னா நம்ம அந்த குழுக்களாக ஆரம்பிச்சிருவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஏறத்தாழ 150-200 குக்கிராமங்கள் இருக்கும். சோ வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு பாத்தீங்கன்னா 25-30 இருக்கும். சோ ஒவ்வொரு ஒன்றிய அளவுல நம்ம வந்து குழுக்களை ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நான் சொன்ன விடுபட்டு இருக்கின்ற இளைஞர்கள், 10th 12th ஃபெயில் ஆனவர்கள், இவர்களை கண்டறிந்து படித்தவங்க படிக்காதவங்க, இந்த துறை ஆரம்பிக்கப்பட்ட போது நான் ஸ்டூடெண்ட் ரூரல் யூத்துக்காக ஆரம்பிச்சது, பட் இப்ப எல்லாருமே படிச்சிடறாங்க. சோ அதனால ஸ்டூடெண்ட் நான் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருக்குமாக நம்ம அந்த நிகழ்ச்சி இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குழுவாக அமைத்து, உதாரணத்துக்கு விவேகானந்தர் இளைஞர் மன்றம் அப்படின்னா ஒரு அந்த ஊர் அருமனை கன்னியாகுமரி மாவட்டம்னு வச்சிருந்தாருனா விவேகானந்தா இளைஞர் மன்றம், அந்த மன்றத்தில் ஒரு 15 பேர் உறுப்பினராக இருப்பாங்க. ஸோ இவர்களை எங்களோட இணைச்சிக்கொண்டு அந்த மை பாரத் மாவட்ட அலுவலகம் இருக்கும் அந்த மாவட்ட தலைநகரங்களில், அதில் மாவட்ட இளையோர் அலுவலர் இருப்பார், அங்க ஒரு வாலண்டியர் 20 பேர் வேலை செய்யறாங்க. சோ இவர்கள் எல்லாம் அவர்களை சந்தித்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அவங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப், குட் டச், பேட் டச், இப்படி பல இதை வந்து அவர்களுக்கு பயிற்சிகள் மூலம் உட்கார வச்சு அவங்களை சொல்லிக் கொடுத்தோம். அதுதான் நம்ம திறமை, பேச்சு திறமை தான் வேணும் நமக்கு. பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிட்டோம்னா நமக்கு சக்சஸ் தான். அப்புறம் அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணி

0: வந்துருவாங்க. அவர்களுக்கு நம்ம வந்து இலவசமா விளையாட்டுப் பொருள் கொடுப்போம். அவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இழுத்துக்குவோம். தனிமரம் தோப்பாகாது. உன் கிராமத்துக்கு என்னென்ன வேணுமோ அந்த இதுல எங்களுடைய துறைக்கு வந்து எல்லா மாவட்டங்களிலையும் இந்தியாவில் இருக்க 736 மாவட்டத்துக்குமே மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் சேர்மன். சோ அதனால அவரை நம்ம சந்திப்போம், பார்ப்போம். அதே மாதிரி இந்த இளைஞர் குழுக்களை எல்லாம் அவர்கள்ட்ட அழைச்சிட்டு போவோம். அவங்க எல்லாமே அந்த கிராஸ் ரூட் லெவலில் நடக்கிற விஷயங்களை நம்ம வழியாக தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். கிராஸ் செக்கே பண்ணியிருக்காங்க நிறைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ். ரொம்ப ஆர்வமா இந்த இளைஞர்களும் தங்களுடைய மனதை மாற்றிக்கொண்டு ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணும் கலெக்டர் கிட்ட, இல்ல தெரு லைட் எரியல, அவங்க தண்ணி வரல, இதெல்லாம் கொடுத்துக்கு அவர்களும் சரி செய்திருக்கிறார்கள். அப்ப என்ன பண்றாங்க, இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாம் இப்ப இவங்களை ஏதோ நல்லது செய்கிறார்களே அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு தங்கள் கிராமத்தில் இருக்க அந்த இளைஞர்கள் மீது பெரியவர்களுக்கு நம்பிக்கை வந்து விடுகிறது. சோ இவர்களுக்கே நம்மளையும் ஒருத்தவங்க நம்பி வர்றாங்க அப்படிங்கும் போது இவங்க எண்ணங்கள் சிந்தனைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படிதான் மாத்திக்கிட்டு இருக்கோம்.
1: போதை பழக்கத்துல இருந்து மீட்கிறதுக்கு வந்து இந்த இயக்கங்கள் வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார். ஏன்னா நீங்க வந்து அவங்களை வந்து ஃபுல்லி எங்கேஜ்டு ஆக்கிடுறீங்க, தீய பழக்கத்துக்கு போகாம இருக்காங்க. எந்த அளவுக்கு மை பாரத் அமைப்பு வந்து நல்வழிப்படுத்துறதுல ரொம்ப உறுதுணையா இருக்காங்கன்னு சொல்லலாம் சார்.
0: இல்ல இப்ப நம்ம தான் அந்த குழுக்கள் இருக்குல்ல, குழுக்கள் வந்து கிராஸ் ரூட் லெவல்ல அந்த வில்லேஜ்ல நமக்கு ஆள் வந்துடுறான். கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜஸ் அந்த கிராமங்களை சுத்தி மன்றங்கள் வந்து விடுகிறது. அங்க நாங்க ஒரு யூத் டெவலப்மெண்ட் சென்டர் ஆரம்பிப்போம், சார் எங்க ஊர்ல இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்தா மட்டும்தான் நமக்கு தெரியும்.
1: நிச்சயமா சார். அதாவது நம்ம அரசோட இலக்கு வந்து 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியா, விக்சித் பாரத். அதற்கேத்த மாதிரிதான் வந்து இளையோரை உருவாக்கணுன்றதுக்காக இந்த உரையாடல் நிகழ்ச்சிக்கும் அதே பேரை தான் வச்சிருக்காங்க அரசு. எந்த அளவுக்கு இளையோர் வந்து இந்த இயக்கத்திற்கு ரொம்ப முக்கியம், நாட்டோட நலனுக்கு முக்கியம், இந்த இளையோருக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சார்? ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய இளையோரை பார்த்திருப்பீங்க, அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்க கடந்து எப்படி வந்திருக்காங்கன்னு பாத்திருப்பீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுடைய அறிவுரை என்ன சார்?
0: பொறுமையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் எந்த விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணக்கூடாது. குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போனா கூட இன்னைக்கு அவங்களுக்கு என்ன என்ன இருக்குன்னா, என்னை பாக்குறாங்க, நமக்கு கீழே 4 பேர் வேலை பார்க்குறாங்க, ஒரு 60 பேருக்கு நம்ம டைரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா என் பையனே இதேமாரி ஒரு வேலை வராதா? ஏன்னா நீங்கள் புதுசாக போய் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், வேலை வந்து ஹெவியாக இருக்கும். கார்பரேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலுமே வேலை. நீங்கள் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லவே கூடாது. எங்கே போனாலும் வேலை செய்து தான் ஆகட்டும். எடுத்த உடனே உங்களுக்கு யாரும் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து நிச்சயமாக 22 வயசில் கூப்பிட போகிறது கிடையாது. இதுதான் நம்ம நாட்டினுடைய நிலைமை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் முன்னேறணும். பொறுமையாக என்ன வேலை கிடைக்குதோ அதிலிருந்து படிப்படியாக முன்னேறி வர வேண்டும். எடுத்த உடனேயே ஒயிட் காலர் ஜாப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. என்ன இருக்கோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அதையே ஃபாலோ பண்ணுங்க.
1: நிச்சயமா சார். அதாவது இளைஞர்கள் வந்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும். கல்வி அப்படின்றது ரொம்ப அவசியம், அதே சமயத்துல விளையாட்டும் அவசியம். இத மாதிரியான ஒரு நல்ல பாதையை வந்து தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். முக்கியமா நீங்க சொன்ன அறிவுரை பொறுமை அப்படின்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை வந்து இளையோருக்காக வந்து நீங்க அறிவுரையாவே சொல்லியிருக்கிறீங்க. மிக்க நன்றி சார்.
0: தேங்க்யூ மேடம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 9:29 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 101.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 எஃப்எம் ரெயின்போ 92.8 கேட்கலாம்.

வணக்கம் மக்களே, கடிகாரம் சரியா 9:31:35 காட்டிக்கிட்டு இருக்கு. அமைதியான இந்த இரவுல லேசான குளிர்காத்தோட உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் ஆர்ஜே மேக்ஸ், எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி ஃபேவரட்டான உங்களோட இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம்.

தேன் சிந்ததே வானம் வந்தாலே இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க, என்ன பேச போறாங்க, எந்த ஆர்ஜே ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய கியூரியாசிட்டி வந்துடுது. எனக்கு எப்பவுமே தெரியும் இன்னைக்கு அப்படி நாம பேச போற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னா, அது ரொம்ப ஸ்பெஷலும் கூட. காலேஜ் லைஃப்ல ஒரு பையனும் பொண்ணும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா எப்படி இருக்கும்? காதலை விட ஆழமானது நட்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த நட்பு, இந்த நட்பு. இதை பற்றி நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இனிமையான சூப்பரான பாடல் ஒன்று வருது, கேட்டுட்டு திரும்பி வாங்க.

நேரம் 9:39:20. நட்பை பற்றி பேசும்போது இந்த பாடலை தவிர்க்கவே முடியாது. முஸ்தபா முஸ்தபா பாடலின் தீம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கல்லூரி கால நட்பின் ஆழத்தையும் பிரிவையும் இந்த வழியையும் இந்த பாடல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். அதோட மாஸ்டர் பீஸ்னு கூட நம்ம சொல்லலாம். ஒன்றாக செலவழித்த நேரங்கள், நண்பர்களுடன் வாழ்ந்த நேரங்கள், பிரிந்து சென்றாலும் நட்பு என்றும் மாறாது என்ற ஆழமான கருத்தை தான் இந்த பாடல் வந்து நமக்கு ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லுது. நேரம் 9:39:54 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம்.

நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம். சரி, இப்போ டாபிக் வருவோம். காலேஜில் ஒரு பையன் இன்னொரு பையனை டேய் மச்சான் அப்படின்னு கூப்பிடுறது ரொம்ப சகஜம். ஆனால் ஒரு பொண்ணு எந்த ஈகோவும் இல்லாமல் உரிமையாக ஒரு பையனை டேய் மச்சான் அப்படின்னு கூப்பிடும்போது அந்த நட்பு ரொம்ப அழகாக மாறிடும். அதே மாதிரி பையனும் அவளை ஏய் லூசு அப்படின்னு உரிமையாக கலாய்ப்பான். இந்த க்யூட்டான சண்டைக்கு நடுவில் சூப்பரான நட்பு கலந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம்.

தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள கல்லூரி கால நட்பை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக காலேஜ் பசங்கள் எல்லாமே எக்ஸாம் டைமில் ஒரு புக்கை தான் தேடுவாங்க. பொதுவாக காலேஜ் பசங்கள் எல்லாம் எக்ஸாம் டைமில் புக்கை தான் தேடுவாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பொண்ணு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால், டேய் ஒழுங்காக படிடா, அரியர் வச்சா அடி வெளுத்துருவேன், ஒரு அம்மா மாதிரி அக்கறை காட்டுவாங்க. அவங்க கொடுத்த நோட்ஸில் எடுத்து பார்க்கும்போது எல்லாமே இருக்கும். ஆனால் பசங்க இங்கே நிறைய பேர் இருப்பீங்க, அதே மாதிரி கேன்டீனில் பில் கட்டும்போது நீ கொடு நான் கொடுன்னு சண்டை போடுறதில் இருக்கிற சுவாரஸ்யமே தனி. நீ கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன, ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிக்காமல் நான் தான் கொடுப்பேன் சொல்லிட்டு சண்டை போட்டுப்பாங்க.

நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 FM ரெயின்போ புதுவை 102.8 இல் கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் சரியா 9:53 24 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. கல்லூரி கால நட்பு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்படின்ற டாபிக்ல தான் இன்னைக்கு நாம நிறைய விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காலேஜில் ஒன்னா சுத்தினா உடனே நம்ம ஊர்ல அவங்க லவ்வர்ஸ்னு முத்திரை குத்தி வச்சிருவாங்க. மற்றவங்க என்ன வேணா நினைச்சிட்டு போறாங்க, அதை பத்தி கவலையே படாம கெத்தா சுத்துறது தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட பியூட்டி. வேற லெவல் ஃபீலே. யாராவது ஒருத்தர் ஃபீல் பண்ணால் தோல் கொடுத்து தேத்துறது தான் உண்மையான நட்பு. உனக்காக நான் இருக்கேண்டா அப்படின்னு சொல்லிட்டு பெண் தோழி சொல்கிறதும், நீ கவலைப்படாதடி லூசு, உனக்கு எதுனாலும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் தோழன் சொல்கிறதும் கல்லூரி நட்பில் மட்டுமில்லை நட்புக்கே உரித்தான ஒரு உன்னதம்.

நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம். நேர்களே, புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் SC/ST வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டயிற்சி, தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், N5 முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005. தொலைபேசி எண் 04132200115, 8770073622. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.

நேரம் போகிறதே தெரியலை. மணி கரெக்டாக 10 மணி ஆகிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ புது 102.8 தேன் சிந்துதை வனம் கேட்டுட்ருக்கீங்க ஆர்ஜே மேக்ஸ் ஆகிய என் கூட. காலேஜ் ஃபேர்வெல் நாள் அன்னைக்கு அந்த ஆம்பளை பையன் கேட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு பொண்ணு அழுதுகிட்டே வந்து கட்டி பிடிச்சி என் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த பையனுக்கும் கண்ணீர் வந்துடும். பசங்கன்னா அழுகவே மாட்டாங்கன்னு சொல்கிற பையன் கூட இந்த மாதிரியான மொமெண்ட்டில் கண்டிப்பாக கலங்கிடுவான். காலேஜ் முடிஞ்சாலும் கல்யாணமாகி குழந்தை பிறந்தாலும் இந்த நட்பு என்றைக்குமே மாறாது. ஏன்னா நட்பு அவ்வளோ உறுதியானது, ஆழமானது.

தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள கல்லூரி கால நட்பை பத்தி தான் நாம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ், இனிமையான இரவின் ஆர்ஜே. இந்த காலேஜ் டைம்ல பசங்க பொதுவாக கொஞ்சம் கெத்தா ஃபீல் பண்றது தான் அவங்களோட இயல்பே. அவங்க எதில் அந்த கெத்தா ஃபீல் பண்ணுவாங்கன்னா, தாடியும் மீசையிலையும் முடியிலையும் தான். குறிப்பாக இந்த சுருட்ட முடி வச்சிருக்கிற பசங்களுக்கு அது ஒரு தனி ஸ்டைல். அவங்கள ஊரே பார்த்து ரசித்தாலும் நம்ம கூட சுற்றுற அந்த தோழி மட்டும் என்னடா இது

தலையில் நூடுல்ஸ் மண்டை மாதிரி, குருவி கூடு கட்டி வச்சுருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்கு தப்பா கலாய்ப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம ஹேர்ஸ்டைல் மாறினா முதல்ல ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறதே அவங்க தான். ஆனால் அந்த க்யூட்டான கலாய்ப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த அக்கறையும் இந்த நட்பும் ஆழமாக போய்கிட்டே இருக்கும்.

இப்போதான் தேன் சிந்ததே ஆனம் வானம் ஆரம்பித்த மாதிரி இருக்கு. ஆனால் அதுக்குள்ள நேரம் 10:12:05 ஆயிடுச்சு. நேரம் போனதே தெரியாமல் போய்கிட்டே இருக்கு நம்ம ஷோவும் கூடவே சேர்ந்து. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இரவு நேரத்தில் உங்களோட தனிமையை களவாடி கொண்டிருக்கும் நான் ஆர்ஜே மேக்ஸ். கல்லூரி கால நட்பை பற்றி தான் இன்னைக்கு நாம் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள கல்லூரி கால நட்பை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹெல்த் மேலே நமக்கே அக்கறை இருக்கா அப்படின்னு கேட்டால் க்வெஸ்சன் மார்க் தான். ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக அக்கறை இருக்கும். கேன்டீனில் உட்காந்து நாம் ஏதோ கண்டதையும் சாப்பிடும்போது, டேய் இப்படி ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டு உடம்பை ஏண்டா கெடுத்துக்கிற, கலோரிஸ் ஏறிடும், வெயிட் போட்டுரும், ஒழுங்காக ஜிம்முக்கு போ, இல்லைனா 10,000 ஸ்டெப்ஸாவது கம்ப்ளீட் பண்ணு, வாக்கிங் போ, ஒரு ஹெல்த் அட்வைஸராகவே மாறிடுவாங்க. நம்மளை ஒரு ஷேப்பில் ஃபிட்டாக பார்க்கணுன்னு நினைக்கிற அந்த அக்கறைக்கு ஈடு இணையே இருக்கவே இருக்காது. ஒரு அன்பான அதட்டலும் அதில் இருக்கும். அந்த அதட்டலில் ஒரு நட்பு இருக்கும், அது அவங்கக்கிட்டேருந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்.

எஃப்எம் ரெயின்போல தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில இரு நண்பர்களுக்கு, அதுவும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள நட்பு, கல்லூரி நட்புக்கான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது கண்டிப்பா உங்களோட ஆண் தோழனோ இல்லை பெண் தோழியோ ஞாபகத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படி அவங்க வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜ் லைஃப்பில் நம்ம கூடவே சுற்றுறதுக்கு ஒரு கேங் இருக்கும். அந்த பாய்ஸ் கேங்கில் ஒரு இளவரசம்

அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களோட ஆண் தோழனோ இல்லை பெண் தோழியோ ஞாபகத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படி அவங்க வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜ் லைஃப்பில் நம்ம கூடவே சுற்றுறதுக்கு ஒரு கேங் இருக்கும். அந்த பாய்ஸ் கேங்கில் ஒரு இளவரசம் இளவரசி மாதிரி ஒரு பெண் இருப்பாங்க. அவங்க தான் அந்த கேங்கோட பாஸ், அட்வைசர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஒரு குட்டி இளவரசி மாதிரி சுற்றி வருவாங்க. உங்கள் கேங்கில் இருக்கிற அந்த ஸ்பெஷல் இளவரசியை நினச்சி பார்த்தீங்கன்னா, இன்றைக்குமே ஒரு இதமான புன்னகை உதட்டோரம் வரும்.

மெய்யான நட்புக்கு இங்கே பிரிவில்லை என்றும் சொன்னானே.

0: அட்டாச்மெண்ட் ஆகி யார்டி அவங்க? மீரா அக்கா, 6th ஸ்டாண்டர்ட். அக்கா தான், ஆனா அழகா இருக்காங்கல்ல?
1: ஆமாண்டா,
2: ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு.
0: ஹாப்பி பர்த்டே.

0: நன்றி.
1: அதை தவிர்த்து அசோகரின் வாழ்க்கை வரலாற்றிலே ஒரு வார்த்தைகளுக்கே இடமில்லை.
2: நீ தனியா ஃபீல் பண்றந்த அதான்
3: வந்துட்ட.
2: உன் மூஞ்சே பார்த்தா எனக்கு தெரியாதா?
4: பச்சா, இதா நீ ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? தாலிக்கு தரையும் போட்டுக்கிறியா?
3: ஏமா டெய்லி இந்த தோசைய போட்டு கொள்ற?
5: கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதே தோசை கேங்க வைப்பாரு. அப்ப வச்சுக்கிறேன்.
6: ஒழுங்கு அரியர்ஸ் கிளியர் பண்ணிட்டு உருப்புற வழியா பாக்க. தோசை சரியில்லை, அது சரியில்லைன்னு குறைபாடுகிட்டு இருக்கு.

நேரம் 12:22:24 நொடிகளாயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போலாம் நம்ம நட்பு பாதி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான் வளருது. நைட்டானா போதும் மாறி மாறி ரீல்ஸ் அனுப்புகிறதும், இது அச்சு அசலாக உன்ன மாதிரியே இருக்கு பாருன்னு கலாய்க்கிறதும், அந்த சேட் பாக்ஸை கலகட்டும். அதுலேயும் குறிப்பாக க்யூட்டான நாய்க்குட்டி வீடியோஸ்லாம் தேடி பிடிச்சி ஷேர் பண்ணி, மச்சான் நம்மளும் இந்த மாதிரி ஒரு பெட் வாங்கலாம்டா பிளான் போடுற மாதிரி அந்த மொமெண்ட்ஸ், உனக்கு பிடிச்ச டெடி பேர் இந்த வீடியோவில் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற அந்த மொமெண்ட்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அந்த இனிமையான ஞாபகங்களோடு ஒவ்வொரு நாளையும் கடத்துறதுமே நட்பில் ஒரு அழகான தருணங்கள் தான், உணர்வுகள் தான்.

நேரம் 10:30 நெருங்கிக்கிட்டே இருக்கு. நம்மளும் நேரத்து கூட போய்கிட்டே இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்து தேவானம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே மேக்ஸ் ஆகிய என் கூட. ஃபைனல் இயர் வந்தாலே ஒரு பயமும் கூட சேர்ந்து வந்துடும். என்னப்பா பயம், அடுத்தது என்ன பண்ண போறோம்னு பிளேஸ்மெண்ட்டில் இன்டர்வியூ நடக்கும்போது ஒரு பயம் வரும் பாருங்க. நமக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ, நம்ம தோழிக்கு வேலை கிடைச்சதும் நமக்கு வர்ற சந்தோஷமே தனி தான். அந்த ஃபீலை விவரிக்கவே முடியாது. அதே மாதிரி உனக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும்டா, உன் திறமைக்கு என்னடா குறைச்சல் அப்படின்னு நம்ம தோல் மேலே கை போட்டு தட்டி கொடுக்குற நம்ம தோழியோட அந்த ஒரு நிமிஷம் ஸ்பீச் கூட, 1000 மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்த்தா கூட அந்தளவுக்கு நம்பிக்கை வராது. இந்த ஒரு நிமிஷம் அதை விட அதிகப்படியான நம்பிக்கையை தூக்கி தள்ளும். உன் திறமைக்கு என்னடா குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏற்கனவே 100 மடங்கு திறமை இருந்தால் கூட இன்னும் ஒரு 100 மடங்கு பலம் கிடைச்ச அந்த ஒரு நம்பிக்கை ஏற்படும் இந்த நட்புக்குள்ளே.

தேன் சிந்துதே வானம்ல நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. காலேஜ் லைஃப்ல கிளாஸ் கட் பண்றது அப்படிங்கிறது ஒரு த்ரில்லிங்கான விஷயம்தான். புது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நைட்டே முழிச்சிருந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறது பையனாக இருப்பான். ஆனால் அவனை டிக்கெட் புக் பண்ண வச்சது அந்த பெண் தோழியாக இருப்பா. ரெண்டு பேரும் சேர்ந்து தியேட்டருக்குள்ளே போயிட்டு, நான் பாப்கார்ன் வாங்கிட்டு வரேன், நீ சாக்லேட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த நாளை அவ்வளோ இனிமையாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுன்னு உட்கார வைக்கிற தோழியாக இருந்தால் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்து கொடுக்குற தோழனாக இருப்பான். ஸ்க்ரீனில்

ஹீரோ மாஸ் என்ட்ரி கொடுக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து விசில் அடித்து அந்த தியேட்டரையே அதிர வைக்கிறதே ஒரு விதமான வைப் மெட்டீரியல் தான் நட்புக்குள்ளே. யாருக்குமே தெரியாமல் கிளாஸ் கட் பண்ணிவிட்டு யாருக்குமே தெரியாமல் அதை சமாளித்ததுக்கப்புறம் அன்னைக்கு இரவு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க ரெண்டு பேருக்கும் வரும், சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நட்புக்குள்ள சின்ன சின்ன இந்த மாதிரி குறும்புகள் காலம் கடந்து போன பின்பும் நினைவுபடுத்தும் போதே இனிமையான சுகங்களை தரும்.

என்னப்பா காலேஜ் லைஃப் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசிக்கிட்டு இருக்க, அப்ப அதுல பாசிட்டிவா மட்டும்தான் இருக்குமா, அதுல அப்ப நெகட்டிவாவே எதுவுமே இருக்காதா, ஒரே பாசிட்டிவிட்டியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறது என் காதுல ரொம்ப ஆழமா விழுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்து தேவானம் கேட்டுட்டு இருக்கீங்க ஆர்ஜே மேக்ஸ் ஆகிய என் கூட. காலேஜ் லைஃப்ல ஒரு ஆணும் பெண்ணும் நண்பர்களா இருக்காங்க, அவங்களோட நட்பு தொடருது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த காலத்திலேயே அவர்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் நிறைய நடந்திருக்கும். சண்டை இல்லாத நட்பு எங்கெங்க இருக்கு? நட்பு மட்டும் இல்லை, எந்த ஒரு உறவிலுமே சண்டை வராம எங்க இருக்கு? ஆனா அந்த சண்டைகள் ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ரொம்ப குட்டியா இருக்கும், சம்பந்தமே இல்லாம இருக்கும். ஏன்னா நீ புரிஞ்சுக்கல, நான் இப்படி சொல்லலை, நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சின்ன சின்ன சண்டைகள் நடந்திருக்கும். ஆனால் நட்புல நடக்கிற சண்டையோட பியூட்டி என்னன்னா, சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் சாரின்னு சொல்லிக்க மாட்டாங்க, அதை பத்தியும் பேசிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லாம அந்த பெண் தோழியோ இல்ல அந்த ஆண் தோழனோ சுலபமா கடந்து சாதாரணமா பேசி போயிடுவாங்க. அத பின்னாடி நடந்ததை இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது கூட ஒரு சின்ன புன்னகை இருக்கும். யாரு மேல தப்புன்னு புரிஞ்சா கூட அதை தப்புன்னு சொல்லிட்டு சுட்டி காட்ட கூட தோணாது. ஏன்னா அவனோ அவளோ எனது தோழன் அல்லது தோழி என்ற நினைப்புனால.

காலேஜில் மதிய சாப்பாடு இடைவேளை லஞ்ச் பிரேக் வந்தாலே தனி ஒரு கொண்டாட்டம் தான். பையன் கொண்டு வர சாப்பாடை பொண்ணு சாப்பிட்றதும் பொண்ணு கொண்டு வர பையன் சாப்பிட்றதும் எழுதப்படாத சட்டம். ஏய், என் ஃப்ரெண்டோட சாப்பாடு நான் எடுத்துப்பேன், அவன்கிட்ட கேட்கணும் கூட அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பெண் தோழியோட அதிகாரமும் கலந்துருக்கும். அதுலேயும் குறிப்பாக அன்னைக்குன்னு பார்த்து வீட்டில் சிக்கன் செஞ்சு கொடுத்து விட்டா அந்த பாக்ஸ்லேருந்து திருடி சாப்பிட்றதுல அந்த பையனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அந்த பெண் வீட்டிலேருந்து அந்த பெண்ணுக்கு சிக்கன் செஞ்சு கொடுத்தா ஆனால் அதை உண்மையாக சாப்பிட்றது அந்த ஆண் தோழனாக தான் இருப்பான். டேய், எனக்கு ஒரு பீஸாவது வைடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி துரத்தி அடிக்கிற அந்த பெண் தோழியோட சண்டை கூட ஒரு இன்பமான இனிமையான இம்சை தான். இந்த சுவைக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குற சிக்கன் பிரியாணி கூட ஈடாகவே ஈடாகாது தோழியோட உணவை திருடி சாப்பிட்ற அந்த இன்பத்துக்கு.

கடிகாரம் முள் சரியா 11 மணியா நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த அழகான இரவோட நம்ம ஷோவோட இரவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு சொல்லலாம், இரவு பகுதிக்கு வந்துட்டோம்னு சொல்லலாம், நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு சொல்லலாம். ஏன்னா மணி சரியா 10:55:38 ஆகிக்கிட்டு இருக்கு. காலேஜ் லைஃப்ல எல்லா நாளும் ஜாலியா இருந்தாலும் அந்த கடைசி நாள் ஃபேர்வெல் டே, அது ஒரு பெரிய எமோஷ்னல் ரோலர் கோஸ்டர். எல்லார் சட்டையிலையும் எமோஷ்னலாக கலர் ஸ்கெட்சில் கையெழுத்து போட்டு கீப் இன் டச்னு எழுதிட்டு நிற்கும்போது ஒரு வெற்றிடம் வரும் பாருங்க. குறிப்பாக 3 வருஷம் எலியும் புனையுமா சண்டை போட்டுட்டு கேன்டீனில் ஒன்றா சாப்பிட்டுட்டு சுத்தின அந்த பையனும் பொண்ணும் பிரிய போகிறோம்னு நினைக்கும் போது வர்ற அந்த வலி வார்த்தையால் விவரிக்க முடியாது. நாளையிலேருந்து உன்னை பார்க்க முடியுமா முடியாதா, உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னே தெரியலன்னு அந்த பையன் கலங்க, அழாதடா நான் எப்பவும் உனக்காக இருப்பேன்னு அவ தேத்துறதும் அந்த நிமிஷம் ரொம்ப கனமானதாயிடும், கடினமானதாயிடும். காலேஜ் கேம்பஸில் விட்டு வெளியே வந்தாலும் கல்யாணமாகி குடும்பம்னு போனாலும் இந்த தூய்மையான நட்பு என்றைக்குமே மாறாது. உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தால் நாளைக்கு காலையில் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. உங்கள் எல்லாரோட நட்பும் எப்பவும் நிலைச்சிருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ். இந்த அழகான ஃபேர்வெல் பாட்டோட இன்னைக்கு ஷோவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். டேக் கேர்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிப்பிக்காளான் வளர்ப்பு முறை குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுகம் தரும் சுத்தம் வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுச்சேரி இந்திய நுகர்வோர் நலக்குழுவின் தலைவர் வி பி ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர் ஜே சோனியா. 8:55 சைபாலன் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3 மணி முதல் 4 மணி வரை ஹலோ டாக்டர். இதில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் எனப்படும் தண்டுவட பாதிப்புகளுக்கு அறுவை சிகிச்சை எப்போது அவசியம் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி நரம்பியல் அறுவை சிகிச்சை மூத்த ஆலோசகர் டாக்டர் சந்தோஷ் அவர்கள். இதில் 3 மணி முதல் 3:30 வரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை வழங்குவோர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். 3:30 மணி முதல் 4 மணி வரை ஹலோ டாக்டர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். 4 மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அந்த்வான். 6:20 முதல் 7 மணி வரை

0: 7:15 வரையிலும் மனம் விரும்புதே. 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் மகளிர் ஆசிய கோப்பை T20 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியின் நேர்முக வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனையின் அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூசானர் ஆப்பிள் இரவு 11:10 வரை திரையிசை கேட்கலாம். 11:45 புதுவை வானொலி FM ரெயின்போ புதுவை 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும் இரவு 7 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். முதன்மேலை வரிசை 1215 KHz அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8 மணி முதல் 8:15 வரை 8:45 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 8:30 முதல் 8:45 வரை கணபதி உலா பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர் பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோயில் சித்திரம் படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். 9 மணிக்கு அரங்கிசை UP ராஜு யு நாகமணி ஆகியோர் வாசித்துள்ள மண்டல மாண்டலின் இசை கேட்கலாம். மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம் ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கடம் சென்னை அஞ்சல். 10:02 கேடல் இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேர் நிறம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு தற்கொலை எண்ணம் தவிர்ப்போம் நெறிப்படுத்துபவர் சரவணன் அவர்கள். 12 மணிக்கு வளமான பாரதம் பிரதான் மந்திரி மத்தியஸ்த சம்பதா யோஜனா பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்து சித்திரத்தின் 2 பகுதி அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மலை மதுரை எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள பாடல் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ எலிசபெத் அவர்கள். 12:50 புதின பக்கம் 1 மணிக்கு மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் RJ சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை 3:10 பன்மொழி பாடல்கள் 3:30 சங்கீத சரல் ஆலயம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் வாசித்துள்ள ஜலதரங்க இசை கேட்கலாம். 4 மணிக்கு ருத்ரா திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை கங்கை அமரன் இயக்கம் சசிமோகன். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது உள்ளம் என்ற தலைப்பில் பாடல் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணி முதல் 6:10 வரை 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம் 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல சங்கம் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. நாற்று உற்பத்தியில் தொழில் குறித்து நேர்முகம் பங்கேற்பர் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவர்கள். நேர்களே இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. The Union Cabinet, chaired by Prime Minister Narendra Modi, has approved 8 railway multi-tracking projects worth over 20,800 crore rupees across 9 states. The projects will cover around 1,196 kilometers and are expected to improve rail connectivity, ease congestion on existing routes and facilitate faster movement of passengers and freight. They are targeted for completion by 2029-30. Information and Broadcasting Minister Ashwini Vaishnav gave details of the decisions taken by the Union Cabinet during a meeting briefing in New Delhi today. Mr. Vaishnav said the Cabinet has approved 5 multi-tracking projects covering 17 districts across Tamil Nadu, Andhra Pradesh, Karnataka and Telangana. These projects will add about 540 kilometers to the existing Indian Railways network. The total estimated cost of these 5 projects is more than 10,021 crore rupees. Mr. Vaishnav said the government has also approved 3 multi-tracking railway projects at a total estimated cost of more than 10,700 crore rupees. These projects will cover 14 districts across West Bengal, Jharkhand, Odisha, Madhya Pradesh and Chhattisgarh and will add about 656 kilometers to the existing railway network. In reply to a question on the Mumbai-Ahmedabad bullet train project, the Information and Broadcasting Minister informed that the bullet train service will commence next year.
2: bullet train ka inauguration 2027 mein fix hai.
3: The inauguration of the bullet train is scheduled for 2027 with construction work progressing at a very rapid pace. Initially, the plan was to open a 50-kilometer section between Surat and Bilimura. However, this has now been extended to a 100-kilometer section from